அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் நமது ஒலிபரப்பு இனிதே தொடங்குகின்றது. இன்று சக ஆண்டு 1948 பத்ரபதா மாதம் 19 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ வருடம் ஆவணி மாதம் 24 தேதி, 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 10 தேதி இன்று வியாழக்கிழமை. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக நாம் இப்பொழுது கேட்கலாம் குரல் அமுதம்.

0: பொறாமை உடையவர்கள் செல்வத்தோடு வாழ்வதும் நல்லவர்கள் வறுமையில் வாடுவதும் ஆராய்ச்சிக்குரியது.
1: அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும்.
0: பொறாமை உடையவர்கள் செல்வத்தோடு வாழ்வதும் நல்லவர்கள் வறுமையில் வாடுவதும் ஆராய்ச்சிக்குரியது. குறள் எண் 169 அதிகாரம் அழுக்காராமை.

ஏற்கனவே ஒப்புதல் வழங்கியிருப்பது தென்னிந்தியாவில் சிறந்த ரயில் போக்குவரத்து சேவைக்கு வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பெரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு 35 டன் நிவாரணம் மற்றும் மீட்புப் பொருட்களுடன் சென்ற விமானப்படையின் 8வது விமானம் காட்மாண்டு சென்றடைந்தது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமை செயலகம் கட்டும் திட்டத்தை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். பழங்குடியின மக்களின் உழைப்பு சுரண்டலையும் கடன் கொத்தடிமைத்தனத்தையும் தடுத்து நிறுத்துவதற்கு தமிழக அரசு உடனடியாக உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. சாதாரண பாஸ்போர்ட்களை வைத்திருக்கும் இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு விசா தேவையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டு தாய்லாந்தில் 30 நாட்கள் தங்குவதற்கு அனுமதி அளிக்கப்படுவதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. சென்னையில் உள்ள இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் பரிசோதனை நடைமுறைகள் குறித்து மத்திய இணையமைச்சர் திரு பி எல் வர்மா அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். கலை பண்பாட்டுத்துறை சார்பில் சென்னையில் நடத்தப்பட்ட இளம் கலைஞர்களுக்கான மாநில கலைப்போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு அமைச்சர் திரு ராஜ்மோகன் பரிசு வழங்கினார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளதையொட்டி அத்தொகுதியின் முக்கிய சாலைகளில் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் நீர்நிலைகளில் குப்பை கழிவுகளை கொட்டினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் திருமதி கவிதா எச்சரித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே பருத்திபுத்தூரில் டெங்கு காய்ச்சலை பரப்பக்கூடிய லார்வா புழுக்கள் இருந்த பொருட்களை சுகாதாரத்துறையினர் பறிமுதல் செய்தனர். ஐடிஐ படித்தவர்களுக்கான மாவட்ட அளவிலான தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி இம்மாதம் 23ஆம் தேதி வடசென்னை அரசினர் தொழில் பயிற்சி நிலைய வளாகத்தில் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியின் சிறுமியர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் ரேவதி யுக்ரைனின் ஆண்டோனியோ ஷிஷ்கோவா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்களுடன். நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரியோ. முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் எல்லா நிலையிலும் வெற்றி பெறலாம், நல்லதே நடக்கும் என நினைத்து இன்றைய தினத்தை நாம் தொடங்குவோம் முயற்சியும் பயிற்சியுமுடன். இன்று நமது வானொலியில் ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை நாம் இப்பொழுது கேட்க இருக்கின்றோம். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குகின்றார் பேராசிரியர் முனைவர் மு கற்பகம் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:45 உள்ளவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சி. இதில்

சூழல் துளி வழங்குவோர் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் ராஜ மதிவாணன் அவர்கள். காலை 7 மணிக்கு வணக்கம் பரணி. இதன் தொடக்கமாக தொழில் தொடங்குவோம் நாம் கேட்க இருக்கின்றோம். உரை வழங்க இருக்கின்றார் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழே அமுதே நிகழ்ச்சி, இதை வழங்குகின்றார் ப இளங்கோ அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம், உரை வழங்க இருக்கின்றார் எஸ் முத்தையா அவர்கள். காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி, உரை வழங்க இருக்கின்றார் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும், உரை வழங்குகின்றார் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி, 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி, இதன் இன்றைய தலைப்பு நண்பர்களை தேர்வு செய்வது எப்படி. 10:02 மனம் விரும்பதே நேயர் விருப்ப பாடல்கள் நேரலை நிகழ்ச்சி. 11:00 மணித்திருநாடு நிகழ்ச்சி, இதில் இன்று சாஞ்சு ஸ்தூபி குறித்த தகவல்கள் வளம் வர நாம் கேட்க இருக்கின்றோம். 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 ஸ்நேகிதியே நிகழ்ச்சி. இன்று கணவரிடம் சொல்லாமல் பெண்கள் செய்யும் சின்ன சின்ன விஷயங்கள் என்ன, தோழிகளே உங்களுடைய தகவல்களை எங்க கூட பகிர்ந்துக்கோங்க. 1 மணிக்கு நலம்தானா நிகழ்ச்சியில் ஊட்டச்சத்து உணவின் முக்கியத்துவம் குறித்த ஆலோசனைகள் வழங்க இருக்கின்றார் உணவியல் நிபுணர் டாக்டர் மெர்லின் அவர்கள். தொடர்ந்து 1:05 நலம்தானா நிகழ்ச்சியில் உலக தற்கொலை தடுப்பு தினம் குறித்த நேர்முகத்தில் பங்கேற்க இருக்கின்றார் மனநல மருத்துவர் டாக்டர் ராமானுஜம் அவர்கள். அதனைத் தொடர்ந்து மருத்துவ பயன்கள் நிறைந்த அம்மான் பச்சரிசி குறித்த தகவல்கள் நாம் கேட்க இருக்கின்றோம். நிகழ்ச்சியினை தவறாமல் கேளுங்கள். பிற்பகல் 2 மணிக்கு அன்பின் வரிகள் நிகழ்ச்சி, 3:02 திரையருவி, 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி நாம் கேட்கலாம். மாலை 4 மணிக்கு பொதிகை தும்பி, 5:02 படமும் பாடல் நிகழ்ச்சி. இன்று 1987 வெளியான திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் நாம் கேட்க இருக்கின்றோம். அது குறித்த தகவல்களும் வளம் வரும். 6:02 பக்தி மாலை, 6:30 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7:00 அறிவியல் தகவல்கள், 7:30 பண்பலை 102.6 துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் 2026 மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட்டின் முதலாவது அரை இறுதிப் போட்டியில் இந்தியா மற்றும் வங்கதேசம் அணிகளுக்கு இடையே நடைபெறும் போட்டியின் நேரடி வர்ணனை நாம் கேட்க இருக்கின்றோம். நமது மற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் நியூஸ் ஆன் ஏர் ஆப் மூலமாக லைவ் ஸ்ட்ரீமிங்கில் நாம் கேட்கலாம். 7:30 ஆசை ஆஞ்சல் நிகழ்ச்சி இடம்பெறும். 8:05 குக்கு நேயர் விருப்ப பாடல்கள். இரவு 9:00 இடைவிடாத இசைமலை, 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சி, 10:10 மானமும் வீரமும் குறித்த தகவல்கள் வலம் வர நாம் கேட்க இருக்கின்றோம். இன்று இரவு 10:00 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் தொலைபேசி வழி நேயர் விருப்ப பாடல்கள் இடம்பெறும், நேரலை நிகழ்ச்சியாக வலம் வரும். நேர்கள் இதுவரை இன்று நமது வானொலியில் ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். நேரலை நிகழ்ச்சியான மனம் விரும்பதே, சுகமான ராகங்கள், ஆனந்த பூங்காற்று போன்ற நிகழ்ச்சிகளில் நீங்கள் பங்கேற்க அழைக்கலாம். 0462-256-1133 மற்றும் 3-2 என்கின்ற இந்த எண்களுக்கு. இதேபோல குக்கு நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடலை குறுஞ்செய்தியாக குரல் பதிவாக அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 944-33-60-794. நமது பண்பலையின் நிகழ்ச்சிகள் குறித்த உங்களது என்ன கருத்துக்களை ஆலோசனைகளை எங்களுடன் கடிதங்கள் மூலமாகவும் பகிர்ந்து கொள்ளலாம். கடிதங்களை அனுப்ப வேண்டிய முகவரி நிலைய இயக்குனர் அன்பின் வரிகள் நிகழ்ச்சி பிரிவு, திருநெல்வேலி அகில இந்திய வானொலி நிலையம், திருநெல்வேலி.

0: நேரம் காலை 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மு கற்பகம் அவர்கள்.
2: வாழ்க்கை துணை இந்த உலகத்தின் இயக்கமே துணையோடு வாழ்வதில் தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இல்லற வாழ்வில் ஆணிற்கு பெண்ணும் பெண்ணிற்கு ஆணும் வாழ்க்கை துணையாக இருந்து அன்பு, நம்பிக்கை, மரியாதை, விட்டுக் கொடுத்தல், இன்பம் என அனைத்தையும் பகிர்ந்து வாழ வேண்டும். அதுவே மனித இயக்கத்தின் ஆணிவேராகும். அதன் பொருட்டே வள்ளுவ பெருந்தகை வாழ்க்கை துணை நலம் என்ற அதிகாரத்தினை வகுத்தார். இல்லறத்தில் ஆணும் பெண்ணும் ஒருவரோடு ஒருவர் இணக்கமாக இருந்து இல்லறத்தின் மாண்பினை காக்க வேண்டும். வாழ்க்கை துணையான மனைவி நல்ல இயல்புகள் உடையவளாக இருக்க வேண்டும். கண்ணுக்கு இனியவளாகவும் பழிச்சொல்லுக்கு நாணுபவளாகவும் உணவு சமைத்து பரிமாறும் நல்ல இயல்பு உடையவளாகவும் வீட்டு கடமைகளையெல்லாம் முடித்து பின் தூங்கி வீட்டில் உள்ள அனைவரும் எழுவதற்கு முன் எழக்கூடியவளாகவும் ஒரு பெண் என்பவள் இருந்தால் அவளை கணவனால் பிரிந்து வாழ இயலாது. இதனை அடிசிற்கினியாலை அன்புடையாலை பழி நாணுவாலை அடிவரடி பின் துஞ்சி முன் உணரும் பேதையை யான் பிரிந்தால் என் துஞ்சும் கண்கள் எனக்கு என்கிறது ஒரு பழம் செய்யுள். ஒரு பெண்ணிடம் குடும்பத்திற்கு தேவையான நல்ல பண்புகள் இருக்க வேண்டும். இதனை குறள் மனைத்தக்க மாண்புடையல் ஆகித்தற்கொண்டான் பலத்தக்கால் வாழ்க்கை துணை என்கிறது. கணவனின் தேவையை மனைவி அறிந்தவளாக இருந்தால் அந்த கணவனுக்கு அதைவிட பெரும் மகிழ்ச்சி வேறு இல்லை. அப்போது அவள் அவனுக்கு தெய்வமாக காட்சியளிப்பாள். இதனை கண்ணதாசன் என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றை அறியும் என்கிறார். இல்வாழ்க்கைக்கு செல்வம் தருவது சிறந்த பண்புள்ள பெண்களாவர். மனைக்கு ஆக்கம் மாண்ட மகளிர். ஒரு குடும்பத்தின் சிறப்பு என்பது அந்த குடும்பத்தின் தலைவியினது நல்ல பண்புகளை சார்ந்தே உள்ளது. நல்ல பண்புள்ள மனைவி அமைந்துவிட்டால் ஆணின் வாழ்க்கையில் எல்லா செல்வமும் இருக்கும். அப்படி ஒரு மனைவி அமையாத வாழ்க்கையில் எதுவும் இருக்காது. இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானாக்கடை. மூதுரையும் இதே கருத்தினை வலியுறுத்துகிறது. நற்குணங்கள் நிறைந்த மனைவி வீட்டில் இருப்பாளெனின் அந்த வீட்டில் குறையென்றும் இருக்காது. அப்பெண் நற்பண்புகள் இல்லாதவளாகவும் கணவனை எதிர்த்து கடுமையான சொற்களை பேசுபவளாகவும் அமைந்துவிட்டால் அந்த வீடானது புளித்தங்கிய புதர் போல் பாழாய்ப்போகும் என்கிறது. இல்லால் அகத்தியிருக்க இல்லாதது ஒன்று இல்லை. இல்லாலும் இல்லாலே ஆமாயின் இல்லால் வழிகிடந்த மாற்றம் உரைக்கு மேல் அவ்வில் புலி கிடந்த தூரு ஆய் விடும். நல்வழியும் பாலே மடக்கொடி இல்லாமனை என்கிறது. நல்ல பண்புகள் கொண்ட மனைவி இல்லாத வீடும் வீணாய்ப்போகும். நாளடியார் இதனை குறிப்பிடுகிறது. எரியன்று எதிர் நிற்பால் குற்றம் சிறுகாலை அட்டில் புகாதால் அரும்பிணி அட்டதனை உண்டி உதவாதால் இல் வாழ்பேய் இம்மூவர் கொண்டானை கொல்லும் படை. கணவனை எதிர்த்து பேசுபவள் எமனுக்கு சமமானவள். நல்ல காலை வேளையில் உணவு சமைக்காதவள் அந்த கணவனை பிடித்த நோய்க்கு சமமானவள். சமைத்த உணவை கணவனுக்கு பரிமாறாதவள் அந்த இல்லத்தில் வாழக்கூடிய பேயை போன்றவள். இந்த மூன்று இயல்பும் ஒரு பெண்ணிடம் இருந்தால் அவள் அந்த கணவனை கொள்கின்ற படையாகும் என்கிறது நாளடி. வாழ்க்கை துணையாக இருக்கும் பெண் குடும்பத்தில் உள்ளவர்களின் குறைகளை பொறுத்து கொள்ள வேண்டும். பொறுமை, பெருமை, அன்பு, அடக்கம், பணிவு, விருந்தோம்பல், குடும்பத்தை காக்கும் திறன் போன்ற நல்ல பண்புகளோடு இருப்பாளானால் அவள் வாழ்கின்ற வீடு கோவிலாக மாறும். இதனையே கண்ணதாசன் குலமகள் வாழும் இனிய குடும்பம் கோவிலுக்கு இணையாகும், குறை தெரியாமல் உறவு கொண்டாலே வாழ்வும் சுகமாகும் என்கிறார். அவ்வாறே கணவனும் நல்ல பண்பு கொண்டவனாக இருக்க வேண்டும். அத்தகு நல்ல பண்பு கொண்ட கணவன் அமைவானால் இல்வாழ்க்கை என்னும் புதிய உலகம் பெரும் சிறப்பாக அமையும். பெற்றான் பெரின் பெறுவர் பெண்டிர் பெருஞ்சிறப்பு புத்தெளிர் வாழும் உலகு என்கிறது வள்ளுவம். ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்வி என்பது அவசியமாகிறது. அதுவே உண்மையான அழகாகும். பொறுமை, பெருமை, அன்பு, அடக்கம், பணிவு, விருந்தோமல் போன்ற பண்பு நலன்கள் எல்லாம் கல்வி நாளை கைகூடும். அதுவே பெண்ணிற்கு உண்மையான அழகு என்பதனை குஞ்சியழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சத்து நல்லம் யாம் என்னும் நடுவுநிலைமையால் கல்வி அழகே அழகு என நாளடியும் இடைவனப்பும் தோல்வனப்பும் ஏடில் வனப்பும் நடைவனப்பும் நாணின் வனப்பும் புடைசால் கழுத்தின் வனப்பும் வனப்பல்ல, என்னோடு எழுத்தின் வனப்பே வனப்பு என ஏலாதியும் குறிப்பிடுகின்றது. இல்லற வாழ்வில் பெண்ணிற்கு உயிரா

0: ஆணும் ஆணிற்கு உயிராக பெண்ணும் இருந்தால் மட்டுமே வாழ்க்கை சிறக்கும். சங்க இலக்கியம் வினையே ஆடவர்க்கு உயிரே, வாழ்நுதல் மனையரை மகளிற்கு ஆடவர் உயிர் என்கிறது. இத்தகு அன்பு கொண்ட வாழ்க்கை துணை வாய்த்த கணவன் மகிழ்ச்சியால் துயில்வதில்லை என்பதனை நான்மணி கடிகை கல்லின் பிறக்கும் கதிர்மணி, காதலி சொல்லில் பிறக்கும் உயர்மதம் என்கிறது. இத்தகு அன்போடு இணைந்து வாழும் வாழ்க்கை துணையே கிடைத்தற்கரிய பேரின்பமாகும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இணைத்தானும் நல்லவை கேட்க. விளங்கியவர் முனைவர் மு. கற்பகம் அவர்கள்.
2: நேரம் காலை 6:15. மற்றும் ஒரு நாளாய் அமைந்த இந்நாளை வணக்கங்களுடன் இறைவனை வாழ்த்தும் பாடல்களுடன் இனிதே மலர இருப்பது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. முதலாவது பாடலாக நாம் கேட்கலாம் T.L. மகாராஜன் அவர்களின் குரலில் பாடல்.

மாசு படிந்திருக்கும் மனதை தூய்மையாக்கினால் பரம்பொருள் அங்கே பிரகாசிக்கும் என்கின்றார் ஆதிசங்கரர். தொடர்ந்து நாம் கேட்கலாம் ஷோபனா அவர்களின் குரலில் பாடல்.

0: அரோஹரா வீர வேல் முருகனுக்கு, அரோஹரா கந்த வேல் முருகனுக்கு, அரோஹரா பழனி வேல் முருகனுக்கு, அரோஹரா.
1: பக்தி பாடல்கள் வலம் வரும் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேரம் காலை 6:25 இருக்கின்ற இந்த பலத்தோடே போ, உன்னை அனுப்புகின்றவர் நான் அல்லவா என்கின்றார் தேவனாகிய கர்த்தர். தொடர்ந்து நாம் கேட்கலாம் உன்னி மேனன் அவர்களின் குரலில் பாடல்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

ஹேமா ஜான் அவர்களின் குரலில் நிகழ்ச்சியில் பாடல் கேட்டோம். இறை பாடல்கள் ஒழிக்கும் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஏஆர் ஷேக் முகமத் அவர்களின் குரலில் பாடல் கேட்க இருக்கின்றோம். காலை மாலைகளிலும் இரவின் நேரங்களிலும் தொழுகையை நிறைவேற்றுவீராக. நிச்சயமாக நற்செயல்கள் தீய செயல்களை போக்கிவிடும் என்கின்றது திருக்குரான்.

0: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

0: இறை தேட மட்டுமல்ல வாழ்க்கை, இறைவனை தேடுவதும்தான் வாழ்க்கை. இறை பாடல்களுடன் ஒழித்தது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. நேரம் காலை 6:45. நேர்களே, தொடர்ந்து நாம் இனி கேட்கலாம்
1: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.

0: வயல்வெளி தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடி ஆகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: மீளுருவாக்க விவசாயம் குறித்த உரையினை வழங்குகிறார் கே. ரவிசங்கர் அவர்கள்.
2: ஒரு மண்ணுடைய கார அமில நிலை எப்படி பயிருக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைப்பதில் சில பிரச்சனைகளை உண்டாக்கும் அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல பயிரோட pH என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது என்னதுன்னா 6.2 to 6.5, இதுதான் பயிரோட pH. இந்த pHல தான் பயிர் ரொம்ப அற்புதமா அதனுடைய முழு ஆற்றலோட வளரும். ஆனா இன்னைக்கு நம்ம மண்ணில் பிரதானமா நம்ம பார்த்தது 7, 7.2, 7.5, 8 இந்த ஒரு கார நிலையில தான் இன்னைக்கு நம்மளுடைய மண்ணோட pH இருக்கு. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா 7.5 மேல போனாலே ஒரு பயிருக்கு நுண்ணூட்ட சத்துக்கள் கிடைப்பதுல ஒரு பெரிய குறைபாடு வரும். குறிப்பா ஜிங்க், அயன், மேங்கனீஸ், கோபால்ட், காப்பர், போரான், இந்த மாதிரியான நுண்ணூட்ட சத்துக்கள் உங்க மண்ணோட கார அமில நிலை 7.5 மேல இருக்கு அப்படின்னா இந்த பயிருக்கு இந்த நுண்ணூட்ட சத்துக்கள் கிடைக்கிறதுல ஒரு மிகப்பெரிய குறைபாடு வரும். இந்த குறைபாடு தான் இலை காயறதுலயோ இல்ல பூச்சி தாக்குதலாகவோ உங்களுக்கு வந்து அது வெளிப்படுத்தும். பிரதானமா இன்னைக்கு என்ன பண்றோம்னா, ஒரு இலையில பூச்சி வந்ததுன்னா அது என்ன பூச்சின்னு ஆராய ஆரம்பிச்சிடுறோம். ஆனா அந்த இலை ஏன் கருகுது, அந்த இலையில ஏன் ஊட்டச்சத்து கம்மியாகுது, அந்த இலை ஏன் ஒரு பூச்சிக்கான வாழ்விடத்தை உண்டாக்குது அப்படின்றத நம்ம பெருவாரியான மக்கள் ஆராய்வதே இல்லை. அந்த பூச்சிக்கான மருந்தை தேடுறோமே தவிர, அந்த பூச்சியின் வாழ்க்கையை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோமே தவிர, அந்த பூச்சிக்கு அங்க என்ன வேலை, ஏன் என்னுடைய பயிர் தெம்பா இல்லை அப்படின்றத நம்ம ஆராயவே இல்லை அப்படின்றத நான் சொல்றேன். கார அமில நிலை 7.5 மேல இருக்குன்னா உங்களுக்கு இந்த ஊட்டச்சத்துக்களின் குறைபாடெல்லாம் இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். அது புரிஞ்சிடுச்சு அப்படின்னா இந்த ஊட்டச்சத்து குறைபாடை நம்ம எப்படி நிவர்த்தி செய்யலாம் அப்படின்றதுக்கும் நீங்க ஒரு வழிமுறையை உருவாக்கலாம். ஊட்டச்சத்தை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்க பயிருக்கு வர பெரும்பான்மையான பூச்சி தாக்குதலோ நோய் தாக்குதலோ குறைய நிறைய வாய்ப்பு இருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது மீளுருவாக்க விவசாயத்தோட 5 அடிப்படை கொள்கைகள். இந்த கொள்கைகளை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுல இருக்கிறத நீங்க முழுமையா பண்ண முயற்சிக்கும் போது, பெரும்பாலும் இதுல இருக்கிற விஷயங்களை உங்களால பண்ண முடியும் பட்சத்தில் உங்களுடைய விவசாயம் ஒரு ஆரோக்கியமான விவசாயமா வேகமா மாறும். ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவதில் உங்களுக்கு சிக்கல்கள் இருக்குது அப்படின்னா, எப்படி நடைமுறைப்படுத்தணும் அப்படின்றதுக்கான வழிமுறைகளையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். இயற்கை விவசாயத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒழுக்கங்கள் இருக்கு. ரசாயனத்தை பயன்படுத்த கூடாது அப்படின்றதுதான் ஒரு பெரிய ஒழுக்கமா இன்னைக்கு இயற்கை விவசாயத்துல நீங்க பார்க்கலாம். அதுக்கு மாற்று அப்படின்னு வரும் பொழுது அதற்கு ஒரு தெளிவான நடைமுறை கிடையாது. இப்போ நீங்க யூரியாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு மூட்டை யூரியா அதனுடைய கெமிக்கல் ஃபார்முலா பாத்தீங்கன்னா 46 × 0.5 அப்படின்னா 23 கிலோ நைட்ரஜன் இருக்கு. இப்ப இந்த 23 கிலோ நைட்ரஜனை எப்படி நம்ம கொடுக்க போறோம் இயற்கை விவசாயத்துல அப்படின்னா, அதற்கு ஒரு தெளிவான நடைமுறை கிடையாது. இதை நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு 23 கிலோ நைட்ரஜன் வரும் அப்படின்னு கிடையாது. நம்ம நிறைய

0: நிறைய விஷயங்களை பண்ண வேண்டியதாக இருக்கு. இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயுமே நமக்கு வந்து இயற்கை விவசாயத்தில் கணக்கெடுப்பு இந்த மெஷரபிள் இல்லாததுனால அது என்ன ஆயிடுது அப்படின்னா, யார் வேணா என்ன வேணா கருத்து சொல்லலாம், என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுருச்சு. நான் இதை போட்டேன் எனக்கு அது வந்துடுச்சு, நான் அதை போட்டேன் எனக்கு அது வந்துடுச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் தான் இங்கே இருக்கே தவிர ஒரு தெளிவான அணுகுமுறை இல்லை. ரசாயனம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்றது சரி, ஆனால் எது ரசாயனம் எது ஊட்டச்சத்து அப்படின்ற ஒரு பார்வையில் குழப்பங்கள் இருக்கு இயற்கை விவசாயத்துல. அதுதான் நம்மளுடைய இயற்கை விவசாயம் பிரதானமா ஒரு பெரிய அளவுல நிறைய விவசாயிகளுக்கு சென்று சேராமல் போனதற்கான மிகப்பெரிய காரணம்.
1: இதுவரை மீள் உருவாக்க விவசாயம் குறித்த உரையினை கேட்டீர்கள். வழங்கியவர் கே. ரவிசங்கர் அவர்கள். டிஎன்ஏயு அக்ரிகார்ட் என்பது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் விவசாயிகளின் நலனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆன்லைன் இணையதளமாகும். விவசாய சம்பந்தப்பட்ட பொருட்களை இதன் மூலமாக வாங்கலாம். விவசாய உள்ளீடுகள், தரமான விதைகள், உரங்கள் மற்றும் உளவியல் சார்ந்த பொருட்கள் கிடைக்கின்றன. ஆர்டர் செய்த பொருட்கள் விவசாயிகளின் இல்லத்திற்கே டெலிவரி ஆகும். விவசாயிகள் எங்கிருந்தாலும் எப்போது தேவைப்பட்டாலும் இடுபொருட்களை இந்த செயலி வாயிலாக ஆர்டர் செய்யலாம். டெலிவரிக்கான கட்டணத்தை செலுத்தி நாம் பொருட்களை எளிதாக பெற்று பயன்படுத்திடலாம்.
2: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
3: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
1: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 62 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 60 அடி.
2: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
4: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
1: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
2: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
4: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
1: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
2: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
5: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
1: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்று மணிக்கு 18 முதல் 22 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 27% முதல் 61% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ். அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸ்.

0: நேர்கள் இதுவரை உழவர்களுக்கான தகவல்கள் கேட்டீர்கள்.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
0: நேர்களை தொடர்ந்து நாம் இனி கேட்கலாம்.
2: நேயர்களுக்கு வணக்கம்.

0: சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருவது சூழல் துளி. வழங்க வருகிறார்.
1: அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் வேவாஷினி. நான் தென்காசி மாவட்டம் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். சிறிய உடலில் பெரிய பொறுப்பை சுமக்கும் நீலங்கள் தேனீக்கள். அவை வெறும் தேன் உற்பத்தியாளர்கள் மட்டுமல்ல, உலகின் உணவு சங்கிலியையும் சுற்றுச்சூழல் சமநிலையையும் நிலைநாட்டும் மிக முக்கியமான மகரந்த செயற்கையாளர்கள். உலக உணவு உற்பத்தியில் சுமார் 1/3 தேனீக்கள் போன்ற மகரந்த செயற்கையாளர்களை சார்ந்துள்ளது. ஆப்பிள், வாழைப்பழம், ஸ்ட்ராபெரி, பாதாம், காஃபி, சாக்லேட், காய்கறிகள் என பல 100 வகை உணவுப் பயிர்கள் தேனீக்களின் உதவியால் மட்டுமே விளைச்சல் தர முடியும். FAO-வின் கணக்குப்படி உலக அளவில் உணவு உற்பத்தியில் தேனீக்களின் பங்கு மிகப்பெரியது. தேனீக்கள் ஒரு பூவிலிருந்து மற்றொரு பூவுக்கு மகரந்தத்தை எடுத்துச் செல்வதன் மூலம் தாவரங்களின் இனப்பெருக்கத்தை உறுதி செய்கின்றன. பூக்கும் தாவரங்களில் 75-85% அளவுக்கு மகரந்த சேர்க்கை தேனீக்களால் நடைபெறுகிறது. இந்த தாவரங்கள் இல்லாவிட்டால் காடுகள், புல்வெளிகள், சதுப்பு நிலங்கள் எல்லாமே பாதிக்கப்படும்.
0: சூழல் துளிக்காக ஒலித்த குரல்.
1: என்னுடைய பெயர் வேவாஷினி.
0: நேயர்கள், இனி கேட்கலாம் சூழல் ஒளி. வழங்குகிறார் அரும்புகள் முனைவர் ராஜ மதிவாணன் அவர்கள்.
2: அன்பான நேயர்களுக்கு சூழல் வணக்கங்கள். மனித நேயத்தை விட உயர்ந்தது, உன்னதமானது உயிர்மை நேயம். அகநானூற்றில் ஒரு அகப்பாடலில் வரும் ஒரு உயிர்மை நேய காட்சி இது. அழகான கடற்கரை சிற்றூர். அங்கே தான் விரும்பும் தனது தலைவியை சந்திக்க அவள் இல்லம் வருகின்றான் தலைவன். தனது வீட்டின் பின்புறம் உள்ள ஒரு புன்னை மரத்தடியில் அவனுக்காக ஆவலுடன் காத்திருக்கிறாள் தலைவி. அங்கே வந்த தலைவன் ஆவல் மிகுதியில் தனது தலைவியின் தோளை தொட முயல்கின்றான். தலைவியோ உடனே பதறியபடி, வேண்டாம், இங்கு என்னை தொடாதே, என் அக்கா இருக்கிறாள், எனக்கு வெட்கமாக உள்ளது என்கிறாள். சுற்றிலும் பார்க்கிறான் தலைவன், யாருமே காணவில்லை. இங்கு யாருமே இல்லையே, பிறகு ஏன் என்னை விலக்குகிறாய் என்கிறான். தலைவி தன் அருகில் இருக்கும் புன்னை மரத்தை காட்டி, இவள்தான் எனது அக்கா என்கிறாள். தலைவன் திகைக்கிறான். இந்த புன்னை மரமாவும் தமக்கை? ஆச்சரியப்பட்டு நிற்கிறான். தலைவி தொடர்கிறாள், ஆம், இவள்தான் என் அக்கா. அப்படித்தான் என் தாய் சொல்லி நானும் பழகி வருகிறேன். இவள் எப்படி எனக்கு அக்கா ஆனாள் என்றும் கூறுகிறேன் என்று சொன்னாள். முன்பு என் தாய் தனது சிறுவயதில் தனது தோழிகளுடன் இந்த இடத்தில் தான் வழக்கமாக விளையாடுவார்களாம். அப்போது ஒரு நாள் புன்னை காய்களை வைத்து விளையாடி கொண்டிருந்த பொழுது திடீரென மழை வந்து விட்டதாம். புன்னை மர காய்களை இப்படியே மண்ணில் போட்டுவிட்டு வீட்டிற்குள் வந்து விட்டார்களாம். அதை மறந்தும் விட்டார்களாம். சில நாள் கழித்து மீண்டும் விளையாட அந்த இடம் வந்தபோது அன்று அவர்கள் விட்டு சென்ற புன்னை விதையில் ஒன்று முளைத்து செடியாக நின்றது. என் தாயின் மகிழ்விற்கு எல்லையே இல்லை. ஆசையுடன் அச்செடிக்கு தினமும் நெய்யும் பாலும் ஊற்றி ஊற்றி வளர்க்க அது இன்றி மரமாக நிற்கின்றது. பின் அவளுக்கும் மனமாகி நான் அவளுக்கு மகளாக பிறந்தேன். நான் அங்கே விளையாடப் போகும்போது என் தாய் கூறுவாள், இந்த புன்னை மரம் உன் மூத்த சகோதரி, இன்று உன்னை செல்லமாக நான் வளர்ப்பது போல்தான் அவளையும் வளர்த்தேன், புரிந்து கொள் என்று கூறினாள். அது மட்டுமல்ல, இவள் உன்னிலும் சிறந்தவள் எனவும் கூறினாள். அன்று முதல் நான் இந்த புன்னை மரத்தை மரமாக பார்ப்பதில்லை. எனவேதான் நான் சொன்னேன், என் அக்கா அருகில் இருக்கும்போது என்னை தொடாதே என தவறாக எண்ண வேண்டாம் என்றார். தலைவனுக்கு ஆச்சரியம். தான் வளர்த்த புன்னையை மூத்த மகளாக பாவித்து நேசிக்கும் தாய், அதை தனது அக்காவாக நினைத்து மரியாதை அளிக்கும் மகள், ஆகா, இதுவல்லவோ குடும்பம். மறுகணம் அந்த மரத்தை வணங்கினான். இது நமது சங்ககால தமிழர்களின் சூழல் நேச பெருமை. இந்த பாடல் என்ன தெரியுமா? விளையாடு ஆயமுடு வெண்மணல் அழித்தி மறந்த நம் துறந்த கால்முளை அகைய நெய் பெய் தீம்பால் பெய்தினிது வளர்ப்ப நும்மினும் சிறந்தது நுவையாகும் என்று அன்னை கூறினாள். புன்னையது சிறப்பே அம்ம, நானதும் நம்மோடு நகையே. ஆம், நாமும் உயிர்மநேயம் காப்போம், உயர்வோம். சூழல் பெரியது. நன்றி, வணக்கம்.
0: நாம் இதுவரை கேட்டோம் சூழல் ஒளி. வழங்கினார் அரும்புகள் முனைவர் ராஜ மதிவாணன் அவர்கள்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அன்பான உற்சாகமான இனிய காலை வணக்கங்களுடன் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரியோ. நீங்கள் 8 மணி வரைக்கும் அட்டகாசமான பாடல்களோட அற்புதமான தகவல்களை அளித்தரும் வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் தான் நாம் இப்போ இணைகிறோம். உங்கள் வாழ்க்கை பாதையில் உங்கள் வெற்றிக்கான பயணத்தை நிறுத்தாமல் முன்னேறி போய்கிட்டே இருங்க. இது உங்கள் தொழில் முன்னேற்றத்திற்கு கை கொடுக்கும் நிகழ்ச்சி தொழில் தொடங்குவோம். புதிய தொழில் சார்ந்த தகவல்களை கற்றுக் கொடுக்க நம்ம கூட இணைகிறாங்க தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். வணக்கம் சார், இன்றைக்கி என்ன மாதிரியான தகவல்களை எங்களுக்காக வழங்க காத்துட்ருக்குறீங்க?
2: தென் மாவட்டங்களில் ரப்பர் செருப்புகள் தயாரிக்கக்கூடிய தொழில் மிக லாபகரமானது. அதுவும் ஹவாய் செப்பல் என்று சொல்லக்கூடிய, யாரும் வீடுகளிலும் சரி பாத்ரூமிலும் சரி வெளியே செல்லும் போதும் சரி கொண்டு செல்லக்கூடிய அளவிலே ஹவாய் செப்பல்கள் இருக்கின்றன. அந்த ஹவாய் செப்பல்கள் பல கலர்களில் பல திக்னஸ்களில் பல சைஸுகளில் வெளியே கிடைக்கிறது. ஏழை எளிய மக்கள் அதிகமாக இதனை விரும்பி வாங்குகின்ற காரணத்தால் இது லாபகரமாக நடக்கிறது. தென் மாவட்டங்களிலே குறிப்பாக கன்னியாகுமரியிலே ஏராளமான ரப்பர் தோட்டங்கள் இருப்பதால் ரா ரப்பர் என்று சொல்லக்கூடிய ரப்பர்களும் சரி ரப்பர் ஷீட்டுகளும் குறைந்த விலையிலே கிடைக்கும். அருகிலுள்ள கேரளாவில் ஏறக்குறைய அதிக மாவட்டங்களிலே இந்த ரப்பர் ஷீட்டுகளை தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் இருக்கின்றன. ஏனென்றால் அங்கே ரப்பர் பெரிய அளவிலே கிடைக்கிறது. எனவே மூலப்பொருளை பற்றி கவலை இல்லை. வாங்குவதற்கு சின்னஞ்சிறு பிளாட்ஃபாரங்களிலே கன்னியாகுமரி போன்ற திருநெல்வேலி போன்ற சுற்றுலா மையங்களிலே திருச்செந்தூர் போன்ற குற்றாலம் போன்ற இடங்களிலே பிளாட்ஃபாரத்திலே கூட வைத்து விற்பனை செய்கிறார்கள். அந்த கடைகளில் வாங்குவார்கள். பெரிய செருப்பு விற்பனை செய்யக்கூடிய கடைகளில் வாங்குவார்கள். இதர ஊர்களுக்கு அனுப்புவதற்குரிய ஏற்றுமதியாளர்கள் பெரிய விற்பனையாளர்கள் உங்களிடம் வாங்கி பல ஊர்களுக்கு அனுப்புவார்கள். இப்படி லாபகரமான துறை. 1000 முதல் 1200 சதுரடி இடம் இருந்தால் போதும். இதற்கு 3 வகையான இயந்திரங்கள் தேவைப்படுகிறது. கலர் கலராக பல திக்னஸ்களிலே கிடைக்கக்கூடிய ரப்பர் ஷீட்டுகளை வாங்கி அந்தந்த அதற்கு வேண்டிய அந்த டைகள் என்ன சைஸ் வேணுமோ அந்த டைகள் தயாராக இருக்கின்றன. அதை வைத்து அதை கட் பண்ணி எடுப்பார்கள். அதன் பிறகு 3 துளைகளை இடுவார்கள். அந்த அதற்கு தனியாக இயந்திரம் இருக்கிறது. அதனை கிரைண்டிங் செய்து சுத்தமாக ஆக்குவார்கள். அதில் பிசிறு இருக்கும் அவற்றையெல்லாம் கிரைண்டிங் மிஷின் மூலமாக சரி செய்வார்கள். தனியாக அந்த செருப்புக்கு மேலே வரக்கூடிய அந்த வார் தனியாக கிடைக்கிறது. அதை பொருத்துவதற்கு ஒரு இயந்திரம் இருக்கிறது. ஆக 3 இயந்திரங்கள் 4 லட்சம் முதல் 5 லட்சம் ரூபாய் செலவாகும். ஒரு நடைமுறை மூலதனத்தோடு 7 லட்சம் ரூபாய் நீங்கள் முதலீடு போடலாம். இதற்கு மானியம் இருக்கிறது. பல்வேறு வகையான கடன் திட்டங்கள், கூட்டுறவு வங்கிகள், விவசாய கடனுதவி தரக்கூடிய வங்கிகள், சிறுதொழில் நிறுவனங்கள், அரசாங்க வங்கிகள் எல்லோரும் கடனுதவி கொடுக்கிறார்கள். பல கடனுதவி திட்டங்கள் மூலமாகவும் இதற்கு கடனுதவியை பெறலாம். நல்ல லாபகரமான தொழில். 5 பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கலாம். மறைமுகமாக விற்பனை துறையிலே பலர் இதன் மூலம் வாய்ப்பு பெறுவார்கள். மூலப்பொருளை பற்றி கவலையே இல்லை. அது தென் மாவட்டங்களிலே எங்கு வேண்டுமானாலும் இந்த ஷீட்டுகள் கிடைக்கும். கேரளாவிலிருந்து மொத்தமாக வரவழைத்தால் இன்னும் குறைந்த விலையிலே வரவழைக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு லாபகரமான தொழில். இதிலே பல குவாலிட்டிகள் வந்துவிட்டன. நடுத்தர குவாலிட்டி, ஹை குவாலிட்டி, லோ குவாலிட்டி என்று பல விலைகளிலே ரப்பர் ஷீட்டுகள் விலையை பொறுத்து விலைக்கு கொடுக்கலாம். ஏனென்றால் சில பகுதிகளிலே விலை அதிகமான ஹவாய் செப்பல்களை கேட்பார்கள். சில பகுதிகளிலே மிக குறைந்த சுற்றுலா மையங்களிலே மிக குறைந்த செலவில் விற்பனை செய்யக்கூடிய செருப்புகளையும் கேட்பார்கள். எனவே பல வகையான திக்னஸ்களிலே பல வகை கலர்களிலே நீங்கள் தயாரிக்க வேண்டும். உடனுக்குடன் விற்பனைக்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. அதுவும் மக்களிடம் வாங்கும் சக்தி இருப்பதாலும் மக்கள் யாரும் இப்போது செருப்பு போடாமல் வெளியே வருவது

0: இல்லை என்ற நிலைமை உருவாகியிருப்பதாலும் நல்ல விற்பனை வாய்ப்பு இருக்கிறது. மூலப்பொருளை பற்றி கவலை இல்லை, கடனுதவி பற்றி கவலை இல்லை. மார்க்கெட்டிங் தமிழகம் எங்கு மட்டுமல்ல பல நாடுகளுக்கும் பல மாநிலங்களுக்கும் இது ஏற்றுமதி செய்யப்படுகிறது. எனவே தென் மாவட்டங்களிலே இந்த தொழிலை தொடங்கி நல்ல லாபம் பெறலாம், பலருக்கு வேலை வாய்ப்பையும் கொடுக்கலாம்.
1: நன்றி சார், சிறப்பான தகவல் எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நேர்லேயே உங்களுக்கும் இது போல் தொழில் சார்ந்த ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு குரல் பதிவாகவோ குறுஞ்செய்தியாகவோ அனுப்பி வைக்கலாம். 9443360794 இல்லைனா கடிதம் மூலமாக கூட உங்களது வேலைவாய்ப்பு தொடர்பான சந்தேகங்களை நீங்கள் தீர்த்துக்க முடியும். அதுக்கான முகவரி உங்களுக்கு சொல்கிறேன். நிலைய இயக்குனர், தொழில் தொடங்குவோம் நிகழ்ச்சி பிரிவு, திருநெல்வேலி அகில இந்திய வானொலி நிலையம், திருநெல்வேலி அப்படின்ற இந்த முகவரிக்கு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் எழுதி அனுப்பலாம். இந்த வாய்ப்பை நேரிலே நீங்க பயன்படுத்திக்கோங்க. தொடர்ந்து நாம கேட்கலாம் வணக்கம் பரணி நிகழ்ச்சியில வலிமை திரைப்படத்திலிருந்து சூப்பரான பாடல்.

யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் சூப்பரான பாடல் கேட்டோம். நேரம் காலை 7:10. நிகழ்ச்சியில் அடுத்த நம்ம கேட்க இருக்கிறோம் தமிழே அமுதே உரை வழங்க இருக்கிறாங்க இப்போ இளங்கோ அவர்கள்.

0: திசையெல்லாம் புகழ் மணக்கும் எங்கள் தமிழே,
1: அள்ளி பருக பருக திகட்டாத அமுதே,
0: தமிழே
1: அமுதே.
2: கடி எடுத்தவன் கடியாலே அழிவான் என்பது, வன்முறையை கையாள்பவன் அதே வன்முறையாலேயே அழிந்து போவான் என்ற ஆழமான உண்மையை உணர்த்தும் ஒரு பழமொழி ஆகும். முடவனே மூர்க்கன் கொன்றால் மூர்க்கனை முனிதான் கொல்லும், மடவனை வலியான் கொன்றால் மரளிதான் அவனை கொல்லும். தடவரை முலைமாதே இத்தரணியில் உள்ளோர்க்கெல்லாம் மடவனை அடித்த கோலும் வலியினை அடிக்கும் கண்டாய் என்பது விவேக சிந்தாமணியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அழகிய பாடல். அதாவது வலியற்ற ஒருவனை முரடன் ஒருவன் துன்புறுத்தி அடித்து கொன்றால் அந்த முரடனை அவனை காட்டிலும் வலிமையான இன்னொருவன் வந்து என்றாவது ஒரு நாள் அவன் வருந்தும்படியாக அவனை கொல்வான். அதுபோன்று எளியவனை ஒரு மிகுந்த பலசாலி அழிப்பானே, ஆனால் அந்த பலசாலியை காலனாகிய யமனே வந்து அழிப்பான். இந்த உலகத்தில் எளியவனை அடிக்க பயன்பட்ட அதே தடி அவன் செய்த வினைப்பயனால் நாளைக்கு பலசாலியையும் அடித்தவனையே திரும்ப அடிக்கும். இதுவே இயற்கையின் நியதி, இறைவன் வகுத்த விதி. நாம் செய்யும் தீமை நமக்கே திரும்ப வரும் என்ற கர்ம வினையை இப்பாடல் தெளிவாக விளக்குகிறது. மனிதன் செய்யும் செயல்களின் விளைவே வினைப்பயன். இவ்வினைப்பயனை நல்வினை தீவினை என்று இரண்டாக பிரித்து வைத்திருக்கிறோம். நல்லது செய்தால் நமக்கு நல்லது நடக்கும், தீயது செய்தால் நமக்கு இந்த பிறவியிலேயே தீமை கிடைக்கும். இந்த பிறவியில் ஒருவேளை கிடைக்காவிட்டால் தொடர்ந்து வருகின்ற அடுத்த பிறவியில் நாம் செய்த பாவம் நிழல் போல நம்மை வீயாது பின்வந்து தொடர்ந்து வந்து துன்புறுத்தும் என்பது ஆன்றோர் வகுத்த வாழ்க்கை தத்துவம். வள்ளுவப் பெருந்தகை இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்பார். இந்த உலகத்திலே பொருள் பொதிந்த புகழை புரிந்து கொண்டவர்களுக்கு, அதாவது புகழை தருகின்ற நற்செயல்களை செய்து வாழ்பவர்களுக்கு, வாழ்வில் துன்பத்தை தருகின்ற நல்வினை தீவினை ஆகிய இரண்டு வினைகளும் எப்போதும் வந்து அவர்களை வருத்தும் என்கிறார் வள்ளுவர். இந்த இடத்திலே தீவினை என்பது ஒருவன் செய்த பாவத்திற்கு உரிய தீமையை தரும் அல்லது இருள் உலகில் சேர்க்கும் என்பதில் ஐயம் சிறிதும் இல்லை. ஆனால் வள்ளுவப் பெருந்தகை நல்வினையும் துன்பம் தரும் என்னும் பொருளிலே இருள் சேர் இருவினை என்கிறாரே, ஏன் நன்மை என்று நாம் நினைத்து செய்த செயல் கூட சில நேரங்களில் நமக்கு துன்பத்தை தந்துவிடுகின்ற தன்மையை பார்க்க முடியும். இதற்குரிய விடையையும் வள்ளுவர் சொல்கிறார், நன்று ஆற்றல் உண்டும் தவறு

0: அவரவர் பண்பறிந்து அற்றார் ஆதல் கடை. நாம் ஒருவருக்கு செய்கின்ற நன்மையில் கூட சில நேரங்களில் தவறு நடந்துவிடக்கூடும். ஏனென்றால் நாம் நன்மை செய்யும் பொழுது அவர்களுடைய பண்பை அறிந்து தெரிந்து அவர்களுக்கு உதவ வேண்டும். கொலைகாரனுக்கோ குடிகாரனுக்கோ தேச துரோகிக்கோ நாம் ஒரு நன்மை செய்து விடுவோமேயானால் அந்த நன்மை நமக்கு தீமையாகிவிடும். ஆகவே அதை நாம் சிந்தித்து செயல்பட வேண்டிய தருணம் இது. வினை ஓட விடும் வடிவேல் என்பார் அருணகிரிநாதர். தொடர்ந்து வரும் வினையை திரும்பி ஓட விடுமாம் முருகனினுடைய வேல். தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் என்கிறார் மாணிக்க வாசக பெருமான். அதாவது தன்னை தொடர்ந்து வரும் முற்பிறவி வினைகளை ஓய்ந்து போக இறை நாமத்தை உச்சரிப்பேன் என்கிறார் மாணிக்க வாசகர். ஆம், நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்த தீவினைகள் நம்மை தொடராமல் இருக்க வேண்டுமானால் இறை நாமத்தை உச்சரிப்பதும் அவனையே வணங்குவதும் நம்மை துன்பத்தில் இருந்து உய்விக்கக்கூடிய வழிகள் ஆகும். நாளை சந்திப்போம்.
1: தொடர்ந்து நாம் கேட்கலாம் இதயம் முரளி திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. நிமிடமாக இருக்குது. நேர்லே அடுத்ததா நாம் இனி கேட்கலாம்.
4: அனைவருக்கும் வணக்கம். ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சிக்காக முத்தையா. இன்னைக்கு சில சுவாரஸ்யமான விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம நாக்கு நம்ம நாக்கே இல்லை, ஆகா அடுத்து நம்ம மூக்கு நம்ம மூக்கே இல்லை. எனக்கு சுவாசிக்கிறதே பக்கத்து வீட்டுக்காரர் தான் இடத்துல சொல்லுவார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற மைண்ட் வாய்ஸ் எனக்கு தெரியுது. விளக்கி சொல்கிறேன் பாருங்கள். என்கிட்ட ஒரு பெரிய ஆர்கனைசேஷனில் ஒரு பெரிய வேலையில் இருந்த ஒரு 35 நபர் ஆங்கிலம் படிக்க வந்தாங்க. அப்போ இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸ் சொல்லி கொடுக்குறேன். ஐ ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட் அட் 8:30. அவங்க ஐ ஹாவ் அ பிரேக்ஃபாஸ்ட் அட் 8:30 அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன் ஐ ஹாவ் அ அப்படின்னு வரக்கூடாது, ஐ ஹாவ் டைரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லுங்கள். ஆ போட்டிங்கன்னா அது ஆங்கிலத்தில் தப்பு அப்படின்னு சொல்கிறேன். அவங்க சொல்லிட்டு நான் எங்கே சொன்னேன் மறுபடியும் ஐ கெட் அப் அட் 6:30, ஐ ப்ரஷ் மை டீத், ஐ டேக் எ பாத், ஐ ஹாவ் அ பிரேக்ஃபாஸ்ட் அட் 8:30 அப்படின்னு மறுபடியும் சொல்கிறாங்க. நான் நீங்கள் மறுபடியும் ஏன் சொல்கிறீங்கன்னு சொல்கிறேன். அவங்க நான் சொல்லவே இல்லை அப்படின்றாங்க. அப்போ அவங்க சொல்கிறது அவங்களுக்கே தெரியல. அப்போ பக்கத்தில் உள்ள பசங்களை கேட்டாங்க, நான் சொன்னேனா? அப்போ கூட உள்ள பசங்கள்லாம் ஆமாம் நீங்கள் சொன்னீங்க, அது சொன்னப்புறம் தான் அப்படியா சாரி அப்படின்னாங்க. அதாவது நம்ம நாக்கு என்ன பேசுது அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. இன்னொரு விஷயம் சொல்கிறோம் பாருங்கள், நம்ம காது நம்ம காது இல்லை, நாக்கு தான் நம்ம நாக்கு இல்லை, காதும் நம்ம காது இல்லையா? என் கிளாஸில் ஒரு பையன் இன்னொரு பையன்கிட்ட இந்த சிங்கம் படத்தில் ஒரு பாட்டை பாடேன் அப்படின்றான். நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னொரு சில பசங்க வரல, அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ அந்த பையன் பாடினா சிங்கம் சிங்கம் ஈஸ்வர சிங்கம். எனக்கும் அது சரின்னு தான் தோணுச்சு. அப்புறம் தான் அந்த பையன் சொன்னான், டேய் அது ஈஸ்வர சிங்கம் இல்லை, ஏ ஈஸ்வர சிங்கம் தான் பாட்டில் வரும் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கும் அது ஈஸ்வர சிங்கம் தான் கேட்டது. அதுக்கப்புறம் அந்த பையன் சொன்னால் அது சிங்கம் சிங்கம் ஹீஸ் துரை சிங்கமா, சிங்கம் சிங்கம் ஹீஸ் துரை சிங்கம் அப்படிங்கிறது நமக்கு எது பழக்கமான வார்த்தையோ, ஹீஸ் துரை அப்படிங்கிறதுல உள்ள ரேஸ்க்கு தெரிஞ்சிருக்கு, ஈஸ் தெரிஞ்சிருக்கு, டக்குன்னு ரெண்டையும் சேர்த்து ஈஸ்வர சிங்கம்னு ஆக்கிட்டோம். ஆக நம்ம காதையும் நம்ப முடியாது, நம்ம நாக்கையும் நம்ப முடியாது. இப்படி ஆளை வச்சுட்டு தான் நம்ம இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு சொல்லி கொடுக்கணும். அப்போ இங்கிலீஷ் இன்னொரு விஷயம் பாருங்கள், என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் வந்தாங்க. அவங்க வீட்டு பக்கத்தில் ஃபாரின்லேருந்து இப்போ ஒரு இங்கிலீஷ் கண்ட்ரியில் ஒரு 15 இருந்து வேலை பார்த்துட்டு ஒருத்தங்க இங்கே வந்திருக்காங்க. இவங்க அவங்ககிட்ட போய் எனக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுங்களேன், நீங்கள் நல்ல இங்கிலீஷ் பேசுகிறீங்களா, எனக்கும் சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களும் ஒரு 6 முயற்சி பண்ணி பார்த்துருக்காங்க, ஆனால் படிக்க முடியல. சார் அவங்க ஏன் எனக்கு சொல்லி கொடுக்க முடியல அப்படின்னு அப்போ என்கிட்ட கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், என் கிளாஸில் ஒரு பையன் இருக்கிறான்னு வச்சுக்கிட்டுங்களேன், ராம்னு பேர் வச்சுக்கிட்டுங்க, ஒரு ஐடியில் வேலை பார்க்குறான். இப்போ யாராவது என்கிட்ட ராம் தெரியுமா அப்படின்னு கேட்டால் நான் தெரியும்னு சொல்வேன். ஆனால் இப்போ நான் அவனுக்கு பொண்ணு கொடுக்கலான்னு நினைக்கிறேன் சார், கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் எனக்கு அவனை தெரியாதுன்னு சொல்வேன். நான் சொல்லது புரியுதா? தெரியும் ஆனால் தெரியாது. ராமை தெரியும் ஆனால் ராமோட பிஹேவியரோ அவனோட கேரக்டரோ எனக்கு தெரியாது. எனக்கு இங்கிலீஷ் தெரிகிறதுனாலேயே நான் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துடலாம், ஸ்போக்கன் இங்கிலீஷ் வாத்தியார் ஆயிடலாம் அப்படிங்கிறது இல்லை. இங்கிலீஷோட பிஹேவியர், இங்கிலீஷோட கேரக்டர் தெரியணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நான் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் டீச்சராக இருக்க முடியும். ரெண்டுக்கும் வித்தியாசம் புரியும்னு நினைக்கிறேன். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

டிசி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டும் நேரம் காலை 7:28. வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம சில தகவல்களை தெரிஞ்சுக்க இருக்கிறோம். அதில் முதலாவதாக நம்ம இன்றைக்கி சில பகுதிகளில் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எந்தெந்த பகுதி அப்படின்றதெல்லாம் நான் சொல்கிறேன். அந்த ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் சட்டுன்னு உங்களுக்கு தேவையான மின்சாரம் சார்ந்த வேலைகளை உடனே செஞ்சுடுங்க. நம்மளுடைய மேலப்பாளையம் ரெட்டியார்பட்டி புதிய பேருந்து நிலைய துணை மின் நிலையங்களில் இன்றைக்கி மாதாந்திர பராமரிப்பு பணி நடக்க இருக்குது. அதனால் காலையில் 9 மணிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது. அடுத்ததாக நமக்கு பழையப்பேட்டை பொருட்காட்சி திடல் துணை மின் நிலையங்கள்லையும் இன்றைக்கி மாதாந்திர பராமரிப்பு பணி செய்ய இருக்கிறாங்க. அதனால் இந்த பகுதிகளிலிருந்து மின் விநியோகம் பெறக்கூடிய ஊர்களில் காலை 9 மணிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது. இதுபோல் விக்ரமசிங்கபுரம் ஆழ்வார்குறிச்சி துணை மின் நிலையங்களில் பராமரிப்பு பணி நடக்க இருக்குது. காலையில் 9 மணிலிருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும் இந்த பகுதியிலிருந்து மின் விநியோகம் பெறக்கூடிய ஊர்களான சிவந்திபுரம் ஆறுமுகப்பட்டி அடையக்கருங்கல் கொண்டப்பயன்பட்டி சங்கரபாண்டியபுரம் கருத்தையாபுரம் பகுதிகளிலையும் மின் விநியோகம் இருக்காது அப்படின்ற தகவல் நம்ம கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக வள்ளியூர் பகுதியில் கூடங்குளம் துணை மின் நிலையத்திலையும் இன்றைக்கி மாதாந்திர பராமரிப்பு பணி நடக்க இருக்குது. காலையில் 9 மணிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் கூடங்குளம் இடிந்தக்கரை பொன்னார்குளம் விஜயபதி இந்த பகுதிகளில் மின் விநியோகம் இருக்காது. அடுத்ததாக சங்கரன் கோவில் பகுதியில் இருக்கக்கூடிய கரிவலம் வந்த நல்லூர் துணை மின் நிலையத்திலையும் இன்றைக்கி மாதாந்திர பராமரிப்பு பணி நடக்க

இருக்குது. இதனால் காலையில் 9 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்கும் கோமதி முத்துபுரம், இடையன்குளம், துரைசாமியாபுரம், லக்ஷ்மியாபுரம், செவல்பட்டி இந்த பகுதிகளில் மின் விநியோகம் இருக்காது. நிலை 7:30 ஆகிட்டு இருக்குது. அடுத்த சுப்ரண பாடல் தான் கேட்க இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சியோட இன்னும் பல தகவல்கள் உங்களுக்காக காத்துட்ருக்குது.

நூறு சாமி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். நேரம் காலை 7:34. வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை மகாராஜா நகர் உழவர் சந்தையில் காய்கறிகள் மற்றும் பழங்களுடைய விலைப்பட்டியல் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். தக்காளி 28 ரூபாய், கத்தரிக்காய் 30 ரூபாய், வெண்டைக்காய் 32 ரூபாய், புடலங்காய் 20 ரூபாய், சுரைக்காய் 30 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், பூசணிக்காய் தடியங்காய் கிலோ 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அவரைக்காய் 60 ரூபாய், கொத்தவரை 18 ரூபாய், பாகற்காய் 50 ரூபாய், பச்சை மிளகாய் 30 ரூபாய், முருங்கைக்காயும் 30 ரூபாய், பெரிய வெங்காயம் 62 ரூபாய், சின்ன வெங்காயம் கிலோ

58 ரூபாய், கோவைக்காய் 40 ரூபாய், காராமணி 30 ரூபாய், தேங்காய் கிலோ 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இஞ்சி 180 ரூபாய், முள்ளங்கி 35 ரூபாய், உருளைக்கிழங்கு 25 ரூபாய், கேரட் 54 ரூபாய், ரிங் பீன்ஸ் 80 ரூபாய், சவ்சவ் 30 ரூபாய், முட்டைக்கோஸ் 28 ரூபாய், பீட்ரூட் 32 ரூபாய், பூண்டு ரகங்கள் வாரியாக 220 ரூபாயிலிருந்து 300 ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்க. சோயாபீன்ஸ் 120 ரூபாய், பச்சை பட்டாணி 160 ரூபாய், சேம்பு 50 ரூபாய், சேனைக்கிழங்கு 40 ரூபாய், சீனிக்கிழங்கு 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க. பழங்களுடைய விலைப்பட்டியல் என்ன அப்படின்றத நாம் இப்போ தெரிஞ்சுக்கலாம். எலுமிச்சை 210 ரூபாய், ஆப்பிள் 200 ரூபாய், அன்னாசி 70 ரூபாய், மாதுளை 200 ரூபாய், கொய்யா 80 ரூபாய், சப்போட்டா 50 ரூபாய், பப்பாளி 40 ரூபாய், சாத்துக்குடி 70 ரூபாய், வாழைப்பழங்களில் செவ்வாழை 100 ரூபாய், ஏலக்கி 90 ரூபாய், மட்டி நேந்திரன் 80 ரூபாய், கற்பூரவல்லி கோழிக்கோடு நாடு பழங்கள் கிலோ 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நெல்லின் தகவல்களை பாலை

சப்போட்டா 50 ரூபாய், பப்பாளி 40 ரூபாய், சாத்துக்குடி 70 ரூபாய், வாழைப்பழங்களில் செவ்வாழை 100 ரூபாய், ஏலக்கி 90 ரூபாய், மட்டி நேந்திரன் 80 ரூபாய், கற்பூரவல்லி கோழிக்கோடு நாடு பழங்கள் கிலோ 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நெல்லின் தகவல்களை பாளையங்கோட்டை மகாராஜா நகர் உழவர் சந்தை நிர்வாக அலுவலரிடமிருந்து பெறப்பட்டது. தொடர்ந்து நம்ம கேட்கலாம் ஜனநாயகன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: நடா,
1: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
0: ஓகேடா, போடு.
2: நெல்லை நம்ம வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் அடுத்தா என்ன தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் பழமையான அரும்பொருட்களை திருநெல்வேலி அரசு அருங்காட்சியகத்திற்கு வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்மளுடைய வரலாற்று சான்றுகளை, நம்மளுடைய முன்னோர்களுடைய பயன்பாட்டு அடையாளங்களை பாதுகாக்கிற ஒரு முக்கியமான அங்கமாக நம்மளுடைய அரசு அருங்காட்சியகம் இருக்குது. நம்ம திருநெல்வேலி அரசு அருங்காட்சியகத்தை மேலும் மேம்படுத்துறதுக்காக வரக்கூடிய தலைமுறையினரும் நம்மளுடைய வரலாற்று தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு சூப்பரான திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பழங்கால அரிய வகை நாணயங்கள், சிலைகள், ஓலைச்சுவடிகள், ஆயுதங்கள், இசைக்கருவிகள், வீட்டு உபயோக பொருட்கள் போன்ற அரும்பொருட்களை நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தகுந்த வெகுமதி நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லைனா நீங்கள் இலவசமாகவோ அன்பளிப்பாகவோ கூட நம்மளுடைய அருங்காட்சியகத்திற்கு நீங்கள் வழங்கலாம். விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய அரசு அருங்காட்சியகத்துக்கு நேரில் வந்து காப்பாட்சியாளர்கள்கிட்ட நீங்கள் விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.

0: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: வங்கி பணியாளர் தேர்வுக்கு தயாராக கூடிய தூத்துக்குடி மாவட்ட தேர்வுகள் பயன்பெறும் வகையில் தூத்துக்குடி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையத்தில் நேற்றிலிருந்து அதற்கான சிறப்பு பயிற்சி வகுப்புகள் காலையில் 10:30 மணி அளவில் தொடங்கி இருக்கிறாங்க. இந்த பயிற்சி வகுப்புகளில் நீங்களும் இப்போ கலந்துக்கலாம். கலந்துக்க விருப்பம் இருக்கிறவங்க தூத்துக்குடி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் அப்படின்ற டெலகிராம் சேனலில் இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் கேட்டுக்கோங்க. அது மட்டும் கிடையாது, நீங்கள் நேரில் வந்து கூட விவரங்களை கேட்டு தெரிஞ்சு நீங்கள் வகுப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லையா, நீங்கள் தொலைபேசி மூலமாக விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அலுவலக நேரத்தில் நீங்கள் கால் பண்ணுங்கள். 0461-200-3251 அப்படின்ற இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததான் நம்ம கேட்கலாம் ஜூட் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நாளும் பண்ணலாம், இல்லை ரெனியூவல் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த வருஷத்துக்கான கல்வி உதவித்தொகை பெறுறதுக்கு நீங்கள் வர 30ஆம் தேதிக்குள்ளே கட்டாயமாக அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏழு மணி 50 நிமிடம் ஆகிட்டு இருக்குது. அடுத்த நம்ம கேட்கலாம் ஜகமே தந்திரம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

சூப்பரான தகவல்களோட பாடல்களையும் கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டு நிறைவான பாடல் தான் ஈஸ்வரன் திரைப்படத்திலேருந்து கேட்க இருக்கிறோம். பாடலை தொடர்ந்து 8 மணிக்கான செய்தி சுருக்கமும் அதனை தொடர்ந்து வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சியும் உங்களுக்காக காத்துட்ருக்குது. நம்மளுடைய பண்பலை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிங்கன்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரியோ.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நாட்டில் 3 ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதன் மூலம் கிழக்கு மற்றும் மத்திய பகுதி மாநிலங்களில் போக்குவரத்து இணைப்பு மேம்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பெரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு 35 டன் நிவாரணம் மற்றும் மீட்புப் பொருட்களுடன் சென்ற விமானப்படையின் 8வது விமானம் காட்மாண்டு சென்றடைந்தது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமை செயலகம் கட்டும் திட்டத்தை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். பழங்குடியின மக்களின் உழைப்பு சுரண்டலையும் கடன் கொத்தடிமைத்தனத்தையும் தடுத்து நிறுத்துவதற்கு தமிழக அரசு உடனடியாக உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. சாதாரண பாஸ்போர்ட்களை வைத்திருக்கும் இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு விசா தேவையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டு தாய்லாந்தில் 30 நாட்கள் தங்குவதற்கு அனுமதி அளிக்கப்படுவதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. சென்னையில் உள்ள இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் பரிசோதனை நடைமுறைகள் குறித்து மத்திய இணையமைச்சர் திரு பி எல் வர்மா அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். கலைப்பண்பாட்டுத்துறை சார்பில் சென்னையில் நடத்தப்பட்ட இளம் கலைஞர்களுக்கான மாநில கலைப்போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு அமைச்சர் திரு ராஜ்மோகன் பரிசு வழங்கினார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளதையொட்டி அத்தொகுதியின் முக்கிய சாலைகளில் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் நீர்நிலைகளில் குப்பை கழிவுகளை கொட்டினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் திருமதி கவிதா எச்சரித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அருக்கோணம் அருகே பருத்திப்புத்தூரில் டெங்கு காய்ச்சலை பரப்பக்கூடிய லார்வா புழுக்கள் இருந்த பொருட்களை சுகாதாரத்துறையினர் பறிமுதல் செய்தனர். அமெரிக்க ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் ரேவதி யுக்ரைனின் ஆண்டோனியோ ஷுஷ்கோவா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜோர்டானில் நடைபெற்ற ஆசிய கேடட் மற்றும் ஜூனியர் கராத்தே சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 90.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஹலோ அன்பு உள்ளங்களே, என் அன்பு உள்ளங்களுக்கு இனிய அட்டகாசமான மகிழ்ச்சியான உற்சாகமான காலை வணக்கம். இரவு நீளமாக இருக்கிறது என்பதற்காக காலை வராது என்று யாரும் சொல்ல முடியாது. வழி தெரியவில்லை என்பதற்காக பயணம் முடியாது என்று அர்த்தமில்லை. இரவு முடியவில்லை என்றால் இன்று முடியவில்லை என்றால் நாளை முயற்சி செய், நாளையும் முடியவில்லை என்றால் மீண்டும் முயற்சி செய். சில வெற்றிகள் நம்மளை தேடி வருவதில்லை, நாம் விடாமல் தேடிச் சென்றால்தான் அவற்றை கண்டுபிடிக்க முடியும் என்ற வரிகளோடு இணைந்திருக்கிறேன். நான் உங்கள் சுட்டிப்பன் ஜோனா. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மகாஹெர்ட்ஸின் வழக்கன்று வந்தால் நிகழ்ச்சியில். வழக்கன்று வந்தால் நிகழ்ச்சியில் பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். இன்னைக்கு எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் தெரியுமா? குழந்தை திருமண தடை சட்டம் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது குழந்தை திருமண தடை சட்டம் பற்றிய சங்கதிகளை இன்று நாம் தெரிந்து கொள்ளலாம். குழந்தை திருமண தடை சட்டம் அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் குழந்தைகளை திருமணம் செய்வதை தடுத்து நிறுத்துவதற்கும் குழந்தைகளின் உரிமைகளை பாதுகாப்பதற்கும் குழந்தை திருமண தடை சட்டம் 2006 த ப்ராஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் 2006 நடைமுறையில் உள்ளது. இதன்படி பார்க்கும்பொழுது திருமண வயது என்னவென்று தெரிய வேண்டும். ஒரு பெண் குழந்தை என்றால்

பதினெட்டு வயது. ஆண் குழந்தை என்றால் 21 வயது முடிவடையாத நபர்களுக்கு செய்யப்படும் அனைத்து திருமணங்களும் சட்டப்படி குழந்தை திருமணமாக கருதப்படும். அதாவது 18 வயது என்பது 18 முடிவாயிருக்க வேண்டும், அதாவது 19 பிறந்திருக்க வேண்டும், 18 வயசு நிறைவடைந்திருக்க வேண்டும். 18 வயசு நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் வந்து குழந்தைகள் தான். அப்போ 18 வயசு நிறைவாகி 19 பிறந்திருக்க வேண்டும். ஆண் என்றால் 21 வயது முடிந்திருக்க வேண்டும். அந்த 21 வயது முடிந்து 21 வயது நிறைவடைந்திருக்க வேண்டும். இந்த சட்டத்தை பொறுத்தளவில் 18 வயது பூர்த்தி அடைந்த ஆண் ஒரு சிறுமியை திருமணம் செய்து கொண்டால் அவருக்கு 2 ஆண்டுகள் வரை கடுங்காவல் தண்டனை அல்லது 1,00,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படலாம். இத்தகைய திருமணத்துக்கு துணை நின்றவர்களுக்கான தண்டனை என்னவென்று பார்த்தால், குழந்தை திருமணத்தை நடத்தும் பெற்றோர், உறவினர்கள், திருமணத்தை நடத்தி வைக்கும் புரோகிதர்கள், அச்சடிக்கும் அச்சக உரிமையாளர்கள், திருமணத்தை நடத்தக்கூடிய மண்டப உரிமையாளர்கள் மற்றும் பங்கேற்பாளர்கள் என அனைவரும் தண்டனைக்குரியவர்கள். இந்த குற்றம் வந்து பிணையில் வர முடியாத குற்றமாகும். குழந்தை திருமணம் தொடர்பான குற்றங்கள் அனைத்தும் ஜாமீனில் வெளிவர முடியாத, விட முடியாத மற்றும் பிடிவாரண்ட் இன்றி கைது செய்யக்கூடிய குற்றங்களாகும். இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சங்கள் என்னவென்று பார்த்தால், அந்த பாதிக்கப்பட்ட நபர் விரும்பினால் தான் வயது வந்த பிறகு இந்த திருமணத்தை சட்டப்படி செல்லாது, அதாவது நல் அண்ட் வாய்டு என்று நீதிமன்றம் மூலம் அறிவிக்க முடியும். அதே மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வயது வரும் வரை அல்லது மறுமணம் செய்யும் வரை வாழ்வாதாரத்திற்கு தேவையான பராமரிப்பு தொகையை கணவர் அல்லது அவர்களது குடும்பத்தினர் வழங்க நீதிமன்றம் உத்தரவிடலாம். இந்த மாதிரியான குழந்தைகளுக்கு எதிரான திருமணம் நடக்கும் பொழுது அதை எவ்வாறு புகாரளிக்கலாம் என்று பார்த்தால், குழந்தைகள் உதவி எண், அதாவது சைல்டு லைன் சொல்லுவாங்க, 1098 இலவச அழைப்பு எண். அதேபோன்று காவல்துறைக்கு 100 என்ற எண்ணிலும் தகவல் கொடுக்கலாம். அல்லது அருகில் உள்ள காவல் நிலையம் அல்லது மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு மற்றும் மாவட்ட ஊர்நல அலுவலர், சைல்டு மேரேஜ் ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க, இவர்கள் மூலமாகவும் புகார் அளிக்கலாம். குழந்தை திருமண தடை சட்டம் 2006 பிரிவு 16 கீழ் மாநில அரசுகளால் குழந்தை திருமணத்தை தடுக்கக்கூடிய அலுவலர்கள் அந்த நியமிக்கப்படுகிறார்கள். பொதுவாக மாவட்ட சமூக நல அலுவலர், டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க, அல்லது ஊர் நல அலுவலர் இந்த பொறுப்பை வகிப்பார்கள். இந்த சட்டத்தின் கீழ் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள முக்கிய அதிகாரங்கள் என்னவென்றால், குழந்தை திருமணம் நடைபெறப்போவதாக தகவல் கிடைத்தால் அதை உடனடியாக நேரில் சென்று தடுத்து நிறுத்துவது அல்லது தகுந்த நடவடிக்கை எடுப்பது முதன்மையான கடமையாகும். அதே மாதிரி நீதிமன்றத்தை அணுகி குழந்தை திருமணத்திற்கு எதிரான தடை உத்தரவு ஒன்றை அவர்கள் பெற முடியும். சட்டத்தை மீறி நடக்கும் குழந்தை திருமணங்கள் பற்றிய தகவல்களை சேகரித்து குற்றவாளிகள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க தேவையான சாட்சியங்கள் மற்றும் ஆதாரங்களையும் அவர்கள் திரட்ட வேண்டும். காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்து முதல் தகவல் அறிக்கை, FIR சொல்றது, முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வதற்கான நடவடிக்கைகளை இந்த அலுவலர்கள் எடுப்பார்கள். குழந்தை திருமணத்திலிருந்து மீட்கப்படும் குழந்தைகளுக்கு தேவையான மறுவாழ்வு, தங்குமிடம் மற்றும் பாதுகாப்பை குழந்தை நலக்குழு மூலம் உறுதி செய்யப்பட வேண்டும். பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு முறையான மருத்துவ பரிசோதனை மற்றும் உளவியல் ஆலோசனைகள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். கிராமப்புற மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் குழந்தை திருமணத்தினால் ஏற்படும் தீமைகள் மற்றும் சட்ட தண்டனைகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வையும் ஏற்படுத்த வேண்டும். உள்ளாட்சி அமைப்புகள், அதாவது பஞ்சாயத்து, நகராட்சி மற்றும் சமூக அமைப்புகளுடன் இணைந்து இந்த மாதிரியான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். இதுபோன்று ஏதாவது குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கிறது, அதாவது 18 வயதுக்கு உட்பட்ட ஒரு பெண் குழந்தைக்கு, அந்த பெண் குழந்தை 18 வயது நிறைவடையாதவராக இருக்க வேண்டும். அவ்வாறு அந்த பெண் குழந்தை 18 வயதுக்கு கீழே இருந்தால் இந்த வயதை நிர்ணயம் செய்வது பிறப்பு சான்றிதழ் அல்லது கல்வி மாற்று சான்றிதழ், இதில் இருக்கக்கூடிய வயதை தான் அரசு வந்து கவனத்தில் எடுத்துக்கொள்ளும். ஜாதகத்திலோ வேற எதிலோ இருப்பதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளாது. அப்போ இந்த வயதானது 18 நிறைவடைந்து இருந்தால் அவர் மேஜர் என்று அறிவிக்கப்படுகிறார். அவர் சுயமாக அவருக்கு தேவையான கணவரை அவர் தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் உரிமை அவருக்கு வந்துவிடும். 18 வயதுக்கு கீழே இருப்பவர்கள் முறையான செய்யும் திருமணம் எதுவும் முறையற்ற திருமணமாகும். அதேமாதிரி ஆணை பொறுத்தளவில் 21

0: இது நிறைவடைந்திருக்க வேண்டும். அந்த 21 வயது நிறைவடையாத ஆண் ஒரு திருமணத்தை செய்தாலும் அது சட்டப்படி குற்றம். ஆகவே 18 வயது பூர்த்தியடைந்த ஒரு பெண்ணும் 21 வயது பூர்த்தியடைந்த ஒரு ஆணும் செய்யும் திருமணமே செல்லத்தக்க திருமணமாகும். இல்லை என்றால் அந்த திருமணம் செல்லத்தகாத ஒரு திருமணமாகும். ஆகவே இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை இந்த உள்ளாட்சி அமைப்புகள் அந்த கிராமப்பகுதி மக்களுக்கோ அல்லது படிப்பறிவு இல்லாதவர்களுக்கோ விவரம் தெரியாத நபர்களுக்கோ ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொடுப்பது மிகவும் நலம் பயக்கும். நன்றி, வணக்கம்.
1: வழக்கன்று வந்தாள் நிகழ்ச்சியில் குழந்தை திருமண தடை சட்டம் பற்றி நம்முடன் கலந்து கொண்டார் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள். அவர்களுக்கு நம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மகாஹெர்ட்ஸின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியில் ஒலிக்கேற்கக்கூடிய பாடல் ஜென்டில்மேன் திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 8:15 நிமிடம். இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸோடு. தொடர்வது வேதமும் நாதமும். உரை வழங்குபவர் சுந்தரபாண்டிபுரம் சி சக்திவேல் அவர்கள்.
1: உலகத்தில் வேதங்கள் தோன்றிய பின் அவற்றின் பாதுகாப்பின் நிமித்தம் தனுர்வேதம், ஆயுர்வேதம், அர்த்த சாஸ்திரம், கந்தர்வ வேதம் என்ற 4 உபவேதங்கள் இயற்றப்பெற்றன. ஒரு நாடு நல்ல நிலையில் இருந்து வருவதற்கும் அதன் நாகரிகம், மதம், கொள்கை முதலியவைகள் அழியாமல் வளர்ச்சியுறுவதற்கும் சேனாபலமும் மருத்துவ நூலும் பொருநூற்களையும் மக்கள் பால் ஆனந்தமும் இன்றியமையாதனமாகும் என்பதை யாவரும் ஒப்புக்கொள்வர். இந்த 4 உபவேதங்களால் பெறப்படுவனவே. இவற்றுள் கந்தர்வ வேதத்திலிருந்து நாட்டியக்கலை தோன்றியதாக அறியப்படுகிறது. வாழ்க்கையில் தோன்றும் ஏமாற்றம், துக்கம், வெறுப்பு முதலியவைகளை மாற்றி மனதிற்கு அமைதியையும் ஒரே சமயத்தில் கண்ணுக்கும் காதுக்கும் ஆனந்தத்தை தரக்கூடியது நாட்டியக்கலை ஒன்றே. பார்த்திருந்த அடியேனே நான் பரவு உன் பாடி ஆடி மூர்த்தியே என்பான் உன்னை மூவரின் முதல்வான் என்பான். ஏத்துவார் இடர் தீர்ப்பாய் தில்லை சிற்றம்பலத்து கூத்தா உன் கூத்து காண்பான் கூடனான் வந்தவாறே என்பார் திருநாவுக்கரசர். திருமூலரோ வேதங்களாட மிகு ஆகமமாட கீதங்களாட கிரளண்டம் ஏழும் ஆட பூதங்கள் நாதம் கொண்டு ஆடினான் ஞானானந்த கூத்தே என்பார். நாத வடிவினன் இறைவன். நாதம் என்பதற்கு இன்னொலி என்றும் தலைவன் என்றும் பொருள் உண்டு. உலகினை படைத்து காக்கும் இறைவனே இன்னொலியாக இசையாக விளங்குகின்றான். தான் வணங்கும் ஒவ்வொரு தெய்வ வடிவத்துடனும் ஒரு இசைக்கருவியை சேர்த்தே வழிபட்டான் மனிதன். கலைத்தேவியின் கரத்தில் வீணை, கண்ணனின் கையில் புல்லாங்குழல், முக்கண்ணனிடம் முடுக்கை, இவ்வாறு வரிசைப்படுத்தி போகலாம். வழிபாட்டிற்குரிய தலங்களிலெல்லாம் ஆடலும் இசையும் இடம்பெற்று தழைத்திருந்தன. இசைக்கலையை மேற்கொள்ளுவோருக்கு இறையும் இசையும் இரு கண்களென இருந்தன. அவர்களுடைய சிந்தையெல்லாம் இசைப்பெயரை வளர்ப்பதென்ற ஒரே இலக்கின் மீது பதிந்திருந்தது. முற்காலத்து இசைக்கலைஞர்கள், அதிலும் ஆலயங்களில் சேவை செய்து வந்தவர்கள் புகழை கருதியவர்கள் அல்ல, பொருளீட்டும் எண்ணங்கள் கொண்டவர்களும் அல்ல. வழி வழியாக வந்த மரபினை கண்ணும் கருத்துமாய் போற்றி பாதுகாப்பதையே குறிக்கோளாக கொண்டிருந்தார்கள். பாமர மக்களுக்கு விருப்பம் என்பதற்காக மரபுக்கு முரணானவற்றை இசைப்பதோ அல்லது அவர்களுக்கு விருப்பமில்லை என்பதற்காக சில இசை வகைகளை ஆலய கலைஞர்கள் ஒதுக்குவதோ அவர்களிடம் காணப்பெறாத ஒன்று. இதன் காரணமாக புகழ் என்பதை என்னவென்று கூட அறியாதவராய் பலர் மறைந்திருக்கின்றனர். ஆனால் அவர்களால் இசையானது மிக பெருமளவில் வளர்ந்தது. தமிழகத்து கலைஞர்களின் இசை போற்றுதல்குரியதாயிற்று. காலம் மாறியது. மனிதனின் வாழ்க்கை இயக்கம் வேகமுடையதாகிவிட்டது. புதுமையை நாடும் எண்ணம் உதித்தது. இதன் காரணமாக மரபுகள் மறையத் தொடங்கின. மனிதனுக்கு பொருள் ஈட்டுவதில் வேகம் பிறந்தது. புகழ்

0: மனதை குவிப்பதில் மோகம் எழுந்தது. விளைவு, மரபுக்கு மதிப்பு குறைந்தது, புதுமைக்கு புகழ் மிகுந்தது. புதுமை தேவைதான் என்பதை எவரும் மறுப்பதில்லை. ஆனால் புதுமைகள் யாவும் மரபு சிதையாமல் இருக்குமானால் மரபு என்னும் பெரும் அடித்தளத்தின் மீது எழுப்பப் பெறும் மாளிகைகளாக இருக்குமானால் அது நாட்டிற்கும் கலைஞர்களுக்கும் பெருமை சேர்ப்பதோடு பழமையான பண்பாட்டுக்கு சிதைவு உண்டாகாமல் காத்து நிற்கும். தொடர்ந்து சிந்திப்போம்.
1: வேதமும் நாதமும் உரை வழங்கியவர் சுந்தரபாண்டிபுரம் சி சக்திவேல் அவர்கள். நிகழ்ச்சியில் ஒலிக்கிருக்கக்கூடிய பாடல் ஹலோ திரைப்படத்திலிருந்து.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

0: நேரம் 8:30 தொடர்வது.
1: இன்றைய குறுஞ்செய்தி.
2: மந்திரியாரி, நகர்வளம் செல்வதற்கு கூரை வண்டிகள் தயாராகிவிட்டனவா?
3: அது வந்து
2: என்ன வந்து போய் என்று உளறி கொண்டிருக்கிறீர்?
3: அது வந்து மன்னா, சர்வீஸுக்கு விட்ட வண்டிகள் இன்னும் திரும்ப கிடைக்கவில்லை.
2: நாடாளும் மன்னர் 73 ஏசி மன்னரின் வண்டி என்று தெரிந்தும் கூடவா இன்னும் டிலே செய்கிறான்? அவனை எண்ணெய் சட்டியில் போட்டு வறுத்து விடுங்கள்
3: மன்னா. பிறகு வண்டி திரும்ப கிடைக்காது மன்னா.
2: சரி சரி, நான் அவனை மன்னித்து விட்டேன். இன்று நகர்வளம் செல்வதற்கு மாற்று ஏற்பாடு என்ன செய்திருக்கிறீர்?
3: மன்னா, இருக்கவே இருக்கிறது நமது இருசக்கர வாகனம். அந்த பைக் ரெண்டையும் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறேன். ஆளுக்கு ஒரு பைக் எடுத்துக்கொண்டு நகர்வளம் சென்று வருவோம்.
2: யோசனை. தேவையானவற்றை எல்லாம் எடுத்து வைத்து விட்டீரா?
3: ஆர்சி புக், லைசன்ஸ், பைக் சாவி எல்லாம் ரெடியாக இருக்கிறது. இதோ ஹெல்மெட்டும் இருக்கிறது மன்னா.
2: ஹெல்மெட் நான் இதை அணிய மாட்டேன். வியர்த்து கொட்டும், கூடவே முடியும் கொட்டும். வேண்டும் என்றால் ஒன்று செய்யலாம். வீரபாகுடன் போர்க்களத்திற்கு செல்லும் போது தலைக்கவசமாக இதை அணிந்து கொள்ளலாம். பயன் உள்ளதாக இருக்கும்.
3: ஐயோ, வீரபாகுடன் எப்போது இவர் போர்க்களம் சென்று எப்போது போரிட்டு நடக்கும் மன்னா? இதோ பாருங்கள், காலை 8:00 முதல் 10:00 வரை பீக் ஆர் என்று அடைக்கப்படும் இந்த நேரங்களில் தான் நமது சாலையை ஒரு போர்க்களம் போன்று பார்க்கலாம். அதாவது போர்க்களம் மாதிரி தான் இருக்கும். சாலையில் இருசக்கர வாகனங்கள், மற்ற வாகன ஓட்டுநர்கள் நீ முந்தி நான் முந்தி என்று ரேஸ் நடத்தி கொண்டுதான் வண்டியை ஓட்டிக்கொண்டு அரக்கப்பறக்க சென்று கொண்டிருப்பார்கள். இந்த சாலையின் போர்க்களத்தில் புகுந்து தாங்கள் வெற்றி வாகை சூடிவிட்டாலே வீரவாகுவை போர்க்களத்தில் எல்லாம் வெல்லுவது எளிதாகிவிடும் மன்னா.
2: அப்படியா கூறுகிறேன்?
3: ஆம் மன்னா,
2: எல்லாம் சரிதான். ஆனால் இந்த ஹெல்மெட்டை மட்டும் நான் அணிய மாட்டேன்
3: மன்னா. அது மிகவும் தவறு. தேசிய நெடுஞ்சாலையில் பைக் ஓட்டுபவர்கள் ஹெல்மெட் அணியாமல் அதிவேகத்தில் செல்வதாலும், யூ டர்ன் மற்றும் சர்வீஸ் ரோடு போன்ற இடங்களில் செல்லும் போது வேகத்தை குறைக்காமல் செல்வதாலும் கவனக்குறைவாக இருப்பதால் விபத்து நடக்கிறது. விபத்தில் அதிகப்படியாக சிக்குபவர்கள் இளைஞர்களே, அதுவும் பைக்கை ஓட்டுபவர்களே என்று கூறுகிறார்கள் காவல்துறையினர்.
2: என்ன மந்திரியாரே, இப்படி எல்லாம் பயமுறுத்துகிறீர்? நான் வண்டியை ஓட்ட வேண்டுமா வேண்டாமா? நகர்வளம் செல்ல வேண்டுமா வேண்டாமா?
3: மன்னா, இந்த மந்திரியார் கூறினால் அதில் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். பைக்கை ஓட்டுபவர்கள் மட்டுமல்ல மன்னா, உடன் படிக்கும் மற்றும் வேலைக்கு செல்பவர்களை பைக்கில் அழைத்து செல்லும் போது ஓட்டுநர் ஒருவர் மட்டும் ஹெல்மெட் அணிந்து சென்றால் போதாது. ஓட்டுநரின் பின் அமர்ந்து செல்பவர்களும் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்று போக்குவரத்து விதி இருக்கிறது. இந்த விதியையும் மீறுவதால் அதிக விபத்துகள் நடக்கின்றன. ஏனென்றால் முன்னிருப்பவரை விட விபத்து நடக்கும் போது பின்னிருப்பவருக்கு தான் அடி பலமாக படுகிறதா?
2: என்ன மந்திரியாரே இது? ஹெல்மெட் அணியாமல் உமது பின்னே இருந்து வந்து விடலாம் என்று பார்த்தால் இப்படி வேறு பயமுறுத்துகிறீர்?
3: நான் இதை பயப்படுவதற்காக கூறவில்லை. இது நிதர்சன உண்மை. நமது இந்தியாவில் 3 நிமிடத்திற்கு ஒரு இருசக்கர வாகன விபத்து நிகழ்கிறது என, அதுவும் ஹெல்மெட் அணியாத காரணத்தினால் தான் உயிரிழப்பு ஏற்படுகிறது என்று ஒரு ஆய்வு முடிவு கூறுகிறது. எனவே இனிவரும் நாட்களில் அனைவரும் கட்டாயம் ஹெல்மெட் அணிந்து செல்ல வேண்டும். பைக்கில் இருவர் சென்றாலும் கட்டாயம் இருவரும் ஹெல்மெட் அணிய வேண்டும். இல்லாவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து காவல்துறையினர் அறிவுறுத்தி வருகின்றனர்.
2: சரி சரி, நீர் கூறுவதெல்லாம் சரிதான். நான் ஹெல்மெட்டை அணிகிறேன். ஆனால் ஹெல்மெட்டை இங்கு அணிய போவதில்லை. தேவையான இடங்களில் மட்டும் அணிந்து கொள்கிறேன். அதுவரை இந்த ஹெல்மெட் பைக்கிங் ஹேண்டில் பாரில் கிடக்கட்டும்.
3: போக்குவரத்து காவல்துறையினர் செக்கம் செய்யும் போது மாட்டிக்கொள்வீர்கள்.
2: இப்போது பாரு மந்திரியாரே, நான் எப்படி சமாளிக்கிறேன் என்று.
3: ஆஹா, மன்னர் வேண்டே, அந்த சாலை சந்திப்பில் போக்குவரத்து காவல்துறையினர் நிற்கின்றனர், செக்கிங் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹெல்மெட் அணியாதவர்களை பிடித்து வசைபாடி கொண்டிருக்கிறார்கள்.
2: சிரிக்காதீர் மந்திரியாரி, நீரே காட்டி கொடுத்து விடுவீர் போல் இருக்கிறது. வாரும், பைக் ஹேண்டில் பாரில் இருக்கும் ஹெல்மெட்டை அணிந்து விட்டு பைக்கில் சென்று விடுவோம். ஐயையோ மந்திரியாரே, நான் போக்குவரத்து காவல்துறையினரிடம் சிக்கிக் கொள்ளப் போகிறேன்.
3: மன்னா, அதுதான் ஹெல்மெட்டை அணிந்திருக்கிறீர்கள், இன்னும் ஏன் பயப்படுகிறீர்கள்?
2: பதற்றத்தில் வேறு யாருடைய பைக்கையோ மாற்றி எடுத்து வந்து விட்டேன்.
3: ஆஹா.
1: இன்றைய குறுஞ்செய்தி.
4: எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: நேரம் 8:40. நதிகள் ஓடிக்கொண்டே இருக்கும் கடலை அடையும் வரை, காற்று வீசிக்கொண்டே இருக்கும் உலகம் இயங்கும் வரை, உன் கால்கள் நடந்து கொண்டே இருக்கட்டும் உன் இலக்கை அடையும் வரை. வீழ்வது தவறில்லை, மீண்டும் இழாமல் இருப்பதே தவறு. உன் வியர்வை துளிகள் ஒவ்வொன்றும் நாளை உனக்கான முத்துக்களாகும். நிகழ்ச்சியில் ஒழிக்கிருக்கக்கூடிய பாடல் காதலன் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 8:45. நிகழ்ச்சியில் ஒழிக்கிருக்கக்கூடிய பாடல் தவசி திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் மற்றும் சாதனா சர்கம் குரலில் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைஞ்சிருங்க.

0: நேரம் 8:50. அன்பு உள்ளங்களின் நினைவூட்டலுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இன்றைக்கி 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் என்ன தலைப்பில் பேச இருக்கிறோம் தெரியுமா? நண்பர்களை தேர்வு செய்வது எப்படி அப்படிங்கிற தலைப்பில் தான் தொடர்வது.
1: தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து.
2: ஒரு அம்மாவுக்கு ரொம்ப கவலை, பையன் திக்கி திக்கி பேசுறானா. திக்கு வாய்ங்கிறது ஒரு நோய் இல்லை, அது ஒரு குறைபாடு, அவ்வளவுதான். ஆரம்பத்திலேயே மருத்துவர்கள்கிட்ட போனால் அதை குணப்படுத்திக்கலாம். முக்கியமாக 2 வயசுலேருந்து 5 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைகளை இது அதிகமாக பாதிக்குது. இன்னும் சொல்லப்போனால் பெண் குழந்தைகளை விட ஆண் குழந்தைகள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. சரி, இந்த திக்குவாய் எதனால் ஏற்படுது அப்படின்னா, அதுக்கு 3 காரணம் சொல்கிறாங்க. 1, குழந்தைகளின் மனம் தொடர்பானது. 1, குழந்தைகள் பேச பழகும் பொழுது பெற்றோர்கள் நடந்து கொள்ளுகிற முறை. 3வது காரணம் என்னன்னா, பரம்பரை அல்லது பிறவி குறைபாடு. சின்ன வயசில் குழந்தை பருவத்தில் ஏற்படுற பயம், பதட்டம், பரபரப்பு, கவலை, சோகம், வேகம், வெக்கம்,

0: அதிருப்தி, அவநம்பிக்கை, அன்புக்கு ஏங்கிறது, இதெல்லாம் தான் மனம் தொடர்பான காரணங்கள். ரெண்டாவதாக சொன்னமே பெற்றோர்கள் நடந்து கொள்ளுகிற முறை, அதுவும் ஒரு முக்கியமான காரணம். வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தினர்கள் முன்னாடி குழந்தைய அதட்டுறது, பயமுறுத்துறது, அப்புறம் பேச சொல்கிறது, இதனால் என்ன ஆகும்னா குழந்தை யோசிக்கும், ஏதாவது தப்பாக பேசிவிடுவோமோ அப்படிங்கிற பயத்திலேயே திக்கி திக்கி பேச ஆரம்பிச்சிடும். ஒரு குழந்தை பேச ஆரம்பிக்கும் பொழுது அது இஷ்டப்படி இயல்பாக பேச விடணும். தப்பு தப்பாக பேசினாலும் பரவாயில்ல, ஆரம்பத்திலேயே அதை திருத்தறதுக்காக முயற்சி பண்ணக்கூடாது. நாம் அது திருத்துறதாக நினச்சிக்கிட்டு அப்படி பேசணும் இப்படி பேசணும்னு வாத்தியார் தோரணையில் வீட்டிலேயே பள்ளிக்கூடம் நடத்த ஆரம்பிச்சிடக்கூடாது. மூணாவது காரணம் வந்து பரம்பரைன்னு சொன்னோம்ல, அது எப்படின்னா சில குழந்தைகளுக்கு பாரம்பரியத்திலேயே அந்த நாக்கு, உதடு, மேல் அன்னம், இந்த குரல் மடிப்புகள், இது இதுகளில் பிறவியிலேயே சில குறைபாடுகள் இருக்கலாம். இதனால் பேச்சு சரியாக வராமல் அது திக்குவாயாக மாறலாம். மருத்துவ புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகத்தில் நூற்றில் ஒருத்தருக்கு திக்குவாய் இருக்கு தான். வரலாற்று புகழ்பெற்ற அரிஸ்டாட்டில், மோசஸ், சார்லஸ் லாம்ப், இது மாதிரி பெரிய அறிஞர்களுக்கு கூட திக்குவாய் இருந்திருக்குது. இந்த சின்ன வயசுலேயே வைத்தியம் பண்ணுனா சுலபமாக இதையெல்லாம் சரி பண்ணிவிடலாமா? மூணு விதமான சிகிச்சை உண்டு அதுக்கு. அதாவது ஒன்று சைக்கோ தெரப்பி, அதாவது மனமாற்ற பயிற்சி, இன்னொன்று வந்து ஸ்பீச் தெரப்பி, பேச்சு பயிற்சி, மூணாவது மருந்துகள். மனநல மருத்துவர்கள் திக்குவாய் உள்ள குழந்தைகள்கிட்ட பக்குவமாக பேசி இந்த பயம், பதட்டம் எல்லாத்தையும் போக்குவாங்க. குழந்தையோட அப்பா அம்மாக்கிட்டேயும் பேசி எப்படி குழந்தைகிட்ட பேசணும், பழகணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுப்பாங்க. பேச்சு பயிற்சிங்கிறது குழந்தைய வந்து படிக்க சொல்லி எந்த வார்த்தை திக்குதோ அதை சரியாக வாசிக்க வைக்கிறது. மருந்து கொடுத்தும் மனசை பக்குவப்படுத்தலாம். பிறவி கோளாறுகள் இருந்தால் அறுவை சிகிச்சை மூலமாக அதை சரி பண்ணிவிடலாம். எல்லாத்தையும் விட முக்கியமாக பெற்றோர்கள் குழந்தைகள்கிட்ட அன்பாகவும் அரவணைப்பாகவும் நடந்துக்கணும். அவங்கள பயமுறுத்தப்படாது, கவனமாக பேசணும். ஆனால் இந்த காலத்து குழந்தைகள்கிட்ட பெற்றோர்கள் தான் கவனமாக பேச வேண்டியிருக்குது. ஒரு குடும்பத்தில் ஒரு அம்மா தன்னுடைய பிள்ளைகிட்ட சொன்னாங்களாம், இதை பாருப்பா, ஒரு பந்தயம், ஒரு நாள் பூரா உன் ரெண்டு கையாலேயும் வாயை பொத்திக்கிட்டு பேசாமல் இருந்தா உனக்கு 100 ரூபாய் பரிசு அப்படின்னு பிள்ளைகிட்ட அம்மா பந்தயம் கட்டினாங்களாம். உடனே அந்த பையன் சொல்கிறான், அட போம்மா, எப்போ பார்த்தாலும் அப்பா ஜெயிக்கிற மாதிரியான பந்தயமே போடுறீங்க அப்படின்னு நானா.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: நேரம் 8:54.
6: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நாட்டில் 5 பெரிய ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருப்பது தென்னிந்தியாவில் சிறந்த ரயில் போக்குவரத்து சேவைக்கு வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பெரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு 35 டன் நிவாரணம் மற்றும் மீட்புப் பொருட்களுடன் சென்ற விமானப்படையின் 8வது விமானம் காட்மாண்டு சென்றடைந்தது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமை செயலகம் கட்டும் திட்டத்தை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். பழங்குடியின மக்களின் உழைப்பு சுரண்டலையும் கடன் கொத்தடிமைத்தன்மையையும் தடுத்து நிறுத்துவதற்கு தமிழக அரசு உடனடியாக உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. சென்னை சென்ட்ரலிலிருந்து போத்தனூருக்கு நாளை இரவு 11:50 தாம்பரத்திலிருந்து தென்காசிக்கு நாளை இரவு 7:30 சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தாம்பரத்திலிருந்து விழுப்புரத்திற்கு காலை 9:45 இயக்கப்படும் ரயில் இன்று திண்டிவனம் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் நீர்நிலைகளில் குப்பை கழிவுகளை கூட்டினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் திருமதி கவிதா எச்சரித்துள்ளார். ஐடிஐ படித்தவர்களுக்கான மாவட்ட அளவிலான தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி இம்மாதம் 23 தேதி வட

சென்னை அரசினர் தொழிற்பயிற்சி நிலைய வளாகத்தில் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் தெரிவித்துள்ளார். அமெரிக்கன் ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் ரேவதி யுக்ரைனின் ஆண்டோனியா ஷிஷ்கோவா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜோர்டானில் நடைபெற்று வரும் ஆசிய கேடட் மற்றும் ஜூனியர் கராத்தி சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆனந்தி கார்க், சத்ய தேஜா ஆகியோர் வெண்கலப் பதக்கம் வென்றனர். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ், ஹெச் எஸ் பிரணாய், தருண் மணப்பள்ளி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஹலோ அன்பு உள்ளங்களே, என் அன்பு உள்ளங்களுக்கு இனிய அட்டகாசமான மகிழ்ச்சியான உற்சாகமான காலை வணக்கம். முகங்கள் வேறாக இருந்தாலும் முகவரிகள் அப்படிங்கிறது நட்பு அப்படிங்கிற விஷயத்தில் ஒன்றா தான் இருக்கும், அதுதான் நட்பம். இரத்த பந்தம் இல்லைனாலும் உயிரை விட மேலாக தெரிகிறது தான் நட்பம். வார்த்தைகள் தேவையில்லை, நட்புக்குள்ளே விழிகள் பேசிக்கொள்ளுமா. பிரிவுகள் வந்தாலும் நினைவுகள் அப்படிங்கிறது இந்த நட்பில் இணைந்தே தான் இருக்குமா. நம்ம வாழ்க்கையில் நிறைய மனிதர்களை சந்திருக்கிறோம். சிலவங்க கூட கொஞ்சம் நேரம் சிரித்து பேசிகிட்டு இருப்போம், சில நேரத்தில் நம்மளோட சந்தோஷத்தை பகிர்ந்துக்குவோம். சிலவங்க கிட்ட நம்மளோட கஷ்டமான நேரத்துலேயும் நம்மளை விட்டு விலகாமல் துணியாக நிற்கிறவங்களும் நமக்கு இருக்காங்க. உதாரணமாக நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எக்ஸாமில் நம்ம தோற்று போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா ஒரு நண்பன் சொல்லுவான், நீ எப்படி தோற்று தாண்டா போவே, எனக்கு தெரியாதா, நீ என்றைக்குமே ஜெயிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். இன்னொரு நண்பன் சொல்லுவான், விடுறா அடுத்த எக்ஸாமில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நண்பன் சொல்லுவோம் ஒன்றால் முடியாது அப்படின்னு சொல்லுவான். இன்னொரு நண்பன் சொல்லுவோம் ஒன்றால் முடியும் அப்படின்னு சொல்லுவோம். தாழ்த்தி பேசக்கூடிய நண்பனும் இருப்பான். ஆனால் ரெண்டு பேருமே நண்பர்கள் தான். ஆனால் உண்மையாக அவங்களோட நண்பர்கள் யார் அப்படிங்கிறதான் கேள்வி. அப்படின்னா ஒருத்தரை நண்பராக தேர்வு செய்யும்போது நாம் எதை பார்க்கணும், அவங்களோட பேச்சை பார்க்கணுமா, அவங்களோட பழக்க வழக்கங்களை பார்க்கணுமா, அவங்களோட குணத்தை பார்க்கணுமா, இல்லை நம்மளோட வாழ்க்கையை அவங்க எந்த அளவுக்கு நல்ல பாதையில் அழைத்து செல்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கணுமா. நண்பர்களை தேர்வு செய்கிறது அப்படிங்கிறது நம்மளோட வாழ்க்கை பயணத்துக்கு துணையை தேர்வு செய்கிற மாதிரி. அப்படின்னா நாம் எப்படிப்பட்ட நண்பர்களை அடையாளம் கண்டு தேர்வு செய்யணும் அப்படிங்கிறதா இன்றைக்கி நிகழ்ச்சியில் பேச போகிறோம். ஆமாங்க, இன்றைக்கி ஆனந்த பூங்கார் நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நண்பர்களை தேர்வு செய்வது எப்படி அப்படின்னா. நிகழ்ச்சியில் இது பற்றி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அழைக்கலாம். 0462256113 மற்றும் ஒரு எண் 0462256113 என்ற எண்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய முதல் அன்பு நேயர் யார் எங்கிருந்து? வணக்கம்.
2: இனிய நற்காலை வணக்கங்கள். நலம் நலமறியாவல் நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன். இன்றே பொழுதும் இனிய பொழுதாக அமைய வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி, நலமா இருக்கும். சொல்லுங்க.
2: அதாவது ஆளுமையை வளர்த்து கொள்றதுக்காக நான் அந்த கேள்வி கேட்டிருக்கேங்க. கனிவும் பணிவும் எவரையும் கழிப்புற செய்யும் அப்படித்தானே. அதுல இருந்து நம்ம அந்த கனிவும் பணிவுங்கிறதுல இருந்து நிறைய வார்த்தைகள் வந்து அதில் வியாபித்து கொண்டே இருக்கும். அதனால வந்து அடக்குமுறை என்பதை தவிர்த்து ஆளுமையை வந்து நாம வந்து பணிவான முறையில வந்து
1: நண்பர்களை தேர்வு செய்வது எப்படி அப்படிதான் இன்னைக்கு கேள்வி. நண்பர்கள்
2: என்னங்க,
1: நல்ல நண்பர்களை தேர்வு செய்வது எப்படி?
2: நல்ல நண்பர்களை தேர்வு செய்யறதுக்கு நாம வந்து உடனே தேர்வு செய்ய முடியாது. நிறைய அதாவது முகத்தை பார்த்து அகத்தை நாம மதிப்பிட முடியாது. பழக வேண்டும், எல்லாருடனும் பழக வேண்டும். பழகி பழகி பழகி பார்க்கறது நமக்கு இவர் உகந்தவராங்கிறதை நாம வந்து புரிந்து கொண்டு அவருடன் நட்புறவோடு இருந்து கொள்ளலாம். மற்றபடி யாரையும் நமக்கு பிடிக்காத குணங்கள் உள்ளவர்களை பழைத்துக் கொள்ளாமல் இருப்பது மிக உத்தமம்.
1: நன்றி நன்றி நன்றி. அருமை அருமை. அடுத்த நேயர் வணக்கம். யார் எங்கிருந்து?
3: ஹலோ.
1: வணக்கம். யார் எங்கிருந்து?
3: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோம். யார் எங்கிருந்து?
3: குமரி மாவட்டம்.
1: சொல்லுங்க.
3: சிறந்த தலைப்பு, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. காரணம் என்னன்னா, நண்பர்களை தேர்வு பண்ணதுல உண்மையிலேயே நல்ல பழக்க வழக்கம் தான் தேர்வு பண்ணும். நல்ல பழக்கம் இருந்தாச்சுன்னா நமக்கு நல்ல பழக்கம்.

0: கிடைக்கும். அதே நேரத்துல மோசமான பழக்கம் இருந்தாங்கன்னா அது நம்ம பெட்டி எடுத்தோம்னா நம்ம பெட்டிட்டுனா உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப கஷ்டம், அது வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. அவங்க ஏது செய்ய முடியும் என்னன்னா நல்ல பழக்கங்களை மட்டுமே சொல்லிக்கொண்டு வாழ்க்கையுடைய நன்றி
1: நிகழ்ச்சியில் கலந்துடுறதுக்கு. நிகழ்ச்சியில் இப்ப சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, பூப்பர்க்கே அவர் இரும் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

0: வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறேன்னா உங்கள் சுட்டி பஞ்சோனா. இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் நண்பர்களை தேர்வு செய்வது எப்படி அப்படின்னா கேட்டிருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க? வணக்கம், யார் எங்கிருந்து?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து ஐயா?
1: மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் சுப்பிரமணியம். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும்.
1: நண்பர்களை தேர்வு செய்வது எப்படி? நண்பர்களை தேர்வு செய்வதுன்னா ஒரு குடும்பத்தினுடைய பாரம்பரியம், அவங்களுடைய நன்னடத்தை, அதை வச்சு அவங்களுடைய நம்ம அவங்களுடைய தொடர்பு கொண்டு அந்த பையனுடைய பழக்க வழக்கங்களை வச்சு நம்ம வந்து அவங்கள வந்து அந்த தேர்வு பண்ணணும். அப்பும்போது அந்த குடும்பத்தினுடைய நம்மளுடைய வரலாறுலாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். சில குடும்பம்லாம் சில இது கொஞ்சம் தவறான முறையில இருக்கும், அவங்களுக்கு நம்ம தீய பழக்கங்கள்லாம் இருக்கும், அந்த அவங்களுக்கெல்லாம் நம்ம தகுந்து வச்சுக்க கூடாது. நல்ல பழக்க வழக்கங்கள், படிப்பு, நல்ல ஆற்றல், எல்லோருடைய அன்பா பேசுறது, தனியா பேசுறது, இவங்களுடைய நம்ம வந்து இந்த இதை ஆராய்ந்து
0: ஐயா
1: பையனோட நம்ம பழக்கம்.
0: நம்ம வந்து நட்பு அப்படிங்கிறது எப்ப யாரு மேல ஏற்படும் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல
1: என்ன மேடம்?
0: நட்பு அப்படிங்கிறது வந்து நட்பு வந்ததுக்கு அப்புறம் தானே உங்களோட பேக்ரவுண்ட் செக் பண்ணுவோம் இல்லையா? எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு வந்தா அது நட்பே இல்லை தானே?
1: இல்ல இல்ல, அது வந்து நம்ம காலேஜையோ பள்ளி நம்ம பள்ளிக்கூடம் போகிறப்பையோ பழகும் போது தெரியும் மேடம், அவங்களுடைய பாரம்பரியம் எப்படி, அந்த பையனுடைய ஒழுக்க வழக்கங்கள் எப்படிங்கிறது நமக்கு தெரியும்.
0: நன்றி நன்றி நன்றி,
1: வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி. அருமை அருமை. அடுத்த நேயர் வணக்கம், யார் இங்கிருந்து?
2: மேடம் காலை ஒரு பணிவான வணக்கம். ரவிக்குமுதா முழர்க்கி மேடம்.
0: சொல்லுங்க. வணக்கம்.
2: நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கும்.
2: நண்பர்கள் வந்து கடல்ல முங்கி முத்தெடுக்கிற மாதிரி மேடம், எனக்கு நம்ம தேர்ந்தெடுக்க நமக்கு ஒரு கஷ்டம் நஷ்டம் வரும்போது பள்ளி காலத்திலயும் சரி இடைக்காலத்திலயும் சரி அவங்களுக்கு சோகமா இருக்கும்போது நம்ம கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணும். அவங்களுக்கு எந்த ஒரு தீமை சக்திக்கு போக விடாம பாக்குறதான் நண்பர். அதே மாதிரி என்ன கேட்டீங்கன்னா கடல்ல முங்கி முத்தெடுக்கிற மாதிரி சொல்லிட்டு மேடம், வாய்ப்பு கொடுத்து ரொம்ப சுருக்கமா முடிச்சுக்கிறேன் மேடம்.
0: நன்றி நன்றி. கடல்ல இறங்கி முத்தெடுக்கிற மாதிரி நண்பனை கண்டுபிடிக்கிறது. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து?
3: கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க.
3: நண்பர்களை எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா எப்பயாவது ஒரு கதை பேசுறவங்க வந்து நட்பு தான் அது, நட்புக்காக சொல்றோம்ல அதுதான். ஆனா தினந்தோறும் பேசுறாங்கல்ல நம்ம, அதுதான் உண்மையான நட்பு. நம்ம வந்து நம்மளோட அக்கறையில நம்மளோட நம்ம சுகத்துல வந்து பேசுறது, இந்த மாதிரி ஆதரவு சொல்றது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்களா தேர்ந்தெடுத்து நம்ம பழகணும். வர்றதெல்லாம் நட்பு இல்ல, உதட்டோட வர்றதெல்லாம் நட்பு இல்ல, உள்ளத்த அளவுல பழகுறது நட்பு. அந்த மாதிரி நட்பா நம்ம தேர்ந்தெடுக்கணும். நான் எங்க எப்படி இருப்பாங்க, அவங்க எப்படி பழகுறாங்க, எப்படி பண்றாங்கன்னா, ஆனா எல்லாருமே உதாசனம் பண்ணக்கூடாது. பழகி பார்த்துட்டு நம்ம விடுறதா வேண்டாமா இருக்கா பாத்துட்டு அப்புறமா நம்ம வந்து முடிவு பண்ணிக்கணும்.
0: அருமை அருமை. நிகழ்ச்சியில் கலந்துட்டதுக்கு நன்றி. நிகழ்ச்சியில் இப்ப சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, எதிரும் புதிரும் திரைப்படத்திலிருந்து.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 9:20 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில். இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் நல்ல நண்பர்களை தேர்வு செய்யறது எப்படி அப்படிங்கறதான் கேள்வி. நிகழ்ச்சி இணைக்கூடிய அடுத்த அன்பு உள்ளம் யார், எங்கிருந்து? வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார், எங்கிருந்து ஐயா?
2: கோவில்பட்டியிலிருந்து மெக்கானிக் சங்கர்.
1: நலமா இருக்கிறீங்களா?
2: நல்லா இருக்கேம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறோம், சொல்லுங்க.
2: சந்தோஷமா, சந்தோஷமா. நண்பர்களை தேர்வு செய்வது எப்படின்னா, நம்ம நல்லா நடந்துட்டாலே நல்ல நண்பர்கள் நம்மளை தேர்வு
1: பண்ணிடுவாங்க.
2: ஆமா, அதனால நம்ம நடக்கிறத பொறுத்தவரை நண்பர்கள்ட்ட பழகக்கூடிய விதமும் எதுவா இருந்தாலும் ஒரு அளவோட பழகிக்கணுமா, பழகிட்டா நல்ல நண்பர்கள் நமக்கு எப்பவும் இருப்பாங்கிறது என்னுடைய கருத்து.
1: அருமை, அருமை, அருமை. நன்றி, நன்றி. ரொம்ப அழகாக சொன்னாங்க. நல்ல நண்பர்கள் எப்படி நமக்கு கிடைப்பாங்க அப்படின்னா, நம்ம எவ்வளோ நல்லவங்களா இருக்கிறோமோ அதை பொறுத்து தான். அடுத்த நேயர், வணக்கம். யார், எங்கிருந்து?
3: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
3: மாவட்டம் சிவக்கலையில் இருந்து கே தாமஸ் பேசுறேம்மா. நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கமா. ஆர்ஜே ஜோனா அவர்களுக்கு நேயர்கள் சார்பாக வாழ்த்துக்கள்.
1: நன்றி, நன்றி.
3: நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுப்பது எப்படி? அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா. ஏன்னா எல்லாரும் எனக்கு 50-100 பேருக்கு மேல நண்பர்கள் இருக்காங்க. அவங்க நல்ல நண்பர்கள் எல்லாம் இல்லாட்டாலும் வைங்களா, அவங்கள நல்ல நண்பர்களா ஆக்க வேண்டியதானே. அதாவது குறிப்பிட்ட ஒரு, அதாவது நல்ல, அதாவது ஒரு நல்ல நூல், நல்ல நண்பன், அது ஒரு பழமொழி. உன் நண்பனை சொல்,

0: சொல்லி விடலாம். இதுவும் ஒரு பழமொழி மாதிரிதான். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அந்த நல்ல நண்பர்களை வந்து எல்லாரும் நீ நல்ல நண்பன் இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள ஒதுக்கவும்
1: முடியாது.
0: அதனால அவங்களையும் நமக்கு நம்முடைய சாதகமா ஆக்கிரலாம். ஆக்கணும், அதாவது அப்படி ஆக்கலன்னா அவங்கள்ட்ட ஒரு பகமே விரோதம் இல்லாம நீ எல்லாம் நல்ல நண்பன்ல வண்டலாம் எனக்கு எல்லாம் பழகு பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. நல்ல நண்பன் வந்து தேர்ந்தெடுக்கிறது நம்மளா நல்ல நண்பர்கள்ட்ட இடையிடையே நம்ம ஒரு பழகிடணும். நல்ல நண்பர்கள் அல்லாதவர்கள்ட்ட அப்ப அடிக்கடி இடையிடையே பார்க்கும் போது ஒரு வணக்கம் போட்டுக்கிட வேண்டியதான். எல்லாரும் நம்முடைய நண்பர்கள் என்னுடைய கருத்து.
1: அருமை அருமை அருமை. நண்பன் யாருடா நல்ல நண்பன் கிட்ட நண்பன், எல்லாமே நண்பன் தானடா அப்படிங்கிற மாதிரி ஐயா சொல்லியிருக்காங்க நிகழ்ச்சி. அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்கிருந்து? வணக்கம், யார் எங்கிருந்து? அவங்க வந்து அங்க ஆடு மேய்க்கிற சத்தமா மாடு மேய்க்கிற சத்தமா கேக்குது. அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க? வணக்கம், யார் எங்கிருந்து? அவங்களோட இணைப்பும் கட்டாயிருச்சு. இப்போ நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து?
2: ஹலோ, வணக்கம், வாழ்க வளமுடன்.
1: இட்டேரியிலிருந்து சாந்தியா?
2: இட்டேரியிலிருந்து
1: சாந்தி. சாந்திமா சொல்லுங்க.
2: அதான் நம்ம நலன் விரும்புறவங்க நமக்கே தெரியும் அவங்க எப்படி பேசுறாங்கன்னு. இப்ப வானவில் பண்பலைதான் எனக்கு நண்பர்கள். இப்போ ஏன்னா நல்ல விஷயங்கள்லாம் நமக்கு ஒத்து போகுது, ஒத்த கருத்துக்களா இருக்கு. அதனால அப்படி அவங்க பேசுறத வச்சு தெரிஞ்சுக்கலாம். எனக்கு அப்போ ஃப்ரெண்ட் இருந்தாங்க, இப்ப போன் நம்பர் எல்லாம் அவங்களுக்கு கிடையாது. இப்போ
1: அதனால
2: வானவில் பண்பலைதான் எனக்கு நண்பர்கள்.
1: நன்றி.
2: நம்ம நலம் விரும்புறவங்களா இருக்கணும்.
1: நம்ம நலம் விரும்புறவங்க நமக்கு நண்பர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு நன்றி. இப்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு. உயிரோடு உயிராக திரைப்படத்துலேருந்து ஹரிஹரன் மற்றும் சித்ரா குரலில் அந்த பாடல் எதோ

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: என்னதான் ஆயிரம் சொந்தங்கள் நம்மளை சுத்தி இருந்தாலும் டேய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நண்பனோட ஒரு வார்த்தைக்கு ஈடு இணை எதுவுமே இல்லைல்ல. ஆமாங்க, இன்றைக்கி ஆனந்த பூங்காற்றின் நிகழ்ச்சியில் நண்பர்களை தேர்வு செய்வது எப்படி அப்படின்னா கேட்டுட்ருக்கோம். நேரம் 9:30 நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்கேருந்து?
3: வணக்கம்.
2: வணக்கம், யார் எங்கேருந்து?
3: சத்தியமங்கலம் கேஎன் பாளையம் பேச்சு.
2: ஆ சொல்லுங்கள் சார், நல்லமாக இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கிறேங்க மேடம், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லமாக இருக்கிறோம், சொல்லுங்கள்.
3: நண்பர்களை தேர்வு செய்வதுனா மேடம், இந்த குணநலங்கள் செயல்பாடுகள் பெர்ஃபெக்டானவங்களாக இருக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூழ்நிலை அறிந்து உதவி செய்யக்கூடியவங்களா இருக்கணும். அந்த நண்பர்களை தேர்ந்து செய்யக்கூடியது நம்மளுடைய கேரக்டருக்கு ஒத்து வரக்கூடியவங்களை தான் நாம நண்பர்களா தேர்ந்தெடுக்கணும்னு நான் நினைக்கிறேன்.
2: கண்டிப்பா
3: முரண்பாடான கருத்துக்கள் உள்ளவங்களா நண்பர்களா தேர்ந்தெடுத்தா நமக்கும் பிரச்சனை, அவங்களுக்கும் பிரச்சனை.
2: நன்றி நன்றி நன்றி
3: நன்றி.
2: அருமை அருமை அருமை அருமை. நம்மளோட கருத்துக்கள் அவங்களோட ஒத்து போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சி அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க? வணக்கம், யார் எங்கேருந்து?

0: அன்பு தோழி அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆழ்வார் குறிச்சி பரமசிவானந்தம் நலம் நலமறியாவர்.
1: நலமா இருக்கிறோம், நீங்க நலமா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கம்மா.
1: ஆ சொல்லுங்க.
0: அதம்மா, இது இந்த தலைப்பு வந்து எங்களுக்கு எல்லாம் ஒரு தேர்வு மாதிரி. அதாவதுமா, அந்த நட்புகளை எப்படி தேர்வு செய்வது? என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, நிறைய நண்பர்கள் இருக்காங்க, இருந்தாலும் பாத்தீங்கன்னா அதிகமா என்ன புகழ்ந்துகிட்டே
1: இருப்பேன்.
0: அந்த நண்பர்கள்ட்ட வந்து கொஞ்சம் நான் கொஞ்சம் உஷாரா தான்
1: உஷாரா இருக்கணும்.
0: அதே மாதிரி என்ன அடிக்கடி குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்கல்ல, அதை செய்யாத அப்படிம்பாங்க, அங்க போகாத அப்படிம்பாங்க, இதுல எந்த குறை இருக்குமா, இப்படி சுட்டி காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி நட்பை நான் தேர்ந்தெடுப்போம். ஏன்னா அவங்க வந்து நம்மளை ரொம்ப நோட் பண்ணுனாங்க, நம்ம மேல அக்கறை இருக்க தான் நான்
1: எடுத்துருப்பேன்.
0: அதனால இந்த நட்புகளை வந்து நான், இது வந்து எதுவுமே எல்லாமே எதிர்பார்க்காம அவங்க சொல்லுது. அதனால எப்படி நட்புகளை தேர்வு செய்யணும்? அதே மாதிரி இந்த முகஸ்துதி பண்ணுத நட்புகள், இதெல்லாம் நம்ம வந்து அவங்கள பழகிக்காம நம்ம பழகிக்கணும். கொஞ்சம் உஷாரா இருந்தாலும் இதை நான் ஒரு இதாக செய்யணும்.
1: அருமை அருமை அருமை.
0: நன்றிமா,
1: நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் கலந்துட்டதுக்கு அருமையாக சொல்லிட்டாங்க. நம்ம முன்னாடி முகஸ்துதி பேசுகிறவங்க எனக்கு நண்பர்கள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது நல்ல நண்பர்கள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த நேர் வணக்கம், யார் எங்கேருந்து?
2: வணக்கம், தேனி மாவட்டம் பெரியகுளம், டாக்டர் எம்ஏ இளங்கோஷன். காலை வணக்கங்க.
1: நன்றி நன்றி ஐயா, காலை வணக்கம்.
2: நல்ல நண்பர் சேர்ந்ததுக்கு முன்னாடி முதல் நம்ம நல்ல நண்பராக ஒலிம்பிக் போட்டியில தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒருத்தர் பழையிட்ட நண்பர், பாப்பா கொஞ்ச நாள் பழைய பாப்பா, நல்லா இருந்தா அடி கழிச்சு விட்டுருங்க. அந்த கேம்ப சொல்லுவாங்கம்மா, தக்க வைக்கணும் ஒரு 1000 ரூபா கூட கழிச்சு விடணும், 40000 ரூபா கொடுத்த மாதிரி 10000 கொடுத்து கழிச்சு விட்டுரு.
1: அருமை அருமை. நிகழ்ச்சியில சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, தாயின் மணிக்கொடி திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 9:37 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில நண்பர்களை தேர்வு செய்வது எப்படி அப்படின்னா கேட்டுக்கோ நிகழ்ச்சி. அடுத்த நேயர் யார், எங்கிருந்து வணக்கம்?
1: திருச்சி மாவட்டம் லால்
0: நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், மகிழ்ச்சியா இருக்கேன், உற்சாகமா இருக்கேன்.
0: சொல்லுங்க.
1: நல்ல ஒரு தலைப்பு. அதாவது பாத்தீங்கன்னா இதுக்காக 5 அதிகாரம் போடுறாருமா வான்புகள் வள்ளுவர். அவ்வளவு சீக்கிரம் காரணம் இல்லைன்னா, இரத்த உறவுகள் இல்லாத ஒரு உறவு

0: தலைப்பு அதாவது பாத்தீங்கன்னா இதுக்காகவே அஞ்சு அதிகாரம் போடுறாருமா வான்புகழ் வள்ளுவர். அவ்வளவு சீக்கிரம் காரணம் இல்லைன்னா, இரத்த உறவுகள் இல்லாத ஒரு உறவுக்கு ஒரு உரிமையை கொடுக்கற மாதிரி ஒரு அம்சம் வர்றதுனால இந்த நட்பு ஆராய்ச்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாருமா. அந்த அளவுக்கு நம்ம உரிமைகளை கொடுப்போம் நட்புக்காக. அதனால நட்பு ஆராய்தல், நட்பு நட்பு ஆராய்தல், பழமை தீயா நட்பு கூடா நட்புன்னு சொல்லி இத்தனை தேர்வுக்கு அப்புறம்தான் ஒரு நட்பை வந்து நட்பா வச்சுக்கணுங்கிறதுக்கு வள்ளுவன் வலியுறுத்தாரு. அதே சமயத்துல நம்ம தமிழ் மக்கள்ல மட்டும்தாமா வந்து தமிழகத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா நட்புக்கு வந்து இலக்கணம் இருக்கு. நட்புக்கான வரலாற்றுகள் நம்ம பார்த்துருக்குறோம். விசிராந்தியார் கோப்பெருஞ்சியரோட வரலாற்றுல இருக்கிற நட்போட தூய்மை என்னங்கிறது நம்ம செய்யறோம். அதே சமயத்துல ஒரு நட்பு ஆராய்ந்து எடுக்கணுங்கிறதுக்காகவே நட்பு ஆராய்தல் ஒரு அதிகாரம் போட்டு ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சந்தம் துயரம் தரும் போறாங்க. அதனால நட்பு ரொம்ப ஆராய்ஞ்சு எடுக்கும். அதுக்கு முறையில நம்ம இளங்கோ அண்ண மருத்துவர் இளங்கோர்கள் நம்ம மெக்கானிக் சங்கர் நம்ம கோயில்பட்டி அண்ணன் எல்லாரும் சொன்ன மாதிரி, கே கே தாமஸ் அவர்கள் சொன்ன மாதிரி, நாம நம்ம நட்பு என்ன வகையில நம்ம நிர்ணயிக்கிறோம் அப்படிங்கறதம்மா நாம நட்பு ஆராயறதுக்குரிய ஒரு தெளிவு. அதனால தன்னைத்தானே நட்புக்கு மேன்மை அடையாம பிறவரு நட்பு ஆராயக்கூடிய நிலை நமக்கு வராது. அதனால முதல்ல நாம ஒரு நல்ல நட்பா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதியோட இருந்துகிட்டு எதிர ஒரு நட்புகளை நல்ல நட்பு ஆராய்ந்து செயல்படுறது சிறப்புங்கிறத சொல்லி விடைபெற்ற வாய்ப்பு. நன்றி.
1: அருமை அருமை அருமை. அடுத்த நேயர் வணக்கம். யார் எங்கிருந்து வணக்கம் நிகழ்ச்சி அடைஞ்சிருக்கீங்க?
2: பேசிக் கொண்டிருக்கும் நபர் உங்களுடைய அழைப்பை.
1: அன்பு உள்ளங்களுக்கு ஒரு கனிவான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நிறைய பேர் லைனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, லைனில் கிடைச்சது அப்படின்னா பேசுங்க, பேச முடியல அப்படின்னா தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. அடுத்த நேயர் வணக்கம். யார் எங்கிருந்து?
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் எங்கிருந்து? கணேசன் சார் கொஞ்சம் தள்ளி வந்துடுறீங்களா? நான் பேசுறது எனக்கு கேக்குது.
3: இவைகள் இருந்தா நல்ல நண்பர்கள் தானாக நமக்கு அமைவார்கள்
1: கேட்கறது. நன்றி நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. அழகாக சொல்லிட்டாங்க. என்ன அப்படின்னா, ஒருத்தவங்களோட உள்ளும் மலர்ற வகையில் நம்ம நட்பு கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிகழ்ச்சி. அடுத்த நேயர் யார் இங்கிருந்து? வணக்கம்.
4: வணக்கம் மேடம். சொன்ன மேடம் எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கும். சொல்லுங்க.
4: செல்வம் பேசுறேங்க.
1: எங்க இருந்து?
4: ரெட்டியாபட்டிலிருந்து பேசுறேங்க.
1: ரொம்ப நாள் ஆச்சு குரல கேட்டு.
4: கண்டிப்பாங்க. அது வந்து பொதுவா நட்புங்க எல்லாரும் நம்ம எல்லாம் எப்படிலாம் கண்டுபிடிக்க முடியாதுங்க. நமக்கு எப்படி தோணுதோ அப்படிதான் அமையும்.
1: அப்படிதான் அமையும்.
4: அதெல்லாம் நம்ம எல்லாம் அவங்க மனச போய் நம்ம உள்ள திறந்து எல்லாம் பாக்க முடியாது எப்படி இருக்காங்கன்னு. நம்மகிட்ட ஒழுங்கா பேசுவாங்க, அங்கிட்டு போய் நம்மள குறை சொல்லுவாங்க. நம்ம அப்படிலாம் நட்புகள் இருக்கதான் செய்யுது. அதனால நட்புகளை வந்து நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. நம்ம பழகுவோம் எல்லாத்தையும். இப்ப சோனா மட்டும் நல்லா பழகலாம், பேசலாம், ஜம்முன்னு பேசலாம், அவங்ககிட்ட ஜாலியா பேசலாம். ஆனா உங்களுக்கு என்ன சில கேரக்டர் இருக்கு, நம்ம அதை மாத்த முடியுமா?
1: முடியாது முடியாது.
4: அது அவங்கவுங்க சூழ்நிலை, அவங்களுக்கு எப்படி எப்படி அமையுதோ. நமக்கு மனைவி அமைகிறாங்க, பிள்ளைகள் பிறகு எல்லாம் நமக்கு தக்க நம்ம
1: மாத்திக்கிட்டோம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம்.
4: சரி, நம்ம அவளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போறோம். நம்ம குடும்ப நலக்கு நம்ம அது மாதிரி நட்பு அதே மாதிரிதான். எல்லாத்தையும் பழகலாங்க. அவங்களுக்காக நம்ம வந்து எந்த எதிர்பார்ப்பு இல்லாம நம்ம எதனாலும் செய்யலாம். அவங்களுக்கு கண்டிப்பா எவ்வளவு நம்மளால முடிஞ்ச உதவி செய்யணும், கண்டிப்பா அதான் நட்பு. அவங்க நமக்கு எதுவும் செய்யணும் அப்படின்னு நினைச்சா நட்பு இல்ல. நம்ம செஞ்சிட்டோம் நம்ம செய்ய மாட்டேங்கிறாங்களா நினைச்சா நட்பு இல்ல. கண்டிப்பா அந்த மனநிலையோட நட்புகள் எல்லா நட்பையும் பேசி பழகி எல்லாப்படியும் சந்தோஷமா இருக்கணும். கண்டிப்பா என்ன பொறுத்தவரை நம்ம நட்பு நண்பர் நம்மகிட்ட பழகுதாரு, அவர் எப்படி டைப்பு, எப்படி பார்த்து அவர் எப்படி டைப்பு. சிலவங்களுக்கு வந்து மனநிலை நல்லா சந்தோஷமா பேசுவாங்க, சில சமயத்துல ஒரு சிறுசுன்னு இருப்பாங்க. அவங்களே நம்ம ஃப்ரெண்ட் ஆக்கிட
1: வேண்டியதான்.
4: அவர் பேசாச்சு அவரை ஒதுக்கி தள்ளிட முடியாது. எல்லாத்தையும் நல்லா பழகலாம், ஜாலியா இருக்கலாம். இதெல்லாம் நம்ம அவங்களுக்காக நமக்கு விட்டு கொடுக்கலாம். நம்ம இதெல்லாம் செய்யலாம் சந்தோஷமா. நண்பனாலே நல்லவங்க தாங்க, யாருங்க கேட்டவங்க இல்ல. நட்புனாலே நல்லவங்க
1: தானே.
4: உடனே ஒன்னு சொல்லிடுறேன், நம்ம கூட பேசுறாரு அப்படின்னாலே அவர்ட நம்ம தொடரக்கூடியது நம்ம கையில தான் இருக்குங்க. சந்தோஷமா பேசலாங்க கடைசி வரைக்கும்.
1: கண்டிப்பா
4: அவர் எப்படி கரெக்டா இருக்கட்டும், தப்பு கிடையாது. நம்ம அவளுக்கு நம்ம வந்து அவரை திருத்த பார்ப்போம், அதான் நம்ம வேலை.
1: கண்டிப்பா. அருமை அருமை, அழகா இருக்கு. நன்றி.

எப்படி செல்வம் சார் உங்ககூட ரொம்ப நாள் கழிச்சு பேசுறதுல மகிழ்ச்சி. ரொம்ப அழகாக சொல்கிறாங்க நண்பனில் யாரு நல்ல நண்பன் கேட்டேன், நண்பன்னாலே நல்லவன் தான்டாங்கிற மாதிரி அவன் எப்படி இருந்தா என்ன அப்படின்னு அக்செப்ட் பண்ணிப்பேன் அதுதான் நான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செல்வம் சார். இப்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. நிலாவிவா திரைப்படத்தில் இருந்து ஹரிஹரன் குரலில் பாடல் இதோ.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: நேரம் 9:48 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் நல்ல நண்பர்களை தேர்வு செய்வது எப்படி அப்படின்னு தான் கேட்டிருக்கோம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த அன்பு உள்ளம் யார், எங்கிருந்து வணக்கம்?
3: இனிய காலை வணக்கம் சுற்றிப்பெண் ஜோனாவிற்கு.
2: சொல்றது யார், எங்க இருந்து?
3: தேனி மாவட்டம் சின்னமுல சசிகலா பேசுறேன்.
2: சசிகலாமா, நலமா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன்ப்பா. 3 வாரமா நீங்க பேசுமா எனக்கு லைனே கிடைக்கலப்பா.
2: லைனே கிடைக்கல.
3: தலைப்புக்கு வந்துறேன்ப்பா. நான் முத நல்லவளா இருந்தாத்தே நான் நல்ல நண்பனை தேர்ந்தெடுக்க முடியும். அதான் உன் நண்பனை யார் என்று சாமி, உன்னை நான் யார் என்று சொல்லுதேன்னு சொல்லுவாங்க. பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கிற மாதிரி நம்ம நல்ல நண்பன், அத நண்பன் சொன்னாலே நல்ல பண்புடையவன். அப்படி பண்புடையவனை நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும். எப்படி தேர்ந்தெடுக்கணும்னா, ஒரே ஒரு சொல்லுதேன், அவனுடைய பழகி பார்க்கும் முதல் வார்த்தையே, அவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை, உள்ளத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தையை நம்ம நினைச்சுக்கணும். அவன் நல்ல சொல்லு சொல்றானா, அவன் நல்ல நண்பன். அவன் முகத்தை பார்த்தாலே தெரியும், அவன் தோற்றத்தை பார்த்தாலே தெரியும். உள்ள நல்லா இருந்தா அவனோட முகமும் பொலிவா இருக்கும். அப்ப அவன் நல்ல பொலிவுள்ள நல்ல பண்புடையவனை பார்த்துதான் நண்பனா தேர்ந்தெடுக்கணும். அதேப்பா என்னோட கருத்து. நான் பெருமை போய்கிட்டு இருக்க போற வழியிலே நம்ம பேசிட்டு இருக்கேன்.
2: அருமை அருமை அருமை அருமை. உங்களது பயணம் சிறக்க வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம், யார் இங்கிறது?
4: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்த சந்திரசேகர். திட்டீங்க மேம்?
2: நலமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன். மெடானிக்கு லைன் கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சு கிடைச்சிருச்சு பாருங்க.
2: சொல்லுங்க.
4: ரொம்ப ட்ரை பண்ண மேம். இது மாதிரி நான் என்னைக்கும் ட்ரை பண்ணினது இல்ல.
2: கிடைக்கும் கிடைக்கும். அமைதியா
4: நல்ல நட்பு அப்படிங்கிறது மேம், நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொன்னீங்க எல்லா பேக்ரவுண்டும் செக் பண்ண அது உண்மையான நட்பான்னு. உண்மைதான் மேம். அது எல்லா எதுவுமே யோசிக்காது மேம். எனக்கும் அவனுக்கும் ஃபர்ஸ்ட் வேவ்லென்த் செட் ஆகுதா, எனக்கு அவனை புடிச்சிருக்கா அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாப்போம் மேம். அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து குணம் வயசு ஒரு நல்ல குணமாக இருக்கணும் மேம். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு பண்ணாம நம்ம மேல பிரியமா அந்த ஒரு பாசமா நம்ம மேல டேக் கேர் பண்ணிக்கிற மாதிரி ஒண்ணு. இப்ப அம்மா அப்பா நம்ம அவங்க கூட இருக்கும்போது எவ்வளவு சேஃபா செக்யூர்டா ஃபீல் பண்றோம், அதே மாதிரி இந்த ஒரு நட்போட நம்ம பயணிக்கும் பொழுது பாராட்டுதலையே எப்ப பாரு சொல்லாம நமக்கு சிறந்த வழிகாட்டியா இருக்குவாங்க சில பேரு. அவங்கள நட்பு இருக்கணும். எல்லாத்தோட சொல்லுவாங்க ஒத்த வயது உடையவர்கள் கிட்டதான் நட்பு கொள்ளணும்னு. ஆனா என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் பாத்தீங்கன்னா என்னோட வயதுல முதிர்ந்தவர்கள் கூட நான் நட்பு அப்படிங்கிற விஷயம் கொள்ளுதேன். காரணம் நிறைய நல்ல விஷயங்களையும் நற்பண்புகளையும் கத்துக்கலாம் மேம். அதனால கூடுதல் வயசு அப்படிங்கிற ஒரு விஷயம் சின்னவங்க பெரியவங்க கிட்ட நட்பு கொண்டா அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் இந்த உலகத்துல இருக்கவே முடியாது.
2: அருமை அருமை அருமை.
4: இதெல்லாம் தான் ஆஸ்பெக்ட்ஸ் மேம்.
2: நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் கலந்துடுறதுக்கு நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்க இருந்து நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க? வணக்கம், யார் எங்க இருந்து?
5: You are speaking with has put your call on hold. Please stay on.
2: நிகழ்ச்சி இப்ப சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. விளம்பரத்தை தொடர்ந்து
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

شباب. நேரம் 9:56 இடத்தில் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில். இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் நல்ல நண்பர்களை தேர்வு செய்வது எப்படி அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். நல்ல நண்பர்களை தேர்வு செய்யறது அப்படிங்கிறது நம்ம சுற்றி நிறைய நண்பர்கள் இருக்கணும் அப்படின்லாம் கிடையாதுங்க. நம்மளோட வாழ்க்கையை நல்ல பாதையில் அழைத்து செல்லக்கூடியவர்களை அடையாளம் காண்றது தான் நல்ல நண்பர்கள். உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு மாணவன் வந்து படிப்பில் வந்து கவனம் செலுத்த முயற்சிக்கிறான். அவனோட நண்பர்களை ஒருத்தர் சொல்கிறாரு, படிப்பை விட்டுட்டு நேரத்தை வீணாக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். இன்னொருத்தர் சொல்கிறாரு, நமக்கு விளையாடவும் செய்யணும், அதே இடத்துல படிப்பும் முடிச்சிடலாம் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்கிறாரு அப்படின்னு. யார் உண்மையான நண்பர் அப்படிங்கிறத அவங்களோட செயல்பாடுகள் மூலம் தான் நம்ம அறிஞ்சிக்கணும் சரிங்களா. நல்ல நண்பர் அப்படின்னா எப்போவுமே நம்மளை பாராட்டுபவர் மட்டும் கிடையாது, நம்ம தவறு செய்ய

கூடிய அந்த நேரத்தில் அன்பாக சுட்டி காட்டக்கூடியவராக இருப்பார். நாம் தளர்ந்து போய் நிற்கிற நேரத்தில் தைரியம் கொடுக்கக்கூடியவர் தான் ஒரு நல்ல நண்பர்களாக இருக்கிறோம் முடியும். ஒருத்தரை நண்பராக தேர்வு செய்யும்போது அவன் என்னை பற்றி மற்றவங்ககிட்ட எப்படி பேசுகிறான் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னோட எல்லைகளை மதிக்கிறாரா, நான் இல்லாத நேரத்தில் என்னை பற்றி என்கிட்ட எனக்குன்னு உண்மையாக இருக்காங்களா, அவர்கிட்ட பழகியதுக்கப்புறம் நான் நல்ல மனுஷனாக மாறுறேன்னா அப்படின்னு நம்மளை நாமளே கேட்டுக்கணும். சரிங்களா, நல்ல நட்பு நம்மளை மாற்றாது, நம்மளோட நல்ல குணங்களை இன்னும் அழகாக வளர்க்கும் அப்படிங்கிறத, நம்ம குணங்களை நல்லா வளர்க்கிறது தான் நல்ல நட்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோட இணைந்திருந்தேன் நான் உங்கள் சுட்டிப்பேன் ஜோனா. நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. பாடலை தொடர்ந்து கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நாட்டில் 5 பெரிய ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருப்பது தென்னிந்தியாவில் சிறந்த ரயில் போக்குவரத்து சேவைக்கு வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பெரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு 35 டன் நிவாரணம் மற்றும் மீட்புப் பொருட்களுடன் சென்ற விமானப்படையின் 8வது விமானம் காட்மாண்டு சென்றடைந்தது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமை செயலகம் கட்டும் திட்டத்தை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். பழங்குடியின மக்களின் உழைப்பு சுரண்டலையும் கடன் கொத்தடிமைத்தனத்தையும் தடுத்து நிறுத்துவதற்கு தமிழக அரசு உடனடியாக உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. சென்னை சென்ட்ரலிலிருந்து போத்தனூருக்கு நாளை இரவு மணி 11:50 தாம்பரத்திலிருந்தும் தென்காசிக்கு நாளை இரவு மணி 7:30 சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் நீர்நிலைகளில் குப்பை கழிவுகளை கூட்டினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் திருமதி கவிதா எச்சரித்துள்ளார். ஐடிஐ படித்தவர்களுக்கான மாவட்ட அளவிலான தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி இம்மாதம் 23ஆம் தேதி வடசென்னை அரசினர் தொழிற்பயிற்சி நிலைய வளாகத்தில் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ரூபாய் 880 உயர்ந்து சவரனுக்கு 1,14,040 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அமெரிக்க ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் ரேவதி யுக்ரைனின் ஆண்டோனியா ஷுஷ்கோவா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜோர்டானில் நடைபெற்று வரும் ஆசிய கேடட் மற்றும் ஜூனியர் கராத்தி சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆனந்தி கார்க், சத்ய தேஜா ஆகியோர் வெண்கலப்பதக்கம் வென்றனர். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ், எச் எஸ் பிரணாய், தருண் மணப்பள்ளி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனா்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேர்கள் அனைவருக்கும் மீண்டும் அன்பான உற்சாகமான இனிய காலை வணக்கங்களுடன் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரியோ. நேர்லே, இது உங்கள் மனதுக்கு விருப்பமான பாடல்களை அள்ளித்தரும் மனம் விரும்புதே நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்கள் விருப்பமான பாடலை கேட்கறதுக்காக நீங்கள் அழைக்கலாம். 0462251133 மற்றும் 3 2 அப்படின்ற இந்த எண்களுக்கு. நம்ம கூட பேச போகிற முதலாவது நேயர் யாரு அப்படின்னு கேட்டுருவோம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: புதுக்குடியில இருந்து கைதா சீனிவாசன் பேசுறேன். எப்படி இருக்கீங்க மேடம்? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறோம். நீங்க நல்லா இருக்கிறீங்களா? ரொம்ப நாளுக்கு அப்புறம் பேசுறீங்க.
2: ஆமா மேடம்,
1: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்க போறீங்க?
2: திருச்சிற்றம்பலம் படத்துல இருந்து மேகம் கருக்காத அந்த பாடல் வேணும் மேடம்.
1: நிச்சயமா நம்ம பாடல கேட்டுருவோம். சரியா?
2: சரிங்க மேடம்.
1: உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டுருவோமா?
2: கேளுங்க.
1: கேட்கலாமா? ஓகே. சிலி நாட்டோட அட்டகாமா அப்படின்ற ஒரு பாலைவனம் இருக்கு. அந்த பாலைவனம் ஒரு கோல் மாதிரி, ஒரு கிரகம் மாதிரி காட்சி அளிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன கிரகமா இருக்கும்? நீங்களே கண்டுபிடிங்க. ஏதாவது ஒரு கிரகம் இது மாதிரி தான் அது இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லுங்க.
2: தெரியல மேடம்.
1: தெரியலையா?
2: கண்டுபிடிச்சிடலாம்.
1: சரி பரவாயில்ல, நிகழ்ச்சி தொடர்ந்து கேளுங்க. அடுத்த நேயர் அதுக்கான பதிலை சொல்லிடுறாங்களான்னு நம்ம கேட்டுடுவோம். நேர்லேயே உங்களுக்கான கேள்வி ரெடியா இருக்குது. சிலி நாட்டில் அட்டகமா அப்படின்ற ஒரு பாலைவனம் இருக்கு. அந்த பாலைவனத்தை பார்க்குறப்போ வேறு ஒரு கிரகம் மாதிரி காட்சி அளிக்குதான். அது என்ன கிரகம் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்க. இப்போ பாடல் கேட்டலாம். திருச்சிற்றம்பலம் திரைப்படத்துல இருந்து

0: நேற்று நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில் நம்ம கூட பேச இருக்கக்கூடிய நேயர் யாரு அப்படின்னு கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம். நீங்க நல்லா இருக்கீங்களா? யார் பேசுறீங்க? சுப்பிரமணியம் சார், சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: அண்ணாத்த படத்துல
0: நிச்சயமா நம்ம அந்த பாடல கேட்போம். சரியா, பாடலுக்கு முன்னால ஒரு ஜிகே கேள்வி கேட்டிருந்தோம், மறுபடி கேட்கட்டுமா உங்களுக்கு? சரி, சிலி அப்படின்ற ஒரு நாட்டில் அட்டகாமா பாலைவனம் இருக்குது. அந்த பாலைவனம் வந்து இன்னும் ஒரு கோல் மாதிரி காட்சி அளிக்குது. நம்ம பார்க்குறதுக்கு இது பூமி மாதிரியே இல்லைப்பா, அந்த கிரகம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அது எந்த கிரகம்னு உங்களுக்கு தெரியுமா? ஆப்ஷன் சொல்லவா? நான் உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன். சரியா, ஆப்ஷன் இல்லை, க்ளூ கொடுக்குறேன். இது வந்து சிவப்பு கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன கோல்னு உங்களுக்கு தெரியுமா? சிவப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, சிவப்பு கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பூமியை மாதிரியே இருக்கிற ஒரு கோல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சரியா தெரியலையா? சரி, உங்களுக்கு அப்போ நம்ம ஆப்ஷனே கொடுத்துடலாம். ரெண்டு ஆப்ஷன் சொல்கிறேன், அதில் எது சரியான பதில்னு கண்டுபிடிங்க, ஓகேவா? ஒன்று செவ்வாய், இன்னொன்று வியாழன்.
1: செவ்வாய்.
0: ஆ, செவ்வாய் அதான் சரியான பதில். நன்றி, நன்றி. இந்த அட்டகாமா பாலைவனத்தில் இருக்கக்கூடிய அந்த வெப்பநிலை, அந்த ஹீட்டு பார்த்திங்கன்னா அப்படியே செவ்வாய் கிரகத்தில் இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் கொடுக்குமா? அது மாதிரி அங்கே இருக்கக்கூடிய செம்மன் கலர், அப்புறம் அங்கே இருக்கிற கல், பாறை இதெல்லாம் நிறைஞ்ச அந்த தரையை பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு செவ்வாய்க்கோளோட மேற்பரப்பு மாதிரி இருக்குதான். விஞ்ஞானிகள் வந்து செவ்வாய் கிரகத்தை ஆய்வு பண்ணுறதுக்கு ஏற்படக்கூடிய அந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே, அந்த ஆய்வுகளை எல்லாமே இங்கே வந்து செஞ்சு பார்ப்பாங்களாம். இங்கே வந்து நம்ம செஞ்சு பார்க்குறதுனால செவ்வாய் கிரகத்தில் எப்படி நம்ம செய்யலாம் அப்படிப்பட்ட நிறைய விஷயங்களை, நோட்ஸ் எல்லாம் அவங்க எடுத்துப்பாங்களாம். அந்த அளவுக்கு இந்த அட்டகாமா பாலைவனம் இருக்குது. பார்க்கறதுக்கு அப்படியே செவ்வாய் கிரகத்தோட மேற்பரப்பு மாதிரியே தோணுமா? அடுத்த கேள்வி நம்ம கேட்டுருவோமா? நீங்க நிலாக்கு போய் அங்க உங்களோட காலடி தடங்கள் எல்லாம் பதிக்கிறீங்க அப்படின்னா அது எத்தனை வருஷம் அப்படியே இருக்கும்? நீங்க யோசித்து பார்த்துட்டு எனக்கு வந்து பதில் சொல்லுங்க. உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கால் பண்ணுங்க. 0462256133 மற்றும் 32 அப்படின்ற எண்ணுக்கு நம்ம இப்போ பாடல் கேட்டுடலாம். அனாத்த திரைப்படத்துல இருந்து.

0: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையும் எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா?
2: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
1: மேலும் விவரங்களுக்கு
3: 1800-419-1800 and 1097.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
5: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்மலை 102.6.

0: நீங்களும் கலந்து கொள்வதற்காக அழைக்கலாம் 0462251133 மற்றும் 32 அப்படின்ற இந்த எண்களுக்கு. நிகழ்ச்சியில் நம்ம கூட பேச இருக்கக்கூடிய நேயர் நம்ம கேட்ட கேள்விக்கு சரியான பதில் சொல்கிறாங்களா அப்படின்னு நம்ம கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: நாங்கநேரிலிருந்து கணேசன் பேசுகிறேன்.
0: சொல்லுங்க சார், எப்படி இருக்கிறீங்க? என்ன பாடல் கேட்க போகிறீங்க?
1: நல்லா இருக்கு மேடம், நீங்கள் நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம் சார், சொல்லுங்க.
1: வனமகன் படத்திலிருந்து பூங்காற்றுங்கிற பாடல் கொடுங்க மேடம்.
0: இனிமையான பாட்டு, அப்படியே தென்றல் காற்றோட நம்ம கேட்டு ரசிப்போம் சரியா? சரி, நம்ம கேள்விக்குள்ள போயிடலாம். நான் என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, நீங்கள் இப்போ கணேசன் சார், நீங்கள் வந்து நிலாக்கு போறீங்க சரியா? நிலாக்கு போய் அங்கே நடந்து பார்க்குறீங்க, நிலா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நீங்கள் நடந்து பார்க்குறப்போ உங்களோட காலடி தடங்கள்லாம் அதில் பதியும் இல்லையா? அப்படி பதியக்கூடிய அந்த காலடி தடங்கள் வந்து எத்தனை வருஷம் அப்படியே இருக்கும்? முதல்ல வருஷ கணக்காக அப்படியே இருக்குமா?
1: இருக்கு மேடம்,
0: இருக்கும். சரி, எத்தனை வருஷம் இருக்கும் நினைக்கிறீங்க?
1: நம்ம கணக்கிட கொஞ்சம் குறிப்பிட்டு இருந்தா நல்லா இருக்கும்.
0: நீங்களே கொஞ்சம் கெஸ் பண்ணி பாருங்களேன், எத்தனை வருஷம் இருக்கும் அப்படின்னு. ஒரு 100, 150, 200 அந்த மாதிரி.
1: ஒரு 100 வருஷங்கள்
0: இருக்கலாம். 100 வருஷம் தாண்டியே இருக்கும். சரியான பதில் தான் சார், 100 வருஷத்துக்கு மேலேயும் அது இருக்கும். நன்றி சார், நன்றி. நிலாவில் வந்து வளிமண்டலம் கிடையாது, அங்கே வந்து காற்றே கிடையாது. காற்று அடிக்கிறதோ மழை பெய்கிறதோ இது எதுவுமே கிடையாது. அதனால் காலடி தடம் வந்து அழிகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. 1969 அப்பலோ விண்கலம் மூலமாக விண்வெளி வீரர்கள் பதித்த அந்த காலடி தடங்கள் வந்து இன்றைக்கு வரைக்கும் அப்படியே தான் இருக்குதான். வேறு ஏதாவது விண்கற்கள் வந்து நிலாவில் மோதி அதனால் தூசி கிளம்பி அப்படி அது வந்து காலடி தடங்கள் அழிஞ்சாதான் அது அழிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம பதிக்கக்கூடிய காலடி தடங்கள் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும், பல 1000 ஆண்டுகள் ஆனாலும் அது அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. நேர்லே, நாம் இன்றைக்கி மனம் விரும்புவதே நிகழ்ச்சியில் நிறைய விண்வெளி சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்க இருக்கிறோம். அடுத்ததான் அது போல் ஒரு கேள்வி தான் ரெடியாக இருக்குது. என்ன அப்படின்னா, நாம் பார்க்குற வானம் இருக்கு இல்லையா, நம்ம இப்போ பார்த்துட்ருக்கக்கூடிய வானம், இந்த வானத்துடைய உண்மையான நிறம் என்ன அப்படின்றது தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. கெஸ் பண்ணிவிட்டு வாங்க. அதுக்கு முன்னால் நாம் கேட்டுடலாம் வனமகன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேரில் நம்ம மனம் விரும்பதே நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். 10:27 ஆகிட்டு இருக்குது. நம்ம கூட பேச இருக்கக்கூடிய நேயர் யாரு கேட்கலாம்? வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், யார் பேசுறீங்க?

0: நான் தர்மபுரி ராஜாபேட்டையிலிருந்து வாட்ச் கலெக்டர் விஜயன் பேசுறேன் மேடம்.
1: விஜயன் சார் காலை வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
0: நான் நல்லா இருக்கிறேன் மேடம். நான் கோயில் அர்ச்சகராக இருக்கிறேன். இன்னைக்கு அமாவாசை கோயில பூஜை பண்ணிட்டு
1: பாடலும் கேட்க வந்துட்டீங்க.
0: ஆமா மேடம்,
1: ரொம்ப மகிழ்ச்சி சார். சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
0: எனக்கு எங்கேயும் காதல் படத்துல இருந்து எனி சாங், ஏதோ ஒரு சாங் கொடுங்க.
1: சூப்பர் சார், நம்ம பாடல் கேட்டுருவோம். சரியா, பாடலுக்கு முன்னால் நான் ஒரு ஜிகே கேள்வி கேட்டிருந்தேன். நம்ம பார்க்குற வானத்தோட உண்மையான கலர் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? நான் ஆப்ஷன் கொடுக்கட்டுமா?
0: நீல நிறம்.
1: நீல நிறமா? நீல நிறம் இல்லை, உண்மையான நிறம் அது கிடையாது. சரி, இப்படி ஆப்ஷன் கொடுக்க நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம். ஒன்னு வந்து கருப்பு, இன்னொன்னு நீலம்.
0: ஒன்னு கருப்பு,
1: இன்னொரு ஆப்ஷன் நீலம்.
0: கருப்பு.
1: சரி, கருப்பு. கருப்பு தான் சரியான பதில். சரியா,
0: சரி மேடம்.
1: நன்றி விஜயன் சார்.
0: நன்றி.
1: நாம பார்க்குற இந்த ப்ளூ கலர், மஞ்சள், ஆரஞ்சு கலர்லாம் வானத்தோட ஒரிஜினல் கலரே கிடையாது. பூமியோட காற்று மண்டலத்தால் சூரிய கதிர்கள்லாம் பட்டு ஒளி சிதறல் ஏற்பட்டு நமக்கு வந்து பார்க்குறதுக்கு ப்ளூ கலரில் தெரியுது. இதே இது இந்த சூரிய ஒளி இல்லை அப்படின்னா நைட்டு இருக்குது இல்லையா, நைட்டு கருப்பாக இருட்டா, அந்த மாதிரி தான் பொதுவாக வானம் இருக்கும். நம்ம பூமிக்கு வெளியே இருந்து பார்த்தோம் அப்படின்னா வானத்துடைய கலர் வந்து கருப்பு கலர் தான். அது வானம்னு கூட நம்ம சொல்ல முடியாது, அந்த இடத்துக்கு பேர் வந்து கருப்பு. நிலா மாதிரி மற்ற இடங்களில் போய் நம்ம நின்றுட்டு நம்ம சுற்றி பார்க்குறப்போ மற்ற கோள்களில் இருந்து வரக்கூடிய எந்த கதிர் டிஸ்டர்பன்ஸும் நமக்கு அங்கே இருக்காததுனால, காற்று அங்கே கிடையாது அப்படின்றதுனால நாம் பார்க்கக்கூடிய வானம் வந்து கருப்பாக தான் தெரியும். சரி, அடுத்த கேள்விக்கு போயிடலாமா? நாம ஒரு நாளில் எத்தனை தடவை சூரிய உதயத்தை பார்க்க முடியும்? இதெல்லாம் ஒரு கேள்வியா? சூரிய உதயத்தை ஒரு தடவை தான் பார்க்க முடியும், இதெல்லாம் ஒரு ஜிகே கேள்வியாக கேட்பீங்களா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இதுக்கு பின்னால் நிறைய கதைகள்லாம் இருக்குது, அர்த்தமுள்ள அறிவியல் தகவலும் இருக்குது. அதனால் நல்லா யோசித்து நீங்கள் பதிலை சொல்லுங்கள். நாம் ஒரு நாளில் எத்தனை தடவை சூரிய உதயத்தை பார்க்க முடியும்? சரியான பதிலை சொல்லுங்கள் நேர்லே. இப்போ கேட்டுடலாம் எங்கேயும் காதல் திரைப்படத்துலேருந்து பாடல்.
2: சக்கரவள்ளியே மல்லியே சந்தன மல்லியே

0: நேரில் நம்ம மனம் ஒருமித்த நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக அழைக்கலாம். 0462256113332 அப்படின்ற இந்த எண்களுக்கு. நிகழ்ச்சியில் நாம் சூப்பரான பாடல்களையும் ஜிகே கேள்விகளையும் கேட்டுட்ருக்கிறோம். இப்போ நம்ம கூட பேச இருக்கக்கூடிய நேயர் யாருன்னு கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க? கோமதி நாயகம் காலை வணக்கம் சார். சொல்லுங்கள், என்ன பாடல் கேட்க போகிறீங்க? சூரிய உதயத்தை பார்க்க முடியும்? ஒரு தடவை தான் பார்க்க முடியும். ஆமா, சரி. ஒரு தடவைக்கு மேல பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? பார்க்க முடியுமான்னு பார்த்துட்டே இருக்கணும். அப்படியா? சரி, பரவாயில்ல, சரியான பதில சொல்லிட்டீங்க, நன்றி சார். நாம் வந்து ஒரு நாளில் சூரிய உதயத்தை ஒரு தடவை தான் பார்க்க முடியும். ஆனால் அதுக்கு மேலே நம்ம பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் பூமியை விட்டு கொஞ்சம் மேலே தள்ளி நம்ம பறக்கணும். ஆமாங்க, இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன், அது வந்து பூமியை சுற்றி வர்ற விண்வெளி ஆராய்ச்சி நிலையம். சரியா, இந்த நிலையத்தில் நம்ம போனோம் அப்படின்னா, ஒரு விண்வெளி வீரராக இருந்தோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 16 தடவை சூரிய உதயத்தை நம்ம பார்க்க முடியும். ஏன் தெரியுமா? இந்த ISRO அதாவது விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் வந்து 90 நிமிஷத்தில் இந்த உலகத்தை சுற்றி வந்துடுமா. அப்போ அடுத்த 91 நிமிஷத்தில் அடுத்து நம்ம வந்து ஒரு சூரிய உதயத்தை பார்க்க முடியும். இப்படி நம்ம கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 16 தடவை சூரிய உதயத்தை நம்மளால் பார்க்க முடியும். அடுத்த கேள்வியை கேட்டுருவோமா? நிலாவுக்கு போகிறோம், சரி. நிலாவுக்கு போய் காலடி தடங்களெல்லாம் வச்சோம் அப்படின்னா அது எத்தனை வருஷம் ஆனாலும் அது வந்து மறையாது அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? நிலாவுக்கு போகிறப்ப கூடவே உங்கள் ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு போகிறீங்க. பக்கத்தில் தான் நிற்கிறாப்பில் உங்கள் ஃப்ரெண்டு, அவர்கிட்ட பேசுகிறீங்க, ஆனால் அவருக்கு கேட்குமா கேட்காதா அப்படின்றதான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. இதுக்கான ஒரு விளக்கத்தையும் நம்ம அந்த கேள்வியிலேயே பார்த்தாச்சு. ஆனாலும் நான் மறுபடியும் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். நிலாவில் இருந்து நம்ம பேசுகிறோம் அப்படின்னா நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பருக்கு நம்ம பேசுகிறது கேட்குமா கேட்காதா? இதுக்கான பதிலை நாம் பாடலுக்கு அப்புறமா கேட்கலாம். இப்போது மீசிய முறுக்கு திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்கலாம்.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். 10:40 ஆகுது. அடுத்ததான் நம்ம கூட பேச இருக்கக்கூடிய நேயர் யாரு, என்ன பாடல் கேட்கறாங்கன்னு கேட்போம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க? முருகன் சார், சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க?
3: நல்லா இருக்கீங்க மேடம்?
2: நல்லா இருக்கிறோம் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க சார். ஜனநாயகன் படத்துல இருந்து நம்ம பாடல் கேட்டுருவோம். சரியா? சரி, நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். முருகன் சார் அவங்க ஃப்ரெண்டோட நிலாவுக்கு போறாப்ல. ஆமா, அங்க நிலாவில இருந்துட்டு உங்க ஃப்ரெண்ட கூப்பிடுறீங்க. கூப்பிட்டா உங்க ஃப்ரெண்டுக்கு கேட்குமா கேட்காதா? ஏன் கேட்காது? கேட்குமோ? கேட்காதுங்கிறது சரியான பதில் தான். நான் ஏன் கேட்காதுங்கிறத நான் சொல்றேன், ஓகேவா? நன்றி முருகன் சார், சரியான பதில சொன்னதுக்கு வாழ்த்துக்கள். நிலாவில் காற்று கிடையாது, அதனால் நம்ம பேசுறது கேட்காது. ஏன் அப்படின்னா, நம்ம பேசுறது வந்து காற்றில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் தான் ஒவ்வொரு இடங்களுக்காக நமக்கு அந்த சவுண்டை வந்து பாஸ் பண்ணுது, அந்த ஒலியை வந்து மற்ற இடங்களுக்கு பாஸ் பண்ணுது. நாம் பேசுறத அந்த ஒலியை ஒவ்வொரு மூலக்கூறுகளும் பாஸ் பண்ணி கடைசியில் அந்த ஒலி வந்து கேட்குறவங்கள போய் சேரும். இப்படி ஒலி அனுப்புறதுக்கு காற்று நிலாவில் இல்லாததுனால பக்கத்திலேயே இருந்தாலும் கிட்ட இருக்கிற நம்ம நம்பர்கிட்ட நம்ம பேசினா அவங்களுக்கு கேட்காது. சரி, அடுத்ததான் நம்ம ஒரு கேள்வியை கேட்டுருவோமா? இதுவும் ஒரு கோல், அதாவது கிரகம் பற்றின ஒரு கேள்வி தான். இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது நம்ம ஏற்கனவே ஒரு மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் கூட கேட்டுருக்கிறோம். இந்த நேரத்தில் நம்ம வந்து விண்வெளி சார்ந்த கேள்விகளாக கேட்டுட்ருக்கிறதுனால இது கண்டிப்பாக இந்த இடத்துல சூட் ஆகும். அதனால் நான் மறுபடியும் கேட்குறேன், எந்த கோலில் ஒரு நாள் அப்படின்றது அதோட ஒரு வருடத்தை விட அதிகமானது? நல்லா கேட்டுக்கோங்க. இந்த கிரகத்தில் ஒரு நாள் முடிகிறதுக்குள்ள ஒரு வருஷமே முடிஞ்சிருமா? அப்படிப்பட்ட கிரகம் எது அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு முன்னால் நம்ம பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். ஜனநாயகன் திரைப்படத்துலேருந்து.

0: நடா,
1: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
0: ஓகேடா, போடே.
2: நேர்லே 10:46 ஆகுது. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் நாம் இணைஞ்சிருக்கிறோம். சூப்பரான விண்வெளி சார்ந்த தகவல்களெல்லாம் நாம் ஜிகேவா தெரிஞ்சிட்ருக்கிறோம். இப்போ நம்ம கூட பேச இருக்கக்கூடிய நேயர் யார் அப்படின்னு கேட்போம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம், பேசுகிறேன்.
2: சொல்லுங்க சுதா, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன், நீங்கள் இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறோம். என்ன பாடல் கேட்க போகிறீங்க? ஆமாம், நிலாவில் வந்து பக்கத்தில் நண்பர் இருந்தாலும் கேட்காதுன்னு எதுவும் நிலாவுக்கு கோவம் வந்துடுச்சா? முன்னாலேயே ஒரு வருஷமே முடிஞ்சிடும். அப்படிப்பட்ட இந்த கோல் எது?
3: ஒரு வருஷமே முடிஞ்சிடும்.
2: ஆமா, ஒரு வருஷம் முடியறதுக்கு முன்னால, இல்ல ஒரு நாள் முடியறதுக்கு முன்னால ஒரு வருஷமே முடிஞ்சிரும். ஆப்ஷன் கொடுக்கட்டா உங்களுக்கு? சரி, ஒன்னு வந்து புதன், இன்னொன்னு வெள்ளி.
3: புதன்
2: இல்ல, வெள்ளி தான். வெள்ளில ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதோட ஒரு நாளே முடியும். அதாவது தன்னைத்தானே சுத்தி முடிக்கிறதுக்கு முன்னாலேயே சூரியனை சுத்தி முடிச்சிடும் இந்த கோல்.

வெள்ளி கிரகத்தில் ஒரு நாள் அப்படின்றது 243 பூமி நாட்களுக்கு வந்து அது சமம். இதே இது ஒரு வருஷம் அப்படின்றது 225 நாட்களுக்கு சமம். இப்போ புரியுதா? அது வந்து தன்னைத்தானே சுற்றி முடிக்கிறதுக்கு முன்னாலேயே சூரியனை சுற்றி முடிச்சிடும். ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் அந்த வெள்ளிக்கோளில் ஒரு நாளே முடியும். அடுத்த கேள்வியை நம்ம கேட்டுடலாம். செவ்வாய் கிரகத்தில் சூரியன் மறைகிறப்போ என்ன கலரில் வானம் இருக்கும்? செவ்வாய் கிரகத்தில் சூரியன் மறைகிறப்போ என்ன கலரில் வானம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். அதுக்கு முன்னால் நாம் கேட்டுடலாம் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com.

0: வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. நெல்லை நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சி தான் இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். நம்ம கூட பேச இருக்கக்கூடிய நிறைவான நேயர் யாருன்னு கேட்போம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: வடக்கு பெரம்பலூர் மாணிக்கவாசன் பேசுறேம்மா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
1: எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
2: நல்லா இருக்கம்மா.
1: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க?
2: படம் தாமிரபரணி.
1: ஆ,
2: திருச்செந்தூர் முருகா.
1: தாமிரபரணில இருந்து பாடல் போட்டுருவோம். சரியா? சரி, நான் ஒரு ஜிக கேள்வி கேட்டிருந்தேன். செவ்வாய் கிரகத்துல சூரியன் மறையறப்போ என்ன கலர்ல வானம் இருக்கும் அப்படின்னு சொல்லி, என்ன கலரா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க?
2: ஆப்ஷன் கொடுக்கலாமா?
1: ஆப்ஷன் கொடுக்கவா? சரி, ஒன்னு வந்து கருப்பு, இன்னொன்னு நீலம்.
2: நீலம்.
1: நீலம் தான் எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஏதோ ஒண்ணு ஒரு யோசனை வந்தது, சொல்லிட்டேன் அவ்வளவுதான் அப்படிங்கிறீங்களா? சரியான பதில்
2: தான்.
1: நல்லது. நன்றியா? நன்றி. சரியான பதில சொல்லிட்டீங்க. செவ்வாய் கிரகத்துல சூரியன் மறையிறப்போ ப்ளூ கலர்ல தான் இருக்கும். எப்படி நமக்கு வந்து சூரியன் மறையிறப்போ எல்லோ கலர்ல இருக்கோ, அது மாதிரி செவ்வாய் கிரகத்துல நீல கலர்ல இருக்கும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே தான் விஷயம். ஒன்றும் இல்லை, அங்கேயும் காற்று மண்டலம் இருக்குது செவ்வாய் கிரகத்துலையும். ஆனால் பூமியில இருக்கிற அளவுக்கு அங்கே கிடையாது. அதை விட மெல்லிதான ஒரு வளிமண்டலம் தான் அங்கே இருக்குது. அது சூரிய கதிர்களை ஒளிச்சிதறல் அடைய செஞ்சு அந்த நேரத்தில், அதாவது சூரியன் சாய்வா விழக்கூடிய அந்த கதிர்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் அது நீல கலரா தெரியுது. அது மட்டும் இல்லை, செவ்வாய் கிரகத்தில் இருக்கக்கூடிய காற்றில் நுண்ணிய இரும்பு துகள்கள் வந்து அங்கே அதிகமாக இருக்குது. இதுவும் நீல கலராக மாற்றுறதுக்கான ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ செவ்வாய் கிரகத்தில் பகல்ல என்ன கலரா இருக்கும், அதை தான் அடுத்த கேள்வியாக கேட்கலான்னு இருந்தேன். ஆனால் நேரம் இல்லை, நமக்கு நிறைவான பாடல் நம்ம கேட்க இருக்கிறதுனால அதையும் நானே சொல்லிடுறேன். செவ்வாய் கிரகத்தில் பொதுவாக வானம் வந்து சிவப்பு கலராக இருக்கும். மறையக்கூடிய நேரம், சூரியன் மறையக்கூடிய நேரத்தில் நீல கலராக இருக்கும். ஓகேவா? ஓகே நேர்களே, இன்றைக்கி நம்ம வந்து பொது அறிவு கேள்விகளாக விண்வெளி சார்ந்த பல விஷயங்களை, புதிய தகவல்களெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். நிகழ்ச்சியில் இவ்வளவு நேரம் உங்களுடன் இணைந்திருந்து அட்டகாசமான பாடல்களை வழங்கினேன் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரியோ. கேட்கலாம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் தாமிரபரணி திரைப்படத்திலிருந்து பாடலை. தொடர்ந்து 11 மணிக்கான செய்தி சுருக்கம், அதனைத் தொடர்ந்து மணித்திரு நாடும் நிகழ்ச்சியும் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. எல்லாத்தையும் கேட்டுருசிங்க.

வழங்குவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் ஆராய்ச்சி பயன்பாடுகளுக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். நாடு முழுவதும் 5 ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதோடு கூடுதல் வேலைவாய்ப்பு உருவாக்க உதவிடும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். புதிய விதை சட்டம் தொடர்பாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் ஆலோசனை மேற்கொள்கிறார். தமிழக அரசு ஆட்சி நிர்வாகத்தையும் சினிமா படப்பிடிப்பு போல் நடத்துவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். மக்கள் நலனில் அக்கறையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினை தொடர்ந்து நீடிப்பதாகவும் இதனை களைவதற்கு தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ளவில்லை என்றும் அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவு அளிக்கப்படும் என்று அமமுக கூறியுள்ளது. கொரியாவில் இன்று தொடங்கிய உலக பாரா துப்பாக்கிச்சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால் வெள்ளிப்பதக்கத்தையும் அவனி லெஹ்ரா வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான காலிறுதி ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. சீனாவில் நடைபெற்று வரும் 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹம்சினி சதாராம் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: என் அன்பு உள்ளங்களே, நேரம் 11:03 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் மணித்திராடு.

நிகழ்ச்சியில் இன்னைக்கு மனிதரான நிகழ்ச்சியில் ரொம்ப ஒரு அழகான விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். என்ன தெரியுமா? காலங்கள் கடந்தாலும் கதை சொல்லக்கூடிய அந்த கற்கள், வரலாறு மறந்தாலும் நினைவூட்டக்கூடிய அந்த சுவர்கள், மண்ணுக்குள்ளே புதைஞ்சாலும் மறையாத பெருமை, இந்திய மண்ணின் அழியாத வரலாற்று சின்னமான சாஞ்சி ஸ்தூபி பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்தியாவோட வரலாற்று பெருமையை உலகத்துக்கு எடுத்து காட்டக்கூடிய எண்ணற்ற நினைவு சின்னங்களில் இந்த சாஞ்சி ஸ்தூபி ஒரு தனி சிறப்பு பெறுது. இங்கே அமைதியையும் ஆன்மீகத்தையும் பண்டைய இந்திய கலையின் அழகையும் ஒரே இடத்துல உணர செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நினைவு சின்னம் தான் இந்த சாஞ்சி ஸ்தூபி. அதை பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். கூடவே சூப்பரான பாடல்களும் உங்களுக்காக காத்துட்டே இருக்குது. நிகழ்ச்சியில் முதலாவது ஒழிக்கிருக்கக்கூடிய பாடல் நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்திலிருந்து கே ஜேஸ்தாஸ் குரலில் பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டு இணைஞ்சிருங்க.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: நேரம் 11:10 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz மணித்து நாடு நிகழ்ச்சி. இன்னைக்கு மணித்து நாடு நிகழ்ச்சியில சாஞ்சி ஸ்தூபி பத்திய தகவல்களை தான் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். மத்திய பிரதேசத்துல சாஞ்சி மலையில அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஸ்தூபியோட வரலாறு மாமன்னர் அசோகரோட காலத்துக்கு நம்மளை எடுத்துட்டு போகுது அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, கிமு 3rd century அசோகர் இங்கே முதன் முதலாக ஸ்தூபியை அமைச்சதாக கருதப்படுது. அதுக்கப்பிறகு நிறைய காலகட்டங்களில் அது விரிவுபடுத்தப்பட்டு அழகிய கலை வேலைப்பாட்டுகளோட சிறப்பான வடிவத்தை பெற்றிருக்கு அந்த ஸ்தூபி. சாஞ்சி ஸ்தூபியை தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு எளிமையாக நம்மளை கவர்ற மாதிரி இருக்குது. ஆனால் பக்கத்தில் போய் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு கல்லும் ஒரு வரலாற்று கதையை சொல்கிறத நம்மளால் உணர முடியும். ஆமாங்க, அரைக்கோள வடிவமாக அமைஞ்சிருக்க இந்த ஸ்தூபி புத்தரோட நினைவையும் அவரோட போதனைகளையும் நினைவு கூறக்கூடிய ஒரு முக்கியமான நினைவு சின்னமாக விளங்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திலிருந்து SPP குரலில் பாடல் இதோ.

சில நினைவுகளுக்கு முகவரி தேவைங்க. எந்த நேரத்திலையும் எந்த இடத்துலையும் மனசோட கதவை தட்டி உள்ள வந்துடும் தானே. நேரம் 11:15. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் மணித்திராடு நிகழ்ச்சி. இன்னைக்கு மணித்திராடு நிகழ்ச்சியில் சாஞ்சி ஸ்தூபி பற்றிய தகவல்களை தான் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இந்த சாஞ்சி ஸ்தூபியில் 4 திசைகள்லேயே அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த தோரண வாயில்கள் இருக்குல்ல, சாஞ்சியோட மிகப்பெரிய சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வாயில்களில் செதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிற்பங்கள் வெறும் கலைப்படைப்புகள் மட்டும் கிடையாதுங்க. அந்த கால மக்களோட வாழ்க்கை, பண்பாடு, புத்தரோட வாழ்க்கையோட தொடர்புடைய கதைகளை நமக்கு எடுத்து வைக்கக்கூடிய வரலாற்று பதிவுகளாக இருக்குது. அந்த கால கலைஞர்களோட திறமையை நினச்சி பார்க்கும்போது நமக்கு வியப்பு ஏற்படுது. இந்த காலத்தில் நவீன இயந்திரங்கள் இல்லாத காலத்தில் கற்களில் இவ்வளவு நுணுக்கமான சிற்பங்களை அவங்க எப்படி உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னு யோசித்தாலே ஐயோ எப்படி அப்படின்னு நமக்கு நினைக்க தோணுது. அதனால தான் இப்படி சொல்கிறாங்க, உளிபட்ட கல்லெல்லாம் உயிர் பெற்றது, கலையின் தொட்ட இடமெல்லாம் கதை பிறந்தது, 1000 ஆண்டுகள் கடந்த பின்னும் அந்த கலை இன்றும் நம்மோடு பேசுகிறது என்று. நிகழ்ச்சியில் ஒலிக்கிற்கக்கூடிய பாடல் உயிருள்ளவரை, உஷா திரைப்படத்திலிருந்து.

11:21 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் மனித நாடு நிகழ்ச்சியில் இன்னைக்கு மனித நாடு நிகழ்ச்சியில சாஞ்சி ஸ்தூபி பத்தி தான் தகவல்கள் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இந்த சாஞ்சி ஸ்தூபியோட ஒரு முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா, புத்தரை வந்து ஆரம்ப கால சிற்பங்கள்ல நேரடியா மனுஷ உருவில காட்டாமல் போதி மரம், தர்ம சக்கரம், காலியான அரியணை, பாதச்சுவடு இந்த மாதிரி குறியீடுகள் மூலம் வெளிப்படுத்தி இருப்பாங்க. இதன் மூலம் இந்த சாஞ்சி ஸ்தூபி மூலம் இந்த அந்த கால புத்தரோட கலைகள் சிந்தனையோட தனித்துவத்தை அறிந்து கொள்ள நம்மளால முடியுது. அதோட இந்த சாஞ்சி ஸ்தூபி அப்படிங்கிறது ஒரு மதத்தின் அடையாளம் கிடையாதுங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய கலை, கட்டிடக்கலை, பண்பாடு, வரலாற்று இதை காட்டக்கூடிய கண்ணாடியாக திகழ்து இந்த சாஞ்சி ஸ்தூபி அப்படின்னு சொல்லலாம். இதனால தான் என்னவோ வரலாற்று மற்றும் பண்பாட்டு முக்கியத்துவத்தை அங்கீகரிக்கக்கூடிய வகையில் சாஞ்சியோட புத்த நினைவு சின்னங்கள் 1989 யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருக்காங்க. இப்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. அண்ணாமலை திரைப்படத்திலிருந்து கே.ஜே. யேசுதாஸ் குரலில் பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு நினைஞ்சிருங்க.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: நேரம் 11:28. அம்மா நாம் பேசுவதற்கு முன்பே நம் மொழியை புரிந்தவள், நாம் கேட்

அதற்கு முன்பே நம் தேவையை அறிந்தவள். நாம் விழுந்தாலும் காயம் நமக்கு என்று வருந்தாமல் வழி தனக்கே வருவது போல் கலங்குபவள். உலகம் முழுவதும் நம்மை விட்டு சென்றாலும் ஒரு கதவு மட்டும் எப்போது திறந்தே இருக்கும். வா என்று அழைக்கும் அம்மாவின் வீட்டு கதவு. நேரம் 11:28 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் மணித்திராடு நிகழ்ச்சியில் இன்னைக்கு மணித்திராடு நிகழ்ச்சியில் சாஞ்சி ஸ்தூபி பற்றிய தகவல்களை தான் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். மன்னர்கள் மறைந்தாலும் மாளிகைகள் மறைந்தாலும் காலம் கடந்து போனாலும் கலை சொல்லும் கதைகள் நமக்கு மறைகிறதே கிடையாது. அதுக்கு உயிருள்ள சாட்சியாக கம்பீரமாக நிற்கக்கூடியது தான் இந்த சாஞ்சி ஸ்தூபி அப்படின்னு சொல்லலாம். இது வெறும் கற்களால் கட்டப்பட்ட ஒரு நினைச்சனம் கிடையவே கிடையாது. பண்டைய இந்தியாவோட கலைத்திறன், புத்தரோட போதனைகள், அசோகரோட வரலாறு, நம் பண்பாட்டோட பெருமை, இது எல்லாத்தையும் 1000 ஆண்டுகளாக கடந்து நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கால பாலம் அப்படின்னு சொன்ன மிகையாகாதுல்ல. நிகழ்ச்சியில் இப்போ சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெடிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 11:34. இணைந்திருக்கிறோம் மணித்திராட நிகழ்ச்சியில். மணித்திராட நிகழ்ச்சியில் இன்றைக்கி சாஞ்சி ஸ்தூபி பற்றிய தகவலை தான் கேட்டு தெரிஞ்சிருக்கோம். இந்த சாஞ்சி ஸ்தூபியை அப்படியே சுற்றி நின்று பார்க்கும்போது நாம் ஒரு கட்டிடத்தை மட்டும் பார்க்கறதில்ல, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்களோட கனவுகளையும் கலைத்திறனையும் நம்பிக்கைகளையும் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு தூணும் ஒரு வரலாற்று பக்கம், ஒவ்வொரு சிற்பமும் ஒரு கதையோட வரி, ஒவ்வொரு கல்லும் காலத்தின் கையெழுத்து. அதனால தான் இந்த சாஞ்சி ஸ்தூபி கடந்த காலத்தோட நினைவாக மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறைக்கு நம்மளோட பாரம்பரியத்தை பாதுகாக்க வேணும் அப்படிங்கிற பொறுப்பை உணர்த்திட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. ஈரமான ரோஜாவை திரைப்படத்திலிருந்து KJ யேசுதாஸ் மற்றும் ஜானகி குரலில் பாடல் ஏதோ

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மாமா, என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும் சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
5: நேரம் 11:40 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் மணித்திராட நிகழ்ச்சியில். மணித்திராட நிகழ்ச்சியில் அடுத்ததாக உள்ளூர் தகவல்களை தரதுக்காக என் கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா,
6: ரியோ இணைஞ்சிருக்கிறேன். உள்ளூர் தகவலை நம்ம அடுத்தடுத்து தெரிஞ்சுக்கலாம். முதல் தகவலாக என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, தேசிய மக்கள் நீதிமன்றம் வர 12 நம்ம நெல்லை மாவட்டத்தில் நடக்க இருக்குது. நெல்லை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பாக நம்மளுடைய நெல்லை மாவட்டத்தில் நீதிமன்றங்களில் இந்த தேசிய மக்கள் நீதிமன்றம் வர 12 காலை 10 அளவில் ஆரம்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளை நம்ம வந்து விரைவாக தீர்த்து முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இந்த சமரச பேச்சுவார்த்தைக்கு எடுத்துக்கிறதுக்காக இந்த சிறப்பு மக்கள் நீதிமன்றம் நடக்க இருக்குது. இந்த வாய்ப்பை நேர்லேயே நீங்கள் பயன்படுத்திக்கலாம்.
5: அடுத்ததான் நான் என்ன தகவல் சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அடுத்த 4 வெப்பநிலை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, செப்டம்பர் 10 முதல் 13 வரை அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து புதன்கிழமை சாயங்காலம், அதாவது நேற்று சாயங்காலம் வெளியிட்ட செய்தி என்ன அப்படின்னா, ஈரோட்டில் வந்து 103.6 டிகிரி செல்சியஸ் ஃபாரன்ஹீட் வெப்பமும், திருச்சியில் வந்து 103.6 டிகிரி செல்சியஸும், பாளையங்கோட்டையில் வந்து 102.38 வந்து இது செல்சியஸ்லேயும் வந்து வெப்பநிலை பதிவாயிருக்கு. இது வந்து அதிகமான வெப்பநிலை, ஆனால் வரக்கூடிய 4 இதை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு சேர்த்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சில இடங்களில் மழையும் பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை, திருவாரூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு இடியோட கூடிய மழையும் பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மழையோ வெயிலோ எல்லாத்தையும் அப்படி தாக்கு பிடிக்கிறதுக்கு ரெடியாக இருங்க அப்படிதானே.
6: ஆமாம், அது மட்டும் இல்லை, இப்போ அடுத்து விடுமுறை வருது இல்லையா. விடுமுறை அப்படின்னாலே நம்ம வந்து கோலாகலமாக கொண்டாடணும் அப்படின்னு தான் நினைப்போம். அதுவும் மற்ற இடங்களுக்கு நம்ம இருக்கிறவங்க சொந்த ஊருக்கு வரணும்னு விருப்பப்படுவாங்க, இல்லை விடுமுறையில் வந்து நான் வெளியே கொஞ்சம் போயிட்டு வரணும் அப்படின்னு கூட விருப்பப்படுவாங்க. இதே நேரத்தில் ட்ரெயின் அப்புறம் பஸ்ஸு இதெல்லாமே சமக்கூட்டமாக இருக்கும். இது பற்றின ஒரு விஷயம் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்மளுடைய லீவெல்லாம் அடுத்தடுத்து வர இருக்கிறதுனால உங்களுக்காக சிறப்பு ரயில் இயக்க இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. தாம்பரத்துலேருந்து தென்காசிக்கு சிறப்பு ரயில் வர 11 இரவு 7:30 அளவில் தாம்பரத்துலேருந்து தென்காசிக்கு வர இருக்குது. நாளைக்கு இரவு 7:30 அளவில் தாம்பரத்துலேருந்து கிளம்புது. இதே போல் மறு மார்க்கமாக செங்கோட்டையிலிருந்து வர 14 மாலை 3 அளவில் இந்த சிறப்பு ரயில் வந்து தாம்பரத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போல் பஸ் எல்லாம் சொல்லணும் இல்லையா, வார விடுமுறை வர வருது, அடுத்தெல்லாம் வந்து விநாயகர் சதுர்த்தி வருது, லீவ் எல்லாம் வருது, அதனால் நிறைய இடங்களில் வந்து பேருந்துகளில் கூட்டம் இருக்கும். அதனால் எக்ஸ்ட்ராவாக நாங்கள் இந்த வார விடுமுறைக்காக மட்டும் 5000 சிறப்பு பேருந்துகளை வந்து இயக்க இருக்கிறோம் அப்படின்னு நம்மளுடைய தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் சொல்லியிருக்காங்க. இதுலேயும் திருநெல்வேலிக்கு அதிகப்படியான சிறப்பு ரயில்களும் சிறப்பு பேருந்துகளும் இயக்க இருக்கிறாங்க. இதை நீங்கள் வந்து முன்பதிவு பண்ணணும் அப்படின்னா

0: www.tnstc.in அப்படின்ற இந்த இணையதளத்தில் போய் நீங்கள் முன்பதிவு பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஆப் மூலமாக கூட இதை முன்பதிவு செஞ்சுக்கலாம்.
1: இப்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. நேரம் 11:44 சிகரம் திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் குரலில் பாடல் இதோ.

பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி.

0: ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: Attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026, issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.
2: நேரம் 11:50. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz மணித்திராடு நிகழ்ச்சியில். மணித்திராடு நிகழ்ச்சியில் அடுத்த தகவல் என்ன அப்படின்னா,
3: அடுத்ததான் நம்ம வந்து இப்போ விநாயகர் சதுர்த்தி எதிர்பார்த்துட்ருக்குறோம். விநாயகர் சிலைகளை வந்து செய்கிறதுக்கு நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர் சில உத்தரவுகளை கொடுத்துருக்குறாங்க. அதாவது களிமண்ணால் ஆன விநாயகர் சிலைகளை நீங்கள் வந்து பயன்படுத்துங்க. பாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்புறம் தெர்மோகோல் இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு செய்கிறத வந்து யூஸ் பண்ணாதீங்க, அது முடிஞ்ச அளவு தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது போல் நச்சு ரசாயனம் பூசப்பட்டு அதில் வந்து கலர் பூசியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வேணாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, நம்ம சுற்றுச்சூழலை பாதிக்காத மாதிரி இந்த சதுர்த்தி விழாவை வந்து நம்ம கொண்டாடணும் அப்படின்ற தகவலையும் கொடுத்துருக்கிறாங்க. கூடவே இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் 6 இடங்களில் தான் சிறைகளை கரைக்கிறதுக்கு நமக்கு அனுமதி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது உவரி பகுதியில் வைக்கக்கூடிய விநாயகர் சிலைகளை உவரி கடல்லையும், கூடங்குளம் பகுதியில் வைக்கக்கூடிய சிலைகளை செட்டிக்குளம் கடல் பகுதியிலையும், தில்லைவனம் தோப்பு கடல் பகுதியிலையும் கரைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதே போல் சேரன் மகாதேவி பகுதியில் வைக்கக்கூடிய சிலைகளை காரக்குறிச்சி குளத்துலையும், அம்பையில் வைக்கக்கூடிய சிலைகளை வாகை குளத்துலையும் தான் கரைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, நம்மளுடைய நெல்லை மாநகரில் இருக்கக்கூடிய சிலைகளை நெல்லை பேராட்சி அம்மன் கோவில் அருகே இருக்கக்கூடிய தற்காலிகமாக அமைக்கப்பட்டு இருக்கிற குளத்தில் மட்டும்தான் கரைக்கணும் அப்படின்ற தகவலையும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதனால் நம்ம வந்து சுற்றுச்சூழலை பாதிக்காதவாறு இந்த சதுர்த்தி விழாவை நம்ம மகிழ்ச்சியாக கொண்டாடலாம்.
4: அடுத்ததாக நான் என்ன தகவல் தரப்புறேன் அப்படின்னா, பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்கிறதுக்காக பயிர்கள் கால்நடைகளுக்கு காப்பீடு அவசியம் அப்படின்னு பேசியிருக்காங்க. யார் அப்படின்னா, பருவநிலை மாற்றத்தால் நிலவக்கூடிய சீரற்ற வானிலையை எதிர்கொள்ள பயிர்களுக்கும் கால்நடைகளுக்கும் காப்பீடு அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சியர் சொல்லியிருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டம் மானூர் வட்டம் பிராஞ்சேரி கிராமத்தில் புதன்கிழமை நடைபெற்ற ஆட்சியர் மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் கலந்துட்டு சுகாதாரம், வேளாண்மை, தோட்டக்கலை, மகளிர் திட்டம், ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் பற்றி பேசியிருக்காங்க அவங்க. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டெங்கு காய்ச்சல் பரவாமல் தடுக்க வீடுகளிலும் பொது இடங்களிலும் தண்ணீர் தேங்காமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காய்ச்சல் அறிகுறி இருந்தாலே உடனடியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறணும் அப்படின்னும், பருவநிலை மாற்றங்களால் நிலவும் சீரற்ற வானிலையை எதிர்கொள்ள விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்வது மிக மிக அவசியம் அப்படின்னும், நடந்த பருவத்தில் 770 ஏக்கர் பயிர் செய்யப்பட்டுள்ள நெற்பயிர்களுக்கு காப்பீடு செய்யப்பட்டுள்ளது. அடுத்த சாகுபடி பருவத்தில் நெல் மற்றும் பயிர் வகை பயிர்களுக்கு காப்பீடு திட்டங்கள் தொடங்கப்பட இருக்கு. விவசாயிகள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பயிர்களுக்கு காப்பீடு செய்யணும் அப்படின்னும், கால்நடைகளுக்கும் காப்பீடு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விவசாயிகள் அடையாள அட்டையோட ஆதார் கார்டை இணைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கட்டாயம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இதற்காக கிராமந்தோறும் நடத்தப்படக்கூடிய சிறப்பு முகாம்களில் வேளாண் அலுவலர்களை அணுகலாம் அப்படின்னும், வீடுகள்லேயும் கிராமங்கள்லேயும் போதை பழக்கமற்ற நிலையை உருவாக்குனா திருநெல்வேலியை போதை பழக்கம் இல்லாத மாவட்டமாக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அடுத்த தகவல் என்ன அப்படின்னா,
3: அடுத்ததான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய தகவல், முதலமைச்சர் கோப்பை அந்த விளையாட்டு போட்டிகள் வந்து இப்போ நடந்துட்டுருக்குது. நேற்றுலேருந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுக்கு ஏற்கனவே நாம் இணையதளம் மூலமாக விண்ணப்பிச்சிருக்கணும். அப்படி விண்ணப்பிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த விளையாட்டு போட்டிகளில் நம்ம வந்து கலந்துக்கலாம். அவங்களுக்கு வந்து தனித்தனியான நமக்கு வந்து தேதிகளில் சில விளையாட்டுக்களை வந்து அமைச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த விளையாட்டுக்குன்னு தனியாக இடங்களையும் அவங்க ஏற்கனவே வகுத்து இருக்கிறாங்க. இது பற்றின விவரங்களை நீங்கள் வந்து அண்ணா ஸ்டேடியத்தில் போய் நீங்கள் விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இணையதளம் மூலமாக இதுக்கு முன்னால் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த விளையாட்டு போட்டிகளில் நீங்கள் கலந்துக்க முடியும். அது மட்டும் கிடையாது, மாற்றுத்திறனாளிகளுக்கான அனைத்து விளையாட்டு போட்டிகளும் வர அக்டோபர் மாதம் 1 தேதி நம்மளுடைய அண்ணா விளையாட்டரங்கத்தில் பாளையங்கோட்டையில் வச்சு நடக்க இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அரசு ஊழியர்களுக்காகவே

0: இருக்கக்கூடிய விளையாட்டுகள் எல்லாமே வரக்கூடிய 30ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி அண்ணா விளையாட்டரங்கில் வச்சு நடக்க இருக்குது அப்படின்ற தகவலையும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த வாய்ப்பை விளையாட்டு வீரர்களையும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க.
1: ஓகே, நேரம் 11:55 ஆனதுனால இதோடு நாங்கள் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் இணைந்திருந்தேன் உங்கள் சுட்டி பஞ்சோனை கூட
0: நான் உங்கள் அன்பு அறிவி பலரியோ.
1: நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் வந்துட்டு இருக்கு. விளம்பரத்தை தொடர்ந்து ஒலிக்கி இருக்கக்கூடிய பாடல் இது, நம்ம பூமி திரைப்படத்தில் இருந்து.
2: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ,
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 to 4 வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் ஆராய்ச்சி பயன்பாடுகளுக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். நாடு முழுவதும் 5 ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதோடு கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்க உதவிடும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். புதிய விதை சட்டம் தொடர்பாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் ஆலோசனை மேற்கொள்கிறார். தமிழக அரசு ஆட்சி நிர்வாகத்தையும் சினிமா படப்பிடிப்பு போல் நடத்துவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். மக்கள் நலனில் அக்கறையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினை தொடர்ந்து நீடிப்பதாகவும் இதனை களைவதற்கு தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ளவில்லை என்றும் அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தமிழக தலைமையிலான மதச்சார்பற்ற சமூக நீதி முற்போக்கு கூட்டணி சார்பில் மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் திருமதி மரகதம் குமரவேலும் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் திருமதி சத்யபாமாவும் போட்டியிடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரியாவில் இன்று தொடங்கிய உலக பாரா துப்பாக்கிச்சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால் வெள்ளிப்பதக்கத்தையும் அவனி லெஹரா வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. சீனாவில் நடைபெற்று வரும் 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹம்சினி சதாராம் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நிகழ்ச்சி குறிப்புகள். நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 இன்று இனி ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நண்பகல் 12:10 ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் கணவரிடம் சொல்லாமல் பெண்கள் செய்யும் சின்ன சின்ன விஷயங்கள் என்ன, இதை பற்றி தான் தோழிகளோடு பேச இருக்கிறோம். பிற்பகல் 1 மணிக்கு நலம்தானா நிகழ்ச்சியில் ஊட்டச்சத்து உணவின் முக்கியத்துவம் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் உணவியல் நிபுணர் டாக்டர் மெர்லின் அவர்கள். தொடர்ந்து 1:05 நலம்தானா நிகழ்ச்சியில் உலக தற்கொலை தடுப்பு தினம் நேர்முகம் பங்கேற்பவர் மனநல மருத்துவர் டாக்டர் ராமானுஜம் அவர்கள். அதனைத் தொடர்ந்து மருத்துவ பயன்கள் நிறைந்த அம்மான் பச்சரிசி குறித்து கேட்கலாம். பிற்பகல் 2 மணிக்கு அன்பின் வரிகள், 3:02 திரையருவி, 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி இடம்பெறும்.

0: மாலை 4 மணிக்கு பொதிகை தும்பி, மாலை 5:02 படமும் பாடலும். 1987 வெளியான படங்களிலிருந்து பாடல்கள் இன்று கேட்கலாம். மாலை 6:02 பக்தி மாலை, 6:30 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7:00 அறிவியல் தகவல்கள், 7:30 எஃப்எம் ரெயின்போ 102.6 துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் 2026 மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டியின் முதலாவது அரையிறுதிப் போட்டியில் இந்தியா மற்றும் வங்கதேசம் அணிகளுக்கு இடையே நடைபெறும் போட்டியின் நேரடி வர்ணனை இடம்பெறும். அதே சமயம் நமது பண்பலை நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் கேட்கலாம். 7:30 ஆசை அஞ்சல், 8:05 குக்கு நேயர் விருப்ப பாடல்கள், 9:00 இடைவிடாத இசைமழை, 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் இன்று பதிற்றுப்பத்தில் மானமும் வீரமும், 10:00 சுகமான ராகங்கள், தொலைபேசி வழி நேயர்களின் விருப்ப பாடல்கள் இடம்பெறும். நேயர்கள் இதுவரை கேட்டது நமது எஃப்எம் ரெயின்போ 102.6. இன்று இனி ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் 1 உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை எஃப்எம் ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: டி இமான் இசையில் தொடரி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: திருநெல்வேலி பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸில் ஸ்நேகிதியே இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43-inch LED டிவி 19,990 மட்டுமே. டாப் லோட் வாஷிங் மெஷின் 14,990 மட்டுமே. டைரக்ட் கூல் ரெஃப்ரிஜரேட்டர் 12,990 மட்டுமே. வாங்கும் மொபைல்களுக்கு ஆக்சசரிஸ் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
3: இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 ஸ்நேகிதே நிகழ்ச்சியோடு. இன்னைக்கு ஸ்நேகிதே நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக காற்றலையில் உங்களோட நினைச்சிருக்கிறோம். நான் ஆர்ஜி ரம்யா.
4: நான் உங்கள் சுட்டிப்பன் ஜோனா.
3: இன்னைக்கு எந்த தலைப்புல பேச இருக்கிறோம் அப்படின்னா, சில விஷயங்கள் பெண்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் தான் அவங்க கணவரிடம் சொல்லாம செய்வாங்க.
4: சரியா சொல்லணும் அப்படின்னா, வீட்டுக்கு குடுக்கற பணத்துல எல்லா பணத்தையும் செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை சேர்த்து வச்சு திடீர்னு ஹஸ்பண்டுக்கு ஒரு மோதிரம் வாங்கி கொடுப்பீங்கல்ல.
3: அந்த மாதிரி சில சில விஷயங்கள் நம்ம வந்து கணவருக்கு தெரியாம மறைச்சு செய்வோம், இல்ல அவங்களுக்கு தெரியாம நம்ம ஏதாவது போய் சொல்லுவோம். அந்த மாதிரி நீங்க என்னென்ன விஷயங்கள் செய்வீங்க அப்படிங்கதான் இன்னைக்கு நாங்க கேட்டிருக்கோம். தோழிகளே நிகழ்ச்சியில கலந்துக்கணும்னா
4: அழைக்கலாம். 0462251 3 2 மற்றும் ஒரு 0462251 3 3 என்ற எண்கள் அழைக்கலாம். நிகழ்ச்சி இணையக்கூடிய முதல் அன்பு உள்ளம் யார் எங்கிறது? வணக்கம்.
5: வணக்கம் ஜோனம்மா.
4: உங்கள்தான் சொல்லாம பெண்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் என்ன, இப்ப பெரிய பெரிய விஷயம் வெளிவரும்.
3: என்ன சமைக்கிறேன்னு
5: சொல்லவே மாட்டேன். சொல்லியாச்சுன்னா அது செய்யலன்னா அதுக்குன்னு தனியா திட்டு வரும். எங்க நாங்க என்ன சமைக்கிறோமோ அது காம்பினேஷன் நல்லாதான் இருக்கும், தயவு செஞ்சு சாப்பிடுங்க. அதே போல பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு இருந்தா சொல்ல மாட்டேன். பிள்ளைங்களா சொல்றது வர நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஆசைப்பட்டு கேப்பாங்க என் வீட்டுக்காரர், இப்போதைக்கு வேண்டாம் பின்ன வெளிய போறப்ப மொத்தமா வாங்கி தரலாம்னு கேப்பாங்க. ஆனா பிள்ளைங்க இப்ப வாங்கி தந்தே ஆகுன்னு சொல்லி அடம் பிடிக்கிறது. சரிப்பா எப்பனாலும் செலவு பண்ண தானே போறோம்ட்டு வாங்கி தருவேன். அவ்வளவுதாங்க, வேற பெருசாலாம் அவரும் கேப்பாரு. நான் எத்தனையோ வாங்கிட்டு வந்துட்டேன், எனக்கு எதுவுமே வாங்கி தரலான்னு கேப்பாரு. சும்மா கேட்டுக்கிட்டு என்ன பண்ண உங்களுக்கு தெரியாம எடுத்து வச்சு என்ன பண்ண போறான்ட்டு அப்படியே அமைதியா இருந்துடுறது.
4: அருமை அருமை அருமை. உங்க கூட பேசுனதுல மகிழ்ச்சி கிடைக்காமா?
3: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. சமையல் விஷயத்துலையும் அந்த குழந்தைங்க விஷயத்துலையும் பெரும்பாலும் அவங்க வந்து சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததோடு என்ன சொல்றாங்கன்னு பார்த்துலாம். வாங்க. வணக்கம்.
6: வணக்கம். நான் பெருமாள்புரத்துல இருந்து அம்மணி பேசுறேன்.
3: சொல்லுங்கம்மா.
6: சொல்லுங்கம்மா. அதாவது நம்ம வீட்டுல வந்து நம்ம திடீர்னு ஏதாவது செலவு வரவங்க எல்லாம் நம்ம பைசா வந்து மாப்பிள குடுக்கறதுல வந்து கொஞ்சம் எடுத்து இது பண்ணி வச்சிருப்போம். அந்த இதை வந்து திடீர்னு மாச கடைசி ஆகையில அவங்களுக்கு செலவு இல்ல, செலவுக்கு பணம் இல்ல அப்படின்னு

0: கஷ்டப்படையில இந்தாங்க நீங்க கொடுத்த இல்ல நான் வச்சிருக்கேன் அப்படின்னு கொடுத்தா அது ஒரு சந்தோஷம். அதே இதே பிள்ளைகளுக்கு அவ பிறந்த நாள் இந்த மாதிரி வரையில எதையாவது ஒரு திங்ஸ் வாங்கி கொடுத்து இல்ல ஒரு சட்ட துணிமணியோ ஏதோ ஒண்ணு வாங்கி கொடுத்தோம்னா பிள்ளைங்களுக்கும் சந்தோஷம், வீட்டுக்காரருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
1: ஓ சரி, என்னைக்காவது கேட்டிருக்காங்களா இங்க இருந்து உனக்கு இவ்வளவு பணம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா?
2: அதை ஏன் கேக்கீங்க?
0: முதல்ல சொல்லிடுவேன், ஏன்னா நம்ம வீட்டு வருமானம் இது எல்லாம் தெரியும் இல்லையா அவங்களுக்கு, அதனால நான் முதல்ல சொல்ல நீங்க கொடுத்ததுல இருந்து நான் சேர்த்து வச்சிருக்கேன் அதுல இருந்து இது பண்ணதேன் அப்படின்னு சொல்லி.
1: சரி சரி, அந்த சேமிப்பு தான் பெரும்பாலும் நிறைய விஷயங்கள் நம்ம செய்வோம்.
0: சேமிப்பு தாங்க கை கொடுக்கும் எப்பனாலும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா, அருமையா சொல்லிருக்கீங்கம்மா.
0: நம்ம யார்கிட்டயும் போய் கடன் எல்லாம் வாங்க வேண்டாம், கொடுக்கதான் நம்ம வந்து சிக்கனமா செலவழிச்சுட்டு சேர்த்து வச்சு வீட்டுக்கு திருப்பி அதை செலவழிக்கிறோம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா, அருமையான விஷயம்,
0: நமக்கு ஒரு பெருமை தானே.
1: கண்டிப்பா கண்டிப்பா, சூப்பரா சொல்லிருக்கீங்கம்மா, நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. ஸோ பெரும்பாலும் பெண்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ரகசிய சேமிப்பு. அவங்க வந்து கொடுக்கக்கூடிய காசில் சிக்கனமாக இருந்து செலவு பண்ணிட்டு மிச்ச காசை எடுத்து சேர்த்து வைக்கிறது. அது வந்து எமர்ஜென்சி காலங்களில் நம்ம குடும்பத்தோட எதிர்கால தேவைக்கோ அப்போ அந்த சமயத்தில் அவசர உதவிக்கு நமக்கு அந்த பணம் தான்
2: சேமிச்சு வச்ச பணத்தை தான் கொடுக்காங்க. சில அன்னைக்கு ஒரு நாள் ப்ரோக்ராமில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, நான் சேமிச்சு வச்ச அந்த பணத்தை என் ஹஸ்பண்ட்கிட்ட திருப்பி கொடுத்து அதுக்கு வட்டியும் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது.
1: சரி, தொடர்ந்து பேசலாம். கணவரிடம் சொல்லாமல் பெண்கள் செய்யும் சின்ன சின்ன விஷயங்கள் என்ன? தொழில்களோட பேசுறதுக்கு முன்னாடி இப்ப நிகழ்ச்சியில பாடல் வந்துட்டே இருக்கு, விஸ்வாசம் திரைப்படத்துல இருந்து கேட்டுட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6.

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: எஃப்எம் ரெயின்போ 102.6 பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு கணவரிடம் சொல்லாமல் பெண்கள் செய்யும் சின்ன சின்ன விஷயங்கள் என்ன அப்படிங்கறத பற்றி தான் பேசிட்டு இருக்கிறோம். பெரும்பாலும் வந்து ஏதாவது வந்து வீட்டோட அமைதிக்கோ இல்லை தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கிறதுக்கோ சில விஷயங்களை பெண்கள் வந்து ரகசியமாக தான் வச்சிருப்பாங்க. அதில் முக்கியமானது வந்து ரகசிய சேமிப்பு. நம்ம ஏற்கனவே சொன்னோம், கொடுக்கக்கூடிய காசுகளை சிக்கனமாக செலவு பண்ணி அதில் வந்து கணவருக்கு தெரியாமல் அவங்க வந்து சேர்த்து வச்சுட்ருப்பாங்க. அதை அவசர காலத்துக்கு பயன்படுத்துவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, குழந்தைகள் செய்யக்கூடிய தவறுகளை பெரும்பாலும் வந்து மறைப்பாங்க. ஏன்னா அப்பா கோவக்காரரு, அவர் வந்து திட்டுவார் அப்படிங்கிறதுனால குழந்தைங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன குறும்புத்தனங்களை அப்பா கிட்ட இருந்து மறைக்கக்கூடிய வழக்கமும் பெண்கள்கிட்ட இருக்கு. சரி, வேற என்னென்ன விஷயங்கள்லாம் கணவர்கிட்ட இருந்து நீங்க மறைச்சு நீங்க செய்வீங்க, என்னென்ன பொய்லாம் சொல்லுவீங்க அப்படிங்கறத கேட்கலாம். நிகழ்ச்சியில் இணைகிறாங்க தோழி. வாங்க, வணக்கம்.
2: வணக்கம். பெருமாள்
1: பேசுறேன்.
2: ஒரு வழி சொல்லி பெருவழி போறதுல இந்த பெண்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. நான் வந்து கடைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லுவேன். போயிட்டு எங்க நாத்தனார் வீட்டுக்கு போயிட்டு வருவேன். அப்ப அவங்க கேப்பாங்க, நீ கடைக்கு தானே போறேன்னா எதுக்கு அக்கா வீட்டுக்கு போன அப்படிம்பாங்க. நான் வந்து பெருசு அவங்க தெரியாதுன்னு நினைச்சிட்டு இல்லையங்க அப்படியெல்லாம் நேரம் கடைக்கு போனேன், நேரம் கடையில இருந்து வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனா நாங்க எங்க அக்கா வீட்டுக்கு அந்த அக்கா வீட்டுக்கு போயிட்டு தான் வந்திருப்பேன். இது இந்த மாதிரி விஷயங்களை தான் மறைக்கிறது. வேற என்ன பெருசா மாதிரி மறைச்சிட போறோம்? கடைசியில என்னடா இவங்க இப்படி கரெக்டா சொல்லுதாங்களேன்னு. பிற ஒரு நாள் வந்து இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். நீ எப்படி ராதா வீட்டுக்கு போயிட்டு வந்தியே அப்படின்னாங்க. என்னடா இவங்க அப்படிங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நாள் கழிச்சு எங்க அண்ணன் பொண்ணு சொன்னா, அத்தாவது ஒரு ஆப் இருக்கு, அந்த ஆப்ல போட்டு வச்சிருப்பாங்க மாமா. இனிமே மாமாட்ட எந்த விஷயமும் மறைக்காதீங்க, நீங்க எங்க போனீங்கிற உண்மையை சொல்லி ரெண்டு வாங்கி கட்டிக்கோங்க. அது மாதிரி அதுதான், வேற ரொம்ப ஒண்ணும் மறைக்க மாட்டோம் நாங்க. இங்க வரேன்னா நேரம் ஆயிட்டுன்னா அப்புறம் ஏதாவது பதில் சொல்லணும்ல.
1: ஆமா,
2: நேரம் ஆயிட்டுனா கோயிலுக்கு போனேன், கடைக்கு போனேன், எப்ப நீ கடைக்கு போகல, நீங்க இந்த இடத்துக்கு போனேன் அப்படின்னு கேப்பாங்க. அந்த இதுதான்
1: பூனைக்கு மணி கட்டி விடுற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்பை வச்சு கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, எங்கெல்லாம் போறீங்க அப்படின்ட்டு. சரி, நல்லதுமா, நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. ஸோ பெரும்பாலும் எங்கேயாவது நம்ம போகிறோம் வைக்கிறோம், யாரையாவது நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதையுமே நம்ம வந்து சொல்லாமல் நம்ம போயிட்டு வர்றது. குறிப்பாக கணவருக்கு ஆகாத நம்ம சைடு ஃபேமிலி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்குலாம் நம்ம சொல்லாமல் தான் செய்வோம். அதுவும் பிறந்த வீட்டுக்கு சில விஷயங்களை கணவருக்கு தெரியாமல் அவங்க வந்து செய்கிறது ஒரு வழக்கமாக தான் வச்சுருப்பாங்க. ஓகே, அடுத்த தொழில் வாங்க, வணக்கம்.
3: நான் ஸ்ரீவிழித்துலேருந்து விஜயலட்சுமி பேசுகிறேன் மேடம்.
1: ஆ, சொல்லுங்கம்மா, நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் கணவர்கிட்ட இருந்து மறைப்பீங்க? இல்லை
4: எங்கேருந்து?
1: ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து. ம், சொல்லுங்கம்மா.
3: காசு தான் மேடம்.
1: ஆமாம், ஆ, சேமிப்பு தான்.
3: சேமிக்கிற காசை சொல்லவே கூடாது.
1: ம், ஏன் சொல்லக்கூடாது? சொன்னால் எடுத்துக்குவாங்களா?
3: அப்படிலாம் இல்லை. ஆ, அப்புறம் நேசமா அப்புறம் செலவு குடுக்கறத குறைச்சிருவாங்கல்ல.
1: ஓ, சரி சரி சரி சரி சரி, அதனால
3: அந்த நம்ம சேமிக்கிறத வந்து சொல்லவே கூடாது.
1: ம், ம், ம், ம்,
3: இவ்வளவு இருந்துச்சு அப்படின்னு.
1: ம், கண்டிப்பா,
3: அதான் மேடம் நம்ம சேர்த்து வைக்கிறோம்.

0: அதுதான் மெயினா அப்படி நானும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. சரிங்க,
1: அதே மாதிரி சேதம் எடுக்கிறவங்க சொல்லக்கூடாது.
0: அப்ப சொல்லிடுவாங்க, அன்னைக்குதான் அந்த ஒரு சேலை எடுத்தியே, மறுபடியும் ஏன் சேலை கேட்கற அப்படின்னு சொல்லிடுவாங்களோ.
1: ஆமா, என்ன சேலை புதுசாவே இருக்கு, அதே மாதிரி சேலை எடுத்து கவரை எடுத்து வச்சிடணும், கவரோட வைக்க கூடாது ஜீரோல,
0: அப்பதான் புதுசுன்னு கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. சரி சரி சரி, நல்ல ஒரு டெக்னிக் சொல்லி கொடுத்துருக்கீங்க. நன்றி வா, நன்றி நிகழ்ச்சியில் இருந்ததற்கு நன்றி. சிரிப்போட சந்தோஷமா இருங்க. இதே மாதிரி தாங்க கணவர்கிட்ட சொல்லாம என்னென்ன சின்ன சின்ன விஷயங்கள் செய்வீங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் மறைப்பீங்க, என்னென்ன பொய்கள்லாம் சொல்லுவீங்க, தொடர்ந்து உங்களோட பேசுறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில அடுத்த பாடல் நம்ம கேட்க போறோம். பாபநாசம் திரைப்படத்துல இருந்து தொடர்ந்து நினைஞ்சிருங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 ஸ்நேகிதியே.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர், 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே, வெட் கிரைண்டர் 9 பாக்ஸ் 5,050 மட்டுமே, கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.

0: திருநெல்வேலி பண்பலை 102.6 ஸ்நேகிதியே. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன்கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43-inch LED டிவி 19,990 மட்டுமே. டாப் லோட் வாஷிங் மெஷின் 14,990 மட்டுமே. டைரக்ட் கூல் ரெஃப்ரிஜிரேட்டர் 12,990 மட்டுமே. வாங்கும் மொபைல்களுக்கு ஆக்சசரிஸ் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்தன்கோ.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6.

0: கேட்டுட்ருக்கிறீங்க ஸ்நேகிதி நிகழ்ச்சி தான் நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6. இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கிறோம் கணவரிடம் சொல்லாமல் பெண்கள் செய்யும் சின்ன சின்ன விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான். இன்னொன்று முக்கியமாக இப்போது வந்து கணவனோ ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது சில சமயத்துக்கு அவங்க வந்து சாப்பிட்ருக்க மாட்டாங்க, வீட்டில் சாப்பாடு ஒன்று காலியாக போயிருந்துருக்கலாம், நான் சாப்பிட்டேன் அப்படின்னு வந்து பொய் சொல்லிடுவாங்க. அதே மாதிரி இன்னொன்று, அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது இன்னும் ஒரு மாதிரி இருக்க, எனக்கு ஒன்றும் இல்லையே நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட அதை வந்து வெளியில் வந்து மோஸ்ட்லி சில சமயங்களில் மறைப்பாங்க. சரி, இந்த மாதிரி வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் கணவர்கிட்ட அவங்க சொல்லாமல் மறைக்கிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து தோழிகள்கிட்ட பேசலாம். வாங்க, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க, இங்கிருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கிறேம்மா, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: ஓ, சூப்பர் சூப்பர். சரி, ஓகே.
1: அம்மா வீட்டுக்கு போயிருக்கு, எங்க வீட்டுக்காரங்க கிட்ட சொல்லாம போயிருவோம் மேடம்.
0: சொல்லிட்டு போனா விட மாட்டாங்க. அம்மா வீட்டு சாப்பாடுக்காகவே போயிட்டு வந்துடுறீங்க.
1: உடனே
0: சொல்ல கூட பின்னாடி மாட்டினா அது அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஓகே, ஒரு ட்ரெஸ் எடுக்க வேண்டிய இடத்துல ரெண்டு மூணு ட்ரெஸ் சேர்த்து எடுத்துக்கிறது, அம்மா வீட்டுக்கு சொல்லாம போயிட்டு வரது, இந்த விஷயங்கள் தான் நீங்க செய்வீங்க சொல்லியிருக்கீங்க. ஓகேம்மா, நன்றி. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. அடுத்த தோழி. ஓகே, உங்களுடைய இணைப்பு நமக்கு கிடைக்கல. ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் கணவரிடம் சொல்லாமல் பெண்கள் செய்யும் சின்ன சின்ன விஷயங்கள் என்ன. நீங்கள் சென்னையில் நாங்கள் தோழி. வாங்க, வணக்கம்.
2: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம்.
2: ஆ, வணக்கம்.
0: யாருங்க இந்த பேசுகிறீங்க?
2: ஒபா பேசுமா?
0: ஆ,
2: ஒரு வாரமா எனக்கு தொண்டை கட்டி போச்சு அதுக்கு முதல்ல ஒரு வாரமா பல்லு பிடிச்சிட்டேன் இப்ப சரியாயிட்டா
0: குரல கேக்க ஓடோடி வந்திருக்கீங்க.
2: ஓடோடி வந்துட்டு

0: சரி சொல்லுங்க, நீங்க என்ன விஷயத்தங்கள்?
1: நான் வந்து நிறைய தான் போய் சொல்லல, ஆனா ஒன்றாட்டு சொல்லியிருக்கேன். என்னன்னு கேளுங்க, எங்க பண்பலையில வந்து இந்த சங்கம விழா வைப்பாங்க. அப்ப வீட்டுக்கார சொன்னா விடமாட்டாங்க. என்ன சொல்ல தெரியுமா, எங்க யாரும் ஒத்தேனே போக மாட்டேன், யாரையா கூட்டிட்டு தான் போ, எங்க அம்மாவோ என் தங்கச்சியோ என் தம்பி யாரையா கூட்டிட்டு தான் போயிருக்கேன், ஒத்தேல போனது இல்ல. அப்படி இருந்தா அவகிட்ட எப்படி சொல்லிட்டு போனா, எம்மா நான் அந்த திருநெல்வேலியில போயிட்டு வரணும், ஒரு அர்ஜென்ட், ஒரு நாள் இந்த உடம்புக்கு ஒரு நாள் முடியலன்னு டாக்டர் என்னை வரச்சிருக்காங்க, நான் எங்க அம்மா கூட்டிட்டு போயிட்டு
0: வரேன்மா.
1: அப்படியா உடம்ப நல்லா பாத்துக்கோ, நீ போயிட்டு வாமா, ஆனா சங்க போடாவ போயிட்டு அடக்கமெல்லாம் வந்துருவேன்.
0: சரி சரி சரி, அங்க போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்துட்டு வந்துருவீங்க.
1: அப்படி இப்ப மனசாட்சி எனக்கு உறுத்துது, ஐயோ நம்ம கனவத்தை உண்மையா இருக்கிறதே நம்ம சொல்லிட்டோமே அப்படின்னு. அது பிறகு அல்லாட்ட மன்னிப்பு கேட்டு தெரியவா, நான் தெரியாம செஞ்சாலும் நான் மன்னிச்சுக்கோன்னு மன்னிச்சுட்டு அல்ல.
0: ஓ சரி சரி சரி சரி, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ பாக்கும் போது, இந்த மாதிரி மீட்டிங் எங்கேயா போகும் போது, டாக்டர் பார்க்க போறேன்,
1: ஒரு கல்யாணம் விட்டுக்கோ, எதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி விட்டு சொல்லி போறோம்னா ரொம்ப சங்கடப்பட்டு பத்து நாள் ஒரு மாதம் கேட்பேன், ஒரு மாதம் கேட்டு ஒருக்கா சேரின்னு சொன்னா தான்
0: ஓடிவேன். சரி சரி சரி சரி, இந்த மாதிரி விஷயம்லாம் கண்டிப்பா நம்ம வந்து இல்ல, இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம அப்படி மறைச்சிட்டு போனா தான உண்டு,
1: போனா தான உண்டு. அதனால ஒரு பக்கம் வீட்டை விட்டு நான் விட முடியாது.
0: ஆமா ஆமா ஆமா, கண்டிப்பா
1: போ அப்படி சொன்னா தான் நமக்கு சந்தோஷமா இருக்கும், நம்ம போகலாம்.
0: சரி சரிங்கம்மா,
1: நன்றி
2: வணக்கம், தேங்க்யூ, பாய் பாய்.
0: சரி, நேரம் பிற்பகல் 12:35 ஆயாச்சு. எஃப்எம் 102.6 ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்க போறோம். பண்ணையாரும் பத்மினியும் திரைப்படத்துல இருந்து கேட்டே தொடர்ந்து நினைஞ்சிருக்க.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர், 3 jar மிக்சி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே, வெட் கிரைண்டர் அண்ட் 9 box 5,050 மட்டுமே, கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்சி பிளஸ் 3 liter பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம் நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.

0: பண்பலை 102.6 சிநேகிதியே. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் 9 பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: கேட்டுட்ருக்கிறீங்க ஸ்நேகிதி நிகழ்ச்சி தான் நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறோம். கணவரிடம் சொல்லாமல் பெண்கள் செய்யும் சின்ன சின்ன விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நிகழ்ச்சியில் நினைக்கிறாங்க. தோழி வாங்க. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: மகூர்லேருந்து ஜோதி பேசுகிறேன்.
0: ம், சொல்லுங்கள் ஜோதி, நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் மறைப்பீங்க?
1: நான் பணம் தெரியாமல் சேர்த்து வச்சுருப்பேன்.
0: ம், சரி.
1: அது அவங்களுக்கு தெரியாதானா? எதோ அவசரத்து கேட்டாங்கன்னா என் பணத்தையே இந்த பக்கத்து வீட்டுக்காரக்கா கொடுத்து வச்சிருக்காங்க. என்னை நம்பி கொடுத்து வச்சிருக்காங்க. எங்கள் வீட்டில் இருந்து அவங்க மகன் தூக்கிட்டு போயிடறேன். அதனால அவங்க பணம்லாம் எடுத்து தர அவசரத்துக்கு அப்புறம் அவங்க கொடுத்துருவோம்னு சொல்லி கொடுப்பேன்.
0: ஓ, சரி சரி சரி. அப்படி கொடுத்து கொடுத்து வாங்கிக்கிறது திரும்பியும்
1: கொடுத்து வாங்கிக்கிறேன்.
0: இது ஒரு நல்ல டெக்னிக்கா இருக்கு. கண்டிப்பா
1: நம்ம பணமும் குறையாது, அவங்களுக்கும் உதவி செஞ்ச மாதிரி இருக்கும்.
0: ஆமா ஆமா, நிச்சயமா நிச்சயமா. ஸோ சூப்பரான ஒரு டெக்னிக் நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஓகே மேடம், நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. நம்ம கூட பேச வர்றாங்க அடுத்த தோழி. வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்மா.
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: லலிதா பேசுறேன், தாளிச்சிலேருந்து.
0: ஆ, சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க?
2: என்னடா இங்கே திவ்யம்மா ரம்யாம்மாவா?
0: ரம்யா ரம்யா.
2: ஜோனாம்மா.
3: சொல்லுங்க லலிதாம்மா.
2: எப்படி இருக்கேன்? நேற்று சிங்கத்திட்டு பேசுறேன், இன்னைக்கு புலிகிட்ட
0: பேசுறேன். சரி.
2: ஆமா, அவரின்றி உலகம் மாதிரி எங்க வீட்டுக்காரர் தெரியாம ஒரு இலை கூட அசையாது.
0: அதனால கஷ்டம் தான்.
2: அவரு சம்பாத்தியத்துல முளைச்சு நான் ஒரு சட்டை கண்ணி கூட வாங்கினது இல்ல. ஒரு பிள்ளைகள் சம்பாத்தியம் பண்ணி தான், அதுக்கு பிறகுதான் அவருக்கு தெரியாம இல்ல, தெரிஞ்சுதான் பாத்திரங்களை வாங்குவேன். அப்புறம் துணி மணிகள் நகைகள் செஞ்சதெல்லாம் என் பிள்ளைகள் சம்பாத்தியத்துலதான்மா.
0: ஓ, சரி சரி சரி. அதனால
2: அது எங்க வருவோம் எங்க வைக்கணும்னு யார்கிட்ட கேளுங்க.
0: சொல்லுங்க பாப்போம்.
2: அது இதுக்கு முந்தி ஒரு நாள் நிகழ்ச்சி போட்டாங்க, எனக்கு கட் பண்ணிட்டாங்க. அன்னைக்கு நான்
0: சொல்லல.
2: இந்த வேண்டாத சமையல் இந்த இது நம்ம புழங்காத பாத்திரம் மேல போட்டிருக்கோம் பாருங்க.
0: ஆமா ஆமா ஆமா,
2: அங்க வைக்கணும்.
0: ஓ, அந்த இடத்துல நீங்க சேர்த்து வைப்பீங்க. இந்த மாதிரி ரகசிய ராணுவ ரகசியத்தெல்லாம் வெளியில சொல்லக்கூடாது.
3: ஒரு ஒரு கோடி இருக்குவா? ஒரு கோடி.
2: ஆமா, ரெண்டு பேரும் நீ நல்ல வீட்டை புரிஞ்சு தூங்குவேன். ரெண்டு பேரும் உங்க ரெண்டு பேரும் சொல்லி ரெண்டு பேரும் வந்துடக்கூடாது.
0: எங்க ரெண்டு பேர்கிட்ட சொல்றீங்கன்னு சொல்லி ஊருக்கே சொல்லிட்டீங்க. சரி,
3: என் காதல் மட்டும் அப்படி லைட்டா சொல்லு.
2: எனக்கும் சுபமாக்கும் சண்டை. ஒரு
3: அந்த சிங்கம் வேஸ்ட். அந்த சிங்கத்திட்டு கூட ஏன் சண்டை வச்சுக்கிட்டீங்க?
2: அவன் உங்க வீட்டு இட்லியிலாக கரியமான பொருள் கேட்டா உங்க வீட்டு இட்லியிலாக அதுதான் அபிஷ வீட்லயும் தோசையாவது நல்லா வராது. இட்லிய நீங்க
3: அடிக்கிற அடியில மூணு மண்டட்டா பலர்
2: அப்படிலாம் சொல்லாத.
3: அப்படி சொல்றவன் சிங்கம் சொன்னா தப்பு இல்லையா? புளி சொன்னா தப்பா?
0: சரி,
3: சிங்கம் சொன்னா தப்பு இல்ல, புளி சொன்னா தப்பா?
0: உங்க தோசையும் இட்லியும் நான் சாப்பிட்டு காலி பண்றேன், நீங்க கவலைப்படாதீங்க சரிங்களா?
3: நடுல இந்த கவுசிக்கும்.
0: சரி சரி, உங்க சிங்கம்
2: வரும்.
0: ஆ, சரி பரவாயில்ல, இதனால நான் சாப்பிட்டுருவோம். நீங்க சிங்கம் புலி பிரச்சனையே அப்புறம் பாத்துக்கோங்க சரிங்களா?
2: சரி,
3: நன்றி நன்றி லலிதாம்மா, உங்க கூட பேசுறதுல மகிழ்ச்சி
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சுட்டி பெண் ஜோனா என்னைக்கு புலிப்பெண் ஜோனாவா மாறினாங்கன்னு எனக்கும் தெரியல.
3: யாரும்
0: அதை விசாரிச்சுக்கிட்டு அதை நான் விசாரிச்சுட்டு வரேன். அதுக்கு முன்னாடி நீங்க பாட்டு கேட்டு வாங்க. புலிக்குத்தி பாண்டி திரைப்படத்துல இருந்து கேட்டே தொடர்ந்து அறிஞ்சிருங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 இன் ஸ்நேகிதியே.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேக்கால் புதூர், நாகர்கோவில்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்மலை 102.6.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இது ஸ்நேகிதியே.
1: இன்னைக்கு ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் கணவன் கிட்ட சொல்லாமல் பெண்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்து கேட்டீங்க அப்படின்னா, டப்பாவில் பணம் சேர்த்து வைக்கிறதுலேருந்து நம்ம வந்து அந்த அண்டாவுக்கு கீழே ஒழிச்சு வைக்கிற பணத்துலேருந்து எங்களோட பிறந்த வீட்டுக்கு போயிட்டு வர்றதுலேருந்து ஒவ்வொரு கதையாக சொல்லிகிட்டே இருக்காங்க. அடுத்த நேர் என்ன சொல்கிறாங்க? வணக்கம்.
0: வணக்கம்.
2: வணக்கம்மா.
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: நான் பரமக்குடியிலேருந்து ராஜேஸ்வரி பேசுகிறேன்.
0: ஆ, சொல்லுங்க.
2: என்ன
0: பண்ணுவீங்க?
2: எனக்கு
0: தெரியாம எப்ப சீக்கிரம் வீட்டுட்டு போலயே அப்படின்னு சொல்லி
2: வீட்டுக்காரர் சொல்லி சரி பண்ணிக்கிட்டு என்னமா பேசிக்கிட்டு இருந்துச்சுங்களா அப்படிப்பாங்க. இல்லங்க, ஒண்ணும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிடுறது. அந்த நேரத்துல இது பண்ணி விட்டுட்டு நம்ம அதுகளுக்கு குட்டி மட்டி வச்சோம்னா அது சரியாயிரும். அப்பப்பா இதோட ஆம்பளைகிட்ட சொல்லும் போது அவங்க எல்லாத்துட்டையும் போய் வேண்டிதாத்த அது இப்படி இருக்கு அப்படின்னு மனசு கவலைப்படக்கூடாது இல்லையா?
0: ஆம்பளைக்கு
2: கவலைப்பட்டா உடம்பு கெட்டு போகும் ஆம்பளைகிட்ட. அதனால நம்மளே அப்படியே தீப்பா
0: நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. அடுத்த தோடி சந்திச்சலாம். வாங்க. வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: வணக்கம் ரம்யா. வணக்கம்.
0: ஆ, வணக்கம். ரொம்ப சாதுவா பேசுறீங்களே. யாருங்க, எங்க இருந்து பேசுறீங்க? சத்தமா பேசுனா நல்லா சத்தம் வெளியில வரைக்கும் கேட்டுரும். நல்லா அமைதியா பேசிட்டு இருக்கீங்க.
3: சமாளிப்பீங்க?
0: அன்பு கணவருக்கு ஒரு வேண்டுகோள், தயவு செய்து ஸ்நேகிதி நிகழ்ச்சி கேளுங்க. ஒவ்வொரு நாளும் 12:02 செய்தி நிகழ்ச்சி கேளுங்க. வீட்டுல என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. சொல்லுங்க மரியம்மாள். வேற வேற இன்னும் நிறைய எதிர்பார்க்கும்.
3: அப்புறம் சில விஷயங்களும் மறைப்பேன். வீட்டுல, எங்க வீட்டுல, அம்மா வீட்டுல என்ன நடந்தாலும் சொல்ல மாட்டேன். மறைச்சிருவேன் சில விஷயங்கள்.
0: சிலது சொல்லி எதுக்கு பெரிய பிரச்சனையாக்கிட்டு சொல்லாம அப்படியே அமைக்கி வாசிச்சிடணும். சரி, ஓகே.
3: பிரச்சனை ஆயிருமே அப்படின்னால நான் சொல்ல மாட்டேன்.
0: ம், சரி, ஓகே,
3: மறைப்பேன்.
0: ஓகே மேடம், நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. நன்றி, நன்றி. ஸோ வாங்கக்கூடிய பொருட்கள் ஆகட்டும், அதுலேருந்து சேர்த்து வைக்கிறதாகட்டும், அந்த இதை வச்சு வீட்டுக்கு செய்கிறதாகட்டும், அதுக்கப்புறம் நம்ம குழந்தைங்க விஷயத்தில் அவங்க ஏதாவது கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அதை எடுத்துகிட்டு போய் இவங்க மனசையும் கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறதுனால அதை நமக்குள்ளேயே வச்சு புழுங்கிக்கிறதாகட்டும், இந்த மாதிரி. அப்புறம் பிறந்த வீட்டு கஷ்டத்தை அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சதை ஏதாவது செய்வோம், இவங்களுக்கு தெரியாமனாலும் நம்ம செய்வோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களில் பெண்கள் வந்து செய்வாங்க. இது வந்து அவங்களுடைய குடும்பத்தோட மகிழ்ச்சியும் அமைதிக்காகவும் தான் அவங்க செய்யக்கூடிய இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நாம் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் தோழிகள் கூட பேசுகிறோம். தோழிகளும் ரொம்ப அருமையாக பேசுனாங்க. அவங்களுடைய ரகசியங்களை கூட நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க.
1: ஆமாம், அந்த ரகசியம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. சின்ன விஷயமா இருந்தால் கூட அந்த ரகசியம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அதில் அவங்க சொன்னதில் எதுக்குமே வந்து தீமை தரக்கூட ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. தன்னோட குடும்பத்தை காப்பாற்ற

0: விஷயமா இருக்கட்டும், இல்லை தன்னோட குடும்பத்தை பண விஷயத்திலேருந்து காப்பாற்றுற விஷயமா இருக்கட்டும், இல்லை தன்னோட அன்பை பரிமாறுறதுக்காக தன்னோட வீட்டுக்கு போன விஷயங்களா இருக்கட்டும், அப்படி தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு ஏதாவது பிரச்சனை வந்தால் என் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்ல மாட்டாங்க, எவ்வளோ நல்ல விஷயம் இல்லை. அதனால இன்னும் பிரச்சனை அதிகமாகும்னு யோசிக்கிற அந்த நல்ல மனசுக்கு பாய் சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு.
1: ஆமாம், நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு கேட்டு ரசித்த எல்லாருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். நான் ஆஜி ரம்யா,
0: நான் உங்கள் சுட்டிப்பன் ஜோனா.
1: நிறைவான பாடல் வந்துட்டு இருக்கு, தாண்டவம் திரைப்படத்திலிருந்து கேட்டுட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது உங்கள் FM Rainbow 102.6.
2: Yen

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் பிற்பகல் 1:01 எஃப்எம் ரெயின்போ 102.6 இணைந்திருக்கிறோம் நலம் தான நிகழ்ச்சியோடு.
2: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
3: ஊட்டச்சத்து உணவின் முக்கியத்துவம் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் உணவியல் நிபுணர் டாக்டர் மெர்லின் அவர்கள்.
4: அனிமிக் டேப்லெட், அயன் டேப்லெட் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்லேருந்து, கட்டாயமாக உங்களோட பெண் குழந்தைங்களை எடுத்துக்க சொல்லுங்கள். பெண் குழந்தைங்களுக்கு தான் இந்த அனிமியா வந்து ரொம்ப அதிகமாக வருது, அவங்களுக்கு தான் இந்த அப்சர்ப்ஷன் வந்து ரொம்ப அயன் அப்சர்ப்ஷன் கம்மியாக இருக்காங்க. முடிஞ்ச அளவு பெண் குழந்தைங்களை நீங்கள் அந்த அயன் டேப்லெட்டை எடுத்துக்க வச்சுக்கோங்க. இப்போ எடுத்தாங்க அப்படின்னா அவங்களோட ப்ரெக்னன்சி டைமில் ரொம்ப கஷ்டப்பட மாட்டாங்க. நிறைய பேரை கேள்விப்பட்டிருப்போம், ப்ரெக்னன்சி டைமில் ரத்தம் ஏற்ற வேண்டிய சூழ்நிலை, ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குன்னு நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இதெல்லாம் காரணம் சின்னதுலேயே நம்ம வந்து ஒழுங்கான உணவு அவங்களுக்கு கொடுக்காதனால அந்த குழந்தைங்க எடுத்துக்காதனால தான். அதுபோக வைட்டமின் டி, கால்சியமும் வந்து குறைபாடு ஏற்பட்டுரும். நம்ம ஒழுங்காக சாப்பிடலாம் அப்படின்னா சன்னுக்கும் நம்ம கண்டிப்பாக எக்ஸ்போஸ் ஆகணும். சூரியன் நம்ம ஒளி பட்டால் மட்டும்தான் கால்சியம் வந்து நிறைய நம்மளுக்கு கிடைக்கும். ஃபோலிக் ஆசிட் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, ப்ரெக்னன்சி டைமில் இந்த ஃபோலிக் ஆசிட் கொடுக்குறாங்க. இந்த ஃபோலிக் ஆசிட் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா செல்ஸ் எல்லாம் நல்லா டிவைட் ஆகி நல்லா வளர்ச்சி அடையணும், அந்த குழந்தை நல்லா வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறதுக்காக ஃபோலிக் ஆசிட் கொடுப்பாங்க. ஸோ ஏர்லியாகவே முன்னாடியே நம்ம வந்து ஃபோலிக் ஆசிட் எடுத்தோன்னா நம்ம பாடியில் வந்து டெப்லீஷன் இருக்காது. டெப்லீஷன்னா குறைபாடு இல்லாமல் எப்போவுமே நம்ம பாடியில் ஒரு நல்ல ஃபோலிக் ஆசிட் இருக்கிறப்போ ஒரு குழந்தை உருவாக போகுது அப்படின்னா இன்னும் நிறையா அது ஃபோலிக் ஆசிட் நம்ம பாடியில் ஏற்கனவே இருக்கிறனால அதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணிடும், அந்த குழந்தை வந்து வளர்கிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணிடும். அது மட்டும் இல்லை, அயோடின் வந்து கண்டிப்பாக நம்மளோட இதில் எடுத்துக்கணும். அயோடின் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உப்பு வாங்குறதுலேயே பார்த்துருப்பீங்க, அயோடைஸ்டு சால்ட்டுன்னு போட்டிருப்பாங்க. இப்படி அயோடைஸ்ட் சால்ட் இல்லாதனால கழுத்துலலாம் கொஞ்சம் கட்டிமாயி காய்டர்னு சொல்லுவோம், அந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு வந்திருக்கு. அது காரணம் வந்து அந்த தைராய்டு ஹார்மோனுக்கு வேலை செய்கிறதுக்கு அயோடின் ரொம்ப முக்கியம். தைராய்டு ஹார்மோன் வேலை செய்யாமல் போகிறனால இந்த மாதிரி காய்டர்லாம் வந்திருந்திருக்கு முன்னாடி. ஆனால் இப்போ கவர்மெண்ட் வந்து அதை எப்படியோ நம்மளுக்கு வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து இந்த அயோடைஸ்ட் சால்ட்டு எடுத்துக்கிறனால தான். அதுபோல் விட்டமின் ஏ வந்து குறைபாடு ஏற்படாமல் இருக்கிறதுக்கெலாம் கவர்மெண்ட் நிறைய இனிஷியேட்டிவ் செய்கிறாங்க. நம்ம ரேஷன் கடை அரிசி பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலரில் இருக்கும். நம்ம என்ன நினைப்போம்னா இது குவாலிட்டி நல்லா இல்லையோ அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் கவர்மெண்ட் வந்து அழகாக ஒரு எல்லோ கலரில் விட்டமின் ஏ நிறைஞ்ச ஒரு அரிசியை வந்து நம்ம மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க கொடுத்துட்ருக்காங்க. முடிஞ்சால் நீங்கள் ஒரு இட்லி செய்கிறதுக்கோ சின்ன சின்னதாக வேறு எதாவது ஸ்நாக்ஸ் செய்கிறது கூட நீங்கள் அந்த அரிசியை வந்து எடுத்துக்கலாம். ஒருவேளை எங்களுக்கு அது வேண்டாம் உணவில், அந்த அரிசி வேண்டான்னு அது டேஸ்ட் இல்லை நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துலேயே உள்ள வந்து நீங்கள் அப்பப்போ வந்து அதை சேர்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளோட ஆரோக்கியத்துக்காக கவர்மெண்ட் வந்து எவ்வளோ இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு இருக்காங்க, அதெல்லாம் நம்ம வரவேற்று அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோன்னா நம்ம எல்லாருமே ஆரோக்கியமாக இருந்து நம்மளோட நேஷனே இந்தியாவே ஒரு ஆரோக்கியமான நேஷனாக வாழ முடியும். டெய்லி வந்து தயிர் எடுத்துக்கோங்க, மோர் எடுத்துக்கோங்க. தயிர் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு பேக்டு தயிராக தான் நம்ம வாங்குறோம்ல, என்றைக்காவது அது புளிச்சு போதா? புளிக்க மாட்டேங்குது. அப்போ அதில் என்ன இருக்குது? நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அதனால் முடிஞ்சளவு அதை அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டிலையே புளிக்க வைங்க. அந்த புளிப்பு தன்மை கொண்டு வர அந்த நுண்ணுயிர்கள் இருக்குது பாருங்களேன், அதுதான் நம்மளுடைய குடலுடைய ஆரோக்கியத்தை நல்லா மேம்படுத்தும். அதனால் நீங்கள் புளிச்ச தயிர் வீட்டிலே வாங்கி புளிக்க வச்சு அதை வச்சு சாப்பிடுங்க.
2: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேரம் பிற்பகல் 1:08 நிமிடமாயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க நலம் தானா.
2: உலக தற்கொலை தடுப்பு தினம் நேர்முகம், பங்கேற்பவர் மனநல மருத்துவர் டாக்டர் ராமானுஜம் அவர்கள். தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கிறோமே, அது அவசியம் என்ன சார், அதன் நோக்கம் என்ன?
3: தற்கொலை தடுப்பு தினம் என்பது உலக சுகாதார நிறுவனத்தால் ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. எதனால் என்றால், தற்கொலையை பற்றி ஒன்று, நமக்கு வந்து போதிய விழிப்புணர்வுகள் இல்லை. ரெண்டாவது, இந்த தற்கொலையை பற்றி நமக்கு நிறைய போலியான, அதாவது தவறான நம்பிக்கைகள், மித்துன்னு சொல்லுவோம், அது இருக்குது. மூணாவது வந்து ஸ்டிக்மான்னு சொல்லுவோம், இது ஒரு அவமான சின்னமாக நினைக்கிறேன். ஸோ இந்த மூணையும் களைவது வந்து மிக மிக அவசியம். ஸோ விழிப்புணர்வை உண்டாக்க வேண்டும். ஏனென்றால் தற்கொலைங்கிறது பெரும்பாலும் ஒரு கண நேரத்து முடிவு. அந்த நொடியை நாம் கடந்து விட்டால் அது வந்து நாம் செய்வதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். அதே மாதிரி பலருக்கும் அந்த தற்கொலை எண்ணங்கள் இருக்கும். அது வந்து ஒரு அவமான சின்னம் அல்ல. இதை எப்படி நாம் கடந்து வருவது, அதை பற்றிய விழிப்புணர்வுகளை சொல்வதற்கு ஏற்பட்டது தான் இந்த உலக தற்கொலை தடுப்பு தினம்.
1: ஓகே சார், இப்போ வருஷம் ஒவ்வொரு தீம் வச்சுருப்பாங்க, இந்த வருஷத்துக்கான தீம் என்னது சார்?
3: ஒவ்வொரு வருடமும் அது ஒரு கருத்துன்னு சொல்லுவோம். அந்த தீம்ங்கிறது வந்து இந்த வருடம் சேஞ்ச் தி நரேட்டிவ், அதாவது தற்கொலையை பற்றிய உங்கள் பார்வையை மாற்றுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தற்கொலைங்கிறது நாம் ஒரு பலகீனமான விஷயம் அல்லது ரொம்ப அரிதாக தான் செய்வார்கள் அப்படிலாம் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், அப்படி கிடையாது. ஸோ அது வந்து பலருக்கும், கிட்டத்தட்ட ஜனத்தொகையிலே 10-20% பேருக்காவது வாழ்க்கையில் ஒரு முறையாவது தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வராமல் இருந்ததில்லைங்கிற, அதிலையும் ஒரு 5% பேர் அதற்கு ஏதாவது முயற்சி செய்யலாமான்ட்டு நினைக்கிறாங்க அப்படின்னு ஆய்வுகள். ஸோ அப்படி பரவலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை, கருத்தை மாற்ற வேண்டுங்கிறது தான் இந்த வருடத்திற்கான தீமாக இருக்குது.
1: இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய பேர்

0: அந்த எண்ணம், தற்கொலை எண்ணம் வந்து இப்போ வருது. இப்போ உள்ள சூழ்நிலை, இப்போ உள்ள காலத்துக்கு தக்கன இப்போ நிறைய யங் ஜென்ரேஷனே அந்த மாதிரி நிறைய முடிவு எடுக்கிறாங்க. இதுக்கு வந்து அவங்க மனநலத்தை எவ்வாறு பாதுகாக்கணும் சார்?
1: எதனால் தற்கொலை எண்ணங்கள் வந்து பெரும்பாலும் வருதுன்னா, நாங்கள் ஒரு மூன்று விஷயங்கள் சொல்லுவோம். ஒன்று, நம்பிக்கை இல்லாமல் போவது, ஹோப்லெஸ்னஸ்னு சொல்லுவோம். இரண்டாவது, ஹெல்ப்லெஸ்னஸ், உதவியே இல்லைன்னு. மூன்றாவது, ஒர்த்லெஸ்னஸ், அதாவது தன்னால் எந்த பயனும் இல்லைன்னு நினைக்கும். ஸோ இந்த ஹோப்லெஸ்னஸ், அதாவது நம்பிக்கையின்மை, அதாவது இப்பொழுது ஒரு நிறைய கடன் வாங்கியிருக்கிறார், இல்லை ஒரு பெரிய ஏதோ ஒரு பிரச்சனையில் சிக்கியிருக்கிறார், அதிலிருந்து மீளவே முடியாது என்ற நம்பிக்கையே இல்லாமல். இரண்டாவதாக, ஹெல்ப்லெஸ்னஸ், நமக்கு வந்து யாருமே உதவி செய்வதற்கு யாருமே இல்லைன்னு. மூன்றாவதாக, ஒர்த்லெஸ்னஸ், ஒரு தோல்வி அடைந்த பிறகு நாம் வந்து இனி வாழ்வதற்கு தகுதி இல்லை, நம்ம எல்லாரும் அவமானமாக பார்ப்பார்கள் அப்படின்னு நினைப்பது. ஸோ இந்த நம்பிக்கையின்மை, அதே மாதிரி உதவி செய்வதற்கு யாரும் இல்லைங்கிற நிலை, அதற்கு அடுத்து தன்னை பற்றி தன்னம்பிக்கை குறைவாக இருப்பது, ஒர்த்லெஸ்னஸ், தன்னால் யாருக்கும் எந்த பலனும் இல்லை. இந்த மூன்று விஷயங்கள் தான் பெரும்பாலும் தற்கொலையில் வந்து. இதில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வரும் தற்கொலை எண்ணங்கள்ங்கிறது கூட, சர்க்கரை வியாதி, இரத்த அழுத்தம் மாதிரி நம்முடைய அவசர கால வாழ்க்கையினால் மன அழுத்தம் அதிகமாயிருக்கு, போட்டி மனப்பான்மை அதிகமாயிருக்கு. ஸோ குறிப்பாக கல்வி நிறுவனங்களில் மதிப்பெண்கள் எடுக்க வேண்டுங்கிற ஒரு போட்டி இருக்குது. இது இளைய தலைமுறைக்கு அதிகமான ஒரு அழுத்தத்தை, அவர்கள் நிரூபித்தே காட்ட வேண்டுங்கிற ஒரு பெரிய ஒரு, சாதாரணமாக முன்பு வந்து ஒரு சாதாரண வேலை தனியார் நிறுவனத்திலோ இல்லை ஒரு கடையில் வேலை செய்தால் கூட அவர்களுக்கு வந்து ஒரு தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிவிட முடியும் என்ற ஒரு நிலை இருக்கு. இப்பொழுது எல்லாருக்குமே பெரிதாக சாதிக்க வேண்டும் என்ற ஒரு இலக்கு அது வந்து உருவாக்கப்பட்டிருக்குது, தேவையோ இல்லையோ. அதே மாதிரி நிறைய வாழ்க்கை தரம் வந்து உயர்ந்திருப்பதால் அதிகமாக பொருட்கள் வேண்டியிருக்கிறது. அதிலுமே உன்னதமான ஒரு சாதாரண அலைபேசியில் நம்முடைய மனம் திருப்தி அடைவதில்லை. ஐஃபோன் இருந்தால்தான் என்னுடைய மனம் வந்து அதிலுமே ஐஃபோனிலே 16 வேண்டாம், எனக்கு 17 இருந்தால்தான் நான் மனம் அமைதி அடைவேங்கிற அளவிற்கு நம்முடைய ஆசைகள், அதாவது எதிர்பார்ப்புகள் அதிகமாக. ஸோ எதிர்பார்ப்புகள் அதிகமாக அதிகமாக அதிகமாக ஏமாற்றங்கள் அதிகமாக. ஸோ ஏமாற்றங்களிலிருந்து தான் தற்கொலை எண்ணங்கள் பெரும். ஸோ அதனால் தான் இன்றைய இளைய தலைமுறையினருக்கு இந்த தற்கொலை எண்ணங்கள் அதிகமாக இருக்குது.
0: தற்கொலை எண்ணங்கள் வருது அப்படிலாம் நம்ம சொல்கிறோம், அப்படி அது பாதித்தவங்க எப்படி இருப்பாங்க சார்?
1: நம்ம நிறைய சொல்வது என்னவென்றால், தற்கொலை செய்து கொள்பவர்கள் ஏதோ ஒரு சமயத்திலாவது யாரிடமாவது அந்த எண்ணத்தை வெளிப்படுத்தியிருப்பார். ஸோ தற்கொலை எண்ணங்களிலேயே அதோட தீவிரத்தன்மையை அளப்போம். நிறைய பேருக்கு வந்து பேசிவ் சூசைட் இல்லை, அதாவது தாக வேண்டும் என்று முயற்சி செய்ய மாட்டேன், ஆனால் செத்தா நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி நினைப்பவர்கள் நிறையா இருப்பாங்க, என்னுடைய பிரச்சனை பேசாமல் போய் சேர்ந்துட்டே பரவாயில்லன்னு. ஆனால் இன்னும் சிலர் அந்த சாவதற்கான முயற்சிகளை எடுப்போம், தூக்க மாத்திரைகளை வாங்கி வைப்பது, இல்லை வேறு ஏதாவது அதற்கான முயற்சி, இல்லை சிலர் வந்து எழுதி வைப்பாங்க என்னுடைய சாவு இதனால தான் நடந்தது, அந்த மாதிரி நோட் எழுதி வைப்பாங்க, சூசைட் நோட், தற்கொலை கடிதம், இது போன்ற விஷயங்களெல்லாம் அவங்க செய்தாங்கன்னா கொஞ்சம் தீவிரமாக இருக்கிறார்கள் என்று. ஸோ அந்த நேரத்தில் அவர்களுக்கு உடனடியாக அது யாரிடம் சொல்கிறார்களோ, நண்பராக இருக்கட்டும், இல்லை உறவினராக இருக்கட்டும், பெற்றோராக இருக்கட்டும், அவங்க அதை அலட்சியப்படுத்தாமல் உடனடியாக அவர்களுடைய என்ன பிரச்சனைன்னு பார்த்து அவர்களுக்கு உளவியல் ஆலோசனை கொடுக்கும்.
0: இப்போ அவங்க வந்து ஸ்ட்ரெஸ்ஸால் நிறைய பேர் அமைதியாக உட்காந்துட்டு இருப்பாங்க, ஒருத்தட்டையும் பேச மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் இருக்காங்கல்ல, அவங்கள எப்படி வழிபடுத்தணும்?
1: தற்கொலை எண்ணங்கள் வந்து நம்மிடமிருந்து அதிகமாக எதிர்பார்க்கப்படும் பொழுது, நம்மளால் முடியாத பொழுது, அதை ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறோம். பையனால் இவ்வளோ தான் படிக்க முடியும், அவனிடமிருந்து அதிகமாக நம்ம எதிர்பார்க்கும்போது அது அவனுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிறது. அதே மாதிரி வருமானத்தை விட அதிகமாக செலவு வரும்பொழுது அது வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸினால் பல வகையில் நம்முடைய பாதிப்புகள் இருக்கலாம், குறிப்பாக மனப்பதட்டம் வரலாம். இதை வந்து நம்மளால் சமாளிக்க முடியாது அப்படிங்கிற நிலைமை வரும் பொழுது தான் இந்த தற்கொலை எண்ணங்கள் வரும். ஸோ எல்லா விஷயத்துலையுமே அந்த சூழலை அல்லது அந்த பிரச்சனையை நம்மால் சமாளிக்க முடியாது அப்படிங்கிற நிலைமை நம்முடைய, இதில் ரொம்ப முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டியது, இது நம்முடைய ஒரு பார்வை மட்டும், இது வந்து உண்மை கிடையாது. எனக்கு வந்து எல்லாரும் அவமானமாக நினைப்பார்கள்ங்கிறது நம்முடைய கருத்து தான், நிஜமாகவே அப்படி நினைக்க போகிறது இல்லை. அப்படியே நினைத்தாலும் அதனால் என்ன அப்படின்னு நாம், இதுதான் நம்ம வந்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உளவியல் ஆகும். இன்னொன்று, பெரும்பாலான தற்கொலை எண்ணங்கள் பார்த்திங்கன்னா அந்த கண நேரத்தில் உள்ள, அது வந்து மேகங்களை மாதிரி, அந்த கிளவுடிங் மாதிரி கொஞ்சம் நேரம் நிலவை மறைச்சிருக்கும், அதுக்கப்புறம் விலகி இருக்கிற மாதிரி நம்முடைய உணர்ச்சிகள் அந்த நேரத்தில். நாமே ஒரு சண்டை போடும் பொழுது பயங்கரமாக சண்டை போடுவோம், கொஞ்சம் நேரம் கழித்து சே இதுக்காக போய் நம்ம சண்டை போட்டோமே நமக்கே ஒரு அவமானமாக இருக்கும். இதே மாதிரி தான் தற்கொலை எண்ணங்கள், அது வந்து ஒரு வழி பாதையாக இருக்குது, அதனால் இது வந்து ஒரு முட்டாள்தனமான, ஒரு மணி நேரம் இல்லை ஒரு 2-3 நாட்கள் அமைதியாக இருந்தாலே அந்த தற்கொலை எண்ணங்கள்

0: வந்து நம்ம விட்டு தானாகவே மறைந்துவிடும். அந்த எமோஷனலாக உணர்ச்சி வசப்பட்டு பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது அது வந்து ஒரு கருப்பு கண்ணாடியை கொட்டு பார்த்தால் எல்லாமே கருப்பாக தெரியும். அதே மாதிரி நீங்கள் எமோஷ்னலாக பார்க்கும் பொழுது சின்ன பிரச்சனைகள் கூட பெரிதாக தெரியும். உணர்ச்சி வசப்படும் பொழுது நம்முடைய வெள்ளை சட்டையில் ஒரு காஃபி கொட்டிட்டால் கூட அது கூட தற்கொலை பண்ணிக்கலாமாங்கிற அளவுக்கு நம்முடைய மனம் வந்து அதே இது தெளிவாக இருக்கும் பொழுது எந்த ஒரு பிரச்சனையும் சமாளிக்கலாம். இதற்கு ரொம்ப முக்கியமாக நாம் வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், பொதுவாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்தந்த பிரச்சனைக்கு உரிய ஆலோசனை ஒன்று, இன்னொன்று பொதுவாக நம்முடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை சமாளிப்பதற்கு நம்முடைய உடல் மற்றும் மனத்தை வந்து வலிமை. ஸோ குறிப்பாக ஆழ்ந்த தூக்கம், அதற்கடுத்து அந்த தூக்கமின்மைங்கிறது ஒரு மிக மிக முக்கியமான, நிறைய தற்கொலை எண்ணங்கள் பார்த்திங்கன்னா தூக்கம் இல்லாமல் 2-3 நாள் தூக்கம் இல்லாமல் இருந்தவர்கள் அந்த அதிகாலையில் 2 மணி 3 மணிக்கு அவர்களுக்கு இந்த தற்கொலை எண்ணங்கள் அதிகமாக இருக்குது. ஸோ சாதாரண விஷயமே ஒரு சின்ன பிரச்சனை கூட இரவில் பார்க்கும் பொழுது அது ஒரு மைக்ராஸ்கோப் வச்சு பார்க்குற மாதிரி பெருசாக தெரியும், சாதாரண ஒரு பிரச்சனை. அதே பிரச்சனைகளை நன்கு தூங்கி எந்திரித்து பார்க்கும் பொழுது அது ஒன்றுமே இல்லாத மாதிரி நமக்கு தோணும். இதுக்கு காரணம் மனதிலுடைய எமோஷன்ஸ், உணர்ச்சிகள் வந்து. ஸோ தூக்கமின்மை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த தற்கொலை எண்ணங்களுக்கு சொல்லுவோம், இந்த ஸ்ட்ரெஸ். இரண்டாவது போதைப் பொருட்கள் எடுப்போம். இந்த போதைப் பொருட்களும் குறிப்பாக அரசு மருத்துவக் கல்லூரியில் இல்லை எந்த மருத்துவமனையாக இருந்தாலும் தற்கொலை முயற்சி செய்து வருபவர்களில் ஆண்களாக இருந்தால் அவர்களில் பாதி பேர் மது போதையில் செய்திருப்பார். ஒரு கண நேரத்து சண்டையில் அவர்களுக்கு வந்து உடனே ஒரு பூச்சி மருந்தோ இல்லை கையில் கிடைக்கும் எதையாவது எடுத்து தற்கொலை முயற்சி செய்வது. கிட்டத்தட்ட 50% பேர் வந்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டு இருப்பவர்கள் குடி போதையில் இதை செய்கிறார். ஸோ இதில் நிறைய பேர் இறந்தும் விடுகிறார். ஸோ போதைப் பொருட்கள் எடுக்கும் பொழுது மூளை பாதிப்படைவதால் அந்த தெளிவாக சிந்திக்க முடியாமல் சிறிய விஷயங்கள் உணர்ச்சி வசப்பட்டு, ஸோ இதுவும் தற்கொலை எண்ணங்கள் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை சமாளிப்பதற்கு. ஸோ மூன்றாவது தான் நம்முடைய விஷயங்களை பற்றி நம்முடைய பார்வையை மாற்றுவது. நாம் வந்து இதுதான் பிரச்சனையை நினைத்து கொண்டிருக்கோம். ஸோ அதை பற்றி உளவியல் ஆலோசனை கொடுப்பது தான் இந்த நீங்கள் சொன்ன அந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கில் வந்து மிக மிக முக்கியமான விஷயம்.
1: இந்த பாருங்க, பெண்புத்தி பின்புத்தின்னு சொல்லுவாங்க, நாம கொஞ்ச நாளையாவது பழகிட்டு இருந்த ஒரு இந்த இதுக்காக சொல்றேன், பின்னால என்ன நினைச்சு நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க, அதனால ஒரு நல்ல முடிவான வார்த்தையா சொல்லுங்க.
2: நான் என் முடிவை மாத்திக்க தயாராவே இல்லை.
1: விடுறா தற்கொலை.

0: ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் இருக்கிறவங்களுக்கு தற்கொலை எண்ணம் வர வாய்ப்பு இருக்குது. அப்போ அவங்கள எப்போ நம்ம மனநல ஆலோசகரிடம் கூட்டு போகணும்?
1: தற்கொலை எண்ணங்கள் இருந்த உடனே கூட்டிகிட்டு போகிறது நல்லது. சிலருக்கு வந்து தற்கொலை எண்ணங்களை வந்து வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க, இன்னொன்று பயப்படுவாங்க, அதனால் நேரடியாக கேட்பதில்லை. நிறைய 10 வயதினர் அவர்களுக்கு வந்து தற்கொலை எண்ணங்கள் இருக்கும், அதை வந்து பெற்றோர்கள்ட்ட சொல்வதற்கு பயப்படும், அதே மாதிரி பெற்றோர்களும் அவங்கள்ட்ட கேட்பதற்கு பயப்படுவாங்க. இப்பொழுது வந்து நாம் நிறைய குழந்தைகளுக்கு தனிமை கொடுக்குறோம், நிறைய தனியாக அவங்க ரூமில் இருப்பாங்க. ஸோ உங்களுடைய குழந்தை வந்து கொஞ்ச நாட்களாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, சரியாக யார்ட்டையும் பழகலை, இல்லை ரொம்ப சோர்வாக இருக்கிறார்கள், இல்லை யாரிடையும் நண்பர்களோடும் சரியாக பழகலை, அழுதுகிட்டு இருக்காங்க, உற்சாகமாக இல்லை, ஏதோ பிரச்சனை, எந்த பிரச்சனையாக வேண்டும் இருக்கு. ஸோ இந்த பிரச்சனையினால் தான் தற்கொலை செய்து வாழ்லைன்னு எதுவுமே கிடையாது, எந்த பிரச்சனைக்கு வேண்டுமானாலும் அந்த தற்கொலை எண்ணங்கள் வரும். நிறைய பார்த்திங்கன்னா என்னுடைய நண்பர்கள் வந்து பேசலை அப்படிங்கிறது கூட தற்கொலை எண்ணங்கள். ஸோ என்னை விட்டுட்டு ஒதுக்கி வைக்கிறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து போகிறாங்க, என்ன தண்ணி வைக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன விஷயம் நமக்கு சின்ன விஷயமாக இருப்பது இன்னொருத்தருக்கு அது பெரிய விஷயமாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா, இந்த அறிகுறிகள்லாம் இருந்தால் சொல்கிற முக்கியமான அட்வைஸ், தயங்காமல் தற்கொலையை பற்றி உங்களுடைய குழந்தைகளிடம் அதனால் அவங்க தூண்டப்பட்டு செய்ய மாட்டாங்க நிச்சயமாக. இது தவறானது, இது வந்து கண நேரம், எல்லாருக்கும் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற விஷயத்தை அடிக்கடி அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். நிச்சயமாக உளவியல் ஆலோசகர்கிட்ட அவங்கள கூட்டிகிட்டு போகணும். பல வருடங்களுக்கு முன்பு ஒரு நல்ல சட்டை போட்டிருந்தா போதும்னு ஒரு பையனுக்கு, இப்பொழுது வந்து அவனுக்கு பைக் வேணும், ஃபோன் வேணும், அதுலேயும் ஐஃபோன் இந்த மாதிரியெல்லாம் சமூகத்தினுடைய எதிர்பார்ப்பு அவனுக்கு அதிகமாக இருக்குது, மாணவர்களுக்கும் சரி மாணவிகளுக்கு வேறு மாதிரி. ஸோ இது நண்பர்கள் முன்னாடி பியர் ப்ரெஷர்னு சொல்லுவோம். ஸோ அவர்கள் குழுவாக இருக்கும் பொழுது அவர்கள் தன்னை பெரிய ஆளுன்னு காட்டிக்கொள்வதற்காகவும் அவர்களுடைய அங்கீகாரத்தை அந்தஸ்தை பெறுவதற்காகவும் இதெல்லாம் அவர்களுக்கு தேவையாக இருக்கும். அதே மாதிரி இப்பொழுது அதிகமாக வந்து ஒவ்வொருவரும் தன்னுடைய சமூக ஊடகங்களில் காணொலி காட்சிகளை போடுறதுக்கு எவ்வளவு லைக் வந்திருக்கிறது, இதில் தான் நிறைய சண்டை வரும். குழுவாக பிரிந்து கொண்டு ஒரு குழுவினர் வந்து ஆன்லைனில் இன்னொரு குழுவை வந்து சமூக ஊடகம் மாதிரி இதில் செய்திகள் போடுவது, குறுஞ்செய்திகள் போடுவது, இந்த மாதிரி ஸோ இதெல்லாம் தற்கொலையில் வந்து முடியும். ஸோ இது எல்லாமே ஸோ படிக்கும் காலத்தில் நம்முடைய லட்சியங்கள் வந்து பெரிய லட்சியங்களாக இருக்கணுங்கிறது அந்த மாணவர்களுக்கு புரிய, இந்த மாதிரி சின்ன விஷயங்களில் நம்முடைய எதிர்காலத்தை வந்து தொலைத்து விடக்கூடாதுங்கிறது அவர்களுக்கு புரிய வைக்கும்படியாக ஆலோசனைகள்.
0: இப்போ தற்கொலை எண்ணத்தினால ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க அடுத்தவங்ககிட்ட வந்து நம்ம அவங்களுடைய கருத்தை பகிர்ந்துக்கிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு எவ்வளோ உபயோகமாக இருக்கும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: நிச்சயமாக ஸோ எந்த பிரச்சனையுமே மகிழ்ச்சியை வந்து நம் பகிரும் பொழுது ரெட்டிப்பாகுதுமோ, அதே மாதிரி துன்பத்தை பகிர்ந்து கொள்ளும்போது பாதியாகுதுமோ. ஸோ ஒரு விஷயத்து முக்கியமாக ஒரு பிரச்சனைக்கு உளவியல் ஆலோசனையிலேயே முக்கியமான விஷயம் என்னென்னா வென்டிலேஷன்.

0: சொல்லுவோம். ஒரு பிரச்சனையை பற்றி நான் பேசும்பொழுதே அதில் வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும், யாரிடமாவது பேச மாட்டோமோன்னு. இன்னொன்று, அதை பேசும்பொழுதே சொல்பவர்களுக்கே அதில் உள்ள அபத்தம் தெரிஞ்சு, ஸோ இது வந்து தற்கொலை செய்து கொள்ளும் அளவுக்கு இது ஒன்றும் பெரிய பிரச்சனை. ஸோ ரொம்ப முக்கியமாக தற்கொலை தடுப்பில் வந்து சொல்வது வந்து கேளுங்கள், யாராவது தற்கொலை என்னங்கிறது அந்த ஹெல்ப் லைன்ஸ் எல்லாமே அதோடய மெயின் முக்கியமான விஷயம் வந்து கேட்பாங்க. அவர்கள் கேட்கும் பொழுது உங்களுக்கு வந்து வென்டிலேஷன் சொல்லு. ஸோ உணர்ச்சிகளை வந்து பேசும் பொழுதே அது வந்து ஓரளவுக்கு அந்த உணர்ச்சிகள் வந்து குறையும். ஸோ அது ஒரு மிக மிக முக்கியமாக ஒரு பலனளிக்கும். ரெண்டாவது, ஆலோசனை. ஸோ நிறைய நேரத்தில் நாம் வந்து நம்முடைய நண்பர்களோ இல்லை யாரோ உதவி செய்ய மாட்டாங்கன்னு நினைப்போம், ஆனால் நிச்சயமாக நிறைய பேர் நமக்கு அது பொருளாதார ரீதியாக இருக்கலாம், இல்லை ஒரு உடல் ரீதியான சப்போர்ட்டாக இருக்கலாம். தற்கொலை எண்ணங்கள் இருந்தால் நிச்சயமாக யாரிடமாவது பகிர்ந்து கொள்வது அது வந்து ஒரு பலன் அளிக்கும். அவர்கள் சொல்கிற ஒரு இன்னொன்று, நம்முடைய பிரச்சனையை நாம் உணர்ச்சி வேகத்தில் பார்க்கும் பொழுது தவறான முடிவு தான் எடுப்போம். அதே என்றுமே நாம் ஒரு பிரச்சனையை நிதானமாக அலசி ஆராய முடியுதுன்னா அது அடுத்தவர்களுடைய பிரச்சனையாக தான் இருக்கும். அடுத்தவர்களுடைய பிரச்சனையை நாம் நன்றாக தீர்ப்பு, ஏன்னா அதில் நாம் உணர்ச்சி வசப்பட மாட்டோம். அதே மாதிரி நம்முடைய பிரச்சனை அப்படி என்றால் அடுத்தவர்கள் வந்து பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவர்கள் சொல்லும் ஆலோசனை கரெக்டாக இருக்கும், சரியாக இருக்கும். ஸோ அதனால் இன்னொருவரிடம் பகிர்ந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
1: இப்போ அவங்களுக்கெல்லாம் இந்த குடும்ப நண்பர்கள் குடும்பங்கள்லாம் எப்படி சார் ஆதரவு கொடுக்க வேண்டும்? இப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்னால ரொம்ப மனநலம் பாதிக்கப்பட்டவங்க அப்படிலாம் இருப்பாங்களா, அவங்களுக்கு எவ்வாறு அவங்க வந்து ஆதரவு கொடுக்க வேண்டும்?
0: இதில் முக்கியமாக ஒன்று இருக்குது, அவர்களை கவனிக்க வேண்டும், தனியாக விடக்கூடாது. அதே நேரத்தில் ரொம்ப நம்ம அவங்களை கவனிக்கிறோங்கிறதும் இல்லாமல் இருக்க வேண்டும். நிறைய நேரத்தில் ஒரு அக்யூட் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம், அதீதமாக ஒரு உணர்ச்சி வசப்பட்ட, உதாரணமாக ஒரு நீட் எக்ஸாம் எழுதியிருக்காங்க, அவருக்கு போதிய மதிப்பெண் கிடைக்கல, அவங்க வந்து ரொம்ப அழுத்தத்தில் இருக்காங்க, இந்த மாதிரி நேரங்களில் அவர்களை வந்து கண்காணிக்கும், தனியாக விடக்கூடாது. நாங்கள் சொல்லுவோம், எல்லா மன அழுத்தத்தில் இருக்கும் எல்லாருமே பொட்டென்ஷியல் சூசைடு, அதாவது தற்கொலை செய்துவதற்கான வாய்ப்பு யாருக்கு வேண்டுமானாலும் இருக்குதுன்னு நம்ம சந்தேகத்தை. இப்போ ஒரு காவல்துறையினர் எப்படி எல்லாரையுமே குற்றவாளின்னு பார்ப்பாங்களோ, அந்த மாதிரி நாம் வந்து ஒரு மன அழுத்தத்தில் இருக்கும் யார் வேண்டுமானாலும் எந்த நொடியும் தற்கொலை செய்து கொள்ளலாம்ங்கிற ஒரு எண்ணத்தில் பார்க்கணும். அப்படி இருக்கும் பொழுது அந்த மாதிரி நேரத்தில் குடும்பத்தினர் சந்தேகப்படுவது, அதீதமாக சந்தேகப்படுறதுனால தவறு ஒன்றும் இல்லை. ஒருவேளை அவருக்கு தற்கொலை இன்னும் இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் நீங்கள் அவருக்கு இருக்குமோன்னு சந்தேகப்படுவதனால என்ன பாதிப்பும் இல்லை. ஆனால் ஒருவருக்கு தற்கொலை இன்னும் இருந்து இவருக்கு இல்லைன்னு நம்ம நினச்சி அலட்சியப்படுத்தினால் அதன் விளைவுகள் அதிகமாக இருக்கும். ஸோ என்னுடைய மகன்லாம் அப்படி நினைக்க மாட்டாங்க, என்னுடைய அப்படி நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கு, இது நிறைய இருக்குது. இதில் ரொம்ப முக்கியம் வந்து மாடலிங், யாரையாவது பார்த்து இந்த குழந்தைகள் வந்து இந்த முடிவுக்கு வருவதும் இருக்கும். அது திரைப்படங்களில் இருக்கலாம், இல்லை அவருடைய நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் சொல்கிறதுலேருந்து இருக்கலாம். ஸோ எதுவுமே தானாக சுயமாக வராது, ஏதோ குழந்தைகள் வந்து தாங்கள் பார்ப்பது கேட்பது அனுபவி இதுலேருந்து தான் அவர்கள் மாடல்கள் உருவாகிறாங்க. ஸோ அதனால் குடும்பத்தினர் வந்து இவர்களை அணுக வேண்டியது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கும் பொழுது அவங்கள்ட்ட ஓப்பன், குடும்ப நண்பர்களும் மனம் விட்டு பேசணும், அவர்களும் மனம் விட்டு பேச வேண்டும். அதில் ரொம்ப முக்கியம், இது நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து பெற்றோரிடம் பேச தயங்குவது காரணம் பெற்றோர்களை திட்டுவாங்க இல்லை ஜட்ஜ் பண்ணுவாங்கங்கிற ஒரு பயம் இருக்கும். ஸோ உங்களுடைய குழந்தைகளோ உங்களிடம் எதை வேண்டுமானாலும் பகிர்ந்து கொள்ளலாம்ங்கிற ஒரு நம்பிக்கையை நீங்கள் அவங்களுக்கு முதல்ல உருவாக்கணும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். எங்கள் அப்பா திட்டுவார் அம்மா திட்டுவாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அவங்க வந்து அந்த குழந்தை வந்து அதை பகிர்ந்து கொள்ள மாட்டாங்க. ஸோ அப்படி நேரத்தில் தான் ஒரு நியூட்ரலான பெர்சன், மனநல ஆலோசகர் இந்த மாதிரி இவர்கிட்ட வந்து செல்வது நிச்சயமாக பலனுள்ளது. ஏன்னா எந்த தான் இருந்தாலும் ஒரு பெற்றோருக்கு தன்னுடைய குழந்தை சொல்லும்போது உணர்ச்சி வசப்பட்டு அதை திட்டு வர்றதுக்கோ இல்லை ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுக்கோ நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது. அதனால் குழந்தைகள் வந்து என்றைக்குமே பெற்றோர்கள்கிட்ட சொல்லாமல் நியூட்ரலான நடுநிலையாக இருக்கக்கூடிய ஒரு மனநல ஆலோசகர்கிட்ட சொல்ல விருப்பப்படுவார்கள். அது ஒரு முக்கியமான விஷயம்.
1: பள்ளி கல்லூரிகளில் இந்த விழிப்புணர்வு எப்படி இருக்குது சார், அதுக்கு எப்படி விழிப்புணர்வு கொடுக்கணும்?
0: பள்ளி கல்லூரிகளில் வந்து தற்கொலை தடுப்பு தினத்தை வந்து கொண்டாடுறோம், அதை பற்றி விழிப்புணர்வுகள் ரொம்ப முக்கியமாக பள்ளி கல்லூரிகளில் ஆசிரியர்கள் வந்து வகுப்பு எடுக்கும் பொழுதே மாரல் வேல்யூஸ்ன்னு சொல்கிற மாதிரி தற்கொலை எண்ணங்களை பற்றி சொல்லணும். அதுக்கு ரொம்ப முக்கியம் வந்து, ஏன்னா பள்ளியில் தான் நமக்கு வந்து நிறைய அந்த போட்டி மனப்பான்மையினால் மதிப்பெண்கள் எடுக்க முடியல, அந்த கம்பேர் பண்ணுறது இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால பள்ளி சிறுவர்களுக்கு கூட தற்கொலை எண்ணங்களை பற்றி ஆசிரியர்களோட பணி அதிகம். நாங்கள் வந்து இந்த மாதிரி தினங்களில் மனநல ஆலோசகர்கள் மனநல மருத்துவர்கள்லாம் பள்ளிக்கு வந்து சென்று அவர்களுக்கு சில போட்டிகள்லாம் நடத்தி தற்கொலை தடுப்பு பற்றி விழிப்புணர்வு, ஸோ குழந்தைகளுக்கு வந்து பேச்சாக சொல்கிறத விட அவங்களே ஒரு நாடகம் மாதிரி போட்டு காட்டுறது இந்த மாதிரிலாம் நாங்கள் செய்கிறோம். ஸோ இதெல்லாம் அவர்களுடைய தற்கொலை, இன்னும் சில பிரபலங்கள் சொன்னால் அது வந்து இன்னமும் குழந்தைகளுக்கு வந்து பிடிக்கும். ஸோ முள்ளாலே எடுக்கணுங்கிற மாதிரி பிரபலங்கள் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி

0: இல்லை ரீல்ஸாக வந்து தற்கொலை பற்றி நிறைய சொன்னாங்கன்னா அது கூட எடுபடும். ஸோ அதுவும் அவங்க வந்து தொண்டு நிறுவனங்கள் அப்படியும் செய்ய தான் செய்கிறாங்க. ஸோ இது நார்மலாக இருக்கிறது தான், அதை இயல்பாக எல்லாருக்குமே எழும் எண்ணங்கள் தான், நிரந்தரமானது அல்ல, அது ஒரு தற்காலிகமான ஒரு மனநிலை தான் அப்படிங்கிறத பெற்றோர்கள் வந்து அடிக்கடி குழந்தைகள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி இல்லாமல் இருக்கும் பொழுது தான் அவர்களுக்கு அதை வந்து செய்து பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட தோன்றும். இன்னும் சில இதில் வந்து தற்கொலைகள் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சஜஷன்னு சொல்கிறோம், குழந்தைகளுக்கு வந்து செல்ஃபோன் மூலமாக சில விளையாட்டுகளில் இது பண்ணி உன்னை வந்து மிரட்டி செய்வதற்கு. இன்னும் சில தற்கொலைகள் பார்த்திங்கன்னா மாடலிங், காமிக் கேரக்டர்ஸ் இருக்கிற மாதிரி நாமும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சில மூடநம்பிக்கைகளால் செய்வது, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ குழந்தைகளுக்கு 10 வயதினருக்கு வந்து அந்த மூளை முதிர்ச்சி இருக்காது, அவர்களுக்கு நிஜம் எது கற்பனை எது அப்படிங்கிறதெல்லாம் சரியாக தெரியாது. ஸோ அதனால் அவர்களுக்கு வழிபாடு அதிகமாக இருக்கும், ஹீரோ வர்ஷிப் நிறையா இருக்கும், அல்லது நேர் எதிராகவும் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் ஒரு பிரபலங்கள் அவங்க சொல்கிறத அப்படியே நம்புவாங்க. ஸோ அதனாலே கூட இந்த மாதிரி தற்கொலைகள்லாம் நடக்கும்.
1: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
2: என்ன உண்மையாவா? உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும். மேலும் விவரங்களுக்கு
3: 1800-419-1800 and 1097. இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் ஹெச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
4: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: கேட்டுட்ருக்குறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. உலக தற்கொலை தடுப்பு தினம் நேர்முகம் தொடர்கிறது.
1: தற்கொலை எண்ணம் இப்படி பலவிதமான எண்ணங்களை தவிர்க்க நம்ம மனநிலை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும்?
2: குறிப்பாக எல்லா பிரச்சனைகளுக்கும் உறக்கம், உணவு, உள்ளம், இந்த 4 ஊ சொல்லுவோம். இந்த 4 ஊக்களையும் நம்ம வந்து சரியாக வைத்துக்கணும். ஸோ நிறைய விஷயத்தில் பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியமாக இருந்தாலே வந்து மனதும் தைரியமாக இருக்கும். இந்த எதனாலன்னா எந்த பிரச்சனை என்ன வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் நீங்கள் உங்களுடைய உடலை உறுதியாக வைத்திருந்தால். தினமும் முக்கியமான விஷயம் வந்து உடல் பயிற்சி செய்கிறது. ஸோ அதற்கு மனநலத்துக்கு என்ன சம்மந்தம் நிறைய பேர் கேட்பேன். எல்லாருக்குமே தெரியும், உடல் பயிற்சி தினமும் தவறாமல் செய்பவர்களுக்கு தெரியும். அது செய்யும் பொழுது அவர்களுக்கே ஒரு யோகாவாக இருக்கலாம், இல்லை எக்ஸசைஸாக இருக்கலாம், இல்லை ஜிம்முக்கு போவதாக இருக்கலாம். அது செய்யும் பொழுது அவர்களுடைய மூளையில் நல்ல ரசாயன மாற்றங்கள். ஸோ மூளை சுறுசுறுப்பாக இருக்கும், ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கும், தெளிவாக சிந்திக்க முடியும். ஸோ அதனால் உடல் ஆரோக்கியம் வந்து நீங்கள் உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதற்கு ஜென்ரலான இது. ஸோ ரெண்டாவது உறக்கம். போதைப் பொருட்கள் வந்து தற்காலிகமாக அவங்களுக்கு உறக்கம் கொடுத்தாலும் நீண்ட காலத்தில் அது உறக்கத்தை வந்து கெடுத்து, காஃபி அதிகமாக குடிக்கிறது, சிகரெட்டு, மது அருந்துவது, இதெல்லாமே வந்து தூக்கத்தையும் நம்முடைய உடல் நலத்தையும் பாதிக்கும், தெளிவாக முடிவெடுக்க விடாமலும் செய்யும். ஸோ அதே மாதிரி உணவு பழக்கம். இப்பொழுது ஃபாஸ்ட் ஃபுட்டு கலாச்சாரங்கள் பார்த்திங்கன்னா அதுகளே கூட நிறைய இந்த சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கிற உணவுகள் வந்து அது கூட மூளையில் வந்து மனச்சோர்வை உண்டாக்கும். உடல் பருமன் அதிகமாக இருப்பவர்களுக்கு மனச்சோர்வும் அதிகமாக இருக்கும். அதனால தான் மனச்சோர்வுங்கிறத கூட சர்க்கரை வியாதி, இரத்த அழுத்தம், இருதய நோய் மாதிரி இப்பொழுது மன அழுத்தமும் வாழ்க்கை முறை நோயாக இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு அதிகமாகினதற்கு காரணமும் இந்த வாழ்க்கை முறை மாற்றத்தினும் உடல் பயிற்சியின்மை, அதே மாதிரி உணவு கட்டுப்பாடும் இல்லாமல் உறக்கம். அதே மாதிரி நம்முடைய சராசரியாக மனிதன் தூங்கும் நேரம் வந்து தள்ளி போயிடுது. 50 வருடங்களுக்கு முன்பு 8 மணி 7.5 மணிக்கு தூங்கி கொண்டிருந்த ஒரு தலைமுறை வந்து அப்படியே இப்பொழுது 10-11 மணிக்கு குறைவாக யாருமே தூங்குவதில்லைங்கிற மாதிரி. ஸோ மின்சார விளக்கு, தொலைக்காட்சி, இப்பொழுது வந்து செல்ஃபோன்கள்னால இது. ஸோ இதெல்லாம் பொதுவாக அதற்கு அடுத்ததாக கடைசியாக உள்ளம். ஸோ நிறைய நாம் எதிர்பார்ப்புகள் வைத்திருப்பது நம்ம மேலே, அடுத்தவர்கள் மேலே. ஸோ இதெல்லாம் குறைத்து கொள்வது, நிறைய விஷயங்கள் வந்து நாம் பார்த்தவர்கள்னால் அது வந்து நம்முடைய கருத்தாகத்தான் இருக்கும். அது உண்மையாக இருக்கு, எனக்கு வந்து பேச வராது, என்னால் இது செய்ய முடியாது, இப்படியெல்லாம் நாம் நினைத்து கொண்டிருப்பதெல்லாம் நம்முடைய கருத்துக்கள் தானே தவிர அது உண்மை, ஒப்பீனியன் தான், அது ஃபேக்ட் கிடையாது. ஸோ அதை மாற்றுவதற்கு தான் நம்ம உளவியல் ஆலோசனை செய்யும். ஸோ இதெல்லாம் செய்து கொண்டிருந்தாலே இந்த மனச்சோர்வு, தற்கொலை எண்ணங்களை வெகுவாக தவிர்க்கலாம்.
1: இப்போ படிக்கும் மாணவர்களுக்கு என்ன சொல்கிறீங்க சார்?
2: ஸோ படிக்கும் பொழுது நம்ம வந்து ரொம்ப முக்கியமாக இந்த தற்கொலை எண்ணங்கள் வருவதற்கு முக்கியமான ஒரு விஷயம் பெர்ஃபார்மன்ஸ் ஆன்சைட்டின்னு சொல்லி, அதாவது நன்கு படிக்கும் பொழுது சாதாரண நன்றாக படித்து கொண்டிருப்பார், ஆனால் ஒரு பரீட்சைன்னு வரும்பொழுது அவர்களுக்கு பதட்டத்திலேயே மறந்துவிடும். ஸோ ஒரு இசைக்கலைஞராக இருக்கலாம், அவர் பயிற்சி செய்யும்போது நன்றாக வாசிப்பார், ஆனால் அதே ஒரு மேடையில் ஏறும் பொழுது பதட்டத்தில் அவர் தவறாக வாசித்து சொதப்பிவிடும். ஸோ அதே மாதிரி படிக்கும் பொழுது நமக்கு ரொம்ப முக்கியம் அந்த படிப்பில் மேலே உள்ள ஆர்வம், இந்த விஷயத்தை நன்றாக படிக்க வேண்டும், இதை நன்றாக எழுத வேண்டும் அப்படிங்கிறதுல மட்டும்தான் நம்முடைய கவனம் இருக்கு. மார்க் வருமா, இதில் வந்து நாம் எப்படி எழுத முடியும், இதில் எப்படி கேள்வி கேட்பார்கள், நமக்கு எதிர்பார்த்த மதிப்பெண்கள் வருமாங்கிற ஒரு பதட்டத்தில் அதை நம்ம அணுகினாலே அந்த கல்வி. ஸோ ஒன்று கற்றுக்கொள்கிறோம் என்றாலே அதற்கு நேர் எதிரி வந்து பதட்டம். பதட்டம் இல்லாத சூழலில் தான் நம்ம வந்து ஒன்றை கற்றுக்கொள்ள முடியும். அதே மாதிரி கற்றதை வெளிப்படுத்துவதாக இருந்தாலும் அதற்கும் பதட்டம் இல்லாமல் இருக்கும். ஸோ அது ரொம்ப முக்கியம். இது ஏன் இந்த பதட்டம் வருதுங்கிறது நம்முடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆன்சைட்டிங்கிறது, அதற்கு நாம் சூழல் ரொம்ப முக்கியம். மதிப்பெண்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் இருக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கிறதுனால சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய அந்த முறையையும் மாற்றணும். இன்னொன்று, மாணவர்கள் தங்களுடைய கண்ணோட்டத்தை மாற்றிக்கொள்ளும், பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்பும் அதில் ஆசிரியர்களுடைய எதிர்பார்ப்பு, 3 பேருமே ஒரு அழுத்தத்தில்

0: இருக்காங்க இந்த காலகட்டம். மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மூன்று பேருக்குமே எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஒரு அழுத்தத்தில் பரஸ்பரம் ஒருத்தரை ஒருத்தர் அவங்க வந்து அழுத்தத்துக்கு உள்ளாக்கிட்டும் இருக்காங்க. ஸோ அந்த இதுவும் மாற வேண்டும்.
1: இப்போது ஸ்ட்ரெஸ்ஸு, மன இது இதிலெலாம் இருக்கிறவங்க ஒரு தடவை தற்கொலை எண்ணத்துக்கு முயற்சி செஞ்சாங்கன்னா மறுபடியும் அதையே பண்ணுவாங்களா, எப்படி சார்?
0: நிச்சயமாக. ஏனென்றால் ஒரு முறை தற்கொலை முயற்சி செய்து கொண்டவர்கள் அடுத்து செய்வதற்கான வாய்ப்பு அதிகம். ஸோ அதை நான் வந்து ஆலோசனையில் முதல்ல கேட்கறதே, இதற்கு முன்பு உங்கள் தற்கொலை முயற்சி ஏதாவது செய்திருக்கிறீர்களா? ஏனென்றால் ஒரு தடவை செய்துவிட்டால் அந்த ஒரு இன்ஹிபிஷன் போயிடும், அடுத்து வந்து அவர்களுக்கு வந்து மீண்டும் செய்வதற்கு வந்து எளிதாகும். ஸோ அதனால் ஒரு எல்லா அரசு மருத்துவமனை

0: பார்த்திங்கன்னா, தற்கொலை முயற்சி செய்தவர்களுக்கு கட்டாயம் மனநல ஆலோசனை கொடுக்காமல் அவர்களை டிஸ்சார்ஜ் செய்யக்கூடாது. ஸோ எந்த மருத்துவமனையாக இருந்தாலும் குணமாகி செல்வதற்கு முன்பு கட்டாயம் அவர்களுக்கு மனநல ஆலோசனை கொடுக்கணும். அதற்கு ஒரு ஹெல்ப் லைன் கொடுத்துருக்காங்க. அந்த ஹெல்ப் லைனில் உங்களுடைய விவரங்கள் வந்திருக்கும். அவங்க வந்து உங்களுக்கு ஆலோசனை தேவைப்பட்டால் இலவசமாக நீங்கள் பேசலாம். 104 நம்பரில் இலவச மனநல ஆலோசனை கொடுப்பாங்க. சாதாரணமாக எல்லாருக்குமே மனநல பாதிப்பு இருக்கணும்ன்ட்டு இல்லை, எல்லாருக்குமே தற்கொலை முயற்சி செய்யலாம். ஒரு சின்ன சண்டையில் கூட சட்டென்று தற்கொலை எண்ணும். தீவிர மனநல பாதிப்பு இருக்கு, மன அழுத்தம் டிப்ரெஷன் சொல்லுவோம், பைபோலார் டிசார்டர்னு சொல்லுவாங்க, தீவிர மனநோய் இருப்பவர்கள் அடிக்கடி தற்கொலை செய்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அவர்களுக்கு மனநல பாதிப்புக்கான சிகிச்சைகளும் கொடுக்கணும். ஸோ அது ரொம்ப முக்கியம்.
1: இப்போ ஒருத்தர் அப்படி பாதிக்கப்பட்டார்னா எவ்வளோ நாள் அந்த சிகிச்சை கொடுப்பீங்க சார்?
0: அதாவது சில அது நோய்களை பொறுத்து இருக்குது. சில நோய்களுக்கு ஒரு வருடம் கூட தொடர்ச்சியாக இருக்கும், இன்னும் சிலருக்கு அதை கூட அதிகமாக கொடுக்கும். நன்றாக குணமடைந்த பிறகு படிப்படியாக அந்த சிகிச்சைகளை வந்து நம்ம வந்து நிறுத்தோம்.
2: உலக தற்கொலை தடுப்பு தினம் நேர்முகம் கேட்டீர்கள். பங்கேற்றவர் மனநல மருத்துவர் டாக்டர் ராமானுஜம் அவர்கள்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் பிற்பகல் 1:46. எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. உங்கள் உடலும் உள்ளமும் நல்ல பெற சில ஆரோக்கிய குறிப்புகளை அளித்தரும் நலம் தானா. இன்னைக்கு நலம் தானா நிகழ்ச்சியில ஒரு மூலிகையை பத்தி தாங்க சொல்ல போறேன். அம்மான் பச்சரிசி. பேரை கேட்டது இது ஒரு அரிசி வகை அப்படின்னு நினச்சிடாதீங்க. இது ஒரு மூலிகை செடி. முகப்பரு, மறு, காயங்கள் இந்த மாதிரி சரும பிரச்சனைகளுக்கு இந்த அம்மான் பச்சரிசியை நம்ம ஊரில் இதை வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வழக்கம் இருக்குது. இந்த செடி பெரும்பாலும் நீர்நிலை இருக்கக்கூடிய இடங்களில், ஈரமாக இருக்கக்கூடிய இடங்களில் வளரும். மழைக்காலங்களில் இது அதிகமாகவே வளரும். சின்ன செடியாக தரையில் படர்ந்து வளர்ந்து காணப்படும். சிவப்பு பச்சை நிறத்தில் இருக்கும். எதிரெதிரான இலைகள் இருக்கும். அந்த இலைகளுக்கு நடுவில் பூக்கள் வந்து இப்படி ஒரு தொகுப்பாக இருக்கும். இந்த செடியோட எந்த பகுதியை கிள்ளுனாலுமே அதில் பால் வரும் அப்படிங்கிறதுனால இந்த அம்மான் பச்சரிசிக்கு சித்திர பாலாடை அப்படின்னு ஒரு இன்னொரு பேர் கூட இருக்குது. இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனால சித்த மருத்துவத்திலையும் ஆயுர்வேத மருத்துவத்திலையும் பயன்படுத்துகிறாங்க. இன்றைக்கி நலம்தான நிகழ்ச்சியில் இந்த அம்மான் பச்சரிசியுடைய மருத்துவ பயன்களை தான் சொல்ல போகிறேன். கூடவே அழகழகான பட திரைப்பட பாடல்களையும் கேட்டு ரசிக்க போகிறோம். முதல் பாடல் கேட்கலாம். வீர திருமகன் திரைப்படத்திலிருந்து பி. ஸ்ரீனிவாஸ், பி. சுஷீலா குரலில் பாடல்.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

எஃப்எம் ரெயின்போ 102.6 இணைந்திருக்கிறோம் நலம்தானா நிகழ்ச்சியோடு. இன்றைக்கி நலம்தானா நிகழ்ச்சியில் அம்மான் பச்சரிசி பற்றி தாங்க சொல்லிட்டுருக்கிறேன். ஏற்கனவே சொன்ன முகப்பரு, மறு இந்த மாதிரி சர்ம பிரச்சனைகளுக்கு இது அதிகமாக பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ நம்ம உடம்புல வந்து மறு இருக்குது அப்படின்னா சின்ன கட்டி மாதிரி அங்கங்கே இருந்துகிட்டே இருக்கும். அதை எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் வலி இல்லாமல் நீக்கக்கூடிய தன்மை வந்து இந்த அம்மான் பச்சரிசிக்கு இருக்குது. அந்த செடியை பிச்சாலே அதுலேருந்து பால் வரும்னு சொன்னேன் இல்லையா, அந்த பாலை வந்து மறு மேலே நம்ம வச்சுட்டே வந்தோம் அப்படின்னா தொடர்ந்து அந்த மறு வந்து தன்னாலே உதிர்ந்து போயிடும். அதே மாதிரி முகப்பருக்கள் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அம்மான் பச்சரிசி மூலிகை வந்து பவுடர் வந்து கடைகளில் கிடைக்கும். அப்படி இல்லாட்டி நம்மளே கூட அந்த இதை வந்து பவுடர் ஆக்கிக்கலாம். அது கூட கஸ்தூரி மஞ்சள், அரிசி கழுவின தண்ணீர் இதை சேர்த்து பேஸ்ட் ஆக்கி நம்ம முகத்தில் வந்து அப்ளை பண்ணி கழுவிட்டு வந்தோம் அப்படின்னா முகப்பரு பிரச்சனைக்கு வந்து ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். ஆஸ்துமா பிரச்சனைக்கு மருந்தாக வந்து சரி பண்ணுறதுக்கு மருந்தாக இந்த அம்மான் பச்சரிசியை வந்து பயன்படுத்துகிறாங்களா. அதனால் ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறவங்கலாம் அது வந்து இந்த அம்மான் பச்சரிசியை வச்சு தேநீர் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். நம்ம அந்த அலர்ஜி இந்த சுவாச பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது நம்மளுடைய மூச்சு குழாய்கள் வந்து சுருங்கும். அதை விரிவுபடுத்தக்கூடிய தன்மை வந்து இதுக்கு இருக்குது தான். அதனால் அந்த ஆஸ்துமா வீசிங் பாதிப்புகளோட தீவிரம் வந்து குறையும். இது ஒரு மூலிகை அப்படிங்கிறத தாண்டி நம்ம உணவாக கூட வந்து பயன்படுத்தலாம். ஒரு கீரை வகைகளில் ஒன்றாக வந்து இதை நிறைய பேர் வந்து பயன்படுத்த தான் செய்வாங்க. வாயில் வரக்கூடிய புண்களுக்கு இந்த மூலிகை ரொம்பவே நல்லது. அதனால் இந்த அம்மான் பச்சரிசி கீரையை வந்து பருப்போடு சேர்த்து கடைஞ்சி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா வாய்ப்புண்கள் எல்லாமே வந்து சரியாகும். நம்ம காலில் ஆணி சில பேருக்கு பிரச்சனை இருக்கும், அதை நீக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம்தான். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த அப்பான் பச்சரிசி இலை செடியில் வரக்கூடிய அந்த பாலை இந்த காலில் ஆணி இருக்கக்கூடிய இடத்துல நம்ம தேய்ச்சிட்டே வந்தோம் அப்படின்னா வலியும் குறையும், சில நாட்களில் அது மறைஞ்சு போயிடும். அதே மாதிரி நகைச்சுத்து சில பேருக்கு விரல்களில் ஏற்படும், அந்த இடத்துலையுமே இந்த அம்மான் பச்சரிசியோட பாலை விட்டோம் அப்படின்னா அது உடனே சரியாயிரும். நிரம்பிற்பகல் 1:54 நிமிடமாயாச்சு. இன்றைக்கி நலம்தானா நிகழ்ச்சியில் மருத்துவ பயன்கள் நிறைந்து அம்மான் பச்சரிசியை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் கேட்கலாம். உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து பாடலை தொடர்ந்து 2 அன்பின் வரிகள் நிகழ்ச்சி இடம்பெறும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 102.6.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஹலோ அன்பு உள்ளங்களே, என் அன்பு உள்ளங்களுக்கு மீண்டும் ஓர் உற்சாகமான மகிழ்ச்சியான பிற்பகல் வணக்கம். ஒரு கடிதம் அப்படிங்கிறது வெறும் காகிதத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள் அல்ல. ஒரு மனசோட துடிப்பு, ஒரு நினைவின் நறுமணம், ஒரு புன்னகையின் தொடக்கம், தொலைவில் இருந்தால்

இதயங்களை இணைக்கும் உங்கள் அன்பு கடிதங்களோடு அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறேன். நான் உங்கள் சுட்டிப்பன் ஜோனா. அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் உங்களோட கடிதத்தையும் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உடனே குடுகுடுன்னு ஓடி போய் போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு ஒரு போஸ்ட் கார்டு வாங்கிட்டு உங்களோட கருத்தை எழுதிட்டு டூ அட்ரஸில் நிலைய இயக்குனர் அவர்கள் அகில இந்திய வானொலி நிலையம் பாளையங்கோட்டை திருநெல்வேலி 627002 அப்படிங்கிற அந்த எண்ணுக்கு நீங்கள் அட்ரஸ்க்கு போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த கடிதத்தை அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் நாம் வாசித்து சந்தோஷமாக ஹாப்பியாக இணையலாம். அந்த வகையில் இன்னைக்கு முதலாவதாக யாரோட கடிதமே கேட்டு கிட்டத்தட்ட 50க்கும் அதிகமான கடிதங்கள் என் கையில் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஸ்பீடாக தான் வாசிப்பேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா. யாரோட கடிதம் என் கையில் இருக்குது அப்படின்னா கோவில்பட்டி குமார் சார் அவங்களோட கடிதம் தான் என் கையில் இருக்குது. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, மதிப்பிற்குரிய நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் உடன் பணிபுரியும் சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கத்துடன் ஏ குமார் எழுதுவது நலம் நலம் அறிய ஆவல் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஐயா நாங்கள் ரொம்பவே நலமாக இருக்கோம், நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நலமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். என்ன எழுதியிருக்காங்கன்னா, 6/9/2026 ஞாயிறு காலையில் ஆனந்த பூங்காற்றில் இந்திய சூழ்நிலையில் பிள்ளைகளை வளர்ப்பது கடினமாக எளிதா என்ற கேள்விக்கு நமது நேயர்களின் கருத்துக்களின்படி பல யோசனைகள் மற்றும் வளர்க்கும் முறைகள் பற்றி அறிந்து கொள்ள முடிந்தது. நமது நேயர்கள் அனைவருக்கும் பாராட்டுக்கள். நமது கார்த்திகா சகோதரி அவர்களுக்கு வந்து அவர்கள் பல கருத்துக்களை வந்து சொன்னாங்க, சிறப்பாக இருந்துச்சு, பாராட்டுக்கள். பழைய காலங்கள் உறவுகள் அருகில் வந்து அத்தை மாமா சித்தப்பா சித்தி பெரியமா பெரியப்பா இவங்க எல்லாரும் இருப்பாங்க, பிள்ளையை வளர்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப எளிது, ஆனால் இப்போ அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குமார் சார் சொல்லியிருக்காங்க. அடுத்து அவங்களோட கடிதம் தான் என்ன எழுதியிருக்காங்க என்னென்னா, 7/9/2026 திங்கள் இரவு இலக்கியச்சாரலில் நாடகாசிரியர் நாடக தந்தை என போற்றப்படும் திரு சங்கரதாஸ் அவர்களின் வரலாற்று மிக தெளிவாக எடுத்து வைத்து அவர்களின் எழுதிய நாடகம், அதில் நமக்கு கிடைத்த நாடகம்

பிராண நாடங்களை பற்றி எழுதியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அது ரொம்ப தெளிவாக இருந்தது அப்படின்னு எழுதியிருக்காங்க. அடுத்தது அவங்களோட கடிதம் தான் என் கையில் இருக்குது. என்ன அப்படின்னா 7/9/2026 திங்கட்கிழமை காலை 7:15 தமிழே அமுது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து வரும் சகோதரர் திரு இளங்கோ அவர்களுக்கு நன்றியுடன் பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இன்று ஒழுக்கம் உடைமை அதிகாரத்தின் திருக்குறளையும் இரண்டு கூறிய அதற்குரிய அருமையான விளக்கத்தையும் கொடுத்தார்கள். ஒழுக்கம்தான் எல்லாத்துக்கும் சிறப்பை தரும். எனவே அவ்வொழுக்கத்தை உயிரை விட மேலானதாக பேணி காக்க வேண்டும். ஒழுக்கத்திற்கு ஆங்கிலத்தில் டிசிப்ளின் என்பதை சொல்லி அதற்கு ஒரு விளக்கம் கொடுத்தார்கள். மிக சிறப்பாக இருந்தது. பாராட்டுக்கள். நெல்லை பண்பலைக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதில் ஏதோ எழுதியிருக்காங்க, ABCDன்னு போட்டு ஒரு நம்பர் போட்டு ஏதோ எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அடுத்ததாக அவங்களோட கடிதம் தான் என் கையில் இருக்குது. என்னென்னா 7/9/2026 திங்கட்கிழமை மதியம் 2-3 அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து கடிதங்களையும் மிக சிறப்பாக அன்பாக எடுத்துரைத்து கடிதங்களின் முக்கியத்துவத்தை பற்றி சிறு சிறு கதைகளையும் எடுத்துக்காட்டாக சொன்ன சகோதரி ஜெமிமா ஜெபஸ்டின் அவர்களுக்கு டபுள் பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஜெமிமா செபாஸ்டியனுக்கும் நம்ம வந்து பாராட்டுக்களை சொல்லிடலாம். 7/9/2026 திங்கட்கிழமை காலையில் ஆனந்த பூங்காற்றில் இன்னைக்கு பொருட்களை தேவைக்கு வாங்குகிறோமா இல்லை ஆஃபர்கள் வாங்குகிறோமா என்பதற்கு நமக்கு நேயர்களின் வாயிலாக எண்ணற்ற கருத்துக்களோட கூடிய விடை கிடைத்தது. பயன் உள்ளதாக இருந்தது. பாராட்டுகள். நமது சகோதரி ஜெமிமா ஜெபஸ்டின் அவர்கள் கூறிய கருத்துக்கள் சிறப்பாக பயனுள்ளதாக இருந்தது. பாராட்டுகள். தேவைக்கு வாங்கும் பொருட்கள் வீணாகுவதில்லை, ஆனால் ஆஃபருக்கு வாங்கும் பொருட்கள் வீணாவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இப்படிக்கு குமார் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அவங்களோட கடிதம் தான் இன்னும் என் கையில் இருக்குது. என்ன எழுதியிருக்காங்கன்னா 7/9 திங்கட்கிழமை காலை 7:25 ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியில் ஆங்கிலம் சிறப்பாக கற்றுக் கொடுத்த சகோதரர் முத்தையா அவர்களுக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதுக்கு கீழே என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா டூ ஃப்ளவர் ஃப்ளார் பிரேக் ஹியர் ஹியர் மேலே சொன்ன போன்ற ஒரே உச்சரிப்பு கொண்டவை, ஆனால் மாறுபட்ட அர்த்தங்கள் கொண்டவை என அதன் உச்சரிப்பு மற்றும் அவைகளின் தெளிவான பொருள் பற்றிய விளக்கி சொன்னார்கள் சகோதரர் திரு முத்தியா அவர்களுக்கு நமது பண்பலைக்கும் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கலாம். அடுத்தது என்ன, அவங்க தான் எழுதியிருக்காங்க, குமார் சார் தான் எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னா 8/9 செவ்வாய்க்கிழமை காலை 9:30 வரைக்கும் இலக்கிய சரலில் கவிஞர் புதுமைப்பித்தன் அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு கவிஞர் புதுமைப்பித்தன் அவர்கள் தங்களின் பேச்சாற்றல் மூலம் மிகவும் நயத்துடன் எங்களின் மனக்கண்ணுக்கு முன்னாடியே கொண்டு வந்து விட்டார்கள். சகோதரி கார்த்திகா அவர்களுக்கு எப்படி பாராட்டு சொல்வதென்றே தெரியவில்லை. அருமை, மிகவும் அருமையாக இருந்தது. ட்ரிபிள் பாராட்டுக்கள். தொடர்ந்து வந்த கவிஞர் புலமைப்பித்தன் பாடல்களும் அருமையாக இருந்தது. மீண்டும் பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ரொம்பவே பாராட்டு எழுதியிருக்காங்க. அடுத்ததாக இன்னும் என் கையில் குமார் சாரோட கடிதம் தான் எழுதிருக்கு. என்ன இருக்குது எழுதியிருக்காங்க அப்படின்னா 8/9/2026 செவ்வாய்க்கிழமை காலை தமிழே அமுது நிகழ்ச்சியில் திரு இளங்கோ அவர்கள் விவேக சிந்தாமணியின் பாடலை கூறினார்கள். மிக மிக அருமையான பாடல்கள், அனைவரும் கேட்க வேண்டியது. ஆபத்து உதவா பிள்ளை, அரும்பசிக்கு உதவா அண்ணன்.

தாகத்தை தீரா தீரா தண்ணீர், தரித்திரமறியா பெண்டிதர், கோபத்தை அடக்கா வேந்தன், குருமொழி கொள்ளா சீடன், பாவத்தை தீரா தீர்க்கம், பயனில்லை ஏழும் தானே. இருந்தும் பயனில்லாத ஏழு விஷயங்களை பாடலின் வாயிலாக கூறிய சகோதரர் இளங்கோ அவர்களுக்கு நன்றியுடன் பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. குமார் சார் எழுதின நிறைவான கடிதம் என்ன அப்படின்னா, 8/9/2026 செவ்வாய்க்கிழமை காலை ஆனந்த பூங்காற்றில் இன்றைய இளைஞர்களுக்கு சவால் இது, வேலை வாய்ப்பா மன அழுத்தமா என்பதற்கு நமது நேயர்களின் மூலம் பயனுள்ள பதில்கள் கிடைத்தது. பெரும்பாலான இளைஞர்கள் சவாலாக உள்ளது வேலைவாய்ப்பு அல்லது மன அழுத்தம் என்பதை எடுத்துரைத்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றியுடன் பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. சிவகலை சகோதரர் கே கே தாமஸ் அவர்கள் மன அழுத்தம் பற்றிய கூறிய போது நமது சுட்டிப்பன் ஜோனா அவர்கள் கேட்டது, இளைஞர்கள் மன அழுத்தத்தை வெளியில் சொல்லலாம் என சொன்னபோது அதை பணிவுடன் கேட்க மனநேயம் கொண்ட மனிதர்கள் இல்லை என பதில் கூறியது முற்றிலும் உண்மை. சகோதரர் கே கே தாமஸ் அவர்களுக்கு பாராட்டுக்கள். நமது வானொலி சகோதரி சுட்டிப்பன் ஜோனா அவர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ என குறிப்பிட்டு, வேலை சவாலாக இருக்கலாம் ஆனால் தடுமாற்றம் தான் மன அழுத்தம் என கூறியது உண்மையில் சரியான பாயிண்ட்டாக இருந்தது. சகோதரி சுட்டிப்பன் ஜோனா அவர்களுக்கு டபுள் பாராட்டுக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் எப்படா அவங்ககிட்ட ட்ரிபிள் பாராட்டுக்கள் வாங்கணும் அப்படின்னு காத்துட்டு இருக்கேன். இதே சந்தோஷத்தோட ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். சத்தம் போடாத திரைப்படத்துல இருந்து அந்த ஆட்டகாசமான பாடல் வந்துட்டே இருக்கு. குமார் சாருக்கும் நன்றியும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நேரம் 2:13 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz அன்பின் வரிகள் நிகழ்ச்சி. அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாரோட கடிதம் என் கையில் இருக்குது அப்படின்னு உடையாம்பலி சுதா பால்ராஜ் தான் கடிதம் எழுதியிருக்காங்க. அழகாக எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னா, 3/9/2026 அன்று மதியம் 12:00 ஸ்நேகிதியை நிகழ்ச்சியில் குழந்தைகள் கேட்டதெல்லாம் உடனே வாங்கி கொடுப்பது நல்லதா அல்லது தேவையை புரிய வைப்பது சிறந்ததா என்ற தலைப்பில் நேர்கள் அருமையாக கருத்துக்களை கூறினார்கள். என்னுடைய கருத்து, கேட்ட உடனே குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கும்போது பொருளோடு அருமையும் பெற்றோர் நிலைமை புரியாமல் போயிடும். தேவையை அறிந்து வாங்கி கொடுப்பது சிறந்தது. தொகுத்து வழங்கிய ரம்யா திவ்யா இரண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ரம்யா திவ்யாவா யாருன்னு அவங்களுக்கு தெரியல நினைக்கிறேன். ப்ரோக்ராம் பண்ணது ரெண்டு பேருக்கும் வாழ்த்து சொல்லிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து அவங்களோட கடிதம் தான் என் கையில் இருக்கு. என்ன எழுதியிருக்காங்கன்னா, 6/9/2026 அன்று மதியம் 12:00 ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் இன்றும் நீங்கள் சந்தைக்கு போகும் அனுபவம் உண்டா என்ற தலைப்பில் தோழிகள் சந்தைக்கு போன அனுபவத்தை பற்றி கூறினார்கள். நான் மாதாந்திர சந்தைக்கு போனேன். அதுவும் இரவு நேரம் போவேன். சந்தை கலகலப்பாக இருக்கும். நமக்கு பிடித்ததெல்லாம் வாங்கிவிட்டு போது மனநிலைய நிறைவா இருக்கும். சந்தை கலகலப்பாக இருக்கும்போது நிகழ்ச்சியும் கலகலப்பாக இருந்தது. தோழிகள் கார்த்திகா ஐஷுவினோ இருவருக்கும் பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. சுதா பால்ராஜ் அவங்களோட கடிதம் தான் உடையாம்பலிருந்து இயக்கையில் இருக்கு. நிறைவான கடிதம் என்னன்னா, அவங்களோட கடிதம் 7/9/2026 அன்று காலை 10:02 மனம் மருந்த நிகழ்ச்சியில் பொது அறிவு கேள்விகளோடு நிகழ்ச்சி வளம் வந்தது. அதில் மனிதர்கள் உறுப்புகள் பற்றி மிக அருமையாகவும் தெளிவாகவும் எடுத்துரைத்தார் அறிவிப்பாளர் ரியோ அவர்கள். இதில் காது மூளை பற்றிய தகவல்கள் மிக அருமை. அவர்கள் கூறும்போது நம் உடம்பில் உள்ள அனைத்தும் எவ்வளவு முக்கியமானது என்று தெரிந்தது. மிக்க நன்றி. நெல்லை பண்பலைக்கு இனிய குரல் அருமையாக நிகழ்ச்சி தொகுத்து வழங்கினார் ரியோ அவர்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு உடையாம்பலியிலிருந்து சுதா பால்ராஜ் கடிதம் எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அடுத்ததாக யாரோட கடிதம் என் கையில் இருக்குது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அன்புடன் எம் கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, எம் முத்து சௌமியா மேலரத விதி டவுன்லேருந்து எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னா, 4/9 நிலைய இயக்குனர் அவர்களுக்கு வணக்கம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. நமது பண்பலையில் 4/9/2026 அன்று ஆனந்த பொங்கல் நிகழ்ச்சியில் நாம் எடுக்கும் முடிவு அறிவு சார்ந்ததா உணர்வு சார்ந்ததா என்ற தலைப்பில் சகோதரி ஆர்ஜே சந்தியா ஜெகன் தனது புன்னகை சிரிப்புடன் கூடிய குரலால் நேரிலிடம் பதில் மிக விளக்கத்துடன் பெற்றார்கள். சிறப்பு அது நிறைவு பகுதி கருத்து மிக மிக முதிர்ச்சியானது. அன்று மனம் விரும்புவதே பகுதியில் சகோதரி ரியா தனது கணீர் குரலால் பொது அறிவு கேள்விகள் முதல் கேள்வி கடித தினம் பற்றி கூறியது அருமை. அன்று வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் அன்று முதல் பாடல் கோகுலாஷ்டமி தினம் முதல் பாடலே கண்ணன் பாடல். சகோதரிக்கு பாராட்டுக்கள், பண்பலைக்கும் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கடிதம் எழுதியிருக்காங்க. இன்னும் அவங்களோட கடிதம் தான் என் கையில் எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, 4/9/2026 அன்று நடந்தான நிகழ்ச்சியில் டீ காஃபி மாற்று பானம் பற்றி சகோதரி எஸ் லிசி ஜெகன்

அது எடுப்பான குரல் வளத்தால் விரிவான விளக்கம் மிக அருமையாக கொடுத்து அன்று கோகுலாஷ்டமி அன்று பாடிய கண்ணன் பாட்டுகள் மிக அருமை. பொதுவி தும்பி சகோதரி உஷா இருவரும் ஜோக் விடுகதை என்று மிக அருமையாக அசத்தி விட்டார்கள். பெருமாள்புரம் நேயர் கேள்விக்கு பாராட்டுக்கள். அன்று படம் பாடல் பகுதியில் 1984 படமும் பாடலும் நிகழ்ச்சி ஆடியோ கொடுத்தது மிக மிக சிறப்பு. 73 எங்களுக்கு மிக சந்தோஷம். சகோதரிகளுக்கும் நமது பண்பலைக்கும் கனிவான அன்புடன் நன்றி நன்றி அப்படின்னு எழுதியிருக்காங்க. அவங்களோட கடிதம் தான் இன்னும் என் கையில் இருக்கு. என்னன்னா 5/9/2026 அன்று பொதுவி தும்பியில் சகோதரர்கள் ஐஷுவினா மற்றும் சாய்ராபான் இருவரும் இணைந்து அன்று ஜோக் விடுகதை வார்த்தை விளையாட்டு என்று 1 மணி நேரம் மிக அருமை. அன்று நிகழ்ச்சியில் விஜய் ஆண்டனியுடன் அவர் பாடிய பாடல்கள் கொடுத்தது மிக சிறப்பு. அன்று ஞாபகம் மருதே பகுதியில் நேயர்கள் கேள்வி பதில் பெற்று SPP சித்ரா பாடல் மிக சிறப்பு. சகோதரி நிறைவு பகுதியில் தனது நன்றியினை நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டே இருக்கும் நேயர் என்பதற்கும் என்னோட பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. அடுத்ததாகவும் அவங்களோட கடிதம் தான் என் கையில் இருக்கு. என்ன எழுதியிருக்காங்கன்னா 5/9/2026 அன்று மனமிரும்புதல் நிகழ்ச்சியில் சகோதரி ஸ்ரீவை கோமதி பொது அறிவு கேள்விகள் அனைத்துக்கும் மிக விரிவான விளக்கத்துடன் கூறியது மிக மிக சிறப்பு. அன்று நலம்தானா நிகழ்ச்சியில் சகோதரி ஐசு வினோ வெள்ளை பூண்டுகள் அதன் மருத்துவ குணத்துடன் பயன்பாடு பற்றி விளக்கி அன்று அவருக்கே உரித்தான தனிப்பாடல் கொடுக்கும் நிகழ்ச்சி ஒவ்வொன்றுக்கும் கொடுத்தது சிறப்பு. அன்று நலம்தானாவில் டிஎம்எஸ் சுசிலா பாடல் மிக பழைய பாடல் கொடுத்தது என் மனதுக்கு மிக மிக மகிழ்ச்சி. சகோதரி இருவருக்கும் நமது பண்பலைக்கும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் பாராட்டுகள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அவங்களோட கடிதம் தான் இன்னும் கையில் இருக்க என்ன எழுதியிருக்காங்கன்னா 6/9/2026 என்று ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் குழந்தைகள் வளர்ப்பது இன்றைய காலம் கடினமா எளிதா என்ற தலைப்புக்கு சகோதரி செல்லத்தொழி கார்த்திகா தனது கனிவு பாசம் நிறைந்த குரலில் நேயர்களுடன் பதில் பெற்று நிறைவு பகுதியில் தனது கருத்து மிக மிக உண்மையானது. தமது நேயர் சிவக்கலை கே கே தாமஸ் அவர்கள் குடும்பத்தில் மூத்த பிள்ளை இளைய பிள்ளை என்ற கருத்து மிக மிக தெளிவானது. அன்று மனமிருமதி பகுதியில் சகோதரி சசிகலா இனிய குரலால் பொது அறிவு முதல் கேள்வி அன்று ஆசிரியர் தினம் கேள்வியுடன் கேட்டது அனைத்தும் அருமை. சகோதரிகள் நிறைவில் எங்களுக்கு மிக்க நன்றி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அவங்களோட கடிதம் தான் இன்னும் 2 கையில் இருக்கு. என்னன்னா 7/9/2026 அன்று அன்பின் வரிகள் பகுதியில் சகோதரி ஆர்ஜே ஜெமிமா செபஸ்டியன் குட்டி கதை சொல்லி ஆரம்பம் மிக சந்தோஷம். அன்று ஒரு வரி விடாமல் எங்கள் எண்ணங்கள் குரல் கொடுத்து விளங்கியது மிக மிக அருமை. அன்று பொதிகை தும்பில் சகோதரி ஆர்ஜி திவ்யா சித்ரா ரங்கநாதன் இருவரும் இணைந்து அன்று ஜோக வார்த்தை புதுமையான முறையில் கொடுத்தது நிகழ்ச்சி மிக அருமை. 1 மணி நேரம் சந்தோஷம். அன்று படமும் பாடல் பகுதியில் 1985 ஆடியோவுடன் பாடல் ஒளிபரப்பிய ஆர்ஜி திவ்யா அவர்களுக்கு சபாஸ் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அடுத்ததான் நிறைவான அவங்களோட நிறைவான கடிதம். கருப்பசாமி வசந்தி கருப்பசாமி முத்துசாமியா மேலரதி விதி டி டவுன்லேருந்து எழுதியிருக்காங்க. அவங்களோட நிறைவான கடிதம் என்னென்னா 7/9/2026 அன்று ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் ஆஃபர் பொருள் தேவையா அல்லது தேவையில்லாமல் வாங்குகிறோமா என்ற தலைப்புக்கு சகோதரி ஆர்ஜி ஜெமிமா செபஸ்டியன் தனது இனிய குரலால் நேயர்களுடன் தெளிவாக பதிவு பெற்ற அன்று தலைப்பு சார்ந்த பாடல்கள் மிக இனிமை பாராட்டுக்கள். அன்று மனமிருமதி நிகழ்ச்சியில் சகோதரி ரியோ தனது கணீர் என்ற குரலில் அன்று பொது அறிவு கேள்வி அனைத்தும் நமது உடல் உறுப்பு சம்பந்தமான அரிய தகவல் விரிவான விளக்கத்தை மிக தெளிவாக விளக்கியது மிக மிக அருமை. பாராட்டுகள் சகோதரிகள் அனைவருக்கும் சகோதரிகள் இருவருக்கும் நமது பண்பலையின் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி நன்றி நன்றி அப்படின்னு கடிதம் எழுதியிருக்காங்க. இப்ப நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு ஜெயம் கொண்டான் திரைப்படத்திலிருந்து.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 2:24. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் அன்பின் வரிகள் நிகழ்ச்சி. அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாரோட கடிதம் என் கையில் இருக்குது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, என்றும் அன்புடன் பி முருகன், மேலச்சேவல். ஆமாங்க, மேலச்சேவல் முருகன் சார் அவங்களோட கடிதம் தான் என் கையில் இருக்குது. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, நிறைய கடிதம் இருக்குது, என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மதிப்பிற்குரிய நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் அறிவிப்பாளர் அனைவருக்கும் வணக்கம். நலம் நலமறியாவல் அப்படின்னு எழுதியிருக்காங்க. நாங்கள்லாம் நலமாக இருக்கோம், நீங்களும் நலமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். என்ன எழுதியிருக்காங்கன்னா, 3/9/2026 காலை 9 ஆனந்த பூங்காற்றை நிகழ்ச்சியில் செய்தித்தாள்கள் படிப்பது அவசியம் பற்றி பல நேயர்களும் பல கருத்துக்களை மிக அழகாக சொன்னார்கள். மிக நன்றாக இருந்தது. இப்போது நாளடைவில் இளைய தலைமுறையினர் செய்தித்தாள்களை படிப்பதை விட செல்போன் மூலம் செய்திகளை அறிந்து கொள்கிறார்கள். இப்போ கூட சில பெரியவர்கள் இளைஞர்கள் 1-2 பேர் தான் செய்தித்தாள்களை வாசித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். என்ன செல்போன்கள் இருந்தாலும் இந்த செய்தித்தாள்களில் வாசித்த மாதிரி இருக்காது. நான் இப்போ கூட செய்தித்தாள்களை பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். செய்தித்தாள்கள் பல உள்ளூர், வெளியூர், வெளிநாடு என்று பல செய்திகள் நாம் அறிய முடிகிறது. செல்போனில் செய்திகளை பார்த்தவுடன் அது மறந்துவிடும். ஆனால் செய்தித்தாள்களை நாம் வாசிக்கும் போது நம் மனதில் ஒரு சில வார்த்தைகள் நின்றுவிடும். ஆகையால் செய்தித்தாள்களை படிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். மிக அருமையாக தொகுத்து வழங்கிய திவ்யாவுக்கு 3 பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இன்னும் அவங்களோட கடிதம் தான் என் கையில் இருக்குது. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, 3/9/2026 மாலை 5:02 படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1983 ஆண்டில் வெளியான படங்களிலிருந்து பாடல்கள் ஒளிபரப்பு பயன. ஒவ்வொரு படத்தில் உள்ள கதை வசனங்களை மிக அருமையாக சொன்னார்கள். அதன் பிறகு அந்தந்த படங்களிலிருந்தும் பாடல்கள் ஒளிபரப்பாயின. பாடல்கள் அனைத்தும் மிக அருமையாக இனிமையாக இருந்தது. நிகழ்ச்சி நன்றாக இருந்தது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய சகோதரி ரம்யாவுக்கு 3 பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அவங்களோட கடிதம் தான் இன்னும் என் கையில் இருக்குது. என்ன எழுதியிருக்காங்கன்னா,

3/9/2026 அன்று மதியம் 2 மணிக்கு அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் நேயர்களின் அன்பான கடிதங்களை மிக அழகாகவும் பொறுமையாகவும் வாசித்த திவ்யாவுக்கு ட்ரிபிள் பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. 3/9/2026 அன்று மதியம் 1:30 நடந்தான நிகழ்ச்சியில் கடுகு ரோஹிணி மூலிகை பற்றியும் அதன் மருத்துவ குணங்கள் பற்றியும் மிக தெளிவாகவும் நல்ல விளக்கமாகவும் சொன்னார்கள். நிகழ்ச்சி மிக நன்றாக இருந்தது. நிகழ்ச்சி வந்த பழைய பாடல்கள் அனைத்து மிக அருமையாக இருந்தது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய சகோதரி ரம்யாவுக்கு ட்ரிபிள் பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. 4/9/2026 அன்று காலை 5:02 படமும் பாடல் நிகழ்ச்சியில் 1984 வெளிவந்த படங்களில் இருந்து பாடல்கள் ஒளிபரப்பாயின. ஒவ்வொரு படத்தில் உள்ள கதை வசனங்களை மிக அருமையாக சொன்னார்கள். அதன் பிறகு அந்தந்த படங்களில் இருந்து பாடல்கள் ஒளிபரப்பாயின. பாடல்கள் அனைத்து மிக மிக நன்றாக இருந்தது. நிகழ்ச்சியை மிக அருமையாக தொகுத்து வழங்கிய சகோதரி லிசி ஜெகன் அவர்களுக்கு டபுள் பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இன்னும் அவங்களோட கடிதம் தான் என் கையில் இருக்கு. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, 4/9/2026 அன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் புதுக்குடி சகோதரி ஜே கற்பகவள்ளி அவர்கள் தொகுப்பில் பாடல்கள் இடம்பெற்றன. நிகழ்ச்சி மிக நன்றாக இருந்தது. நிகழ்ச்சி வந்த பழைய பாடல்கள் அனைத்தும் வாணி ஜெயராம் பாடிய பாடல்களாக வந்தன. பாடல்கள் அனைத்தும் மிக இனிமையாக இருந்தது. பாடல்களை மிக அருமையாக தொகுத்து வழங்கிய புதுக்குடி ஜே கற்பகவள்ளி அவர்களுக்கு மிக்க நன்றி. அறிவிப்பாளர் சகோதரி ஸ்ரீவை கோமதி அவர்களுக்கும் நிலையத்தில் உள்ள அனைவருக்கும் பாராட்டுகள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. 4/9/2026 அன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் புதுக்குடி சகோதரி கற்பகவள்ளி அவர்கள் தொகுப்பில் பாடல்கள் இடம்பெற்றன. பாடல்கள் அனைத்தும் மிக அருமையாக நன்றாக இருந்தது. இப்படி பாடல்களை தொகுத்து வழங்கிய புதுக்குடி சகோதரி கற்பவள்ளி அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி அப்படின்னு 2 தடவை கடிதம் எழுதியிருக்காங்க. அப்ப எவ்வளவு அழகா இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். அடுத்து என்ன அப்படின்னா, அவங்க அவங்களோட கடிதம் தான் இருக்கு. அதாவது முருகன் மேலச்செவள்ல இருந்து முருகன் சார், பி முருகன் சார் அவங்களோட கடிதம் தான். என்ன எழுதியிருக்காங்க, 4/9/2026 அன்று காலை 10 மணிக்கு மனமுருமுதை நிகழ்ச்சியில் பொது அறிவு கேள்விகளும் அதற்கான விளக்கமும் மிக அருமையாக சொன்னார்கள். நிகழ்ச்சி மிக நன்றாக இருந்தது. நிகழ்ச்சி மிக அருமை தொகுத்து வழங்கிய சகோதரி ரியோ அவர்களுக்கு ட்ரிபிள் பாராட்டுகள். நிலைய இயக்குனர் அனைவருக்கும் பாராட்டுகள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. இன்னும் அவங்களோட கடிதம் தான் என் கையில் இருக்கு. என்ன எழுதியிருக்காங்கன்னா, 5/9/2026 அன்று மதியம் 1:10 நடந்தான நிகழ்ச்சியில் வெள்ளை பூண்டு பற்றியும் அதன் மருத்துவ குணங்கள் பற்றியும் மிக தெளிவாகவும் நல்ல விளக்கமாகவும் சொன்னார்கள். நிகழ்ச்சி நன்றாக இருந்தது. நிகழ்ச்சி பழைய பாடல்கள் டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா இணைந்து பாடிய பாடல்களை வந்தன. பாடல்கள் அனைத்து மிக இனிமையாக இருந்தது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய சகோதரி ஐஷுவுக்கு ட்ரிபிள் பாராட்டுகள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அடுத்து என்னென்னா, அவங்களோட கடிதம் தான் 7/9/2026 அன்று மாலை 5:02 படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1985 வெளியான படங்களில் இருந்து பாடல்கள் ஒளிபரப்பாயின. ஒவ்வொரு படத்தில் உள்ள கதை வசனங்களை மிக அருமையாக சொன்னார்கள். அதன் பிறகு அந்தந்த படங்களில் இருந்து பாடல்கள் ஒளிபரப்பாயின. பாடல்கள் அனைத்து மிக இனிமையாக இருந்தது. நிகழ்ச்சி நன்றாக இருந்தது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய சகோதரி திவ்யா அவர்களுக்கு ட்ரிபிள் பாராட்டுகள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அடுத்தது அவங்களோட கடிதம் தான் என் கையில் இருக்கு. 7/9/2026 அன்று காலை 10 மணிக்கு மனமுருமுதை நிகழ்ச்சியில் பொது அறிவு கேள்வியில் நமது உடல்களை பற்றி பல கேள்விகளும் அதற்கான விளக்கம் மிக அருமையாக சொன்னார்கள். நிகழ்ச்சி மிக நன்றாக இருந்தது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய சகோதரி ரியோவுக்கு ட்ரிபிள் பாராட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கடிதம் எழுதியிருக்காங்க. இன்னும் அவங்களோட கடிதம் என் கையில் இருக்கு. என்ன அப்படின்னா, 7/9/2026 அன்று காலை 9 மணிக்கு ஆனந்த பூங்காற்றை நிகழ்ச்சியில் பொருட்களை வாங்குவது தேவைக்காகவா அல்லது ஆடம்பரத்திற்காக அல்லது ஆஃபருக்காகவா என்று பல நேயர்கள் மிக அருமையாக சொன்னார்கள். பெரும்பாலும் நம் பொருட்களை தேவைக்காக தான் வாங்குகிறோம். சில பொருட்கள் மலிவான விலையில் ஆஃபர் போட்டு கொடுப்பார்கள். அந்த பொருட்களின் தரம் நன்றாக இருக்காது. நமக்கு தேவை என்றால் ஒரு கடையில் போய் நல்ல கம்பெனி பொருட்களாக வாங்க வேண்டும். ஆர்டர் போட்டு பொருட்கள் வாங்கினால் நமக்கு தரமானதாக இருக்காது. பொருட்களை மாற்றியும் கொடுக்க மாட்டார்கள். ஆசையாய் நம் பொருட்கள் வாங்கும்போது தேவைக்காக மட்டும் வாங்காமல் மிக நன்றாக இருக்கும். தேவையற்ற பொருட்களை ஆஃபர் போட்டு வாங்கக்கூடாது. நிகழ்ச்சி நன்றாக இருந்தது. நிகழ்ச்சியை வழங்கிய ஜெமிமா செபஸ்டியன் அவர்களுக்கு பாராட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா எழுதியிருக்காங்க. அவங்களோட கடிதம், அதாவது முருகன் மேலச்செவள் அவங்களோட கடிதம் தான். இன்னும் 2-3 கடிதங்கள் என் கையில் இருக்கு. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, 7/9/2026 அன்று மதியம் 1:10 நடந்தான நிகழ்ச்சியில் ஒவ்வொரு இரத்தத்தின் வகைகள் பற்றி மிக தெளிவாகவும் நல்ல விளக்கமாகவும் சொன்னார்கள். நிகழ்ச்சி நன்றாக இருந்தது. நிகழ்ச்சியில் வந்த பழைய பாடல்கள் அனைத்தும் மிக இனிமையாக இருந்தது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய சகோதரி திவ்யா அவர்களுக்கு ட்ரிபிள் பாராட்டுகள் அப்படின்னு சொன்னாங்க. 7/9/2026 அன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் பாளையங்கோட்டை தியாகராஜர் நகர் சகோதரி ஹெச் கண்ணம்மா அவர்களின் தொகுப்பில் பாடல்கள் இடம்பெற்றன. ஒவ்வொரு பறவைகளை மையமாக வைத்து பாடல்கள் தொகுப்பில் இடம்பெற்றன. பாடல்கள் அனைத்தும் மிக இனிமையாக இருந்தது. பாடல்களை மிக அருமையாக தொகுத்து வழங்கிய பாளையங்குடி தியாகராஜ நகர் சகோதரி ஹெச் கண்ணம்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி. அறிவிப்பாளர் சகோதரர் முத்து அபிஷேகம் அவர்களுக்கும் நன்றி பாராட்டுகளையும், இயக்குனர் அவர்களுக்கும், அறிவிப்பாளர் அனைவருக்கும், 102.6 FM அகில இந்திய வானொலி நிலையத்துக்கும் மிக்க நன்றி நன்றி நன்றி வணக்கம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அவங்களோட கடிதம் தான் இன்னும் என் கேள்வி இருக்கு. என்ன அப்படின்னா, 7/9/2026 அன்று மதியம் 2 மணிக்கு அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் நேயர்களின் அன்பான கடிதங்களை நல்ல பொறுமையாக வாசித்த சகோதரி ஜெமிமா செபஸ்டியன் அவர்களுக்கு மிக்க நன்றி. ஆரம்பமே அமர்க்கலம் முதலில் கதை சொல்லி அதன் பின் அன்பின் வரிகள் நிகழ்ச்சிக்கு வந்தார்கள். மிக சிறப்பு. இந்த குக்கு நிகழ்ச்சியில் தினமும் வாட்ஸ்அப் சாய்ஸ் மூலம் ஒளிபரப்பு ஆகி கொண்டிருக்கிறது. அது வாரத்தில் 2 நாட்கள் மட்டுமே. நேயர்கள் தொலைபேசி வாயிலாக குக்கு நிகழ்ச்சி கொடுத்தால் மிக நன்றாக இருக்கும். அதே மாதிரி பொதுகை தும்பி நிகழ்ச்சியில் ஒரு நேயர் மட்டும் பேசி வருவதால் நிறைய நேயர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காமல் போய் விடுகிறது. ஆகையால் இந்த பொதுகை தும்பி நிகழ்ச்சி 2 நேயர்களுக்கு வாய்ப்பு

உப்பு கொடுத்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு ஐயா எழுதியிருக்காங்க. ஐயாவோட வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நே குக்கு அதாவது என்ன அப்படின்னா, பொதிகை தும்பில் ரெண்டு பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயா ஒரு நேருக்கு 5 நிமிடங்கள் கொடுக்கப்படுது, 2 நேருக்கு வாய்ப்பு கொடுத்தோம் அப்படின்னா 10 நிமிஷம் ஆயிரும். அதனால் அதிகமான பாடல்கள் ஒளிபரப்ப முடியாது, அதனால் ஒரு நேருக்கு தான் வாய்ப்பு கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் யோசிக்க முடியும். ஏன் அப்படின்னா, நிகழ்ச்சியில் பாடல்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒளிபரப்பணும், அதனால தான் இப்படி பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் மனதில் கொள்ளணும் அப்படின்னு கனிவாக கேட்டுக்கிறோம். அடுத்தது முருகன் அவங்களோட கடிதம் தான், நிறைவான கடிதம் என்ன அப்படின்னா, மதிப்பிற்குரிய நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் அறிவிப்பாளர் அனைவருக்கும் வணக்கம். நலம் நலம் அறியாவல் 8/9/2026 அன்று 9:30 இலக்கியச்சார நிகழ்ச்சியில் கவிஞர் புலமைப்பித்தன் அவர்களின் நினைவு நாளை ஒட்டி கவிஞர் புலமைப்பித்தன் அவர்கள் பற்றி சகோதரி மிக அருமையாக சொன்னார்கள். நிகழ்ச்சியில் கவிஞர் புலமைப்பித்தன் அவர்கள் இயற்றிய பாடல்களால் இடம்பெற்றன. பாடல்கள் அனைத்தும் மிக அருமையாக இருந்தது, நிகழ்ச்சியும் மிக நன்றாக இருந்தது. நிகழ்ச்சியை வழங்கிய சகோதரிக்கும் மனமார்ந்த நன்றி, நன்றி, நன்றி. நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் அறிவிப்பாளர் அனைவருக்கும் பாராட்டுகள், நன்றி, நன்றி அப்படின்னு சொல்லிட்டு பி முருகன் மேலச்சவளர் இருந்திருக்காங்க. இவ்வளவு கடிதங்களை எழுதிய அந்த அன்பான உள்ளங்களுக்கு நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறோம். இவ்வளவு தூரம் எங்களை நீங்கள் வந்து எங்களோட நிகழ்ச்சியை நீங்கள் கேட்கறது அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தருவது. இப்போ நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. மின்னலை திரைப்படத்தில் இருந்து

நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

நேரம் 2:38 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில், அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாரோட கடிதம் என் கையில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு எஸ்பி பாபு மற்றும் சரஸ்வதி அவங்களோட கடிதம் தான் என் கையில் இருக்குது. என்ன எழுதியிருக்காங்கன்னா, 5/9/2026 அன்று மாலை புதுகி தும்பி கேட்டோம், மகிழ்ந்தோம், ரசித்தோம். அன்று 2 நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததும் மிக்க மகிழ்ச்சி, நன்றிங்க. இதே போல் தொடர்ந்து 2 நேயர்களுக்கு பங்கு பெற வாய்ப்பு கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் அன்று விஜய் ஆண்டனி இசையில் வளம் வந்த பாடல்கள் ஒலிக்க கேட்டு மகிழ்ந்தோம். தொகுத்து வழங்கிய நமது பண்பலை தொகுப்பு வழங்கிய சகோதரிகள் சாய்ரா, பானு, ஐஷு, வினோ இருவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க பாபு சார். அடுத்தது என்னென்னா, அவங்களோட கடிதம் தான் என் கையில் இருக்குது. என்னென்னா, 5/9/2026 அன்று மாலை 5 மணிக்கு வளம் வந்த ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் நீங்கள் பார்த்த முதல் திரைப்படம் எது? கலந்து கொண்டு பேசிய ஒவ்வொரு நேயர்களும் தாங்கள் பார்த்த முதல் திரைப்படம் எது, எப்போது என்று அழகிய பட நிகழ்வின் பக்கம் சுவாரஸ்யமாக சொல்லி மகிழ்ந்தார்கள். மேலும் அன்று எஸ்பிபி சித்ரா ஜோடி பல பாடல்கள் அன்று 1 மணி நேரம் கேட்டு மகிழ்ந்தோம். வழங்கிய பண்பலைக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அவங்களோட கடிதம்னா இன்னும் என் கையில் இருக்குது. என்ன எழுதியிருக்காங்கன்னா, 6/9/2026 அன்று ஆனந்த பூங்காற்று தந்தவனம் குழந்தைகளை வளர்ப்பது இன்று எளிதா கடினமா என்ற தலைப்பில் வளம் வர கேட்டு மகிழ்ந்தோம். கலந்து கொண்டு பேசிய ஒவ்வொரு நேயர்களும் தங்களது அனுபவ கருத்துக்களை நிகழ்வின் பக்கம் அழகாக எடுத்து கூறிய விதம் அருமை. இன்றைய காலகட்டத்தில் பெற்றோர்கள் இருவரும் வேலைக்கு செல்வதால் குழந்தைகளை வளர்ப்பது கடினம்தான் என்றும் பாட்டிகள் தான் குழந்தைகளை வளர்க்கிறார்கள் என்ற கருத்து மேலோங்கி ஒழித்தது மிகச் சிறப்பு. நல்ல நிகழ்வை ரசிக்க தந்த நமது பண்பலைக்கு தொகுத்து வழங்கிய சகோதரி கார்த்திகா அவர்களுக்கும் பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஐயா முள்ளக்காடு பாபு ஐயா அவர்களோட கடிதம் தான் இன்னும் என் கையில் இருக்கு. என்ன எழுதியிருக்காங்கன்னா, 7/9/2026 காலை ஆனந்த பூங்காற்று தந்த வண்ணம் என்ன அப்படின்னா, இன்றைய சூழ்நிலையில் பொருட்களை தேவிக்க வாங்குகிறோமா அல்லது ஆஃபருக்காக வாங்குகிறோமா என்ற தலைப்பில் விவாதம் வளம் வர கேட்டு செவிமடுத்தோம். இந்திய சமூகத்தில் நடக்கும் நிகழ்வை கலந்து கொண்டு பேசிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் அழகாக சொல்லி எல்லோருக்கும் நல்ல படிப்பினை தந்தது மிகச்சிறப்பு. நமது நேயர்கள் மஞ்சள் நீர்காயில் சிங்காரவேல் கே என் பாளையம் பேச்சுமுத்து இருவரும் சிறப்பாக கருத்தை பகிர்ந்தார்கள். இருவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நிகழ்வை ரசிக்கும்படி தந்த நமது பண்புகளுக்கும் தொகுத்து வழங்கிய ஜெமிமா அவர்களுக்கும் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கடிதம் எழுதியிருக்காங்க. அவங்களோட கடிதம் தான் இன்னும் 2 கடிதம் கையில் இருக்கு. என்ன அப்படின்னா, 7/9/2026 அன்று மதியம் 2 மணிக்கு அன்பின் வரிகள் நேயர்களின் கடிதம் வாசிப்பின் நிகழ்வில் நேயர்களின் அனைத்து கடிதங்களையும் வாசித்து மனக்குமுறலை போக்கிய அன்பு சகோதரி ஜெமிமா செபஸ்டின் அவர்களுக்கு அன்பு கலந்த நன்றியுடன் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தொடரட்டும் அப்படின்னு

எழுதியிருக்காங்க. அவங்களோட கடிதம் யாராவது, தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு எஸ்பி பாபு சரஸ்வதி இவங்களோட கடிதம், நிறைவான கடிதம் என்ன அப்படின்னா, 8/9/2026 அன்று ஆனந்த பூங்காற்று தந்த வண்ணம் இன்றைய இளைஞர்களுக்கு சவால் வேலைவாய்ப்பா மன அழுத்தம் என்ற தலைப்பில் வளம் வர கேட்டு செவிமடுத்தோம். கலந்து கொண்டு பேசிய ஒவ்வொரு நேயர்களும் தங்கள் அனுபவ கருத்துக்களை நிகழ்வின் பக்கம் அழகாக சொல்லி மகிழ்ந்தார்கள். வேலைவாய்ப்பு தான் இன்றைய இளைஞர்களுக்கு பெரும் சவால் என்று கருத்து மேலோங்கி ஒழித்தது. பயன் பெற தந்த நமது பண்பலைக்கும் தொகுத்து வழங்கிய சகோதரி ஜோனா, என் பேர் எழுதல நானே சொல்லிக்கிறேன், ஜோனா அவர்களுக்கும் அன்பு கலந்த நன்றிகள் பல அப்படின்னு சொல்லிக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, அன்னைக்கு வந்து அதாவது சுதா பால்ராஜ் ஒரு கடிதம் போட்டாங்க, உடையாம்புலி சுதா பால்ராஜ், அது என்னன்னா ரம்யா திவ்யா ரெண்டு பேரும் யாரோ ஒருத்தர் பேர் தெரியலன்னு சொன்னேன், ரம்யா வந்து சொல்லிட்டு போறா, அது நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்ணோம், நாங்கள் ரெண்டு பேரும்

அடுத்ததாக யாரோட கடிதம் என் கையில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மஞ்சள் நீர் காயல் எம் சிங்காரவேல், ஆத்தூர் முத்து மாலை, ஸ்ரீவைகுண்டம் கோமதி, இவங்களோட கடிதம் தான் என் கையில் இருக்குது. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, 5/9/2026 அன்று மாலை ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் முதலில் நீங்கள் பார்த்த படம் என்று எல்லா நேயர்களும் கடந்த காலத்தில் பார்த்த படங்களையும் அதில் இடம்பெற்ற பாடல்களையும் சொல்லி அசத்தினார். அதில் நானும் என் அனுபவத்தை சொன்னேன், அன்பு அறிவிப்பாளர்களும் சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அடுத்தது அவங்களோட கடிதம் தான், இன்னொரு கடிதம் என் கையில் இருக்குது. 6/9/2026 அன்று இரவு இலக்கிய சாரலில், இலக்கிய காலத்தில் மனிதர்கள் அசைவ சாப்பாட்டில் தேன் கலந்து சவைத்து பல காய்களையும் கொண்ட கதம்ப கூட்டை சமைத்து உண்டு பல ஆண்டுகள் வாழ்வதையும், அதில் ஆல்ரவுண்டர் கபில்தேவ் அவர்கள் அருமையாக இதே ஊஞ்சலில் ஆட வைத்தார். அவர்களுக்கும் நிலை பண்பலைக்கும் பாராட்டுக்கள்னு கபில்தேவுக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. இப்போ அடுத்ததாக யாரோட கடிதம் என் கையில் இருக்குது அப்படின்னா, மாலதி பாளையங்கோட்டையிலேருந்து எழுதியிருக்காங்க. ரெண்டு கடிதம் எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னா, நிலை இயக்குனர் அவர்களுக்கு வணக்கம். 4/9/2026 அன்று கிருஷ்ண ஜெயந்தி அன்று ஒளிபரப்பிய ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் சந்தியா நேர்களிடம் கேட்ட கேள்விகளும் பேசிய விதமும் கலகலப்பாக இருந்தது. மேலும் பாடல்கள் அனைத்தும் அருமை. 11 மணிக்கு ஒளிபரப்பு மனித நாடு நிகழ்ச்சியில் வந்த கண்ணன் பாடல்கள் அருமை அப்படின்னு எழுதியிருக்காங்க. மாலத்தி பாளையங்கோட்டையில் எழுதியிருக்காங்க. அவங்க இன்னொரு ஒரு கடிதமும் எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னா, 6/9/2026 அன்று ஒளிபரப்பிய சிநேகிதிய நிகழ்ச்சியில் சந்தைக்கு சென்ற நினைவுகள் மிகவும் அருமை. 1 மணிக்கு நடந்தான நிகழ்ச்சியில் நாட்டு சர்க்கரை பயன்கள் மேலும் எஸ்பிபி பாடல்கள் அனைத்தும் சிறப்பாக இருந்தது. அன்று 3 மணிக்கு ஒளிபரப்பிய சிதம்பரம் கோயில் பெருமையும் கூடவே அந்த கிளாசிக்கல் பாடல்களும் சூப்பராக இருந்தது. 4 மணிக்கு ஒளிபரப்பிய பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் வரும் புதிர்கள் கேள்விகள் அனைத்தும் அருமையாக இருந்தது. நிகழ்ச்சியை ஒளிபரப்பிய ஐஷு வினோக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் அப்படின்னு ஐஷு வினோக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் குவிஞ்சிட்டே இருக்கு. இப்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, ராமன் தேடிய சீதை திரைப்படத்திலிருந்து.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.

நேரம் 2:48 இணைந்திருக்கிறோம். ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாரோட கடிதம் என் கையில் இருக்குது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, கவிஞர் பாப்பா கூடிய ரா செல்வமணி, உக்கரன்கோட்டை மணி சாத்தான்குளம் எம் எஸ் மயில் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, 4/9/2026 சுகமான ராகங்கள் புதுக்குடி கனகவள்ளி புதுக்குடி கனகவள்ளி சுகமான ராகம்.

உயிருக்கலாம் ஆகியோருக்கு நன்றி. 102.6 எஃப்எம்ல ஒளிபரப்பு முத்து அபிஷேகம், தேங்க்ஸ், சூப்பர் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன முத்து அபிஷேகம் அவர்களை பாராட்டி பாராட்டி எழுதியிருக்காங்க. வீரபாண்டியன் மருதுகுளத்துலேருந்து அடுத்தது அவங்களோட கடிதம் தான் என் கையில் இருக்க என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, 7/9/2026 9:30 நல்ல ஏர் எஃப்எம் ரெயின்போ 102.6 பண்பலை இலக்கிய சேரல் கேட்டேன். தமிழ் நாடக தலைமையாசிரியர் சங்கரதாஸ் சுவாமிகள் அவர்கள் பிறந்த தினத்தன்று சங்கரன் அவர்களை பற்றிய தகவல் வழங்கிய நிலை பண்பலைக்கு பாராட்டுகள். தூத்துக்குடி மாவட்டம் காட்டுநாயக்கம்பட்டியில் பிறந்த முதல் நாடகத்தில் நடித்து பின்னர் நாடக ஆசிரியராக பணி செய்தார். இவரது படைப்புகளில் 40/18 வெளியாகி உள்ளது. மேலும் பல தகவல் வழங்கிய அறிவிப்பாளர் எங்க முத்து அபிஷேகம். எப்பவும் முத்து அபிஷேகத்தை பத்தி சொல்லும்போது எங்க முத்து அபிஷேகம் அப்படின்னு ரொம்ப உரிமையா சொல்லியிருக்காங்க. முத்து அபிஷேகம் அவர்களுக்கும் நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கலாம். அடுத்ததா யாரோட கடிதம் என் கையில இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, தென்காசி குத்தாலிங்கம் அவங்களோட கடிதம் தான் என் கையில இருக்கு. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, 30/8/2026 8:50 இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியில் தையல்காரர் பற்றிய ஒரு நகைச்சுவை செய்தியை தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களின் ஒளிப்பதிவீடு ஒழித்தது. அது நகைச்சுவையாகவும் சிந்திக்கும் விதத்திலும் இருந்தது. என்னை போன்ற தையல்காரர்கள் விழுந்து விழுந்து சிரித்திருப்பார்கள் என நம்புகிறேன். 31/8/2026 புதிய தும்பி சூப்பர், ரம்யா சுமித்ரா பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர். அன்று மாலை 5 மணிக்கு படமும் பாடலும், 1981 சூப்பர். அதில் உள்ள பாடல்களை அப்படியே பாடி காட்டினார் ரம்யா, அது நன்றாக இருந்தது. 3/9/2026 மாலை 4 மணிக்கு புதிய தும்பி சூப்பர், ஆகாஷவாணியின் அசத்தலான அறிவிப்பாளர் சுமித்ரா மற்றும் ரம்யா சிறப்பாக விளையாடினார்கள். 3/9/2026 மாலை 5 மணிக்கு படமும் பாடலும் சூப்பர், 1983 பாடல்கள் கேட்டு ரசித்தம். 4/9/2026 கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு கிருஷ்ணன் பாடல்கள் ஒளிபரப்பிய அவர்களுக்கு நன்றி, சந்தியா அவர்களுக்கு நன்றி நன்றி அப்படின்னு எழுதியிருக்காங்க. அடுத்த கடிதமும் தென்காசி குற்றாலிங்கம் குத்தாலிங்கம் அவங்களோட கடிதம் தான் என் கையில் இருக்குது. பிரியமுடன் பிரேமி, அதை ரொம்ப அழகாக அழுத்தி வேறு எழுதியிருக்காங்க. பிரேமி பார்த்தா இப்போ தலகால் புரியாது அப்படி இருக்குது. 5/9/2026 காலை 9 மணிக்கு ஆனந்த பொங்காட்சி நிகழ்ச்சியில் சமையலறை பற்றிய தலைப்பு அருமையாக இருந்தது. அதில் நேர்கள் பேசிய கருத்துக்கள் அற்புதம். தலைப்பை உருவாக்கிய தலைவி பிரேமி அவர்களுக்கு பாராட்டுக்கள். 4:00 பொதுகை தும்பியில் ஐஷு வினோ ஷர்மிளா ஷியாம் அதாவது ஷாயிரா பானு தான் எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஷாயிரா பானு இணைந்து நன்றாக விளையாடினார். கலகலப்பாக இருந்தது. மாலை 5 மணிக்கு ஞாபகம் மருந்து நிகழ்ச்சியில் முதலில் பார்த்த சினிமா என்கிற தலைப்பில் அருமை. நல்ல சுவாரஸ்யமான தலைப்பை உருவாக்கிய ஐஷுவுக்கு பாராட்டுகள். ஐஷுவும் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளில் பாடல்கள் சிறப்பு பெற்றதாக நான் அளிக்கிறேன் பட்டதாக அடைகிறது. ஒரு குறிப்பிட்ட சினிமா கலைஞர்களின் பாடல்களை ஒளிபரப்புவது அவரது தனிச்சிறப்பு. பாராட்டுக்கள் ஐஷு. சுபகலாவை எங்கே ஆலையே காணும், சீக்கிரம் வர சொல்லுங்க நிகழ்ச்சிக்காக. அலைகள் அழைக்குது, ரேடியோ அலைகள் அப்படின்ட்டு எழுதியிருக்காங்க. சுபகலா எங்கே இருந்தாலும் உடனடியாக ஆடுகளத்திற்கு வரவும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து சொல்லிக்கிறோம். சுபகலா எங்கே இருந்தாலும் வரவும். அடுத்ததாக என்ன அப்படின்னா, மாலதி பாளையங்கோட்டையில் எழுதியிருக்காங்க. என்ன அப்படின்னா, 5/9/2026 சனிக்கிழமை அன்று ஒளிபரப்பிய 12 மணி சிநேகிதி நிகழ்ச்சியில் ஆரம்பத்தில் சொன்ன கருத்து அருமை. மேலும் ஒளிபரப்பிய பாட்டுகள், ஒரு நபருடைய பாடல்கள் அனைத்தும் சூப்பர். 1 மணிக்கு ஒளிபரப்பு நடந்தான நிகழ்ச்சியில் பூண்டின் பெருமை பற்றி பேசிய விதம் அருமை. மேலும் TMS சுசிலா பாடல்கள் அனைத்தும் இனிமை. திரையருவி நிகழ்ச்சியில் சிற்பி பாடல்கள் அனைத்தும் அருமை. 5 மணிக்கு ஒளிபரப்பிய ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் தியேட்டரில் பார்த்த முதல் பட அனுபவம் இடைக்கால பாடல்களும் மிக அருமை. மேலும் ஐஸ்வை நிகழ்ச்சியில் ஒளிபரப்பிய பாடல்கள் அனைத்தும் ஒரே ஃப்ளவர்ஸில் வருது. அவருக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. அடுத்ததாக யாரோட கடிதம் என் கையில் இருக்கு அப்படின்னா, ஹெச் கண்ணம்மா ஹரிபுத்திரன் அப்படின்னு எழுதியிருக்காங்க. தியாகராஜா நகர்ந்து எழுதியிருக்காங்க. மதிப்பிற்குரிய இயக்குனர் அவர்களுக்கும் நேயருக்கும் நெஞ்சார்ந்த அறிவிப்பாளர் சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம் எழுதியிருக்காங்க. அம்மா வணக்கம் எழுதிக்கிறோம். என்னென்ன சுகுமான ராகங்களுக்கு பறவைகளின் தொகுப்பையும் கவிதைகளையும் ஒளிபரப்பியதுக்காகவும் நன்றியும் வாழ்த்துக்களும். சகோதரர் முத்து அபிஷேகம் சிறப்பாக தொகுத்து வழங்கினார், அவர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் எழுதிக்கிறோம். அம்மா உங்களுக்கு நாங்கள் நன்றியும் பாராட்டுகளையும் நாங்கள் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கோம். நன்றியும் பாராட்டுகளும் அம்மா. அடுத்ததாக என்ன யாரோட கடிதம் என் கையில் இருக்குது அப்படின்னா, மஞ்சள் நீர் காயர் சிங்காரவேலன் வீரவனூர் கருணாநிதி மம்சபுரம் மீனா மேலப்பாளையம் பிஸ்மி அவங்களோட கடிதம் அவருக்கும் அறிவிப்பாளர் முத்து அபிஷேகம் அவர்களுக்கும் நிலை பண்புகளுக்கும் அன்பான பாராட்டுகளாக இன்னைக்கு பாராட்டு மலை என்னவோ முத்து அபிஷேகம் தான் நினைக்கிறேன். அடுத்ததை யாரோட கடிதம் கையில் இருக்கு அப்படின்னா, கற்பகவல்லி ஜெயேந்திரன் 120 நடுத்தர் புதுக்குடியிலிருந்து காரு குறிச்சி புதுக்குடியிலிருந்து எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னா,
அன்பு நிறைந்த வானொலி நிலையத்திற்கு பணிபுரியும் பண்பாளர்களுக்கும் புதுக்குடி ஜெய கனகவழி ஜெயேந்திரன் வணக்கத்துடன் எழுதுவது கடிதம் என்ன அப்படின்னா, இங்கு நலம், அதுபோல் அனைவரும் நலம் நலம் அறியாவா அப்படின்னு எழுதிக்காங்க. நாங்கள் நலமாக இருக்கோம். 4/9/2026 அன்று இரவு 10 மணிக்கு சுகுமான ராகங்கள் பகுதியில் எங்களின் தொகுப்பினை வழங்கிய நிலைத்திருக்கும் நிகழ்ச்சியின் வாசித்து தொகுத்து வழங்கிய ஸ்ரீவை கோமதி அவர்களுக்கும்

அன்பு நன்றி நன்றி. அன்புநேயர் கற்பவள்ளி ஜெயேந்திரன் அப்படின்னு எழுதியிருக்காங்க. நிறைவாக யாரோட கடிதம் என் கையில் இருக்கு அப்படின்னா, பன்னீர்செல்வம் கன்னியாகுமரி மாவட்டம் ஆதலவிலை கன்னியாகுமரி மாவட்டம் பன்னீர்செல்வம் கி பன்னீர்செல்வம் அவங்களோட கடிதம் எனக்கு இருக்குது. அது ஒரு இன்னல் லெட்டர், அழகாக எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னா, திரு நிலைய இயக்குனர் அவர்களுக்கு வணக்கம் ஐயா. நிலைப்பண்பில் 102.6 ஒளிபரப்பாக நிகழ்ச்சிகள் எல்லாம் அருமையாக உள்ளது. குறிப்பாக பகல் 1 மணிக்கு ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு நாளும் மருத்துவ குறிப்புகள் கூறும் பழைய அருமையான பாடல்கள் ஒளிபரப்பக்கூடிய அந்த முறை, நான் தினமும் அதை கேட்பேன். நான் ஆரம்பத்தில், அதாவது சின்ன வயதில், இலங்கை வானொலியை கேட்டு வந்தேன். தற்சமயம் 66 வயதில் நெல்லைப்பண்பலை விரும்பி கேட்டு வருகிறேன். சில தினங்களுக்கு முன் எங்கள் ஊரில் அலைவரிசை சரியாக கேட்கவில்லை, வானொலி பெட்டியை திருப்பி வைத்து கிடைக்கவில்லை. அந்த சமயத்தில் எனக்கு கிறுக்கு பிடித்தது போல் ஆகிவிட்டது. அந்த சமயத்தில் நாகர்கோயிலில் ஒரு தனியார் எஃப்எம் ஆரம்பித்தார்கள். இதனால் தான் 102.6 பண்பலை கேட்கவில்லை என்று தவறுதலாக நினைத்து கொண்டேன். அதன் பிறகு 2 நாட்களில் அலைவரிசை சரியாக கேட்கிறது. நிகழ்ச்சிகள் அனைத்தும் அருமை. நிகழ்ச்சியை ஒளிபரப்பு செய்யும் அனைவருக்கும் நன்றி பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அவர்களுக்கும் நன்றியும் பாராட்டுக்கள் இருக்காங்க. தொடர்ந்து நீங்கள் வந்து கடிதம் எழுதிட்டே இருங்க. உங்களோட கடிதத்தை வாசிக்கும் போது மனசு அப்படியே பட்டாம்பூச்சி பறந்த மாதிரி இருக்குது. கடிதம் எழுதணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, 2 அட்ரஸில் அன்பின் வரிகள் நிலைய இயக்குனர் அவர்கள், அகில இந்திய வானொலி நிலையம், பாளையங்கோட்டை திருநெல்வேலி 6270002 அப்படிங்கிற அந்த அட்ரஸுக்கு நீங்கள் கடிதம் எழுதினீங்க அப்படின்னா, அந்த கடிதத்தை நாங்கள் அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் மறக்காம வாசிப்போம். என்ன அப்படின்னா, ஒரு சின்ன பையன் இருப்பான், அருண்னு ஒரு சின்ன பையன். சின்ன பையன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அப்பா வேலைக்காக வெளியூர் போயிருப்பார். போயிருந்தோடனே என் டெய்லி அப்பா கிட்டே பேசவே முடியாது. பேசணும்னு நினைப்பான், அப்புறம் பேசாமலே விட்டுறோம். அப்புறம் என்ன பண்ண ஆரம்பித்தான் அப்படின்னா, கடிதம் எழுத ஆரம்பித்தான். ஒவ்வொரு நாளும் கடிதம் தான், அப்பா நீங்கள் சீக்கிரம் வந்துடுங்க, நீங்கள் இல்லாத வீடு ரொம்ப நல்லாவே இல்லைப்பா அப்படின்னு டெய்லி லெட்டர் போட ஆரம்பித்தான். ஆனால் அது அப்பாவை போய் கேட்க சேர்ந்துடவே இல்லை. ஏன்னா அப்பாவுக்கு அட்ரெஸ்ஸே தெரியாது, அப்பா எந்த ஊரில் இருக்காங்கன்னே தெரியாது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அப்பா திடீர்னு வீட்டு வாசலில் வந்து நின்னாங்க. அருண் ஓடி போய் அப்பாவை கட்டுப்பிடிச்சான். அப்பா என்னப்பா அப்படின்னு, உன் கடிதம், என் கடிதத்தை பார்த்து ஓடி வந்துட்டிங்களா அப்படின்னு கேட்டேன். உன் கடிதத்தில் நான் படிக்கலப்பா, ஆனால் உன்னை பார்க்கணும் அப்படின்னு என் மனசில் தினமும் ஒரு எண்ணம் வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். அருண் சிரித்தான். அப்போ தான் அவனுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. சில கடிதங்கள் முகவரிகளை தேடி செல்லுது, சில கடிதங்கள் முகவரி இல்லாமலே மனசு சென்றடையுது. என்னதான் குறுஞ்செய்தி அனுப்பினாலும் கையால் எழுதப்பட்ட கடிதங்கள் அப்படிங்கிறது, அது அந்த அன்பும் அந்த நினைவுகளும் ஒரு தனித்துவமானது தானே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அன்போடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருந்தேன் நான் உங்கள் சுட்டிப்பன் ஜோனா. நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது. நாணயம் திரைப்படத்திலிருந்து மறுபடியும் இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். டாடா, பை பை. பாடலை தொடர்ந்து கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

தொடங்குவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் ஆராய்ச்சி பயன்பாடுகளுக்கு மத்திய அரசு ஊக்கம் அளித்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். நாடு முழுவதும் 5 ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதோடு கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்க உதவிடும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தமிழக அரசு ஆட்சி நிர்வாகத்தையும் சினிமா படப்பிடிப்பு போல் நடத்துவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். மக்கள் நலனில் அக்கறையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினை தொடர்ந்து நீடிப்பதாகவும் இதனை களைவதற்கு தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ளவில்லை என்றும் அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழக தலைமையிலான மதச்சார்பற்ற சமூக நீதி வெற்றி கூட்டணி சார்பில் மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திருமதி மரகதம் குமரவேலும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திருமதி சத்யபாமாவும் போட்டியிடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. போதைப் பொருட்கள் மற்றும் இணையதள குற்றங்களுக்கு எதிரான விழிப்புணர்வு முகாமை சென்னை பெருநகர காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் இன்று தொடங்கி வைத்தார். கொரியாவில் இன்று தொடங்கிய உலக பாரா துப்பாக்கிச்சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால் வெள்ளிப்பதக்கத்தையும் அவனி லெஹரா வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: வணக்கம் நேர்களே, நேரம் பிற்பகல் 3:03 ஆயாச்சு. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 இணைகிறோம் திரையறிவி நிகழ்ச்சியோடு. பொதுவாக நம்ம திரைப்படங்களில் ரசிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். சிலருக்கு பாட்டு பிடிக்கும், சிலருக்கு சண்டை காட்சிகள் பிடிக்கும், சிலருக்கு வசனங்கள் பிடிக்கும், சிலருக்கு படத்தோட கதை பிடிக்கும். ஆனால் நாம் அறியாமையே ரசித்த விஷயம் அப்படின்னா இந்த படத்துடைய ஓப்பனிங் வரும் இல்லையா, டைட்டில் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த படத்துடைய பேர், அதில் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க, இசையமைப்பாளர் யார், தயாரிப்பாளர் யார் அப்படின்னு பேர் வரும். அந்த மாதிரி டைட்டில் கார்டு வரக்கூடிய சமயத்தில் சில பாடல்கள் வந்து வரும். அப்படி படத்தோட ஆரம்பத்தில் அந்த படத்தோட பேரை தொடர்ந்து அந்த பேர் அவங்க நடித்தவங்கெல்லாம் வரும் இல்லையா, அந்த சமயத்தில் வரக்கூடிய பாடல்களை, சில சமயம் அந்த படத்தோடைய கதை ஆரம்பிக்கக்கூடிய பகுதியாக அது இருக்கும். இல்லாட்டி ஒரு கதாபாத்திரத்தை விவரிக்கக்கூடிய பாடலாக இருக்கும். அப்படியே அந்த கதைக்குள்ளே நம்மளை கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அந்த டைட்டில் கார்டில் வரக்கூடிய பாடல்கள். அப்படி 80களிலிருந்து இப்போ வரைக்கும் நம்ம பார்த்து ரசித்த, கேட்டு ரசித்த ஒரு சில அந்த டைட்டில் கார்டில் வரக்கூடிய பாடல்களை தான் இன்றைக்கி திரையறிவு நிகழ்ச்சியில் கேள்விகளாக கொடுக்க போகிறேன். அதை நேர்களும் கண்டுபிடிக்கலாம். நேர்களே நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் 0462-256-1132, அப்படி இல்லாட்டி 0462-256-1133 அப்படிங்கிற நம்பருக்கு நம்ம நிகழ்ச்சியோட முதல் நேயர் வாங்க. வணக்கம். நல்லா இருக்கிறேன், நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா?
1: உங்க மேஜிக் கேட்டுக்கிட்டே நல்லா இருக்கேன் மேடம்.
0: ஓகே சார், இதோ உங்களுக்கான பாடல் கேளுங்க.

0: கோஷ சாம்ராஜ்யமே.
1: கண்டுபிடிச்சிங்களா என்ன பாட்டுன்னு?
2: கல்யாண மாலை அந்த பாட்டு மேடம்.
1: அதான் படம் பேரு?
2: படம் பயத்தில இது இந்த சங்கமத்துல நடிச்சிருப்பாங்களா அவங்க தான் பாட்டு.
1: அதே ஹீரோ, அதே ஹீரோ தான், ஹீரோ தான். சூப்பராக கண்டுபிடிச்சிங்க. சரியான என்ன படம் அப்படிங்கறத மட்டும் தான் நீங்க இன்னும் கண்டுபிடிக்கல, அதை அடுத்த நேரத்தை கேட்டுடலாமா? நன்றி, நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. ஸோ முருகன் சார் வந்து அந்த பாட்டு வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணை அப்படிங்கிற பாட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் அது வந்து என்ன திரைப்படம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கல. அடுத்த நேர் கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்க்கலாம். வாங்க. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுறீங்க?
3: ராமநாதபுரம் சாத்தன்குடியிலிருந்து முருகன்.
1: முருகன் சார், உங்களுக்கு தெரிஞ்சதா ரெண்டாவது முருகன் நிகழ்ச்சியில் வந்திருக்கீங்க?
3: ஆமாம். நல்லமா இருக்கீங்களா மேடம்?
1: நல்லமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கு மேடம்.
1: சரி, நீங்க கண்டுபிடிச்சீங்களா அது என்ன படம்னு?
3: ஆமா, அது இப்போ கல்யாண மாலை போட்டிகள் அந்த பாட்டா?
1: ஆமா, அது என்ன படம்னு தெரிஞ்சதா?
3: ஆமா, அது வந்து புது புது அர்த்தங்கள்.
1: அதேதான், அதேதான், அதேதான். சூப்பரா கண்டுபிடிச்சீங்க, வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. முதல் முருகன் வந்து, முதல்ல வந்த வீரபாண்டிய புலிகுளம் முருகன் வந்து பாட்டு கண்டுபிடிச்சாரு, அடுத்து வந்த சாத்தான்குடி முருகன் வந்து படத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி, இந்த கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே அப்படிங்கிற பாடல் வந்து புது புது அர்த்தங்கள் படம் தொடங்கி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிஷம் கழித்து தான் இந்த பாட்டு வந்து வரும். ஒரு பாடகருடைய வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும், அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்ன அப்படின்னு சொன்ன படம் தான் இந்த புது புது அர்த்தங்கள் திரைப்படம். அதில் இடம்பெற்ற ஒரு சூப்பரான பாடலை நம்ம இப்போ கேட்டோம். அந்த காலத்தில் இளையராஜாவோட இசையில் நிறைய டைட்டில் கார்டு பாடல்கள்லாம் வந்திருக்கு. அப்படி எங்கள் ஊர் பாட்டுக்காரன் திரைப்படத்தில் இளையராஜா குரலில் பாடின ஒரு பாடல் இப்போ நம்ம கேட்கலாம்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மாமா, என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணணும் சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
6: எஃப்எம் ரெயின்போ 102.6 இது திரையருவி. இன்னைக்கு டைட்டில் கார்டில் வரக்கூடிய பாடல்களை தான் கொடுத்துட்ருக்கேன். அதுவும் 80களில் இளையராஜாவோட படங்கள் இசையமைச்சிருக்காங்க அப்படின்னாலே நிறைய பாடல்கள் வந்து இளையராஜா குரல்லையே கூட இருக்கும். அப்படி தான் இப்போ எங்கள் ஊர் பாட்டுக்காரன் திரைப்படத்துலேருந்து அவர் குரலில் பாடல் கேட்டோம். இளையராஜாவோட தம்பி கங்கை அமரன் இயக்கின இந்த படத்தில் இந்த பாடல் நம்ம கேட்டோம். எங்கள் ஊர் பாட்டுக்காரன் பாடல் கேட்டோம். கங்கை அமரனோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இப்போ அந்த டைட்டில் கார்டில் அந்த பேர் வருது, பேக்ரவுண்டில் பாடல் ஒலிக்குது. அந்த சமயத்தில் அந்த பேர் வரும்போது, அந்த இப்போ ஹீரோ ஹீரோயின் பேர் வருது அப்படின்னா, அந்த இடத்துல அவங்களுடைய பிக்சரும் வர்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இதுதான் அவங்களோட ஸ்பெஷல். அடுத்ததாக கங்கை அமரன் இயக்கத்தில் இளையராஜா இசையமைத்த ஒரு படத்துலேருந்து தான் பாடல் நம்ம கேட்க போகிறோம். அதனையர்கள் கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்த்துடலாம். வாங்க. வணக்கம்.
7: வணக்கம்.
6: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
7: சென்னையிலேருந்து மாலினி தேவி பேசுகிறேன்.
6: மாலினி தேவி, ஓகே. உங்களுக்கான பாடல் இதோ.

0: கண்டுபிடிச்சிங்களா என்ன பாட்டுன்னு தெரிஞ்சதா?
1: ராமராஜ் சார் படம் தானே?
0: அதே தான். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. கனகா நடிச்சிருப்பாங்க, கனகா நடிச்சிருப்பாங்க, கோவை சரளா நடிச்சிருப்பாங்க, கரகாட்டக்காரன். அதே தான் அதே தான். பாட்டோட ஸ்டார்டிங் சொல்ல முடியுமா? பாட்டோட ஸ்டார்டிங் தெரியல. கரகாட்டக்காரன் படம் கண்டுபிடிச்சிட்டீங்க. சரி, அடுத்த நேர் வந்து கண்டுபிடிக்கிறாங்களான்னு
1: பார்த்துடலாமா?
0: நன்றி நன்றி. கரகாட்டக்காரன் படத்தில் வந்த பாட்டு தாங்க, ராமராஜன் பாட்டு தாங்க, அதை நான் அடித்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அது என்ன பாட்டு அப்படிங்கிறத அடுத்த நேர் கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்த்துடலாம். வாங்க, வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? அந்த பாட்டுக்கள் பல விதம் தான். ஓகே, சூப்பர்.
1: ராமராஜன் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க.
0: ஓ சரி சரி சரி, சூப்பரா கண்டுபிடிச்சீங்க. பேர் சொல்லிருங்க.
1: என் பேரு மாரியம்மாள் மேடம்.
0: மாரியம்மாள் எந்த ஊர்ல இருந்து?
1: கஸ்டமர் தூத்துக்குடி.
0: தூத்துக்குடி இளந்தைப்பட்டி மாரியம்மாள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நிறைய

0: மாரியம்மாள் இருக்காங்க, குழம்பிட கூட. இப்ப கூட நிகழ்ச்சியில பாத்தீங்களா, ரெண்டு முருகன் வந்தாங்க, நான் குழம்பிடுவோம்ல,
1: அதனாலதான்.
0: அதே மாதிரிதான் சரி, சூப்பரா கண்டுபிடிச்சிங்கம்மா, வாழ்த்துக்கள், நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. அதுவும் அவரோட நிலைமையை சொல்கிற மாதிரி அந்த பாட்டு, இந்த கரகாட்டக்காரன் படத்தில் வர மற்ற பாடல்கள்லாம் கங்கைம்பரன் தான் எழுதியிருப்பார், இந்த பாட்டை மட்டும்தான் இளையராஜா வந்து எழுதியிருப்பார். அதுவும் அந்த வரும்போது கூட இந்த பாடலை எழுதி பாடிக்கொண்டிருப்பவர் எங்கள் உங்கள் இளையராஜா அப்படின்னு அந்த டைட்டில் கார்டில் வரும். ஸோ சூப்பரான பாடல் அழகாக கண்டுபிடிச்சாங்க இல்லையா. இப்போ திரையருவி நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நாம் கேட்க போகிறோம், ஆண் பாவம் திரைப்படத்திலிருந்து.

0: திரையறிவி நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இருக்கு. இன்னைக்கு திரையறிவி நிகழ்ச்சியில் டைட்டில் கார்டில் வரக்கூடிய பாடல்களை தான் கேள்விகளாக கொடுத்துட்ருக்கிறேன். நேர்களும் அட்டகாசமாக கண்டுபிடிச்சிட்ருக்குறாங்க. நம்ம நிகழ்ச்சியில் நேராக அடுத்த நேர் யார் எங்கிறது அப்படின்னு பார்த்துடலாம். வாங்க, வணக்கம். வணக்கம்
1: மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுகிறீங்க? உடையாம்புலியிலிருந்து பத்மா. தயாரா இருக்கிறீங்களா? ஓகே, சரி. உங்களுக்கான பாடல் இதோ கேளுங்க.

0: நானா கதைகள்.
1: ஓகே, கண்டுபிடிச்சிங்களா? பாட்டே வந்துருச்சு. சரி, என்ன படம் என்ன படம் சொல்லிருங்க?
2: மைக்கேல் மதன காமராஜா.
1: மைக்கேல் மதன் காமராஜனான்னு கேக்குறீங்களா?
2: ஆமா.
1: டவுட்டாலாம் கேட்கக்கூடாது. இது வந்து ஆமாவா இல்லையா, ரெண்டில் ஒன்று சொல்லுங்கள். இந்த படமா இல்லையா?
2: அதான் நினைக்கிறேன்.
1: அதான் நினைக்கிறீங்க. நீங்கள் நினச்சதை வீண் போகல, அது கரெக்டு தான். மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்தில் உள்ள பாடல் தான். ரம்யா கண்டுபிடிச்சிங்க, வாழ்த்துக்கள். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
3: தேவிஸ்ரீ பேசுகிறேன்.
1: ஓகே தேவிஸ்ரீ, ரெடியாக இருக்கீங்களா?
3: ரெடியா இருக்கேன். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம்.
1: அதை சொல்லாம விட்டுட்டீங்க. சரி, ஓகே, மதிய வணக்கம் உங்களுக்கும். சரி, இந்தாங்க உங்களுக்கான பாடல்.

0: சொல்லுங்க பாப்பா என்ன பாட்டுன்னு.
1: மைதிலியே என்ன நீ
0: காதலியே. ஓகே
1: காதலியே
0: சூப்பர். என்ன படம்?
1: உறவை காத்து கிளீன் பாக்குறேன்.
0: இல்ல இல்ல இல்ல, அந்த படத்தோட பாதி பேரு அந்த பாட்டுலயே வந்துச்சு. மைதிலி. மைதிலி
1: காதலி.
0: அதேதான் அதேதான் அதேதான். சூப்பர் சூப்பர்.
1: ராஜேந்தர் பாட்டு.
0: ஆமா ஆமா, அழகா கண்டுபிடிச்சீங்க. ஆமா ஆமா, சூப்பரா கண்டுபிடிச்சீங்க. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள்.
1: நன்றி, வணக்கம். பேசுறமா, மகிழ்ச்சி
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. எண்பதுகளில் இளையராஜா ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த பக்கம் டி ராஜேந்தர் அவர்களும் இளைஞர்களை மனசை அப்படியே கொள்ளையடிச்சாங்கன்னு தான் சொல்லணும். இவருடைய படங்கள்லேயும் நிறைய பாடல்கள் வந்து, டைட்டில் பாடல்கள் இவரே வந்து பாடியிருக்கிறாரு. அது இப்போ நம்ம கேட்டோம் இல்லையா, இன்னாச மைத்திலே. இந்த பாட்டை அவருடைய பையன் சிலம்பரசன் கூட, அவர் நடித்த படத்தில் கூட ரீமிக்ஸாக வந்து இந்த பாட்டை வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க, மன்மதன் படத்தில். சரிங்க, இப்போ நம்ம திரையருவி நிகழ்ச்சியில் மன்மதன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். இதோட திரையருவி நிகழ்ச்சியும் நிறைவு பெறுது. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட கேட்டு ரசித்த எல்லாருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் ஆர்ஜி ரம்யா.

நேர்களின் நினைவிற்கு, நேர்களே, இன்று இரவு 7:30 நமது எஃப்எம் ரெயின்போ 102.6 2026 மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட்டின் முதலாவது அரையிறுதி போட்டியில் இந்தியா மற்றும் வங்கதேச அணிகளுக்கு இடையே நடைபெறும் போட்டியின் நேரடி வர்ணனை இடம்பெறும். அதே சமயம் நமது பண்பலை நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் கேட்கலாம். ஆன் ஏர்ல ஆன்லைனில் எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேளுங்க, பங்கெடுத்துக்கோங்க, தொடர்ந்து அணிஞ்சிருங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6.

0: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக குளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.
1: கேட்டுட்டு எஃப்எம் ரெயின்போ 102.6. நேரம் பிற்பகல் 3:30. இனி கேட்கலாம் NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: अब इसी के साथ हमारा आज का उमंग कार्यक्रम यहीं पर समाप्त होता है। अब आपकी मित्र विमलेश को उमंग कार्यक्रम की तकनीकी टीम के साथ कल तक के लिए आज्ञा दीजिए। नमस्कार।
1: उमंग, उमंग, उमंग, उमंग, उमंग।
2: நீர்கள் இதுவரை NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்டீர்கள். நேர்களின் நினைவிற்கு நேர்களே, நமது FM ரெயின்போ 102.6 இன்று இரவு 7:30 2026 துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் 2026 மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் முதலாவது அரையிறுதிப் போட்டியில் இந்தியா மற்றும் வங்கதேசம் அணிகளுக்கிடையே நடைபெறும் போட்டியின் நேரடி வரணே இடம்பெறும். அதே சமயம் நமது பண்பலை நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆனர் ஆப்பில் FM ரெயின்போ திருநெல்வேலி கிளிக் செய்து லைவ் ஸ்ட்ரீமிங்கில் கேட்கலாம். ஆன்லைனில் நிகழ்ச்சிகளை கேளுங்க, பங்கெடுத்துக்கோங்க.
3: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

0: நிறம் மாலை 4:01 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 முதன்மை அலைவரிசை 1197 kHz பொதிகை தும்பி நிகழ்ச்சியோடு. பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் வழக்கம் போல தாங்க, நீங்கள் ஒரு கேள்வி நாங்கள் ஒரு கேள்வின்னு மாத்தியா ஜாலியாக ஃபன்னாக விளையாடலாம் வாங்க. நிகழ்ச்சி நீ வழங்குறதுக்காக காற்றில் உங்களோட இணைஞ்சிருக்கிறோம். நான் ஆர்ஜே ரம்யா.
1: நான் சுமித்ரா.
0: நிகழ்ச்சியில் கலந்துக்கணும்னா கால் பண்ணுங்கள். நெல்லையின் இணைப்பு எண் 0462 சேர்த்து 2561132, அப்படி இல்லாட்டி 2561133 அப்படிங்கிற நம்பருக்கு. நிகழ்ச்சியோட முதல் நேயர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
1: ஹலோ மாலை. வணக்கம். யார் எங்கிருந்து பேச வந்திருக்கீங்க?
0: பாடுங்க.

0: குடி கொடுப்பார் மாலை அழிந்த சோசியே துணையோடு ஊகோலம் போனா.
1: கண்டுபிடிக்க திணறிக்கிட்டு இருக்கா,
2: எப்படினாலும் எனக்கு தெரியாது.
1: ஒரு தடவை ஒரு சான்ஸ் நீங்க பாடுங்களேன். இது ரொம்ப நல்ல பாட்டு. ஆனா என்ன பாட்டு எனக்கு சத்தியமா தெரியல. பழைய பாட்டு,
2: பழைய பாட்டு. சரி ஓகே, நான் தோல்வியை ஒத்துக்கொள்கிறேன். நல்ல பாட்டு.
1: அப்படி ஞாத சுரலாம் வரும்.
2: ஆமா,
1: கேட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு.
2: ஆமா,
0: மல்லிகை
1: முல்லை எனக்கு சுந்தரராஜ் ஞாபகத்துக்கு வருது. பொன்மாளிகை
0: பொன்னை போல
1: நாதஸ்வர் வரும் இந்த பாட்டுல.
2: அழகா பாடி கம்சிங்கம்மா.
0: தமிழையாண்டா கோபாலன் கல்யாணம் தான்
2: அதான். சூப்பர் சூப்பர் சூப்பர்.
1: பாடி ஜெயிச்சு கட்டிட்டாப்படி.
2: சரி, இப்போ என் டர்ன் கேட்கலாமா?
1: பாருங்களேன் எத்தனை ஈஸியான கேள்வியா கேட்பான்னு.
2: சரி, நீங்கள் ஒரு பஸ், சரி நல்லா கேட்டுக்கோங்க. நீங்கள் ஒரு பஸ்ஸை ஓட்டுறீங்க. அந்த பஸ்ஸில் 10 பேர் இருக்காங்க. முதல்ல வர்ற ஸ்டாப்பில் 4 பேர் இறங்குறாங்க, 6 பேர் ஏறுறாங்க. அடுத்த வர்ற ஸ்டாப்பில் 5 பேர் இறங்குறாங்க, 3 பேர் ஏறுறாங்க. கேட்டுக்கிட்டீங்களா? சரி, இப்ப சொல்லுங்க அந்த பஸ்ஸோட டிரைவர் பேர் என்ன?
1: சாலி முடிஞ்சது.
0: முதல்ல சொல்லுங்க.
2: சரி, நீங்க ஒரு பஸ்ஸை ஓட்டுறீங்க, அந்த பஸ்ல 10 பேர் இருக்காங்க, முதல்ல வர்ற ஸ்டாப்ல 4 பேர் இறங்குறாங்க, 6 பேர் ஏறுறாங்க, அடுத்த ஸ்டாப்ல 5 பேர் இறங்குறாங்க, 3 பேர் ஏறுறாங்க. இப்ப சொல்லுங்க அந்த பஸ்ஸோட டிரைவர் பேர் என்ன?
1: ஏங்க ரொம்ப ஈஸிங்க.
0: டிரைவர் பேர் என்னவா?
2: ஆமா, இதுதான் கேள்வி.
1: மாடசாமி சுப்பிரமணி.
2: இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல, நான் முதல்ல ஒண்ணு
0: சொல்றேன்.
1: நீங்க இப்ப சொன்ன அவங்க கேள்வியிலே தான் பதில் இருக்குது. நீங்க கவனிக்கல, அதான் மேட்டரு.
2: சரி, நேரம் முடிஞ்சாச்சு, நான் சொல்றேன்.
1: நீங்க ஒரு பஸ் ஓட்டுறீங்க அப்படின்னா யாரு? அவங்க பேரு ஆசாத்தி தானே?
2: நாமளே ஏதாவது எழுதுனா கூட பாஸ் மார்க் வாங்கிடலாம். அந்த பக்கத்துல ஒருத்தவங்க விட்டு வாங்கி எழுதுவோம் பாருங்க, அது ஒண்ணுமே இருக்காது. அந்த மாதிரி கதையாயி போச்சு
0: இன்னைக்கு.
1: யாரு ஓட்டுனா?
2: நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி.
1: தேங்க்யூ.
2: சரி, அழகா அப்படி பாட்டு பாடிட்டே பஸ் ஓட்டுட்டோம். இப்ப நம்ம பாட்டு கேட்டு வந்து எல்லாம் தெரிய திரைப்படத்துல இருந்து கேட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.

ஒன்னு ஒன்னு கண்ணு கண்ணு செல்லா குட்டி.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்க.

0: மாலை 102.6 மெகா ஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு.
1: இணைந்திருக்கிற பொதிகை தும்பி நிகழ்ச்சியோட நிகழ்ச்சியில இணைறாங்க அடுத்த அன்பு நேயர். வணக்கம்.
2: வணக்கம்.
3: வணக்கம்.
2: யார் பேசுவோம்?
3: சுமித்ரா மேடத்துக்கும் ரம்யமாக வழங்கிட்டு இருக்கோம். ரம்யம் இடத்துக்கு வணக்கம் சொல்லுங்க. அன்பு நேயர் பார்ப்பேன் வசந்த நலமா இருக்கும்.
2: நல்லமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: தெரியுமா உங்ககிட்ட பேசி
2: பேசி ரொம்ப நாளாச்சு, பார்த்து ரொம்ப நாளாச்சு. என்ன செய்ய, ஐயோ என்ன செய்ய, ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க நல்லமா இருக்கீங்கல்ல?
3: நல்லா இருக்கும். நீங்க மட்டும் நாங்க கேட்காத பாட்டுதான் போடுறீங்க. இந்த பாட்டு தெரியாம போயிட்டேன் உங்களுக்கு.
2: அப்படியா?
3: அவன் நீங்களா வந்து புதுசு புதுசு பாட்டா போடுங்க, எனக்கு கேட்காத பாட்டு தான் போட்டீங்க.
2: என்னத்த சொல்றது, அப்படிதான் இருக்கும். பாட்டெல்லாம் அப்படிதான் இருக்கும். போட்ட பாட்டே போட்டுட்டு இருந்தா உங்களுக்கும் போர் அடிக்கும், எங்களுக்கும் போர் அடிக்கும். ஓ அந்த மாதிரி. சரி சரி நடத்துங்க. சரி கேள்வி நீங்க கேக்குறீங்களா? கேக்கட்டுமா? சரி நான் வந்து ஒரு கேள்வி கேட்பேன். அந்த கேள்விக்கு எல்லாமே ஒரு நம்ப முடியாத அளவுக்கு பொய் பொய்யா நீங்க சொல்லணும். சரியா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் கேக்குறேனே, காலையில் சப்பாத்தி தானே சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டால், நீங்கள் வந்து நேராக நான் சப்பாத்தி சாப்பிடல, இட்லி தான் சாப்பிட்டேன்னு சொல்லக்கூடாது. நான் எங்கே சப்பாத்தி சாப்பிட்டேன், சப்பாத்தி கள்ளி பழத்தை தான் சாப்பிட்டேன், அந்த மாதிரி சொல்லணும். சம்மந்தம் சம்மந்தம் இல்லாமல் பொய் பொய்யா சொல்லணும். சரியா? ஓகே. 40 செகண்ட். எத்தனை கேள்வி கேட்குறனா அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். ஓகேயா?
1: சரி. உங்களுக்கான நேரம் இதோ துவங்கியாச்சு.
2: ஓகே. சூரியன் கிழக்கில் தானே உதிக்கும்? கொஞ்சம் கிட்டதானே வருது. நாம எல்லாருமே ரெண்டு கால தானே நடக்கிறோம்.
3: அஞ்சு கால நடக்கிறேன்.
2: தூக்கி உள்ள போடுங்க. நீங்க எப்பவுமே பிரியாணி தானே பிடிக்கும்னு சொல்லுவீங்க?
3: நான் வெறும் நீர் தண்ணி தான் குடிச்சிட்டு இருக்கேன்.
2: அப்ப நல்லா வெளிஞ்சிருவீங்க. திருநெல்வேலி ஏகப்பட்ட வெயிலுமா?
3: எங்க ஊர்ல நல்லா மழை பெய்யுது, ஜோர கொளுத்துது, வெளியே போக முடியல.
1: நேரம் முடிஞ்சாச்சு. சூப்பர் சூப்பர். நான் எங்க போய் பேசுவேன், நான் அரிச்சந்திரனுக்கு அத்த பொண்ணாக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு
2: கொஞ்சம் பெருசாவே போய் சொல்லிருக்கலாம். என்ன சின்ன சின்ன பொய்யா சொல்லிருக்கீங்க? குறைக்கும் கத்தும். வரும் வரும் வரும் வரும். முயற்சி பண்ணா எல்லாமே வரும். சரியா? சரி நீங்க கேளுங்க. என்ன கேள்வி எல்லாம் கேட்க போறாங்களோ? சின்ன சின்ன சீனிக்கள்ளு. சரியா? சின்ன சின்ன ஆசை, அப்புறம் சின்ன சின்ன வண்ண கோயில், சின்ன தங்கம் ஏன் செல்ல தங்கம் ஏன் கண்ணு கலங்குது, சின்ன பொண்ணு சேல செண்பகப்பு போல, சின்னஞ்சிறு பூவே உன்னை தொடும்போ. சரி ஏதோ எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன பாட்டை படிச்சேம்மா. ஓ சும்மா கொஞ்சம் அப்படியே ஒப்பேத்தி விட்டுருங்க. நீ
3: ஒரு பட்டம் இருக்கு தெரியுமா?
2: என்ன பட்டம்?
3: இன்று
2: முதல் உன் பெயர் மதுமிதா என்று அழைக்கப்படுகிறது.
1: பேர மாத்தி
3: மதுமிதா
2: வாக்கிட்டீங்களா? ரொம்ப நன்றி நிகழ்ச்சி கலந்து கொண்டதுக்கு. தேங்க்யூ தேங்க்யூ
1: தேங்க்யூ.
2: என்னது இது, புது புதுசா இருக்குது.
1: ஆமா, புதுசு புதுசா பேரெல்லாம் வாங்கி
2: மாத்திரம்டா பேர.
1: ஆமா ஆமா. சுமித்ரா வேணாம், இனிமேல் மதுமிதா. சரி மதுமிதாட்ட கொஞ்சம் பேசிட்டு வரேன். நீங்க பாட்டு கேட்டு வாங்க. ஈஸ்வரன் திரைப்படத்துல இருந்து

0: நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.
1: நிறமாலை 4:20 கடந்து போயிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 மத்தியிலே 1197 கிலோ ஹெர்ட்ஸிலும் கேட்டுட்டு இருக்கிறீங்க. பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் வர்றாங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
2: மாலை வணக்கம்.
3: மாலை வணக்கம்.
2: யார் வந்திருக்கீங்க, எங்க இருந்து வந்திருக்கீங்க?
3: தூத்துக்குடி மாவட்டத்துல இருந்து வந்திருக்கோம்.
2: ஸ்னேக் பாபு. ஸ்னேக் பாபு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க ஊர்ல எப்படி இருக்கு?
3: இங்கயே
2: ஒண்ணு இல்ல, நாங்களே வெயில கலந்து காஞ்சிட்டு கிடக்கோம். அங்க தூத்துக்குடிக்கு அனுப்பணுமா? வந்தாலும் அங்கெல்லாம் அனுப்ப முடியாது. தாங்க முடியலீங்க, தாங்க முடியல உங்களுக்கா?

0: அது பக்கத்துல பீச் இருக்கு,
1: ஆமா,
0: காத்து இருக்கும்,
1: பீச் இருந்தாலும் காற்று வெக்க காத்தா இருக்கு. வந்து
0: வெக்க
1: பாருங்க
0: இருக்கும்.
1: நேரம் வாங்க,
0: இருந்தாலும் கொஞ்சம் சாயங்காலம் கொஞ்சம் குளு குளு வரும்.
1: சாயங்காலம் கொஞ்சம் பரவாயில்ல.
0: எங்களுக்கு நாங்கெல்லாம் அப்படியே தகி தகிச்சு போய் கிடக்குறோம். சரி ஓகே, கேள்வி நீங்க கேக்குறீங்களா நான் கேக்கட்டுமா?
1: நீங்க பஸ் கேளுங்க, நீங்க கேளுங்க,
0: கேளுமா?
1: நீங்க
0: சரி,
1: பரவாயில்ல.
0: இப்போ முன்னாடி வசந்தா விளையாண்டாங்கல்ல, அவங்க பொய் பொய்யா சொன்ன மாதிரி, இப்போ நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்க வந்து மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லணும். ஆனால் அதுக்கு ரீசன், அதுக்கு மறந்துட்டேன் ஏன் மறந்துட்டீங்க அப்படிங்கிறதுக்கு ரீசன் சொல்லணும். அதாவது நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் மாதிரியும் சொல்லணும், ஆனால் அதுக்கு சம்மந்தம் இல்லாத பதிலாகவும் இருக்கணும். ஆமாம், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து, ஆமாம் ஓ, இப்போ வந்து நாங்கள் கேட்குறோம் வச்சுக்கோங்களேன், உங்கள் பேர் பானு தானே அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து எப்படி தெரியுமா சொல்லணும், ஐயையோ மறந்துட்டேனே சொல்லிட்டு என் பேர் சாம்பார் அப்படின்னு சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஆன்சர் சொல்லணும். சரியா? மறந்துட்டேன் அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்தணும், அதே மாதிரி சம்மந்தம் இல்லாத ஒரு பதில் சொல்லணும். ஓகேயா?
1: மறந்து விட்டேன். சரி ஓகே.
0: ஆ ஓகே, முயற்சி பண்ணுங்க.
2: ஆமாம்,
0: உங்களால் முடியும். ஓகேயா? கான்ஃபிடென்ஸாக இருங்க.
2: சரி ஓகே,
0: ரெடி.
2: உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, உங்கள் ஊர் பேர் என்ன?
1: சிவகாசி. அதெல்லாம் மறந்து போயிட்டேன்.
0: சிவகாசி வந்து அது வந்து
2: ஊர் பேர் தானே,
0: தெரிஞ்ச பேர் தானே. நீங்க வேற ஏதா பாதாளம் அப்படி சொல்லணும்,
1: பூபாலம்,
0: அபூபாலம், பாலம், அந்த மாதிரி. ஆ
2: சரி, உங்க கையில எவ்வளவு காசு இருக்கு? உங்க கையில இப்ப எவ்வளவு காசு இருக்கு?
0: உட்காந்துருக்கீங்க அந்த மாதிரி மறந்துட்டேங்கிற வார்த்தையும் மறந்துட்டீங்க. ஒரே கன்ஃபியூஷன் மூட்ல இருக்கு அப்படி.
2: சரி, உங்களுக்காக ஃபைனல் க்வெஸ்சன் ஒண்ணு கேக்கட்டா?
0: கேக்குறோம்.
2: உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எது?
0: கல்யாண சமையல் சாதம் கைகறிகளும் பிரமாதம்.
2: சரி, இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல முயற்சி.
0: அந்த கூட பாட்டு போட பிடிக்கும் அப்படி கூட சொல்லி இருக்கலாம். கன்ஃபியூஷன், இல்யூஷன், ஏதோ யூஷன் இருக்காங்க. சூப்பர். சரி நீங்க கேளுங்க. கேளுங்க.
2: சரி சரி, மேகம் மலையை குறிக்கக்கூடிய ஒரு சொல் இருக்கு. சரி,
1: அப்புறம் செடி கிளைகளுக்கு வேற பேர் சொல்லலாம். செடி கிளையோட தொடர்பு.
2: செடி கிளையோட தொடர்பு. சரி,
1: அப்புறம் ஓரெழுத்து ஒரு மொழி.
2: ஓரெழுத்து ஒரு மொழி, அதுவும் ஒரு ஊர் வருதா? ஓகே, இது ஒரு பழமையான ஊர்.
0: ஊர் அஞ்சு ஊர்,
1: ரொம்ப பழமையான ஊர் தான்.
2: ரொம்ப பழமையான ஊரா? எந்த ஊருக்கு பக்கத்துல இருக்குங்க?
0: நம்ம வீட்டுக்கு பக்கத்துலங்க.
2: தமிழ்நாட்டுக்குள்ளதான்.
0: தெரியுமே,
2: திருநெல்வேலிக்கு இல்லையா? தூத்துக்குடி
0: வட்ட மாவட்டம். சென்னை, பம்பாய், கல்கத்தா, காஞ்சிபுரம், ஆறு, தஞ்சாவூர்.
2: தமிழ்நாடு,
0: தஞ்சாவூர் அஞ்சு வரும். ஆனா இது இவர் சொன்ன எதுவும் வராது.
2: மேகம் மழை செடி கிளை.
1: மேகம்
2: மழை பெய்யுது. மேகம் மழை, மேகம் மழை. நானும் சொல்றேன், மறந்து விட்டேன், ஏன்னா அந்த ஊருக்கு போனதில்லை.
0: டிக்கெட் எடுத்தாங்க, போறேன்.
2: ஆமா, சரி ஓகே, சொல்லுங்க, நீங்களே பதில் சொல்லிருங்க.
1: பூம்புகார்.
0: பூம்புகார், அதான் பழமையான ஊர். பூ இருக்கா?
2: பூம்புகார்,
0: கார், கார், மேகம்.
2: காம்பு.
0: யாத்தா, எங்க இருந்து இதெல்லாம் கண்டுபிடிச்சு கொண்டு வரீங்க நீங்க எல்லாம்? பூ, அதான் கண்டுபிடிச்சிட்டோமே.
2: ஆமா, பூ, பூன்னு சொல்லலாம், புய்ப்போன்னு சொல்லலாம்,
0: அந்த மாதிரி சொன்ன மாதிரி சொல்லலாம். எப்படியோ நீங்க ஜெயிச்சிட்டீங்க. சூப்பர்.
2: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
0: நன்றி,
1: நன்றி,
2: நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. சரி, இப்போ நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்க போகிறோம். சிவமணி அவங்களுடைய இசையில் கணிதன் திரைப்படத்திலேருந்து கேட்டுகிட்டே தொடர்ந்து இணைஞ்சிருக்கு. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.

0: இனிய இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.
1: நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 மத்தியிலே 1197 கிலோ ஹெச்சிலும் நிகழ்ச்சியில இணைறாங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ வணக்கம். யார் எங்க இருந்து பேச வந்திருக்கீங்க?
3: எப்படி இருக்கீங்க? ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா சிறப்பா தரமா இருக்கும். யார் எங்க இருந்து பேச வந்திருக்கீங்க?

0: அவங்க ஊர்ல இருக்க பாட்டிங்களை உட்கார வச்சு அம்புட்டு விடுகதையை எழுதிச்சு வந்து நம்ம கிட்ட காத்துல பறக்க விடுறது.
1: விடுகதையை பாட்டிட்ட கேக்கலாம், எங்க அப்பா கிட்ட
0: கேட்டிருக்கீங்க, அடுத்தால பாட்டிதான் வேற என்ன செய்யறது.
1: இன்னும் எந்த பாட்டியாரவே
0: தேடுங்க தேடுங்க இருப்பாங்க. சரி ஓகே சரி ஓகே. இப்போ வந்து நீங்க கேக்குறீங்களா நான் கேக்கட்டுமா?
1: நீங்க சொல்லுங்க பாப்போம்.
0: ஆ சரி, நான் ஒரு அஞ்சு வார்த்தை சொல்வேன். பிரியாணி, சாக்லேட்டு, ரோஜாப்பூ, ஐஸ்கிரீம், ரஜினிகாந்த். சரி, உங்க அப்பா பேர் என்ன? பாட்டி இருக்காங்களா இல்லையா? உங்க ஊர்ல, உங்க ஊர்ல இருப்பாங்கல்ல?
2: உங்க பக்கத்து வீட்டுல பாட்டி இருக்காங்களா? நீங்க இப்படி எல்லாம் கேள்வி எடுத்துட்டு வாரீங்களே, அதான் பக்கத்துல எங்க பாட்டி இருக்காங்களான்னு
1: கேக்காங்க.
2: பாட்டி இல்ல.
0: சரி, உங்க ஊர் எங்க இருக்குது?
1: எங்க ஊர் ஆவடையூர் பிறந்த ஊரு.
0: ஒரு வார்த்தை சொன்னாலாவது எனக்கு கொஞ்சம் திருப்தியா
1: இருக்கும்.
2: இன்னொன்னு சொல்லிட்டாங்க, அந்த பூ பூ
0: புண்ணுடுவேன்
2: இல்ல, அவங்க சொல்லிட்டாங்க.
0: மொத்த அஞ்சு வார்த்தை சொன்னேன், பிரியாணி சொல்லிட்டீங்க.
2: சொல்லுங்க மறுபடியும் என்னென்ன வார்த்தை சொன்னீங்க?
0: என்னென்ன வார்த்தை சொல்லுங்க?
1: நீங்க நூறு அட்ட சொன்னா தெரியும்.
0: அதுக்கு புஸ்கா
2: இல்ல இல்ல, நீங்க நாலு வார்த்தை சொன்னீங்கல்ல, அது மறுபடியும் ஒரு
0: சொல்லுங்க
2: பாப்போம்.
1: அது பிரியாணி சொன்னேன், சாக்லேட்டு ரஜினி சொன்னிய, ரோசாப்பு சொன்னிய,
0: இன்னொன்னு திங்கிற பொருள் தான் மறந்துட்டீங்க, ஜாலி ஐஸ்கிரீமே விட்டுட்டீங்க. எப்படியோ
1: சும்மா சொல்லியே நினைச்சா அதை கவனிக்கல.
2: ஐஸ்கிரீம்ல தோத்துட்டு, ஐஸ்கிரீம்ல வலிக்கிட்டீங்க,
0: வலிக்கி விழுந்துட்டீங்களே ரேணுகா தேவி.
2: சரி, இப்போ நீங்க விடாதீங்க விடாதீங்க விடாதீங்க,
0: என்ன கேப்பாங்க?
2: விடாதீங்க விடாதீங்க, கேளுங்க கேளுங்க கேள்விய.
1: நான் ஒரு ஷோக்கு சொல்றேன்.
0: ஷோக்கு
1: காதை பிடித்தால் வாயால் கடிப்பான், அது என்னது?
0: எது?
2: காதை பிடித்தால்,
1: காதை பிடித்தால் வாயால்
0: கடிப்பான், காதை பிடிச்சா
2: வாயால் கடிப்பானா? காதை பிடிச்சா வாயால கடிக்கணும்,
0: கடிப்பான்,
2: கடிக்கும்.
0: அவன் யாரு? நாய் எப்படி? நாய் காதை பிடிச்சாதான் நம்மளை பிடிச்சி கிடைக்கும்.
2: ஆமா,
1: நாய் கிடையாது,
2: நாய் கிடையாது.
0: ரேடியோவா?
1: இது ஒரு பொருள்.
2: ஓ,
0: ரேடியோவா?
1: இல்ல,
2: கடிக்கும். நாங்களே
0: கடிக்கும். நகை வெட்டி, நகை வெட்டி கடிக்கும்.
2: நகை வெட்டியா?
1: காது இல்ல, அதுல
2: ஓ காது மாதிரி வேணுமா? காது
1: அதே மாதிரி கொஞ்சம் வித்தியாசம்,
2: அதே மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா?
0: ஐயோ, கிட்ட வந்துட்டோம் போல இருக்கே. அச்சோ அச்சோ,
2: டெய்லி யூஸ் பண்ணுவோமா?
1: டெய்லி யூஸ் பண்ணுவீங்களா என்ன தெரியாது, வீட்ல இருக்கும், பாஸ்டாப் கடையில இருக்கும்.
2: நேரம் முடிஞ்சு போச்சு.
0: கத்திரிக்கோள்,
2: நேரம் முடிஞ்சதுக்கு பிறகு சொல்லிட்டீங்க, அதனால வந்து
0: தோந்து போயிட்டேன் நானு. ஐயோ, வெட்கி தலை குனிக்கிறேன், ரேணுகா தேவியிடம் நான் தோற்று விட்டேன்.
2: ஆமா, ஆஃப்டர்
1: கத்திரிக்கோளை
2: வச்சு நறுக்கிட்டீங்க,
0: நறுக்கிட்டீங்க, நறுக்கிங்க, காதையை நறுக்கிட்டீங்க. சூப்பர் நிகழ்ச்சி கலந்துகணுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ,
2: நன்றி, நன்றி. காதை திருகினால் இல்லை, காதை பிடித்தால் கடிப்பான்,
0: பிடித்தால் கடிப்பான். ஆமாம், இப்படி பிடிச்சி பண்ண உடனே கடிக்கும்ல.
2: ஆமா, கத்திரிக்கா அதை நல்ல வேலை வெட்டுன்னு சொல்லி தான் கண்டுபிடிச்சிருக்கலாம்.
0: சொல்ல மாட்டா அப்படி.
2: சரி சரி ஓகே, அடுத்த நேரம் சந்திக்கிறதுக்கு முன்னாடி இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு. மிஸ்டர் லோக்கல் திரைப்படத்துலேருந்து டக்குன்னு கேட்டுவாங்க.

0: புதிய தும்பி நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியில் 1197 கிலோஹெர்ட்ஸ் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பில் புதிய தும்பி நிகழ்ச்சியில் விளையாட வராங்க. அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
2: பலமுறை சொன்னே
1: தமிழ் மகள் கண்ணே, அதை விட்டுட்டீங்க.
0: மண்ணையும்
2: என்னன்னா,
0: நான் வந்து ஒரு வாக்கியம் சொல்லுவேன், அத வந்து ஒரு குழந்தை சொன்னா எப்படி இருக்கும், ஒரு வயசானவங்க சொன்னா சொல்லுவாரு,
1: நல்லா பண்ணிடுவாரு, மார்க் வாங்கிட்டு போறாரு பாரு.
0: ஒரு வயசானவங்க சொன்னா எப்படி இருக்கும், ஒரு செய்தி வாசிப்பாளர் சொன்னா எப்படி இருக்கும், சரிங்களா? ஒரு குழந்தை, ஒரு வயசானவங்க, ஒரு செய்தி வாசிப்பாளர் சொன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கறதான் சொல்லணும். என்னோட வாக்கியம் என்ன அப்படின்னா, இன்னும் 5 நிமிஷம் தூங்கிக்கிறேன், எனக்கு தூக்கம் தூக்கமா வருது, சரிங்களா? இன்னும் 5 நிமிஷம் தூங்கிக்கிறேன், எனக்கு தூக்கம் தூக்கமா வருது.
1: குழந்தை

0: முக்கியமா வருது.
1: சரி, இப்ப வயசானவர் தாத்தா பகல்ல தூங்க கூடாது தாத்தா, அப்புறம் ராத்திரிக்கு தூக்கம் வராது.
2: இல்ல இருந்தாலும் எனக்கு பகல்ல ஆச்சு தோசைக்கு இருக்க ஜன்னலாம் அரைச்சா கொஞ்சம் மேல வசதியா இருக்கு, தூக்கம் தூக்கமா வருதுன்னு ஒரு அஞ்சு நிமிஷம்.
1: சரி சரி, ஓகே சூப்பர்,
2: தூங்கிக்கிறேன்.
1: சரிங்க தாத்தா, இப்ப நியூஸ் ரீடரா மாறுங்க.
2: வணக்கம். செய்திகள் வாசிப்பது இடிச்ச புலி. அஞ்சு நிமிஷம் தூக்கம் தூக்கமா வருகிறது, அதனால் அஞ்சு நிமிஷம் தூங்கி கொண்டு செய்திகள் வாசிக்கப்படும். தூக்கம் தூக்கமா வருது, அஞ்சு நிமிஷம் தூங்கின பிறகு செய்திகள் வாசிக்கப்படும். சமையல்ல
1: உருண்டையா இருக்கும். சரி,
2: என்ன அத வந்து பாத்தீங்கன்னா ஒடிசா இருக்கிறத நுணுக்கி அதுக்கு பிறகு அதை வந்து ஒரு பக்குவப்படுத்துவாங்க.
1: சரி,
2: பக்குவப்படுத்தி அதை நீங்க

0: உருண்டையா
1: உருண்டையாக்கணும் பக்குவப்படுத்தி தான் உருண்டையாக்குவாங்க.
0: வெள்ளம், மண்டை வெள்ளம்.
1: ஏமா மண்டை வளத்தை எப்படிமா பக்குவப்படுத்தி உருண்டையாக்குவாங்க?
0: சரி மண்டை வெள்ளம் வேண்டாம். அப்ப இனிப்பா இருக்குமா எப்படி இருக்கும்?
1: ஆமா வெளிய வந்து பாத்தீங்கன்னா இனிப்பா இருக்காது, உள்ள எடுத்து சாப்பிடும்போது இனிப்பா இருக்கும்.
2: உள்ள சாப்பிட சாப்பிட இனிப்பா இருக்கும்.
0: தேங்காவா?
1: ஒரு குழு கொடுக்கணும், நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க.
0: ஒரு குழு கொடுங்க, எனக்கு 10 செகண்ட் இருக்கு, நான் சொல்லிருந்தேன் பாப்போம்.
2: மாமாயிரு
1: கிடைக்கல.
0: அப்ப அவங்க வந்து கோபால் கோபால்
1: நினைக்கிறேன்.
0: நீங்க வந்து பாட்டு படிப்பாங்க, என்னையதான் கூப்பிடுங்களா? என்ன டார்லிங் கூப்பிட்டீங்களா
2: அப்படின்னு போயிரு. என்னைய காப்பி போட்டு வச்சிருக்க, காப்பியாய போட்டு வச்சிருக்க, பச்சை தண்ணி மாதிரி இருக்கு. போ நல்லா காப்பிக்க, தமிழ நல்லா கழுவிட்டு காப்பியை போட்டுன்னு
1: சொல்லுவாங்க.
0: ஓஹோ,
2: நிகழ்ச்சி கலந்துக்கிறோம், ரொம்ப நன்றி.
0: நன்றி.

0: சரி அடுத்ததா சுமித்ரா ஏதோ சொல்ல வர்றீங்க சொல்லுங்க.
1: பாட்டை போடுமா? பாட்டை போடு.
0: நான் சிரிச்சு முடிச்சுக்கிறேன், அதனால பாட்டை போடு அப்படின்றீங்க. சரி ஓகே, பாடல் வந்துட்டே இருக்கு. கலகலப்பு 2 திரைப்படத்துல இருந்து கேட்டு ரசிங்க.

0: காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக, ஆகாஷ்வாணியோடு இணைக.
2: நேரம் மாலை 4:51 ஆயிட்டிருக்கு. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 மத்தியில் 1197 கிலோஹெர்ட்ஸிலும் ஜாலியாக கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறீங்க. புதை தும்பி நிகழ்ச்சியில இணையறாங்க அடுத்த நீயர். வணக்கம்
3: மாலை. வணக்கம். யார் எங்க இருந்து விளையாட வந்திருக்கீங்க?
4: மாலை வணக்கம். எங்க இருந்து? அன்பான் நேயர் குட்டலாம்
3: மாட்டினேன் இன்னைக்கு மாட்டினேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் குற்றால நிலவரம் எப்படி இருக்கு? நான் வந்து ஒரு சின்ன விடுகதை தான் சொல்றேன், ரொம்ப ஈஸி. சரியா? நான் வரும்போது எல்லாரும் கதவை திறப்பாங்க, நான் போகும்போது எல்லாரும் கதவை மூடிடுவாங்க. நான் யாரு?
4: வரும்போது கதவை திறப்பாங்க.
3: ஆமா
4: ஆமா. விருந்தாளியம்மா?
3: ஹே, கரெக்ட். சூப்பர்.
4: நீங்க வந்தா கதை திறக்க மாட்டானா?
3: வந்தா கதை திறப்பாங்க, போனா டாட்டா கட்டிட்டு கதவை பூட்டி வீட்டுக்குள்ள
4: போயிருவாங்கல்ல. ஆமா, வேற அடுத்த வந்து கூட யாரும்.
3: இவங்கதான் 2 மார்க் வாங்க போறாங்க நினைக்கிறேன்.
2: அம்பளவானனா கொக்கா கண்டுபிடிச்சாங்க.
3: சரி சொல்லுங்க. சரி, ஓகே. அடுத்து நீங்க
4: கேளுங்க.
2: நீங்களும் வாங்க பூம்புகார் மாதிரி. நீங்க என்ன கார் சொல்ல போறீங்க தெரியலையே.
4: கடைசி 3 எழுத்து எடுத்து விட்டா ஒரு அரசர் பேரு வரும்.
2: அரசர் பேர் வரும்.
4: சரி, ரெண்டு

0: மூணாலத்தையும் எடுத்துட்டா
1: ஆ
0: உடல்ல ஒரு உறுப்பு வரும்.
1: உடல்ல ஒரு உறுப்பு வரும்.
0: ஆமா, அப்ப ரெண்டு நாலு அஞ்சு மூணுலத்தையும் எடுத்துட்டா ஒரு படத்தின் பேர் வரும்.
2: முடிஞ்சது, நீ தயவுசெய்து அப்படியே வீட்டுக்கு அனுப்பிடுங்க.
0: இன்னொரு குளிர்தரமா, இது வந்து ஒரு பூரி, ஒரு பூவின் பெயர், பூ,
1: பூவின் பெயர்,
2: பூவின் பெயர்.
0: கடைசி மூணு எழுத்து எடுத்து விட்டா ஒரு அரசர் வருவாரு. ரெண்டு எழுத்தையும் மூணு எழுத்தையும் எடுத்து விட்டா உடனே ஒரு உறுப்பு வரும். ரெண்டு எழுத்து நாலு எழுத்து அஞ்சு எழுத்தையும் எடுத்துட்டா ஒரு படத்தின் பேர் வரும்.
2: ரோஜா, முல்லை, தாமரை, இதுதான் நமக்கு தெரியும். பூ வேற சொல்லிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு போச்சு, எனக்கு தெரிஞ்சு போச்சு, எனக்கு தெரிஞ்சு போச்சு, எனக்கு தெரிஞ்சு போச்சு. அரசரோட பேருன்னாங்க, தமிழ் அரசர்கள் பேரை நீங்க ஒவ்வொன்னா யோசிச்சு பாருங்க. அதுவும் ரெண்டு எழுத்துல வரக்கூடிய அரசர்கள் பேரு
1: ஓரி,
2: அவங்கதான். பாரி ஜாதமா?
0: வெரி குட்.
2: சண்டையே போடாம பப்பாதி பங்கு பிரிச்சுக்கோங்க. நன்றி, தேங்க்யூ,
1: நன்றி. அப்பாடா, இவங்க கேள்வியில நான் ஜெயிச்சிட்டேன், கால தரையில நிக்கல,
2: நான் பாஸ் ஆயிட்டேன், அந்த மாதிரி ஆயிப்போச்சு.
1: அதே மாதிரிதான் இன்னைக்கு மாலை 4:05 55 நிமிடம்
2: ஆகிவிட்டது.
1: நம்ம கடை சாத்திட்டு கிளம்புற நேரமும் வந்தாச்சு. புதிய துமி நிகழ்ச்சியில இன்னைக்கு கலந்துகிட்ட நேயர்கள் சுப்பையாபுரம் ராசாத்தி, மார்கநேரி வசந்தா, முள்ளக்காடு பாபு, வெய்க்கால்பட்டி ரேணுகாதேவி, காரக்குறிச்சி கிருஷ்ணன், குற்றாலம் அம்பலவாணன், எல்லாருக்கும் ஒரு வாழ்த்துகளையும் நிகழ்ச்சியை கலந்துகிட்ட எல்லாருக்கும் நன்றிகளையும் தெரிவித்து
2: கொண்டு
1: நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஆர்ஜே ரம்யா.
2: நான் சுமித்ரா. மறுபடியும் இன்னொரு நாள் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.
1: நிறைவான பாடல் கேட்கலாம். வாழு திரைப்படத்திலிருந்து கேட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி.

0: சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டு நிலையான விண்வெளி மண்டலத்தை இந்தியா ஆதரிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 5 ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதோடு கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்க உதவிடும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் ஆராய்ச்சி பயன்பாடுகளுக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். நாட்டில் சிவில் விமான போக்குவரத்து துறை வளர்ச்சியடைந்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். நாட்டின் தொலைதூர பகுதிகளில் மின்சார இணைப்பு வழங்க சிறிய நீர்மின் நிலையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்திற்கும் வாக்காளர்களுக்கும் இடையே இணைப்பு பாலமாக வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் விளங்குவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். நேபாள பெருவள்ளத்தில் காணாமல் போன தமிழர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. தாவேக அரசு ஆட்சி நிர்வாகத்தையும் சினிமா படப்பிடிப்பு போல் நடத்துவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றஞ்சாட்டியுள்ளார். மக்கள் நலனில் அக்கறையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினை தொடர்ந்து நீடிப்பதாகவும் இதனை களைவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. கொரியாவில் இன்று தொடங்கிய உலக பாரா துப்பாக்கி சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால் வெள்ளிப்பதக்கத்தையும் ஆவணி லெக்காரா வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. துலிப் கிரிக்கெட் கோப்பையை கிழக்கு மண்டல அணி வென்றுள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

மெகாஹெச் மற்றும் எஃப்எம் ரெயின்போ 102.6 மெகாஹெச்சின் ஒலிபரப்பு. இது படமும் பாடலும். இன்னைக்கு படமும் பாடலும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக வந்திருக்கிறேன் நான் ஆர்ஜி ரம்யா. இன்னைக்கு 1987 ஆண்டு வெளிவந்த திரைப்படங்களை பற்றியும் அதில் இடம்பெற்ற பாடல்களையும் நம்ம கேட்டு ரசிக்கலாம். முதல் படம் என்ன அப்படின்னா மனிதன். எஸ்பி முத்துராமன் அவங்களுடைய இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்த இந்த படத்தில் அவங்களுக்கு ஜோடியாக ரூபினி நடிச்சிருப்பாங்க. சோ, வினு சக்கரவர்த்தி, ரகுவரன், செந்தில், ஸ்ரீவித்யா இப்படி நிறைய நட்சத்திரங்கள் நடிச்சிருந்திருக்காங்க. அமாவாசை அன்னைக்கு பிறக்கிறவங்க திருடங்களாக தான் பிறப்பாங்க அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கையை அடிப்படையாக வச்சு இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. அமாவாசையில் பிறந்தா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக படிக்கிற பையனை வந்து ஆசிரியர் திருடன் அப்படின்னு தப்பாக நினச்சிடுறாரு. கடைசியில் அந்த பையன் அதனால் ரொம்ப கோபத்தில் அவங்கக்கூடிய செய்கிற செயல்னால சிறையில் போய் அந்த பையன் செய்கிற மாதிரி ஆயிடுது. வளர்ந்து பெரியவனாகி ஜெயிலிருந்து வெளியில் வர்றான். அதுதான் நம்ம ஹீரோ ரஜினி. அப்போ வரும்போது வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், மனுஷனை இன்னும் பார்க்கலையே அப்படின்னு தத்துவார்த்தமாக பாட்டு பாடிட்டு வர, அதுக்கப்புறம் ஹீரோயின் வருவாங்க. அவங்க திமிர் பிடிச்ச ஹீரோயினாக இருப்பாங்க. அவங்கள வந்து அடக்கி திரும்ப அவங்களே காதலிக்கக்கூடிய ஒரு பக்கம் இருக்கும். ரஜினியுடைய சகோதரியாக ஸ்ரீவித்யா வருவாங்க. அவங்களுடைய கணவராக ஜெய்சங்கர் நடிச்சிருப்பாங்க. ஜெய்சங்கர் வந்து அவர் ஒரு போலீஸ்காரர். ரஜினி எப்படியாவது பிடிச்சே ஆகணும் அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க. ஆனால் அவங்களோட வீட்டில் இருந்துக்கிட்டே ரஜினி ரொம்ப போக்கு காட்டுறதையும் அப்புறம் துப்பாக்கி குண்டை வச்சு ரஜினி அங்கே இருக்கிறத வந்து அவர் ஜெய்சங்கர் வந்து தெரிஞ்சுக்கிறதும் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த படத்துடைய பாடல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சந்திரபோஷ் அவங்க தான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருந்தாங்க. அது இந்த படத்தில் ஒரு பாடல் வரும், கால கால முரட்டு கால அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ரஜினி அவங்களுடைய அந்த முரட்டு காலை, பாயும் புலி, இந்த மாதிரி அந்த அவர் நடித்த படத்தை வச்சு இந்த ஒரு பாட்டு வந்து அமைச்சிருப்பாங்க. அப்புறம் அந்த படத்துடைய ஸ்டார்டிங்கில் மனிதன் மனிதன் எவன் தான் மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் கார்டு வரும்போது பாடல் வரும். ஃபஸ்ட் அந்த பாட்டு நல்லா இருந்திருக்கும். அந்த பாட்டை வந்து இந்த படத்தில் எங்கே ஃபிக்ஸ் பண்ண அப்படின்னே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ரஜினிகாந்த் வந்து பாட்டு நல்லா இருக்குது, இது எப்படியாவது படத்தில் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னதுனால அந்த டைட்டில் கார்டில் அந்த பாட்டு வச்சுருப்பாங்க, மனிதன் மனிதன் எவன் தான் மனிதன் அப்படிங்கிற பாடல். அப்புறம் நம்ம எல்லாருக்குமே கேட்டது அந்த வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், மனுஷனை இன்னும் பார்க்கலைங்கிற ஒரு சூப்பரான பாடல் கூட இருக்குது. சரி, இப்போ காலு மனிதன் திரைப்படத்துலேருந்து அந்த கால கால அந்த பாட்டு தான் கேட்க போகிறோம். கேட்டு தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.

0: நேயர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: கேட்டுட்டு இருக்கிறீங்க படமும் பாடலும் நிகழ்ச்சி. இன்னைக்கு 1987 வெளிவந்த திரைப்படங்களை பற்றி தாங்க சொல்லிட்டு இருக்கிறேன். 87 தீபாவளியை ஒட்டி வெளியான படங்களில் கமல்ஹாசனோட முக்கியமான படம் எது அப்படின்னா நாயகன். மணிரத்னம் தான் இந்த படத்தை இயக்கியிருந்தாங்க. இந்த படம் வந்து இந்திய சினிமாவின் ஒரு மைல்கல் அப்படின்னே சொல்லலாம். எளிய மக்களை அதிகாரத்தில் இருக்கிறவங்க நசுக்கும் போது அந்த எளிய மக்களுக்கு மத்தியிலிருந்து ஒருத்தர் உருவாவா அவன் நீதிக்கு புறம்பாகவே சில விஷயங்களை செய்வான். இப்படி ஒரு கேங்ஸ்டர் பின்னணியில் வரக்கூடிய ஒரு கதையை ரொம்ப எமோஷ்னலாக சொல்லியிருப்பாங்க இந்த படத்தில். கமல்ஹாசனுக்கு ஜோடியாக இந்த படத்தில் நடிகை சரண்யா வந்து அறிமுகமாயிருப்பாங்க. ஜனகராஜ், கார்த்திகா, நாசர், டெல்லி கணேஷ், நிழல்கள் ரவி, விஜயன் இப்படி சொல்லிட்டு நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் ஒரு சூப்பரான ஒரு டயலாக் வரும், நீங்கள் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிற ஒரு வசனம். அந்த கேள்விக்கு பதில் கொடுக்க முடியாமல் கமல்ஹாசன் வெளிப்படுத்தக்கூடிய உணர்ச்சிகள்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த படம் நல்லாவே ஹிட் ஆச்சு. நம்ம இந்தியாவிலிருந்து ஒரு வெளிநாட்டுக்கு இந்த ஒரு படத்தை வந்து பரிந்துரை செஞ்சுருக்காங்க. அகாடமி விருதுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து சிறந்த வெளிநாட்டு மொழி திரைப்படங்களில் நம்ம இந்தியா சார்பில் இந்த நாயகன் படத்தை தான் வந்து பரிந்துரை செஞ்சுருக்கிறாங்க. இந்த படத்துக்காக கமல்ஹாசன் அவர்களுக்கு தேசிய விருது கூட கிடச்சிருக்கு. இந்த படத்தை ஹிந்தியிலையும் தெலுங்குலேயும் வந்து மொழிமாற்றம் செஞ்சுருக்கிறாங்க. டைம் பத்திரிகை, பிரபலமான அந்த டைம் பத்திரிகை வந்து எல்லா காலத்துலேயும் பார்க்கலாங்க இந்த ஒரு 100 படத்தை அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் இந்த நாயகன் படமும் இடம்பெற்றிருக்கு. இப்போ நாயகன் திரைப்படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது. மனோ சித்ரா குரலில் கேட்டுகிட்டே தொடர்ந்து அறிஞ்சிருங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.

காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒளிபரப்பு.

படமும் பாடலும் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 மத்தியிலே 1197 கிலோஹெர்ட்ஸிலும் இன்னைக்கு 1987 வெளிவந்த திரைப்படங்களை பற்றி தாங்க சொல்லிட்டு இருக்கிறேன். கே கண்ணன் அப்படிங்கிறவர் எழுதின ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படிங்கிற ஒரு நாடகத்தை பேஸ் பண்ணி தான் வேதம் புதிது அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்திருக்கிறாங்க. இந்த படத்தில் வசனங்களையும் இந்த கே கண்ணன் அவர் தான் எழுதியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த படத்தில் ஒரு சில காட்சிகளில் அவர் நடிக்கவும் செஞ்சிருக்கிறாரு. அதனாலேயே இவருக்கு வந்து கிடைச்ச புகழ்னால இவர் வந்து வேதம் புதிது கண்ணன் அப்படின்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களாம். கிராமத்தில் ஒரு பெரிய மனிதராக சத்யராஜ் இருப்பார். சாதி வித்தியாசம் பார்க்காம எல்லாருக்கிட்டையும் சரிசமமாக பழகுவார். நாத்திகம் பேசக்கூடிய அவருடைய சொல்லுக்கு ஊரே கட்டுப்பாடு.

0: நிற்கும். இவருடைய ஒரே பையன் ராஜா வெளியூரில் படிப்பை முடிச்சுட்டு வந்திருப்பா. அங்கே ஊரில் பிராமண சமூகத்தை சார்ந்த சாருஹாசன் அவருடைய பொண்ணான அமலாவை பார்த்ததும் காதல், ரெண்டு பேருமே காதலிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ராஜாவும் அமலாவுடைய தந்தையான சாருஹாசனும் ஒரு விபத்தில் இறந்து போகிறாங்க. அமலாவும் இறந்து போயிருக்கதான் நினச்சிருப்பாங்க, ஆனால் வேறொரு இடத்துல உயிரோடு தான் இருப்பாங்க. இப்போ இந்த சமயத்தில் அமலாவோட தம்பி அவங்க வந்து யாருமே இல்லாத ஒரு பையனாக நிற்கும்போது அப்போது இந்த சத்யராஜ் தான் அவனை வந்து தத்தெடுத்துட்டு அவனை வந்து பார்த்துப்பாங்க. திரும்ப அமலாவும் திரும்பி வரும்போது இந்த பொண்ணு வந்து அழிவுக்கான காரணம் சகுனமே இவ தான் அப்படின்னு சொல்லி ஊரே திரண்டு வந்து அமலாவை வெளியேற்றணும்னு நினைக்கும் போது அப்போ குறுக்க நின்று சத்யராஜ் தான் வந்து அவங்களுக்கு நிற்பாங்க பாதுகாப்பாக. சத்யராஜோட மனைவியாக சரிதா சூப்பராக நடிச்சிருப்பாங்க. அப்புறம் சத்யராஜுக்கு இணையான ஒரு பாத்திரத்தில் நான் சொன்னேன் இல்லையா, அமலாவோட தம்பியாக ஒரு குட்டி பையன் வருவார்ட்டு, மாஸ்டர் தசாரதி. அவங்க தான் வந்து அந்த அந்த படத்தினுடைய இவங்க ரெண்டு பேரும், சத்யராஜ் அப்புறம் அந்த சின்ன பையன் தசாரதி, அவங்க ரெண்டு பேர் தான் வந்து இந்த படத்துக்கே ஒரு ரொம்ப முக்கியமான கேரக்டர் அப்படின்னே சொல்லலாம். தந்தையும் இழந்து அக்காவையும் இழந்து ஒவ்வொரு வீட்டுக்காக போயிட்டு பகவதி பிச்சாந்தேகி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீட்லேயா நின்று சாப்பாட்டுக்காக கையேந்தக்கூடிய காட்சி அப்படியே நம்மளே கலங்க வைக்குங்க. ஆடு கோழியில் நிறைஞ்சிருக்கக்கூடிய சத்யராஜ் வீட்டுக்குள்ளே நுழைய தயங்குறாங்க. அப்புறம் உள்ளே சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் எனக்கு வேதம் பத்து கற்றுக்கணும்னு ஆசை, அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு ரொம்பவே உருக வைப்பாங்க. அவங்களோட நடிப்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
1: மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லியிருக்கான், அவனுக்கு சாமி மேல நம்பிக்கை இல்ல, அதனால தூக்கி கடைசியில போட்டான்.
2: அதுக்கு அர்த்தம் அப்படி இல்ல, மாதாங்கிறது முதல் படி, பின்னால அம்மா சொல்லி தெரியுற அப்பா ரெண்டாவது படி, நமக்கு அப்பா மூலமா அச்சராபியாசம் சொல்லி கொடுக்கற வாத்தியார் மூணாவது படி. இவா மூணு பேரையும் விட நாம பார்க்க முடியாத பரபிரம்ம சுவாமி அவர்தான் நாலாவது படி. ரொம்ப வசதி.
0: சிறந்த எடிட்டிங்காக இந்த படத்துக்கு மோகன்ராஜ் அப்படிங்கிறவருக்கு தேசிய விருது கிடைச்சிருக்கு. சமூக பிரச்சனையை பேசின ஒரு திரைப்படம் அப்படிங்கிறதுனால இந்த வேதம் புதித திரைப்படத்துக்கு தேசிய விருதும் வந்து கிடைச்சிருக்கு. இந்த படத்துக்கு தேவேந்திரன் அப்படிங்கிறவர் தான் இசையமைச்சிருந்தாங்க. அதுவும் கண்ணுக்குள் நூறு நிலவா அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹிட்டான பாடல் சண்முகப்பிரியா ராகத்தில் இப்போ அந்த பாடலை கேட்கலாம்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: இணைந்திருக்கிறோம் படமும் பாடலும் நிகழ்ச்சியோடு. இன்னைக்கு 1987 வெளிவந்த திரைப்படங்களை பற்றி தாங்க சொல்லிட்டு இருக்கிறேன். 87 தமிழ் புத்தாண்டையொட்டி வெளிவந்த ஒரு சூப்பரான படம் கங்கை அமரன் இயக்கத்தில் ராமராஜன், நிஷாந்தி, ரேகா, செந்தாமரை, வினு சக்கரவர்த்தி, செந்தில், கோவை சரளா நடித்த படம் தான் எங்கள் ஊர் பாட்டுக்காரன். இந்த படத்தில் நடிகை பானுப்பிரியா அவங்களுடைய தங்கச்சி சாந்தி பிரியா வந்து நிஷாந்தி அப்படிங்கிற பேரில் வந்து அறிமுகமானாங்க. அவங்க தான் அந்த படத்தில் செண்பகம் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. பண்ணையாருடைய மகள் செண்பகமும் அப்பாவியான பாட்டுக்காரனான சித்தன், அதாங்க நம்ம ராமராஜன், அவங்க ரெண்டு பேருமே காதலிக்கிறாங்க. ஆனால் ஒருத்தர் ஒருத்தர் அவங்களுடைய காதலில் நேரடியாக சொல்லிக்கிட்டது கிடையாது. பண்ணையார் வந்து செண்பகத்துக்கு திருமணம் ஏற்பாடு செய்யணும்னு நினைக்கிறாங்க. பொத்தி பொத்தி வளர்த்த அந்த பொண்ணுக்கு திருமணம் செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இவ வந்து இன்னொரு இவரை காதலிக்கிறாரே, அதனால் கடைசியில் வந்து தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. காதலியோட நினைப்பில் இருக்கக்கூடிய சித்தனுக்கு காவேரி, அதாங்க ரேகாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. செண்பகத்தை மறக்க முடியாமல் இருக்கக்கூடிய சித்தன் காவேரியை ஏற்றுக்கிட்டாரா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதை. அதுவும் அந்த ஆடு அந்த மாடுகளெல்லாம் பாட்டு பாடியே அடக்க அடங்காத மாடுகளெல்லாம் பாட்டு பாடியே அடக்க வச்சு பால் கறப்பாறாங்க.
2: மாட்டை ஏமாத்தி பாட்டு பாடியா பால் கறக்குற?
3: பண்ணபுரத்துக்கார மாட்டுக்கும் ஒரு ரசனை உண்டு, அதனாலதான் பாட்டுக்கு பால் கறக்குது. நமக்கு தான் எந்த ரசனையும் இல்லையே.
2: ஏய், பாட்டுக்கு மாடு வேணா ஏமாறலாம்டா, மனுஷன் ஏமாற மாட்டான்.
3: அப்படி சொல்லாதீங்க, மாடு சாமி மாதிரி.
2: ஆ, இந்த மாடு சாமியோ?
3: மாடு என்னைக்குமே சாமி தான்.
1: இந்த எங்கள் ஊர் பாட்டுக்காரன் பயங்கர ஹிட் ஆச்சு. படத்தோட வெற்றிக்கு தொடர்ந்து ராமராஜன், கங்கை அமரன், இளையராஜா இவங்களுடைய கூட்டணியும் பிரபலமாச்சு. தொடர்ந்து செண்பகமே செண்பகமே கர

ஆட்டக்காரன், ஊரு விட்டு ஊர் வந்து, வில்லுப்பாட்டுக்காரன் அப்படின்னு வரிசையாக நிறைய படங்களில் இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒன்றா ஒர்க் பண்ணாங்க. இப்போ எங்கள் ஊர் பாட்டுக்காரன் திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்க போகிறோம். எந்த பாட்டு? அந்த பாட்டு தாங்க, கேளுங்க.

0: இடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.
2: கேட்டுட்டு இருக்கிறீங்க படமும் பாடலும். இன்றைக்கி 1987 வெளிவந்த திரைப்படங்களை பற்றியும் அதில் இடம்பெற்ற பாடல்களையும் கேட்டுட்ருக்குறோம். இசையமைப்பாளர் எஸ் ஏ ராஜ்குமார் முதன் முதல்ல இசையமைத்த ஒரு படம் சின்ன பூவே மெல்ல பேசு. இது 1987 ஏப்ரல் 17 வெளியாச்சு. இரட்டை இயக்குநர்கள் ராபர்ட் ராஜசேகரன் இவங்க இயக்கின ஒரு படம் தான் இந்த சின்ன பூவே மெல்ல பேசு. கல்லூரி காதலை கதைக்களமாக கொண்ட இந்த படத்தில் எஸ் ஏ ராஜ்குமார் அவருடைய இசைக்கு ரொம்ப முக்கிய பங்கு உண்டு அப்படின்னே சொல்லலாங்க. சோகம், நல்ல ஜாலியாக இருக்கிற மாதிரி, டூயட், கலாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல வகையான சூழலுக்கு ஏற்ற மாதிரி 10 பாடல்கள் இந்த படத்தில் கொடுத்துருப்பார் எஸ் ஏ ராஜ்குமார். அதுவும் அத்தனை பாடல்களையும் அவர் இசையமைச்சதோடு மட்டும் இல்லாமல் அவரே எழுதவும் செஞ்சுருக்கார். இதில் ஒரு பாட்டு கூட அவர் பாடியிருக்கார். ஏ புள்ள கருப்பாயி உள்ள வந்து படுதாயி, ஆடி மாதம் கொள்ளுதடி, அம்மிக்கல்லும் ஆடுதடி அப்படிங்கிற ஒரு சோக பாடல் இந்த பாடலில் எஸ் ஏ ராஜ்குமார் அவர் பாடியிருக்கவும் செஞ்சுருக்கிறார். ஸோ முதல் படத்திலேயே நல்ல ஒரு 10 பாடல்கள் கொடுத்ததோடு இல்லாமல் அந்த பாடல்களையும் எழுதி கூடவே பாடவும் செஞ்சுருக்கிறாரு. இப்போ நல்ல ஒரு பெரிய அந்த விக்ரமன் படங்களுக்கு எல்லாமே வந்து எஸ் ஏ ராஜ்குமார் தான் நிறைய நல்ல நல்ல இசை பாடல்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க. அவங்களுடைய முதல் துவக்கமாக அமைஞ்சது இந்த சின்ன பூவே மெல்ல பேசு. இப்போ அந்த திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேட்டுகிட்டே தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.

0: இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 மத்தியிலே 1197 கிலோ ஹெட்ஸிலும் கேட்டுட்ருக்கிறீங்க படமும் பாடலும். இன்றைக்கி 1987 வெளிவந்த திரைப்படங்களை பற்றி தாங்க சொல்லிட்டுருக்கிறேன். சத்யராஜ், பிரபு, நதியா, சுதா சந்திரன் இவங்களோட நடிப்பில் மணிவண்ணன் இயக்கின ஒரு ரொமான்டிக் காமெடி திரைப்படம் தான் சின்ன தம்பி பெரிய தம்பி. இந்த படத்தை வந்து தெலுங்கில் சின்னோடு பெத்தோடு அப்படிங்கிற பேர்லேயும், கன்னடத்தில் ராமண்ணா ஷாமண்ணா அப்படிங்கிற பேர்லையும் ரீமேக் செஞ்சுருக்கிறாங்க. சின்ன தம்பியாக பிரபு நடிச்சிருப்பாங்க, பெரிய தம்பியாக சத்யராஜ் நடிச்சிருப்பாங்க. இவங்க வரக்கூடிய ஆரம்ப காட்சியே அவ்வளோ கலகலப்பாக இருக்கும். ஹோட்டலுக்கு ரெண்டு பேரும் போய் நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காமல் வெளியே வர்றதுக்கு இவங்க செய்கிற தந்திரத்தை பாருங்களேன். பார்த்தீங்களா, மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு கடைசியில் ரெண்டு பேருமே பில்லு கொடுக்காமல் கையில் எக்ஸ்ட்ராவாக காசு வேறு வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. இப்படி ஜாலியாக போயிட்டுருக்கிற இவங்களுடைய வாழ்க்கையில் முறை பொண்ணு நதியா வர்றாங்க. ரெண்டு பேருக்குமே அதனால் மோதல் ஏற்படுது. ரெண்டு பேருக்குமே நதியா மேலே ஆசை, ஆனால் கடைசியில் நதியாவுக்கு பிரபு தான் பிடிக்குது. சத்யராஜுக்கு ஜோடியாக விதவை குளத்தில் வரக்கூடிய சுதா சந்திரன் அவங்களுக்கு வந்து ஜோடியாக அமைகிறாங்க. இந்த படத்தில் இடம்பெற்ற ஒரு காதல் என்பது அப்படிங்கிற ஒரு பாட்டை மட்டும் இளையராஜா இசையமைச்சிருக்கிறாங்க. மற்ற எல்லா பாடல்களையும் கங்கை அமரன் இசையமைச்சிருக்காங்க. இப்போ சின்ன தம்பி பெரிய தம்பி திரைப்படத்துலேருந்து ஒரு அழகான பாடல் கேட்டு ரசிங்க.

0: காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பந்தலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: கேட்டுட்டு இருக்கிறீங்க படமும் பாடலும். இன்னைக்கு 1987 வெளிவந்த திரைப்படங்களை பத்தி தாங்க சொல்லிட்டு இருக்கிறேன். திரைப்பட கல்லூரி மாணவர்கள் ஆபா வாணன், அரவிந்த் ராஜ் இவங்களோட சேர்ந்து விஜயகாந்த் அவர்கள் கொடுத்த சூப்பர் ஹிட் திரைப்படம் தான் உழவர் மகன். இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்க்கும்போது, கிராமத்து பெரிய மனிதராக மருதாச்சலம் அப்படிங்கிறவர் இருக்காரு. அவங்களுக்கு வந்து ரெண்டு பசங்க, ஒருத்தர் பேர் சிவா, இன்னொருத்தர் பேர் சின்னதுரை. சிவா தம்பி சின்ன வயசுலேயே காணாமல் போயிடுறாங்க, ஆனாலும் அவங்க போயிட்டுருக்குறாங்க. மக்களுடைய அபிமானம் பெற்ற தலைவராக இந்த மருதாச்சலம் இருக்கிறாரு. இவர் மேலே பொறாமை கொண்ட வில்லனா குணசேகரன் வர்றாரு. கடைசியில் இவர் மருதாச்சலத்தை கொலை செய்துட்டு பழியை அவருடைய மகன் சின்னதுரை மேலே அந்த சுமத்துறதுனால அவர் சின்னதுரை ஜெயிலுக்கு போகிறாரு. அந்த சமயத்தில் வில்லன் வந்து இவரை பார்த்து சொல்கிறார், உன்னை இப்போ ஜெயிலுக்குள்ளே போயிட்டு உன்னை யார் காப்பாற்றுவா அப்படின்னு சொல்கிறார். அந்த சமயத்தில் காணாமல் போன தம்பி திரும்பி வந்து அண்ணன் மீது சுமத்தப்பட்ட பழியை போக்கி உண்மையான குற்றவாளிகளை போலீஸில் பிடிச்சு கொடுப்பார். இதுதான் படத்தோட கதை. இதில் கிராமத்து அண்ணனாகவும் நகரத்து தம்பியாகவும் ரெண்டு கதாபாத்திரத்தில் விஜயகாந்த் அவர்கள் சூப்பராக நடிச்சிருப்பாங்க. இவங்களுக்கு ஜோடியாக ராதிகா ராதா ரெண்டு பேரும் வருவாங்க. இந்த படத்தில் ஒரு ரேக்லா ரேஸ் காட்சி வரும், ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்கும். தமிழ் சினிமாலே எடுக்கப்பட்ட இந்த ரேக்லா ரேஸ் ஒரு இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமாக அவர் அங்கே எடுத்ததில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படத்தினுடைய கதை, திரைக்கதை, வசனம் மட்டும் எழுதினது இல்லாமல் இந்த படத்துடைய பாடல்களும் ஆபாவாணன் எழுதியிருக்கிறாரு. இரட்டை இசையமைப்பாளர்கள் மனோஜ் கியான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கிறாங்க. இப்போ உழவர் மகன்

0: நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.
1: கேட்டுட்ருக்கிறீங்க படமும் பாடலும். இன்றைக்கி 1987 ஆண்டு வெளிவந்த திரைப்படங்களை பற்றி தாங்க சொல்லிகிட்ருக்கிறேன். இதில் ரஜ

0: ரஜினிகாந்த், அமலா இவங்களோட நடிப்பில் வெளிவந்த ஒரு முக்கியமான படம் தான் வேலைக்காரன். கதை முழுக்க ஒரு ஹோட்டலை மையமாக வச்சு நகரும். கதைப்படி கிராமத்தில் இருந்து சென்னைக்கு வேலை தேடி வருவார் ரஜினி. ஒரு ஹோட்டலில் வேலை செய்யக்கூடிய செந்தில் ஹோட்டல் நிர்வாகி நாசர்கிட்ட ரஜினியை வந்து இவர் என்னுடைய ஊர்க்காரர் அப்படின்னு அறிமுகம் செஞ்சு வச்சு வேலை கேட்பார். ரஜினிகிட்ட இன்டர்வியூ செய்யக்கூடிய நாசர் உனக்கு இங்கிலீஷ் பேச தெரியுமா அப்படின்னு கேட்பார். அப்போ ரஜினி என்ன பேசியிருப்பாரு பாருங்க.
1: கிராமத்துல இருந்து இப்போ தான் பட்டணத்துக்கு வந்திருக்கான், இவனுக்கு எப்படி சார் இங்கிலீஷ் தெரியும்?
2: I can talk English, I can walk English, I can laugh English, you bloody fellow. Vayapuri in Tamil becomes Vaipuri in English and Belpuri in Hindi. Sir, English is a very funny language, sir. But fine and rhythmic language also, you know how? English is the fashion of the nation. In such condition and consideration, the conjunction become injunction and injunction become irritations. Frustrations and temptations are common for all nations because condition become contradictions and prediction become premonitions. That's why fiction results in collusion, diffusion, destruction, demolition, demonstration, declaration, degeneration, depreciation, deliberation and decoction.
3: Okay, okay. Enough, enough.
0: ரஜினியோட ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரியான இந்த வசனத்தை எழுதி கொடுத்தது யார் அப்படின்னா பாலச்சந்தரவங்க தான். இந்த படத்தில் ஒரு சூப்பரான பாடல் வரும், வா வா வா கண்ணா வா அப்படிங்கிற பாடல். ஸ்ரீநகரில் பனிமலையில் இந்த பாட்டை வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க. அந்த சமயம் இவங்க போன சமயம் பயங்கர குளிரா, அதுலேயே ஒரு காட்சி வரும், பரதநாட்டிய உடையில் அமலா வெறும் காலோட ஆடுற மாதிரி ஒரு சீன் வரும். ஆனால் அந்த பனிமலையில் அவங்களால நிற்கவே முடியாது, அவ்வளோ குளிரை தாங்க முடியாமல் இருந்துச்சான். ஒரு கட்டத்தில் கம்பளியை விரித்து அதுக்கு மேலே டான்ஸ் ஆடுங்க அப்படின்னாங்க. அந்த கம்பளியுமே போக போக குளிர் தாங்க முடியாமல் அவங்களால ரொம்பவே டான்ஸ் ஆட முடியாமல் ரொம்பவே சிரமப்பட்டாங்களாம். சின்ன சின்ன ஷார்ட்டாக எடுத்து கஷ்டப்பட்டு அந்த பாடலை எடுத்து முடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பாடகர் மனோ ரஜினிகாந்த் அவர்களுக்கு முதல் முதலாக இந்த படத்தில் தான் வந்து பாடல்கள் பாட ஆரம்பித்தாங்க. வேலை இல்லாதவன் தான், வேலை தெரிஞ்சவன் தான், வீரமான வேலைக்காரன் அப்படிங்கிற ஒரு பாடலாகட்டும், வா வா வா கண்ணா வா அப்படிங்கிற ஒரு பாடலாகட்டும், இந்த ரெண்டு பாடல்களும் மனோ வந்து பாடிப்பாங்க. கவிஞர் மு மேத்தா அவங்க தான் இந்த படத்தில் எல்லா பாடல்களையும் எழுதியிருந்தாங்க. இப்போ பாடல் கேட்கலாம் நம்ம நிகழ்ச்சியோட நிறைவான பாடலாக வேலைக்காரன் திரைப்படத்திலிருந்து.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டு நிலையான விண்வெளி மண்டலத்தை இந்தியா ஆதரிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 5 ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதோடு கூடுதல் வேலைவாய்ப்பு உருவாக்க உதவிடும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் ஆராய்ச்சி பயன்பாடுகளுக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். நாட்டில் சிவில் விமான போக்குவரத்து துறை வளர்ச்சியடைந்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். நாட்டின் தொலைதூர பகுதிகளில் மின்சார இணைப்பு வழங்க சிறிய நீர்மின் நிலையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோநாயக் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பேரிடர் முன்னெச்சரிக்கை பணிகளுக்காக 281 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போன தமிழர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. தெற்கு ரயில்வேயின் அகல ரயில் பாதை 100% மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அறிவித்துள்ளது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சென்னை எழும்பூரிலிருந்து திருநெல்வேலிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. நாளை மறுநாள் எழும்பூரிலிருந்து 11:50 புறப்படும் இந்த ரயில் விழுப்புரம் திருச்சி மதுரை வழியாக மறுநாள் காலை 11:15 திருநெல்வேலி சென்றடையும். மறுமார்க்கத்தில் திருநெல்வேலியிலிருந்து வரும் திங்கட்கிழமை 10:30 புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் காலை 10:15 சென்னை வந்தடையும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. துலீப் கிரிக்கெட் கோப்பையை கிழக்கு மண்டல அணி வென்றுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரமாலை 6:03. பொன்னான மாலை வேளையில் பக்தி மனம் பரப்ப வருகிறது பக்தி மாலை.

நேரம் 6:09. பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிலை பண்பலை 102.6 யார் ஒருவர் நமது கஷ்டமான நேரங்களில் கூடவே இருக்கிறார்களோ அவர்களே நம் சந்தோஷமான நேரங்களில் கூடவே இருக்க தகுதியானவர்கள்.

சிறர்களை கட்டி நகரத்தை பற்ற வைத்தோய் ஆடிடும் உமதுவால் என்னும் வானத்தியும் எதிரிகளை நாசம் செய்வீர். நெஞ்சத்தினால் கூட தாண்டிட முடியாத கடலினை தாண்டி சென்றாய். ஆடிடும் உமதுவால் என்னும் வானத்தியும் எதிரிகளை நாசம் செய்வீர். வேண்டிய கணத்தினில் வேண்டுவன அருள்வாய் அடியரிடம் அன்பு கொண்டோய் ஆடிடும் உமதுவால் என்னும் வானத்தியும் எதிரிகளை நாசம் செய்வீர். அசுரரனும் இருள் சூழ்ந்த இரவினை போக்கிடும் அற்பு

அகம் பற்களுடன் வஜ்ராயுதம் அழித்தோய் ஆடிடும் உமதுவால் என்னும் வானத்தில் எதிரிகளை நாசம் செய்வீர். கர்வமிகு கந்தருவர் வாழுமா மலையினை பிளக்கின்ற சிம்மநாதா ஆடிடும் உமதுவால் என்னும் வானத்தில் எதிரிகளை நாசம் செய்வீர். லக்ஷ்மணன் உயிரினை காத்து ரட்சித்தந்த

நேரம் 6:15. நாளை எல்லாம் மாறும் என்று நமக்குள்ளே ஆறுதல் சொல்வதை விடுத்து இன்று என்ற நிஜ உலகினில் நாம் முயற்சியை கையாள பழகிக்கொள்ள வேண்டும்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நெல்லை பண்பலை 102.6 பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். முள்ளை முள்ளால் தான் எடுக்க முடியும் என்பது போல், அன்பை அன்பால் தான் வெல்ல முடியும்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:30 ஆகிக்கொண்டிருக்கிறது. எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்க இருக்கிறீங்க சேவை செய்திகள். சேவை செய்திகள் முதல்ல ஒரு பாடலோட, இனிமையான பாடலோட ஆரம்பிச்சிடலாம். முத்து திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது.

சேவை செய்திகள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள் நெல்லை பண்பலையுடன். சேவை செய்திகளில் முதல் செய்தி என்ன அப்படின்னா, பிறப்பு இறப்பு பதிவு சட்டம் 1969 படியும், பிறப்பு இறப்பு பதிவுகள் விதிகள் 2000 படியும், 2000 ஆண்டிற்கு முந்தைய ஆண்டுகளில் பிறந்த குழந்தையின் பிறப்புச் சான்றிதழில் குழந்தையின் பெயரை பதிவு செய்வதற்கான கால அவகாசம் கடந்த 2024 ஆண்டு டிசம்பர் மாதம் 30 தேதி என முடிவடைந்த நிலையில், முதன்மை பிறப்பு இறப்பு பதிவாளர் மீண்டும் நீட்டிப்பு கேட்டு அரசுக்கு பரிந்துரை அனுப்பியிருந்தார். அதற்கிணங்க அரசு பரிசீலித்து மீண்டும் அதற்கான கால அவகாசம் இம்மாதம் 26 தேதி வரை நீட்டிப்பு கொடுத்து வழங்கியிருக்கிறது அரசு. எனவே பொதுமக்கள் இந்த இறுதி வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் பிறப்பு நிகழ்ந்துள்ள பகுதியில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகம், பேரூராட்சி அலுவலகம், நகராட்சி மற்றும் மாநகராட்சி அலுவலகத்தை அணுகி பிறப்பு சான்றிதழில் குழந்தையின் பெயரை பதிவு செய்வதற்கு ஏதுவாக பிறப்பு சான்றிதழில் குழந்தையின் பெயர் மற்றும் பிறந்த தேதி தொடர்பான ஏதேனும் ஒரு ஆவண நகலுடன் விண்ணப்பிக்கலாம். மேலும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி காலதாமத கட்டணம் ₹200 செலுத்தி குழந்தையின் பிறப்பு பதிவேட்டில் குழந்தையின் பிறப்பு பதிவு செய்து குழந்தை பெயருடன் கூடிய பிறப்பு சான்றிதழ் பெற்றுக்கொள்ளலாம் என திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்தமோகன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். நேரம் 6:38 நிமிடமாகிக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக உள்ளத்தை அள்ளித்தா திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேரம் 6:43 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் சேவை செய்தி. சேவை செய்திகள் அடுத்த செய்தி என்ன அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்டத்தின் அரசு அருங்காட்சியகம் வரலாற்றுச் சான்றுகளையும் நமது முன்னோர்களின் பண்பாட்டு அடையாளங்களையும் பாதுகாக்கும் முக்கிய அங்கமாக திகழ்ந்து வருகிறது. திருநெல்வேலி அரசு அருங்காட்சியகத்தை மேலும் மேம்படுத்தவும், வருகின்ற தலைமுறையினர் நமது வரலாற்றை அறிந்து கொள்ளவும், நமது மாவட்டத்தில் உள்ள தனியார் நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்களின் வசம் உள்ள அரிய வகை பழங்கால நாணயங்கள், சிலைகள், ஓலைச்சுவடிகள், ஆயுதங்கள், இசைக்கருவிகள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் போன்ற அரும்பொருட்களை வழங்க விரும்பும் நபர்களுக்கு தகுந்த மதிப்பூதியம் வழங்க அரசு அருங்காட்சியகம் முன்வந்துள்ளது. எனவே அரும்பொருட்களை வைத்துள்ள பொதுமக்கள் மற்றும் நிறுவனங்கள் தாமாக முன்வந்து அவற்றை அருங்காட்சியகத்திற்கு அன்பளிப்பாகவோ அல்லது உரிய வெகுமதி பெற்றுக்கொண்டோ பழமையான அரும்பொருட்களை காப்பாட்சியர் அரசு அருங்காட்சியகம்

பாளையங்கோட்டை, திருநெல்வேலி அவர்களிடம் வழங்கலாம் என திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். எஃப்எம் ரெயின்போ 102.6 இணைந்திருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக மேட்டுக்குடி திரைப்படத்திலிருந்து பாடல்.

வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் 2026 பயணம் மேற்கொண்டு பயன்பெற விரும்பும் பௌத்தர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இதற்கான விண்ணப்ப படிவத்தினை மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் இயங்கும் மாவட்ட சிறுபான்மையினர் நல அலுவலகங்களிலிருந்து கட்டணமின்றி பெறலாம். மேலும் இணையதளம் மூலமாகவும் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அதற்கான இணையதள முகவரி www.bcmbcmw.tn.gov.in. இந்த இணையதளத்திலிருந்தும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தினை இந்த ஆண்டு நவம்பர் 15 உரிய ஆவணங்களுடன் ஆணையர், சிறுபான்மையினர் நலத்துறை, கலசமகால் பாரம்பரிய கட்டடம் முதல் தளம், சேப்பாக்கம், சென்னை 6,05 இந்த முகவரிக்கு அனுப்பி வைக்குமாறு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த்மோகன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். சேவை செய்தியின் நிறைவு பாடலாக பூவை உனக்காக திரைப்படத்திலிருந்து.

சேவை செய்திகள் கேட்டுட்ருக்கிறீங்க நெல்லை பண்பலை 102.6. நிகழ்ச்சியில் அடுத்த செய்தி என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டை சேர்ந்த பௌத்தர்கள் நாக்பூர் தீக்ஷா பூமியில் விஜயதசமி அன்று நடைபெறும் தர்ம சக்கர பரிவர்த்தனை திருவிழாவில் கலந்து கொண்டு திரும்புபவர்களுக்கு நபர் ஒருவருக்கு அதிகபட்சமாக ரூபாய் 5000 வரை மானியம் வழங்கும் திட்டம் தமிழ்நாடு அரசால் செயல்படுத்தப்படும்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் மாலை 6:55. நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்கலாம். இன்று இனி நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் விளம்பர காத்திருக்கிறது என்பது பற்றி தெரிந்து கொள்ளலாம். இன்று 7:00 அறிவியல் தகவல்கள், 7:30 துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் 2026 மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டியின் முதலாவது அரையிறுதிப் போட்டியில் இந்தியா மற்றும் வங்கதேசம் அணிகளுக்கு இடையே நடைபெறும் போட்டியின் நேரடி வர்ணனை கேட்கலாம். எமது வழக்கமான மற்ற நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பில் லைவ் ஸ்ட்ரீமிங்காக கேட்கலாம். 7:30 ஆசை அஞ்சல், இன்றிரவு 8:05 குக்கு நேர் விருப்ப பாடல், 9:00 இடைவிடாத இசைமலை, 9:30 இலக்கிய சாரல். இன்றைய இலக்கிய சாரலில் 10:10 மானமும் வீரமும் இது பற்றி தெரிந்து கொள்ளலாம். 10:00 சுகமான ராகங்கள், தொலைபேசி வழியே நேயர்கள் தங்களுக்கு பிடித்த பாடல்களை விரும்பி கேட்கக்கூடிய நிகழ்ச்சி. நேர்கள் கேட்டது இன்று இனி நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் விளம்பர காத்திருக்கிறது என்பது பற்றி அறிவிப்பினை கேட்டீர்கள். இனி நாளை நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் விளம்பர காத்திருக்கிறது என்பது பற்றி தெரிந்து கொள்ளலாம். நாளை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, இதில் சொல்ல மறந்த கதை உரை வழங்குகிறார் உமா குமாரசாமி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். நாளை காலை 6:15 வணக்க பூக்கள், 6:45 உழவர்களுக்கான தகவல், 6:55 சூழல் காப்பது சுகம். இதில் சூழல் துளி வழங்குவோர் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். அதனைத் தொடர்ந்து சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் எஸ் பிரியதர்ஷினி அவர்கள். நாளை காலை 7:00 வணக்கம் பரணி, இதில் தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சியை வழங்குகிறார் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 7:15 தமிழே அமுதே உரை வழங்குகிறார் ப இளங்கு அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் எஸ் முத்தையா அவர்கள். நாளை காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரையினை வழங்குகிறார் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. நாளை காலை 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். அதனைத் தொடர்ந்து திரை இசை. 9:02 ஆனந்த பூங்காற்று. நாளை ஆனந்த பூங்காற்றின் தலைப்பு அடுத்தவங்க என்ன நினைப்பார்கள் என்ற மனநிலை முன்னேற்றத்திற்கு உதவுகிறதா தடையாகிறதா. 10:02 மனம் விரும்புதை நேர் விருப்ப பாடல். 11:02 மணித்திருநாடு. நாளைய மணித்திருநாடு நிகழ்ச்சியில் சுப்பிரமணிய பாரதியின் நினைவு நாள். 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 சிநேகிதியே, இதில் கருத்து வேறுபாடுகளை கையாள்வதில் உங்கள் யுக்தி. நண்பகல் 1:00 நலம்தானா, இதில் கர்ப்பப்பையில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் சித்த மருத்துவர் ரோஹிணி ராஜா அவர்கள். 1:05 தொடர்ந்து நலம்தானாவில் அர்த்தமுள்ள செயல்பாடுகளும் ஆரோக்கிய முதலீடும். 2:00 குக்கு நேர்விருப்ப பாடல், 3:02 திரையருவி, 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி NCERT. நாளை மாலை 4:02 பொதிகை தும்பி, 5:02 படமும் பாடலும், 6:02 பக்தி மாலை, 6:30 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள். நாளை இரவு 7:00 அறிவியல் தகவல்கள், 7:30 நமது நெல்லை பண்பலையில் துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இலங்கை மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே நடைபெறும் 2026 மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் 2வது அரையிறுதிப் போட்டியின் நேரடி வர்ணனை கேட்கலாம். எமது வழக்கமான மற்ற நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பில் தொடர்ந்து கேட்கலாம். நாளை இரவு 8:05 ஊரும் உறவும் நாட்டுப்புற பாடல்கள் வழங்குகிறார் திருவேங்கடம் கஸ்தூரி குழுவினர். அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்கள். 9:00 இடைவிடாத இசைமலை, 9:30 இலக்கிய சாரல். நாளைய இலக்கிய சாரலில் சுப்பிரமணிய

பாரதியார் நினைவு நாள். நாளையிரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள், இதில் திருச்செந்தூர் ஜி வி ராயன் அவர்களின் தொகுப்பு உலாவர கேட்டு ரசிக்கலாம். நேர்கள் கேட்டது, இன்று இனியும் நாளையும் நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் வலம் வர காத்திருக்கிறது என்பது பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள்.

0: 90.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 7:01. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி அறிவியல் தகவல்கள். அறிவியல் என்பது எப்போதும் சுவாரஸ்யமானதுங்க. நம்மை சுற்றியுள்ள இயற்கையிலும் பிரபஞ்சத்திலும் பல ஆச்சரியங்கள் மறைந்துள்ளன. உங்கள் சிந்தனையை தூண்டக்கூடிய சில வியக்கத்தக்க அறிவியல் தகவல்கள் பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்கலாம். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக வாலி திரைப்படம்.

நேரம் 7:07 ஆகிக்கொண்டிருக்கிறது. அறிவியல் தகவல்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதில் முதல் தகவல் என்ன அப்படின்னா, பூமியை 6.6 கோடி ஆண்டுகளுக்கு முன் சிக்ஸூலப் என்ற ஒரு விண்கல் தாக்கியது. இதன் அகலம் வந்து 9.5 கிலோமீட்டர் முதல் 14.5 கிலோமீட்டர் வரை இருக்கும் என்று சொல்லப்படுது. டைனோசர் அழிவுக்கு காரணமான இந்த விண்கல் பற்றிய அமெரிக்காவின் பர்டியூ பல்கலைக்கழக ஆய்வில், இந்த விண்கல் மோதலால் எழுந்த தூசி மேகமானது பூமி முழுவதும் தீப்பிடிப்பை உருவாக்கியிருக்கலாம், இது பெரும்பாலான விலங்குகளை 1 மணி நேரத்திற்குள் எரித்து உயிரிழக்க வைத்திருக்கலாம், இதில் தப்பித்தவை இந்த தூசி மேகங்கள் பல ஆண்டுகளாக சூரிய ஒளியை மறைத்ததால் உருவான உலகளாவிய குளிர்காலத்தில் அழிந்தும் போயிருக்கலாம் என ஆய்வியலாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் தெரிந்து கொள்ளலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலை பண்பலையுடன்.

அறிவியல் தகவல்கள் கேட்டுட்ருக்கிறீங்க நெல்லை பண்பலை 102.6. பூமியை பாதுகாக்கிறதுக்காக 2200 ஆண்டுகளுக்குள் மக்கள் தொகையை பாதியாக குறைக்க வேண்டும். கடந்த 100 ஆண்டுகளில் மக்கள் தொகை 200 கோடியிலிருந்து 830 கோடி என உயர்ந்திருக்கிறது. இருப்பினும் இந்த அதிவேக வளர்ச்சியை நமது பூமி நீண்ட காலத்திற்கு தாங்க முடியாது என விஞ்ஞானிகள் தெரிவித்து வருகிறார்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக காதல் கோட்டை திரைப்படத்திலிருந்து

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: Attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026, issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.
2: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக, ஆகாஷ்வாணியோடு இணைக.
3: நேரம் 7:20 ஆகிக்கொண்டிருக்கிறது.

அறிவியல் தகவல்கள் கேட்டுட்ருக்கிறீங்க. இதில் அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, ஜப்பானின் ஹிரோஷிமா நகரில் 1945 ஆண்டு ஆகஸ்ட் 6 அமெரிக்க அணுகுண்டு வீசியதில் 140,000 பேர் பலியானார்கள். இந்த நிலையில் 81 பிறகு ஹிரோஷிமா கடற்கரையில் நடத்திய ஆய்வில் ஒரு நுண்ணிய கோளத்திற்குள் சிலிக்கான் செறிந்த கலப்பு உலோகம், அதாவது இரும்பு, குரோமியம், நிக்கல், மாங்கனீசு போன்ற கலந்த கலப்பு உலோகம் கண்டறியப்பட்டிருக்கிறது. இது அணுகுண்டு வெடித்தபோது சில வினாடிகளில் வெப்பநிலை 7000 டிகிரி செல்சியஸாக உயர்ந்ததால் அந்த பகுதியில் இருந்த கல், இரும்பு, பிற கனிம பொருட்கள் ஆவியாகி பின் திரவ துளியாக பல ஆண்டுகளாக கடற்கரை மணலில் படிந்து இவை உருவாகின என்று அறிவியல் தகவல் சொல்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வருஷமெல்லாம் வசந்தம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேரம் 7:26. சேவை செய்திகள். அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுங்க. நிறைவான தகவல் என்ன அப்படின்னா, பறவைகள் வந்து பருவநிலையை பொறுத்து உலகின் ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு புலம்பெயர்கிறது இல்லையா. இந்த நிலையில் உலகின் புலம்பெயர் பறவைகளின் எண்ணிக்கை 50% குறைந்து வருகிறதாங்க. ஏற்கனவே 300 வகை புலம்பெயர் பறவைகள் அழிந்து வருகின்ற இனங்களில் பட்டியலில் உள்ளது. இது வந்து பூமிக்கு மோசமான ஒரு அறிகுறி என அமெரிக்காவின் ஜார்ஜ் டவுன் பல்கலைக்கழக ஆய்வு எச்சரிக்கிறது. நிகழ்ச்சியின் நிறைவாக நீ வருவாய் என திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேர்களே, இனி கேட்கலாம். துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் 2026 மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டியின் முதலாவது அரையிறுதிப் போட்டியில் இந்தியா மற்றும் வங்கதேச அணிகளுக்கு இடையே நடைபெறும் போட்டியின் நேரடி வர்ணனை கேட்கலாம்.

நேரம் 7:37 ஆகி ஆசை அஞ்சல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் என்ன பாடல் யார் விரும்பி கேட்டுருக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசையாக இருப்பீங்க. சரிங்க, இவங்க தான் விரும்பி கேட்டுருக்குறாங்க, அது இவங்க தான் அப்படிங்கும்போது உடையாம்புலியிலிருந்து பால்ராஜ், சுதா, பால் தினகரன், ஆகாஷ், முருகேசன், பூமா, அபிநந்தன், அஸ்வந்தன், ஆறுமுகப்பட்டி, சாந்தி, இவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் முத்துக்காலை.

நேர்களின் நினைவிற்கு நேர்களே, இன்று இரவு 8:05 குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சி இடம்பெற இருக்கிறது. நேர்கள் உங்களுக்கு விருப்பமான பாடலை வாட்ஸ்அப் மூலமாக விரும்பி கேட்கலாம். அந்த வாட்ஸ்அப் எண்ணை நோட் பண்ணிக்கோங்க, 9443630794. இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு குரல் பதிவு மூலமாக நீங்கள் பாடல் கேட்கலாம். நான் இந்த ஊர்லேருந்து பேசுகிறேன், எனக்கு இந்த திரைப்படத்திலேருந்து இந்த பாடல் வேண்டும் அப்படின்னு நீங்கள் சொன்னால் போதும். எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, இந்த ஊர் பேர், பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், பாடல் என்னவோ அதையும் சொல்லிட்டீங்கன்னா உங்கள் குரலை நீங்களும் கேட்கலாம், உங்களுக்கு விருப்பமான பாடலையும் கேட்டு மகிழலாம். நேரம் 7:43 ஆகிக்கொண்டிருக்கிறது. ஆசை அஞ்சல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. திருநெல்வேலி டவுன் கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, முத்து சௌமியா இவங்களோடு மதுரை மாவட்டம் நாகமலையிலிருந்து விக்னேஷ், ரஞ்சனா, வெற்றிவேல், விக்ரவேல் ஆகியோர் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அந்த விரும்பி கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் என் ஆசை மச்சான்.

ஆனந்தம் அமர்கள மட்டகாசமான பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆசை அஞ்சல் நிகழ்ச்சியில் நேரம் 7:49 ஆகிக்கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் வரக்கூடிய பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க யாரெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு எஸ்பி பாபு, சரஸ்வதி, பாலமுருகன், உடன்குடி செல்வன், ராஜபூபதி, ஆழ்வார் குறிச்சி பரமசிவானந்தம், நடராஜன், சத்தியமங்கலம் கே என் பாளையத்திலிருந்து பேச்சுமுத்து, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலிருந்து செந்தில்குமரன், இவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் முதல் மரியாதை.

0: என்ன சார், ஒருத்தருமே ரோட்ல லேன் டிசிப்ளினே ஃபாலோ பண்ண மாட்டாங்க.
1: டக்குன்னு ரைட்ல போறாங்க, டக்குன்னு லெஃப்ட்ல போறாங்க,
0: இண்டிகேட்டர் கூட போட மாட்டாங்க.
2: பெரும்பாலான சாலை விபத்துக்கள் சாலை விதிகளை பின்பற்றாமல் இருப்பதால் நடக்கிறது. சாலையில் இடதுபுறமே செல்லுங்கள், தங்களுக்குள்ள தடத்தில் மட்டுமே வாகனத்தை இயக்குங்கள்.
3: இந்த பார்டர் தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன்.
4: நேரம் 7:55. ஆசை அஞ்சல் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கே வந்தாச்சுங்க. நிறைவாக ஒலிக்கும் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. சென்னை வெள்ளிவாக்கம் குபேந்திரன், மகேஸ்வரி, திருமலைசை மணிவண்ணன், ராணி, வாகையூர் ராமசாமி, சரோஜா, சாத்தான்குளம் எம் எஸ் மயில், இவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆனந்தம்.

அனுப்புபவர் முகமது. சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டு நிலையான விண்வெளி மண்டலத்தை இந்தியா ஆதரிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்ற சர்வதேச விண்வெளி உச்சி மாநாட்டில் காணொலி மூலம் உரையாற்றிய அவர், அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு மக்களுக்கு பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்று கூறினார். விண்வெளி ஆராய்ச்சியில் உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். வசுதைவ குடும்பகம் என்ற அடிப்படையில், ஒரே பூமி ஒரே குடும்பம் ஒரே எதிர்காலம் என்ற அடிப்படையில் முன்னேற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சந்திராயன் 3 விண்கலம் மூலம் முதல் முறையாக நிலவின் தெற்கு துருவத்தில் சென்ற நாடு என்ற சாதனையை இந்தியா படைத்துள்ளதாக அவர் கூறினார். சூரியன் குறித்து ஆராய்ச்சி மேற்கொள்ள ஆதித்யா 7-1 விண்கலம் விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். வரும் 2035 ஆண்டுக்குள் சர்வதேச விண்வெளி மையத்தை இந்தியா இலக்கு நிர்ணயித்துள்ளதாக அவர் கூறினார். நாட்டின் விண்வெளி பயணத்தில் இஸ்ரோவின் பங்கு மிகவும் முக்கியமானது என்று பிரதமர் பாராட்டினார். விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும்

0: மக்களுக்கும் பேரிடர் தொடர்பான தகவல்களை வழங்குவதற்கு செயற்கைக்கோள்கள் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், அடுத்த மாதம் 27ஆம் தேதி தொடங்க உள்ள அறிவியல் தொழில்நுட்ப மாநாடு உலகளாவிய விஞ்ஞானிகள், தொழில் முனைவோர், கொள்கை வகுப்பாளர்களை இணைக்கப் போவதாக தெரிவித்தார். அறிவியல் என்பது பொதுமக்களின் நலனுக்காக செயல்படுத்தப்பட வேண்டும் என்று டாக்டர் ஜிதேந்திர சிங் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் பேரிடர் முன்னெச்சரிக்கை பணிகளுக்காக 281 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். நாகை மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், அம்மாவட்டத்தில் மட்டும் 10 கோடியே 14 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணிகளுக்கு திட்ட அறிக்கை தயாரிக்க அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். நாகை மாவட்டத்தில் 68 இடங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளாக கண்டறியப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அங்கு வசிக்கும் மக்களை பாதுகாக்க 6 பல்நோக்கு பேரிடர் மையங்கள், 12 புயல் பாதுகாப்பு மையங்கள், 100 சமுதாய நலக்கூடங்கள், 145 பள்ளிகள், 22 கல்லூரிகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை அக்கட்சி அறிவித்துள்ளது. மதுராந்தகத்தில் திருமதி கனிதா சம்பத்தும் தாராபுரத்தில் திருமதி கே பானுமதியும் போட்டியிடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நேபாள பெருவள்ளத்தில் காணாமல் போன தமிழர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான பொதுநல வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு, காணாமல் போனவர்களை மீட்க எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிட்டிருந்தது. நேபாளத்தில் காணாமல் போன தமிழகத்தைச் சேர்ந்த 85 பேரை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும், 75 பேரின் குடும்பத்தினரிடம் டிஎன்ஏ மாதிரிகள் பெறப்பட்டு அடையாளம் காணும் பணி நடைபெற்று வருவதாகவும் மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்திலிருந்து 3 அதிகாரிகள் நேபாள தலைநகர் காட்மாண்டுவில் முகாமிட்டு தேடுதல் பணிகளை கண்காணித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு ரயில்வே 100% அகல ரயில் பாதை மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளது. இது தொடர்பாக ரயில்வே வெளியிட்டுள்ள அறிக்கையில், தெற்கு ரயில்வேயில் உள்ள 5068 கிலோமீட்டர் அகல ரயில் பாதை மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. பட்டுக்கோட்டை காரைக்குடி இடையேயான கடைசி 71 கிலோமீட்டர் அகல ரயில் பாதையும் தற்போது மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக ரயில்வேயின் முதன்மை தலைமை மின்பொறியாளர் திரு கணேஷ் தெரிவித்துள்ளார். மின்மயமாக்கப்பட்ட ரயில் பாதையை ஆய்வு செய்ததாகவும் அவர் கூறியுள்ளார். கடந்த 1931 மே 11 தெற்கு ரயில்வேயின் மின்மயமாக்கும் பணிகள் தொடங்கப்பட்டதாகவும், 1968 முதல் சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே மின்சார ரயில்கள் இயக்க தொடங்கியதாகவும் திரு கணேஷ் தெரிவித்துள்ளார். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் HS பிரணாய், சான்ஸ்கர் சர்ஸ்வத் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் பிரணாய் 21-15, 13-21, 21-14 என்ற செட் கணக்கில் சீன தேய்பேயின் ஊ ஜே யாங்கை வென்றார். மற்றொரு போட்டியில் இந்தியாவின் சான்ஸ்கர் சரஸ்வத் 21-12, 10-21, 21-18 என்ற செட் கணக்கில் சக நாட்டு வீரர் ஜார்ஜை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தன்வி சர்மா, இஷா ராணி, பருவா, மால்விகா பன்சோத், ரக்ஷிதா ஸ்ரீ உள்ளிட்டோரும் காலிறுதிக்கு முன்னேறி உள்ளனர். துலீப் கிரிக்கெட் கோப்பையை கிழக்கு மண்டல அணி வென்றுள்ளது. சென்னையில் நடைபெற்ற கிழக்கு மண்டலம் தெற்கு மண்டலம் அணிகளுக்கு இடையேயான இறுதிப் போட்டி டிராவில் முடிவடைந்தது. முதல் இன்னிங்ஸில் பெற்ற கூடுதல் ரன் அடிப்படையில் கிழக்கு மண்டல அணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முதல் இன்னிங்ஸில் கிழக்கு மண்டல அணி 708 ரன்னும், தெற்கு மண்டல அணி 336 ரன்னும் எடுத்துள்ளது. இரண்டாவது இன்னிங்ஸில் கிழக்கு மண்டல அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 388 ரன் எடுத்திருந்த நிலையில் டிக்ளேர் செய்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. நேரம் 8:05 ஆயாச்சுங்க. நேர்கள் ஆர்வமாக எதிர்பார்த்திருந்த குக்கு நேர் விருப்ப பாடல் நிகழ்ச்சியும் வந்தாச்சு. இந்த நிகழ்ச்சி நேர்களது நிகழ்ச்சி. நேர்கள் நீங்கள் விரும்பி கேட்கக்கூடிய பாடலை நெல்லை பண்பலை மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸில் விரும்பி கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி.

0: வாட்ஸ்அப் எண் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கங்க. 9443360794. இந்த வாட்ஸ்அப்பில் இன்றைக்கி நீங்கள் குரல் பதிவு மூலமாக பாடல் கேட்க போகிறீங்க. உதாரணத்திற்கு நான் இந்த ஊர்லேருந்து பேசுகிறேன், எனக்கு இந்த திரைப்படத்திலேருந்து இந்த பாடல் வேணும் அப்படிங்கிறது. நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, உங்கள் ஊர் பேர், உங்கள் பேர், பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், பாடல் என்ன பெயரோ அதையும் சொல்லிக்கோங்க. உங்கள் குரல் மூலமாக அனுப்பி விடுங்க. இனிமையான பாடலை கேட்கலாம். நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் என்ன பாடல், யார் விரும்பி கேட்டிருக்கிறாங்க? அவருக்கு வணக்கம்
1: சார். இனியர வணக்கம். வெங்கடேஸ்வரம் பாலகிருஷ்ணன், படம் பூந்தோட்ட காவல்காரன். பாடல், அடி காண கருங்குஜிலே கச்சேரி வைக்க போறேன். இந்த பாடல் போடுங்க. நன்றி.
0: வணக்கம். வணக்கம். நன்றி. நேயர் விரும்பி கேட்ட பாடல் இதோ காட்சி அலைகளில்.

0: நேரம் 8:12. மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் குக்கு நேர் விருப்ப பாடல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் இணையவரும் அடுத்த அன்பு நேயர் யாரு, என்ன பாடல் கேட்கிறாங்க தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: நெல்லை பண்பலைக்கு என் இனிய இரவு வணக்கம். என் பெயர் அக்பர், நான் ஈரோடு மாவட்டம் கந்தசாமி பாளையம். எனக்கு பிடித்த பாடல் கண்ணே என் கண்மணியை படம், கவிதை பாடும் அலைகள். தேங்க்யூ.
0: ஓகே, நீங்கள் கேட்ட பாடல் கவிதை பாடும் அலைகள் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது, கேட்டுகிட்டே இணைந்திருங்கள்.

0: மனதிற்கு இனிய கீதங்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் குக்கு நேர்விருப்ப பாடல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம நிகழ்ச்சியில அடுத்த பாடலை விரும்பி கேட்கக்கூடிய நேர் யாரென்று தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: திருச்செந்தூரிலிருந்து அருள்ராஜ், ராதா, சாய் பிரதீப் விரும்பி கேட்கும் பாடல் மீனம்மா மீனம்மா என்ற பாடல். நன்றி, வணக்கம்.
0: நன்றி. அதாவது மீனம்மா மீனம்மான் பாட்டு பேரை மட்டும் சொன்னாங்க, அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தின் பேரை சொல்லலை. ரஜினிகாந்த் ராதா நடிச்சிருந்த அந்த படத்தோட பேர் வந்து ராஜாதி ராஜா. திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது, கேட்டுட்டு இணைந்திருங்கள்.

0: நேரம் 8:23. கேட்டுட்டு இருக்கிறீங்க நெல்லை பண்பலை 102.6 மற்றும் மத்திய 1197 கிலோஹெர்ட்ஸில் குக்கு நேர்வரப்பு பாடல் நிகழ்ச்சியில் உங்க கூட இணைஞ்சிருக்கிறேன் நான் உங்கள் இம்சை அரசன் முத்துக்குமார். அடுத்து வரக்கூடிய பாடலை விரும்பி கேட்கும் அந்த நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வருக வணக்கம்.
1: நல்லவன் என்ற திரைப்படத்திலிருந்து வெற்றி மேல வெற்றிதான் நம்ம கையிலே வெள்ளி காசு என்றுமே நம்ம பையிலே என்ற பாடலை ராத்திரி வணக்கத்துடன் கேட்பது சிந்து பூந்தரை முருகன். நன்றி
0: நன்றி. இதோ நீங்க கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டுட்டே இணைந்திருங்கள்.

0: ஆட்டம் பாட்டம் துள்ளிசை கொண்டாட்டமாக கேட்டுட்டு இருக்கிறீங்க. மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் குக்கு நேர் விருப்ப பாடல். ஓகேங்க, நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த பாடலை விரும்பி கேட்கக்கூடிய அந்த நேயர் யாருன்னு தெரிந்து கொள்ளலாம். வருக வணக்கம்.
1: இரு வணக்கம் சார், திருநெல்வேலி டவுன்ல இருந்து வள்ளிராஜ் பேசுறேன். படம் பேர் வந்து துள்ளாத மனமே துள்ளும். பாடல் வந்து மேகமாய் வந்து போகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி. உங்களுக்கான பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டுட்டு இணைந்திருங்கள்.

0: நேரம் இரவு 8:33. கேட்டு இருக்கிறீங்க குக்கு நேர்விருப்ப பாடல். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடலை விரும்பி கேட்கக்கூடிய நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வருக வணக்கம்.
1: சிவகாசன் தேவி ஸ்ரீ பேசுறேன். எனக்கு பிகில் படத்துல இருந்து சிங்க பெண்ணே அந்த சாங் போடுங்க. அனைவருக்கும் இரவு வணக்கம். நன்றி.
0: இரவு வணக்கம். நன்றி நன்றி. உங்களுக்கான பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டுட்டே இணைந்திருங்கள்.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: கேட்டு இருக்கிறீங்க குக்கு நேர்விருப்ப பாடல். நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த பாடல் என்ன பாடல், யார் விரும்பி கேட்கிறாங்க அப்படிங்கறத தெரிந்து கொள்ளலாம். வணக்கம்,
2: ஹுசைன் பேசுறேன். எனக்கு வசீகரா பாடத்துல இருந்து என்ன அந்த பாடல்.
1: ஓகே, ஹுசைனுக்காக அவர் விரும்பி கேட்ட பாடல் வசீகரா திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது. கேட்டுட்டு இணைந்திருங்கள்.

0: ஆனந்தம் அவர்களும் அட்டகாசமான பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் என்ன பாடல், யார் விரும்பி கேட்குறாங்க? வருக வணக்கம்.
1: படம் பெரிய வீட்டு பண்ணக்காரன், பாடல் பல்லாக்கு குதிரையில், பழையபேட்டை நல்லையா.
0: சரி, உங்களுக்கான பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டுகிட்டே இணைந்திருங்கள்.

நேரம் 8:50. குக்கு நேர் விருப்ப பாடல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் வருக, வணக்கம். வணக்கம். நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு பாடல் வருகிறது, பார்வதி என்னை பாரடி திரைப்படத்திலிருந்து.

நேரம் 8:56 ஆகிக்கொண்டிருக்கிறது. குக்கு நேர்விருப்ப பாடல் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கே வந்தாச்சுங்க. நிறைவாக ஒலிக்கும் பாடல் ஆத்தாவின் கோயிலிலே திரைப்படத்திலிருந்து. நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருந்தேன் நான் உங்கள் இம்சை அரசன் முத்துக்குமார் சொரிமுத்து.

கேட்ட பாடலுடன் நிறைவு பெறுகிறது குக்கு நேர்விருப்ப பாடல்.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 9:01. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி இடைவிடாத இசை மழை.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் இடைவிடாத இசைமலை.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.

இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. வணக்கம் நேர்களே.
1: நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன்.
2: என்னதான் புதியது புகுந்தாலும் பழமைக்கு இருக்கும் மவுசை தனிங்க.
3: அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் ஆலயம்.
2: பழைய பாடல்களின் சாரலாய் வீச வருகிறது இலக்கிய சார்.

0: நிகழ்ச்சியில் உங்களுடன்
1: நான் உங்கள் வீட்டு பிள்ளை
2: இம்சையரசன் முத்துக்குமார்.
0: இன்றைய இலக்கிய சாரலில் பதிற்றுப்பத்தில் மானமும் வீரமும், இது பற்றி தெரிந்து கொள்ளலாம்.

இலக்கிய சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நெல்லை பண்பலை 102.6 தமிழின் உயர்வை உலகறிய செய்த இலக்கியங்களுள் சங்க இலக்கியம் முதன்மையான இடத்தை பெற்று திகழ்கிறது. அத்தகைய சிறப்பு பொருந்திய சங்க இலக்கியத்தில் 8 தொகை நூல்களில் புறம் பற்றி பாடப்பட்டுள்ள 2 நூல்களில் ஒன்று பதிற்றுப்பத்தாகும். இந்த நூல் சேர அரசர்களின் வாழ்வியல் பண்புகளை எடுத்தோதும் ஒப்பற்ற இலக்கியமாகும். சேரவேந்தர்களின் கல்வித்திறம், மனத்தின்மை, புகழ்நோக்கு ஈகைதரம் ஆகிய பெருமிதமான பண்புகளையும் படைவன்மை, போர்திறம், பொருள் செயல்வகை, குடியோம்பல், ஆட்சித்திறன் போன்றவை நயம்பெற விளக்கப்பட்டிருக்கிறது. இவையாவும் புறநானூற்று பாடல்களைப் போன்று புறத்திணையை பொருளாக கொண்டு பாடப்பட்டுள்ள பாடல் வகை. பாடான் திணையில் அமைந்த 80 பாடல்களை கொண்டது இது. இதில் 8 சேரவேந்தர்களை பற்றி குமட்டூர் கண்ணனார், பாளை கௌதமனார், காப்பியாற்று காப்பியனார், பரணர், காக்கை பாடினியார், கபிலர், அரசில் கிழார், பெருங்குன்றூர் கிழார் என 8 புலவர்கள் பாடியிருக்கிறார்கள். மேலும் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நெல்லை பண்பலை 102.6 உடன்.

நெல்லை பண்பலை 102.6 இலக்கிய சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய இலக்கிய சாரலில் 10 மானமும் வீரமும் இது பற்றி தெரிந்து கொண்டு வருகிறோம். இதில் அடுத்ததாக 10 இடம்பெற்று இருக்கக்கூடிய 80 பாடல்களில் மானம் குறித்த செய்தியாக 5 பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. 2 குமட்டூர் கண்ணனார் இமயவரம்ப நெடுஞ்சேரலாதனை குறிப்பிடும் பொழுது கண்களில் மகிழ்ச்சி காட்டி நெஞ்சில் பகை உணர்வை பகைவரிடத்தே வெளிப்படுத்த தெரியாதவன் கனவிலும் கூட பொய் கூறாதவன் என்று வேந்தனின் இயல்பான குணத்திலிருந்து எந்த நேரத்திலும் மாறாதவன் என்றும், 4 காப்பியாற்று காப்பியனாரின் பாடலில் கலங்காய் கண்ணி நார்முடி சேரலாதனின் படை வீரனின் செயல்களாக

குறிப்பிடுகிற போக்கு வியக்கத்தக்கதாக உள்ளது. எதிரி நாட்டு படைவீரர்கள் புறமுதுகிட்டு ஓடும்போது பனம்பு மாலையை அணிந்த உன் படைவீரர்கள் முதுகில் படைகளை செலுத்த மாட்டார்கள் என்பதை ஒடுங்காதெவர் ஊக்கு அரங்கடையி புறக்கொடை எரியார் நின் மரப்படை கொள்ளுனர் என்று அரசனின் மான உணர்வையும் அவனின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு போர் புரியும் வீரர்களையும் தெரிந்து கொள்ள முடிகிறது. மேலும் தெரிந்து கொள்ளலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள். நெல்லை பண்பலை 102.6.

இலக்கிய சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நெல்லை பண்பலை 102.6 இன்றைய இலக்கிய சாரலில் பதிற்றுப்பத்தில் மானமும் வீரமும் இது பற்றி தெரிந்து கொண்டு வருகிறோம். இதில் அடுத்ததாக பதிற்றுப்பத்தில் உள்ள 80 பாடல்களில் 32 பாடல்களில் வீரம் பற்றிய செய்தியே இடம்பெற்றிருக்கிறது. அவற்றில் 2 பத்தில் 4 பாடல்கள் வீரம் பற்றிய செய்தியை மட்டுமே எடுத்துச் சொல்கிறது. இவற்றில் சில இமயவரம்ப நெடுஞ்சேரல் இரும்பொறையின் வீரத்தை, அரண்மனையில் வாழும் அரசர்கள் உறக்கம் வராமல் உன்னை நினைத்து நெஞ்சம் நடுங்குகிறார்கள், அவ்வாறு நடுங்குவதற்குரிய காரணம் உன்னுடைய வீரம்தான், இதனை கேட்பதற்கு எங்களுக்கு மிகவும் இனிமையாக இருக்கிறது, உனது புகழ் வளர்க என்று தொடுகோல் இனநிறை நெஞ்சு அதிரந்தாங்கு முரசு முழங்கு நெடுநகர் அரசு துயில் ஈயாது மாதிரம் பணிக்கும் மரம் வீங்கு பல்புகள் கேட்டார்க்கு இனிது நின் செல்வம் கேட்டரும் என்று குமட்டூர் கண்ணனார் சேரனின் வீரத்தை இப்பாடலின் மூலம் பதிவு செய்திருக்கிறார். மேலும் தெரிந்து கொள்ளலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள் நெல்லை பண்பலை 102.6.

இலக்கியச் சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நெல்லை பண்பலை 102.6 நான்காம் பத்தில் 6 பாடல்கள் வீரத்தை பற்றியே குறிப்பிடுகின்றன. கலங்காய் கண்ணி நார்முடி சேரலாதனின் வெற்றியையும் வீரத்தையும் பலவாறு குறிப்பிட்டிருக்கிறார். நார்முடி சேரலாதன் கூற்றுவன் போல போர்திறம் பெற்றவன். தும்பை மாலை சூடி சினந்து வந்த பகைவர்களை அஞ்சத்தக்க வகையில் போரில் அலரும்படி உன்னுடைய பெரிய முரசு முழங்கிக் கொண்டே இருக்கும். முரசுகள் முழங்கினால் பகைவர்களின் அரண்கள் அழிவது உறுதி என்று அரசனது வீரத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறார். 11 அக்கால போர் நெறிமுறைகள் எவ்வாறு பின்பற்றப்பட்டன? போரில் வெற்றி பெற்ற அரசன் தான் மட்டுமே பொருள்களை வைத்து கொள்ளாமல் மற்றவர்களுக்கும் வாரி வழங்கியுள்ள திறமும் மானத்துடனும் நேர்மையான வீரத்துடனும் போர் நெறிமுறைகள் அந்த காலத்தில் பின்பற்றப்பட்டிருக்கின்றன என்பதை 11 மூலம் தெரிந்து கொண்டோம். நேர்களே, ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலுடன் இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1190 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. மீண்டும் ஒரு வணக்கம் நேர்களே.
1: புத்தம் புது மலரே என் ஆசை சொல்லவா.
0: இனிய கீதங்களாய் உள்ளத்தை வருட வருகிறது சுகமான ராகங்கள். இனிய ராகங்களாய் செவிகளை வருட வருகிறது சுகமான ராகங்கள்.

நேர்கள் தங்களுக்கு பிடித்த மெலடி பாடல்களை கேட்டு வரும் நேரம் இது. சுகமான ராகங்கள். நேர்கள் தங்களுக்கு விருப்பமான மெலடி பாடல்களை கேட்டு பெற வேண்டுமானால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0462256111312 மற்றும் ஒரு எண் 0462256111333 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் உங்கள் இம்சை அரசன் முத்துக்குமார்.

0: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் முதல் பாடல். பாடலை விரும்பி கேட்கக்கூடிய நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுறீங்க?
1: அன்பான சாருக்கு பண்பான வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? உங்க நிலையத்தில் எல்லோரும் நலமா?
0: அனைவரும் நலமாக இருக்கிறோம். சொல்லுங்க, நீங்க யார் பேசுறீங்க?
1: நான் எர்தானையில இருந்து மாறி பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க மேடம், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? ஒரு மெலடி பாடலா கேளுங்க.
1: எனக்கு 6 to 60 வரை அந்த படத்துல வாக்கே வேசோ அந்த பாட்டு சார்.
0: ஓகே, நீங்க கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டுட்டே இணைந்திருங்கள்.

0: நேரம் இரவு 10:07. சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர், வருக வணக்கம்.
1: வணக்கம் மேடம். வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா?
0: வணக்கம் சார், நலமாக இருக்கிறோம். சொல்லுங்க, நீங்க யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் பாதலில் இருந்து பிரான்சிஸ் சார். படம் திருமதி பழனிச்சாமி, பாடல் மது

0: மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வருக வணக்கம்.
1: வணக்கம் சகோதரர்கே.
0: வணக்கம் வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: அனைவரும்
0: நலமாக இருக்கிறோம். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்? ஒரு மெலடி பாடலா கேளுங்க.
1: எனக்கு கோபுரங்கள் சவேதல் படுத்தலமே
0: எனக்கு மட்டும்தான். ஓகே, நீங்க கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டுட்டே இணைந்திருங்கள்.

0: பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: இனிய இரவு வணக்கத்தோடு இணைவது பாலவந்தாபுரம் ரவி டெய்லர் பேசுறேன் சார்.
0: ஓகே ரவினே, சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: படம் வந்து வசந்த கால பறவைகள். பாடல் வந்து செம்பருத்தி செம்பருத்தி, அந்த பாடல் சார்.
0: ஓகே, நீங்க கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டுட்டே இணைந்திருக்கிறது.

0: நேரம் இரவு 10:23. சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் வருக. வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம் சகோதரருக்கு.
0: வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: தேனிலும் சொன்னலப்பா. அனைவரும் நலமாத்தீங்களா?
0: அனைவரும் நலமாக இருக்கிறோம். சொல்லுங்க, ஒரு மெலடி பாடல் என்ன கேட்கலாம்?
1: எனக்கு நீ வருவாய் என படத்துல இருந்து. பூங்குயில் பாட்டு பிடிச்சிருக்க, பூங்காற்று பிடிச்சிருக்க, அந்த பாட்டு கொடுத்தேன்.
0: ஓகே, நீங்க கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டுட்டே இணைந்திருங்கள்.

0: தம்பி, வீட்டுல ஒரே கூட்டமா இருக்க, எதுவும் விசேஷமா?
1: சார், என்ன சார், உங்க வீட்டுல ரொம்ப பரபரப்பா இருக்கு. விஐபி யாராச்சும் வந்திருக்காங்களா?
0: அண்ணே, ரொம்ப பெரிய லைட்டிங்க போல, ரொம்ப சாதாரணமா நடந்து போயிட்டு இருக்கீங்களேண்ணே. சீக்கிரமா ஓடி போய் வீட்டுல போய் பாருங்க. முதல்ல
2: என்ன எல்லாரும் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க? என்னதான் நடக்கு வீட்டுல? இந்தா போறேன் வீட்டுக்கு.

0: பொம்பளை புள்ள பிறந்திருக்கியா? பொம்பளை புள்ள வாங்க உள்ள வந்து பாரு வந்தியா.
1: ஒவ்வொரு பெண் குழந்தையின் வருகையும் ஒரு தேசத்தின் வளர்ச்சி. பெண் குழந்தைகளை காப்போம், பெண்களை மதிப்போம்.
2: சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நிகழ்ச்சியில் அனைவரும். அடுத்த அன்பு நேயர் வருக வணக்கம்.
3: ஐயா வணக்கம், நலமா இருக்கீங்களா?
2: அனைவரும் நலமாக இருக்கிறோம். சொல்லுங்க, யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க?
3: பாரசாலை கிருஷ்ணம், திருவனந்தபுரம் மாவட்டம்.
2: ஓகே, நன்றி. என்ன பாடல் கேட்கலாம்? வரும்
3: படம் குரல் போச்சு. அந்த படத்துல
2: பாடல் வேண்டும். ஓகே, நீங்க கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது.

0: நேரம் இரவு 10:34. மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம். வணக்கம்.
1: அனுப்பிடுங்க.

0: நேரம் இரவு 10:40. சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம், இனிய இரவு வணக்கம். அன்புக்குரிய அறிவிப்பாளருக்கும் நெல்லை பண்பலைக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம்.
0: இனிய இரவு வணக்கம்.
1: திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி கனகரத்தினம்.
0: கனகரத்தினம் சார், சொல்லுங்க, என்ன ஒரு பாடல் கேட்கலாம், ஒரு மெலடி பாடல். நன்றி.

0: நேரம் இரவு 10:45. இணைந்திருக்கிறீர்கள் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் சுகமான ராகங்களோடு. நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: அன்பான அறிவிப்பாளர் இரவு வணக்கம் சொல்வது தூத்துக்குடி மாவட்டம் மஞ்சமேற்கு.
0: அனைவரும் நலமாக இருக்கிறோம் சார். சொல்லுங்க, உங்களுக்கு பிடித்தமான ஒரு மெலடி பாடல் என்ன பாடல் கேட்கலாம்?
1: வீரமான ரோஜாவுலங்கிற படத்துல அதோ மேக ஊர்வலம் இரவு நேரத்தில் ஒரு இன்பமான பாடல் மெலோடி பாடல். வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி. இதோ நீங்க கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டுட்டு இணைந்திருங்கள்.

0: நேரம் இரவு 10:51. சுகமான ராகங்களோடு இணைந்திருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் இணைய வரும் அடுத்த அன்பு நேயர் வருக, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: முத்துக்குமார் அவர்களுக்கும் நமது நேயர்கள் அனைவருக்கும் இனிய இனிப்பான இரவு வணக்கம் சொல்வது தென்காசி மாவட்டம் பாவட்டம்
0: அனைவரும் நலமாக இருக்கிறோம். சொல்லுங்க, அந்த வேகத்தோட ஒரு மெலடி பாடல், என்ன பாடல் கேட்கலாம்?
1: பாண்டித்துறை படத்துல இருந்து கச்சேரிக்கு வா, அந்த பாடல்.
0: நீங்க கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டுட்டே இணைந்திருக்கிறது.

0: சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் வருக, வணக்கம். கடையநல்லூரிலிருந்து மகாலட்சுமி மேடம், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: நாடோடி போட்டுக்கிறேன்.
0: நீங்க கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது.
1: நன்றி.

நெல்லை பண்பலை 102.6 சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 11:05. நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கே வந்தாச்சுங்க. நிறைவாக ஒலிக்கும் பாடல் சந்தோஷம் திரைப்படத்திலிருந்து. நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருந்தே நான் உங்கள் இம்சை அரசன் முத்துக்குமார் சொரிமுத்து. மற்றும் ஒரு நாள் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம் நேர்களே.

கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது சுகமான ராகங்கள். நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸின் இன்றைய ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த ஒலிபரப்பு மீண்டும் நாளை காலை மணி 5:50 இனிதே ஆரம்பமாகும். எமது வழக்கமான மற்ற நிகழ்ச்சிகளை பண்பலை 102.6 MHz தொடர்ந்து கேட்டு மகிழலாம். வணக்கம் நேர்களே.

0: பட்டிக்காடா பட்டணமா திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடல்.
1: என் மூக்கு, என் கண்ணு, என் பல்லு, என் ரசை.

0: Sakthi app for further updates. In cricket, India produced a brilliant all-round performance to thrash Bangladesh by 40 runs in the first semi-final of the Women's Asia Cup 2026 at the Dubai International Cricket Stadium, securing their place in the final. Chasing a target of 150 runs, Bangladesh made 109 for the loss of 7 wickets in the stipulated 20 overs. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேரம் நள்ளிரவு 12:10. 100.1 மெகாஸ் எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் இரவின் மடியில். நிகழ்ச்சியின் முதலில் ஆண் பாவம் திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி குழுவினருடன் பாடிய பாடல்.

நேரம் 12:25. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் காக்கி சட்டை படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் S. ஜானகி பாடியது.

திரைகானம் கேட்டீர்கள். இரவின் மடியில் நிகழ்ச்சியில் இனிய திரை இசை பாடல்கள் கேட்டு ரசித்தீர்கள். மீண்டும் திரைப்பட பாடல்கள் 1:10. இனி தொடர்வது ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்தி அறிக்கை. டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள் நினைவில் நின்றவை. இனிய திரை இசை பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் வரும் பாடல் வல்லவன் ஒருவன் படத்திற்காக எல்.ஆர். ஈஸ்வரி பாடியது.

தோளுக்கும் மாப்பிள்ளை புள்ளி எழுந்து விட்டானோ, தேன் அள்ளி குடித்து விட்டானோ, தொட்டு தழுவிய தோளுக்கும் மாப்பிள்ளை புள்ளி.

நேர்கள் கிடரசித்துக் கொண்டிருப்பது 100.1 மெகா எஃப்எம் கோல்டு அலைவரிசை வழங்கிக் கொண்டிருக்கும் நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் அடுத்து கேட்கலாம் மோட்டார் சுந்தரம் பிள்ளை திரைப்படத்திற்காக பி. சுஷிலா பி. பி. ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடல்.

காரு வச்சு அழைக்கணும், கச்சேரி வைக்கணும்,

பத்து பிள்ளை தங்கச்சிக்கு பொறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். பத்து பிள்ளை தங்க

கவிஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவன்

இதுவரை ரோஜாவின் ராஜா இந்த படத்திலிருந்து சில பாடல்கள் ஒலிக்க கேட்டீர்கள். பாடல்களை பாடினார்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா. இனி தொடர்வது பாலூட்டி வளர்த்த கிளி, இந்த படத்திலிருந்து சில பாடல்கள்.

இதுவரை பாலூட்டி வளர்த்த கிளி இந்த படத்திலிருந்து சில பாடல்கள் ஒலிக்க கேட்டீர்கள். பாடல்களை பாடினார்கள் பி சுசீலா, எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி. இனி தொடர்வது முத்தான முத்தல்லவோ இந்த படத்திலிருந்து சில பாடல்கள்.

இதுவரை முத்தான முத்தல்லவோ என்ற படத்திலிருந்து சில பாடல்கள் ஒலிக்க கேட்டீர்கள். பாடல்களை பாடினார்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், எம் எஸ் விஸ்வநாதன், கோவை சவுந்தரராஜன், பி எஸ் சசிரேகா. நிறைவு பெற்றது நெஞ்சம் மறப்பதில்லை. இன்னும் சில நொடிகளில் தொடர்பது செய்தி அறிக்கைகள், டெல்லி அஞ்சல்.

இதுவரை கேஷவ் கிண்டே அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டீர்கள். தொடர்ந்து சித்தேஸ்வரி தேவி அவர்களின் தாப்பா வோக்கல் ராக் பைரவி.

தொடர்ந்து புவனேஸ்வரியா, ஹரிகேசநல்லூர் முத்தைய பாகவதர் சாகித்யம், ராகம் மோகன கல்யாணி, ஆதிதாளம்.

ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசை. நேரம் 4:30:25. பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அம்பத்தூர் ஏஎம் சுதாகர் அவர்களின் நாகஸ்வர இசையினை. ஜி கே நரசிம்மன் அவர்கள் தவில். இனி தொடர்வது தேவி நீயே துணை, பாபநாசம் சிவன் பாடல், கீரவாணி ராகம், ஆதித்தாளம்.

நிறைவாக நாராயணத்தே நமோ நம. அன்னமாச்சார் கீர்த்தனை பெகாக் ராகம் ஆதித்தாளம்.